0: ஊழியர் ஜோன்சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இந்த நாளிலே நாம் ஆபிரகாமுடைய ஜபத்திலிருந்து சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து ஆமே ஆவியானவர் காண்பிக்கிற வெளிச்சத்தின் பிரகாரமாய் கற்றுக்கொண்டு செபிக்க போகிறோம். ஆதாரமாய் முதலாவது ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 18:22 வசனம் முதலாவது வாசியுங்கள்.
2: அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்.
1: ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். 19:27 வசனம்
2: விடியற்காலத்தில்
1: ஆபிரகாம் எழுந்து
2: தான்
1: கர்த்தருக்கு முன்பாக
2: நின்ற
1: இடத்திற்கு
2: போய்.
1: அப்ப அடுத்த நாளும் ஆபிரகாம் என்னதான் செய்யறாரு? கர்த்தருக்கு முன்பாக. அப்ப ஆபிரகாமுடைய ஜபம் என்பது அது அவனுடைய வாழ்க்கை என்று சொல்லலாம். இது ஆபிரகாமின் அடையாளம். இவங்க அன்னைக்கு ஜோம் பண்ணாங்க, இப்படி எல்லாம் ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. தான் கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தான், நின்று கொண்டிருந்தான், நின்றுட்டே இருக்கிறார். அதுதான் ஆபிரகாமின் சாட்சி. அவன் கர்த்தருடைய சிநேகிதன், விசுவாசிகளின் தகப்பன், விசுவாச வீரன், உண்மையுள்ளவன். ஆமென். அது மாத்திரமல்ல அவனுடைய அடையாளம், அவன் ஜபிக்கிறவன், ஜப வீரன். அவங்க தான் கர்த்தருக்கு முன்பாகவே நின்று கொண்டிருக்கிறவர்கள். நம்முடைய அடையாளம் இப்படியாக மாற வேண்டும். ஜபம், ஜபம் என்பது ரொம்ப முக்கியம். ஆபிரகாமை சிநேகிதன் என்று கர்த்தர் அழைத்தார். ஒரு சிநேகிதன் தான் எல்லா காலத்திலையும் சிநேகிப்பான். எல்லா காலத்திலையும், எந்த சிச்சுவேஷன்லையும். ஏன், நான் என் ஜபத்துக்கு பதில் வந்தாலும் பதில் வரலைனாலும் நான் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய், விடியற் காலத்திலேயே போயினா ஆமே. அவன் ஒரு ஒரு நாளை தூங்கும் போது 1000 வேலை அன்னைக்கு இருந்தாலும் ஆபிரகாமுக்கு மொத வேலையே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது. எங்கள் அப்பா கிட்ட பார்த்து வியந்த காரியம், அவங்க காலையில் எழும்புனதும் அம்மாவையும் பார்க்க மாட்டாங்க, பிள்ளைகளையும் பார்க்க மாட்டாங்க, ரெண்டு வார்த்தையை ஒட்டி வச்சிருக்கிறான். ஆமாம், ஒன்று ஜீசஸ் லவ்ஸ் யூ. எழும்பி அப்படி அவங்களுக்கு தெரியும் அந்த ரூமில் அது எங்கே ஒட்டி வச்சிருக்கிறான். அப்படியே அப்படியே எழும்பி அதுக்கு முன்னாடி நின்று கண்ணை திறந்து ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு பார்த்தா தான். இன்னொரு வார்த்தை, என் கிருபை உனக்கு. இதுக்கு அடுத்து மூணாவது ஒரு வார்த்தை, ஐ லவ் ஜீசஸ். அதுக்கப்புறம் போய் இருந்து உக்காந்து ஜோ மணி பைபிள் திறந்து வசனம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரையுமே பார்க்குறது.

0: கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் ஜபத்தை நம்ம அப்படி கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஜபம் என்பது என்ன, நான் வந்து அவைலபிளாக இருக்கணும் டெய்லி. அவரை நான் தேட வைக்கக்கூடாது. ஆம், எனக்கு ஒரு தேவை இருந்தால் மட்டும் நான் அவர்கிட்ட தேடுகிறது இருக்கக்கூடாது. ஒரு பிள்ளை தன்னுடைய தேவைக்காக மட்டும் அப்பா கிட்ட பேசிட்டு மற்ற நேரத்தில் பேசாமல் இருந்தால் அந்த பெற்றோருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆமே, நின்று கொண்டிருந்தான், கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஒரு நாளா அடுத்த நாளும் அதுதான் செய்யறான், அடுத்த நாளும் ஆபிரகாம் அதுதான் செய்யறான். நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கட்டும், கர்த்தர் நம்ம இப்படி உருவாக்குவாராக. நாம் அப்படி நின்னா அடுத்த தலைமுறை அதை பார்த்து நிற்பாங்க. நிற்கணும் இந்த காலத்துல. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜெபிக்க சொல்லுறாங்களே தவிர ஜெபிக்கிறது இல்லை. ஆமா, ஒரு 10 காண்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்க ஜோமனுக்கு தப்பு கிடையாது. ஏன்னா நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதா இருக்கிறது. ஜெபிக்க சொல்லணும், 10 பேருடைய ஜெபம் தேவை. அதனாலதான் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்களும் சொல்ல ரீசன் என்ன, எங்களுக்கு உங்களுக்கு எங்க ஜெபம் எவ்வளவு தேவையோ அதை விட எங்களுக்கு உங்க ஜெபம் அதிகமா தேவை. ஜெபிக்க அதே நேரத்தில் நானும் ஜெபிக்கணும்ல, நான் ஜெபிக்கணும்ல, நான் நிக்கணும்ல, நானும் நிக்கணும்ல. இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட பேதுரு சீஷர்கள்ட்ட சொல்ல, நீங்க என்னோட கூட விழித்திருங்கன்னு சொல்லிட்டு இயேசு போயிருந்து என்ன பண்றார், ஜெபம் பண்றார். வந்து பார்த்தா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க நினைச்ச 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இயேசு போய் தூங்கி இருந்தா என்ன ஆயிருக்கும், ஒருவேளை இல்ல. அதனால நம்ம ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கணும், நான் 10 பேர்ட்ட ஜெபம் பண்ண சொல்லுவேன், ஒருவேளை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னாலும் இந்த காரியத்தை குறித்து ஒரு ஜெபம் என்ன ஆயிருக்கணும், போயிருக்கணும். ஜெபம் போயிருக்கணும், ஜெபிச்சிருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு முன்பாக நின்று. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 12 அதிகாரத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய ஜெப ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல ஆபிரகாமுடைய ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு 5 காரியங்களை மட்டும் நான் சொல்லி நம்ம செபிக்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 15 அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள்.
1: அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கூரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே.
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவர் சமூகத்தில இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு அறிந்து கொள்ளுகிறான், கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறான் என்றல்ல, கேட்டு அறிந்து கொள்ளுகிறான். என்ன அறிந்து கொள்ளுகிறான்னா, எனக்கு நீங்க என்ன தருவீங்க. அப்ப ஜபத்துல நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரிடத்துல கேட்டு கேட்டு அறிந்து. இப்ப இதுதான் அவர் எனக்கு தாராருன்னா நான் அதுக்கு காத்திருக்கலாம்ல. கேட்டு அறிந்து கொள்ளுகிறான் ஆண்டவர், அடி எனக்கு என்ன, நீங்க எனக்கு என்ன தருவீங்க. கேட்டு அறிந்து கொள்ளுகிறான். அவன் கேட்டதும் என்னப்பா சந்தேகம், இப்படி எதுவுமே சொல்லல. ஆண்டவர் அவன் கேட்டதும் கர்த்தர் சொல்லுகிறார். அவன் ஏன் கேட்டு அறிந்து கொள்ளுகிறான் என்றால், 12 75 வயதுல, ஆபிரகாமுடைய 75 வயதுல கர்த்தர் அவனுக்கு வார்த்தையை சொல்லி கூட்டிட்டு வரார். அப்பொழுது அவன் கேட்கவில்லை. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல கவனமா கேட்கணும். அப்பொழுது எனக்கு என்ன தருவீர்னு கேட்கல. ஏன் கேட்கல தெரியுமா, அவ்வளவு பழக்கம், அவ்வளவு பழக்கம். ஆண்டவருக்கு ஆபிரகாம தெரியும், ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவ்வளவு பழக்கம் இல்லை. அதனால ஓகே கேட்டு சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு இப்ப 86 வயசு, 11 வருட பழக்கம் ஆபிரகாமுக்கு. இப்போ ஆண்டவரோடு எத்தனை வருட பழக்கம். இன்னைக்கு நம்ம ஒருத்தங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரீயாக பேசுவோம், சில காரியங்களை கேட்டு அறிந்து கொள்வோம். இவங்க கூட நம்ம ஆரம்பத்தில் பழகியிருப்போம் தெரியுமா, அது அறிமுகமாயிருக்கும் தெரியுமா. அப்போ பேசுறதுக்கும் இப்போ பேசுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் தெரியுமா. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், வார்த்தையை கொடுக்கிறார், வாக்குத்தத்தை கொடுக்கிறார், ஆமின்னு சொல்லிட்டு வசனத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது. அதை நான் ஜோடியை நான் அடுத்து சொல்கிறேன். ஆனால் இப்போ 11 பழக்கம், அதனால உரிமையா கேட்கிறாரு, ஆண்டவர் எனக்கு நீங்க என்ன தருவீங்க. ஏன்னா 11 எனக்கு நான் எதிர்பார்த்த காரியம் கிடைக்கல, அதனால நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை வைத்து நான் எதிர்பார்க்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நான் தீர்மானித்துக் கொள்வேன். நீங்க எனக்கு என்ன தருவீங்க, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஆண்டவரு, என் வீட்டில் எலியேசர்னு ஒருத்தர் இருக்கிறான். ஏன்னா நீங்க எனக்கு சொன்ன வார்த்தையை நான் புரிந்து கொண்டது, நீங்க எனக்கு ஒரு சந்ததியை தருவீங்கன்னு தான் நான் புரிந்து கொண்டேன். ஆனா இப்பொழுது 11 ஆகிறது,

0: அதனால எனக்கு அது சரியா எனக்கு கிளியர் பண்ணுங்க, எனக்கு நீங்க என்ன தருவீங்க, எனக்கு நீங்க அதை சொல்லுங்க, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்காண்டவரே என் வீட்டில். இல்லப்பா நான் சொன்னது அது இல்லை, நான் சொன்னது உனக்கு சந்ததியை தருவேன்னு சொல்லலை, அது இப்படின்னு வேற மாதிரி நீங்க எனக்கு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு புரிஞ்சிட்டுனா, இல்லை இதுதான் எனக்கு இதை நீங்க தருவீங்கன்னு தெரிஞ்சிட்டுன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன மாத்திக்குவேன், ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன தருவீங்க, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, இப்படி எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்ட இன்னொரு ஆள் சொல்லுங்க, சத்தம் தெரிஞ்சு கரெக்ட் தான் சத்தம் சொல்லுங்க. பேதுரு யார்கிட்ட கேட்டார்? இயேசுட்ட கேட்டார். எப்பொழுது கேட்டார்? அழைத்த அன்று கேட்டாரா, கூட இருந்து பழகுனதுக்கு அப்புறம் கேட்டாரா? அழைத்த அன்னைக்கு ஏதாவது கேட்டாரா? இல்லை, ஏன் பழக்கம் இல்லை. நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக கேட்டு அறிந்து கொள்வோம். ஆமென். அழைத்த நாள் முதல் இத்தனை நாள் வரை அவருக்கு நம்மை தாயின் கருவிலிருந்தே தெரியும், ஆனால் நமக்கு என்னையிலிருந்து தெரியும்னா, ஆபிரகாமுக்கு என்னையிலிருந்து ஆண்டவரை தெரியும்னா 75வது வயதுல இருந்து, இப்போ 11 வருட பழக்கம். அந்த 11 வருட பழக்கத்தை வச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு, அந்த நட்பை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். கர்த்தரும் என்ன சொல்லுகிறார்? என் சிநேகிதனாகிய. ஸோ நம்ம எப்போ எதை வச்சு கேட்கணும்னா, நம்முடைய நீதியோ நம்முடைய நியாயத்தை வச்சு இல்லை, நமக்கு அவரோடு இருக்கிற பழக்கத்தை வச்சு, அவரோடு இருக்கிற உறவை வச்சு. உங்ககிட்ட இருக்க எனக்கு எல்லா இது எல்லாத்தையும் சில காரியங்களை கேட்போம் தெரியுமா, சிலர்கிட்ட எனக்கு இது எல்லாத்தையும் கேட்க ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு உங்ககிட்ட இருக்க பழக்கத்தை வச்சு நான் இதை கேட்கறேன். பேதுரு உட்பட, பேதுரு அப்படி தான் கேட்டான், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சொன்னான் நீ என்னை பின்பற்றி வா, அவங்கெல்லாம் நான் விட்டுட்டு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி கே, ஏன்னா அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை. அப்படி உரிமையாக கேட்கறதுக்கோ ஓப்பனாக கேட்கறதுக்கோ அன்னைக்கு சீஷர்களுக்கு பழக்கம் இல்லை. அதனால கூட வந்துட்டு கூட இருந்து நல்ல அங்கே எங்கேயும் போயிட்டு வந்து நல்ல பழகிட்டு, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம்ல ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன தருவீரென்று கேட்ட ஆபிரகாமுக்கும் அவர் பதில் சொன்னார், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்ட பேதுருவுக்கும் அவர் பதில் சொன்னார். எதுக்காக இப்படி சொல்லுகிறேன்? அவரோடு பழகிறவங்க கேட்டா நிச்சயமாய் அவர் பதில் சொல்லுவார். அந்த பதில் எப்படிப்பட்ட பதிலா இருக்கும் தெரியுமா? அதுக்கப்புறமாய் ஆபிரகாமும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கவில்லை, பேதுருவும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கவில்லை. இப்ப ஆபிரகாமுடைய ஜபத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் கேட்டு அறிந்து கொள்ளணும். ஆனா எல்லாருக்கும் கேட்டு அறிய முடியுமான்னு தெரியாது, பழக்கம். ஆமே, நம்முடைய அவரோடு உள்ள அந்த பழக்கம். ஆபிரகாமுக்கு தேவனோடு 11 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப். ஹல்லேலூயா. இந்த ஃபேஸ்புக்கில் அது திடீர்னு உடைய ஃப்ரெண்டில் ஒரு நோட்டீஸ் வரும், உங்களுக்கு இந்த ஃப்ரெண்டோடு 11 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். பேச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கிற முக்காவேரை யாருன்னே தெரியாது, ஆனால் வந்துடும் நீங்கள். ஏன்னா அன்னைக்கு தான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அக்செப்ட் பண்ணி இருக்கும். அது 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் பழக்கம், 8 வருஷம் பழக்கம், அது சும்மா போடுறது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நமக்கு தேவனுடைய திறன் ஃபேஸ்புக் பழக்கமா இல்லை ஆபிரகாம் ஆண்டவருக்கு இடையே இருக்கிறது ஒரு பழக்கம் இருந்துச்சுல, ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா? அவர் இறங்கி நமக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தார், அக்செப்ட் பண்ணோம், அதோட முடிஞ்சு. வருஷத்துக்கு ஒருக்கா அப்படியே ஒரு ரிமைண்டரில் வரும், 1 இயர் ஃப்ரெண்ட்ஷிப், 2 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், அன்னைக்கு ஒரு லைக்கு ஒரு கமெண்ட், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இந்த பழக்கம் வேலைக்காகாது. ஆமே, நமக்கு தேவனோட அந்த பழக்கத்தை வச்சு கேட்குறான், அந்த உரிமையில கேட்குறான், அந்த அதனால ஓப்பனாக கேட்குறான். அது வரும் அப்படி அமை, எல்லாம் உள்ளதாக இருக்கு, அவருக்கு தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு. பேதுருக்கு அப்போ இல்லைன்னா படகு போட்டு வலை போட்டு நிறைய மீன் இதெல்லாம் போட்டுட்டு ஒருத்தர் வரா உள்ள இருக்கு, ஆமாம் நமக்கு என்ன கிடைக்கும், இதை விட்டு அப்படி முதல்ல பழகும், பழகிட்டு மெதுவா அப்படி தானே. சிலர்கிட்ட நம்ம சில காரியங்கள் கேட்கும்போது அங்கே மூடு சரியில்லை, அவங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட ஃப்ரீயாக வேற பேசிட்டு, ஒருத்தங்க திடீர்னு நம்மக்கிட்ட பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாலே நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஏன் இப்போ நமக்கு கூப்பிட்றாங்க அப்படி கேட்டுட்டு தானே அடுத்து நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். எல்லாரும் இல்லை, ஆனால் சிலர் கூப்பிடும்போது சிலர் பேசும்போது
1: இவங்க ஏன் இப்போ கூப்பிடுறாங்க, எதுக்காக இருக்கும்? பிரைஸ்ல நல்லா இருக்கிறேன்.
0: ஆபிரகாம் தேவனோடு இருக்கிற அந்த பழக்கம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த நட்பு, அதில் அவன் கேட்குற ஆண்டவரே 11 வருஷம் காத்திருந்துட்டேன், நான் காத்திருந்த காரியம் கரெக்டு தானா, இல்லை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? அடி எனக்கு என்ன தருவீர்? கேட்டதும் கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டார், சந்ததி உண்டாகும்பா, சந்ததியை தருவேன்பா அப்படின்னு கர்த்தர் வார்த்தையை கொடுத்ததும் 11 வருடம் காத்திருந்த ஆபிரகாமை கர்த்தர் கொடுத்த பதில் இன்னும் 14 வருடம் காத்திருக்க வைத்தது. கர்த்தர் காலத்தை வார்த்தை தரும்போனுமே குடித்து வச்சுட்டார், இன்னைக்கு தான் நடக்கும், ஆனால் நான் காத்திருக்கணுமே. 11 வருடம் காத்திருந்த ஆபிரகாமை இன்னும் 14 வருடம் காத்திருக்க வைத்தது என்னவென்றால், எனக்கு என்ன கிடைக்கும் என்று அவன் கேட்டு அறிந்து கொண்டானே. அதுதான் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு தருவீங்கன்னா நான் வெயிட் பண்ணுறேன், இல்லை நீங்கள் டிலே ஆகணும்னா நான் இதோட வெயிட் பண்ண மாட்டேன், நான் வேற வழியை பார்த்து போயிடும், அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சிட்டுன்னா நான் வெயிட் பண்ணுவேன். ஆமே, எனக்கு தெரிஞ்சிட்டுன்னா வெயிட் பண்ணுவேன், எனக்கு என்ன கிடைக்கும். தேவனோடு இருக்கிற அந்த உறவில் கேட்கணும். கேட்டான், தேவன் பதில் கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க, 15வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம்.
2: அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை,
0: 3ல இருந்தே வாசிங்க.
2: பின்னும் ஆபிரகாம், தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான்.
0: அதாவது 11 வருஷத்தோடு ஆபிரகாம் காத்திருக்கிறத ஸ்டாப் பண்ணிடலான்னு பார்த்தார். ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பிள்ளைய தத்தெடுத்து வளர்க்கறதுக்கு பிளான் போட்டார். புரியும்படி சொல்றேன், வீட்டில் எலியேசன் இருக்கிறான், கேட்டால் கண்டிப்பாக பிள்ளைய தருவோம், ஏன்னா நான் நிஜமான அல்லவோ அதனால கொடுப்பான். ஸோ பிளான் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க என்ன கிடைக்கும், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி என் பிளானை, அதனால நாங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆண்டவரே, நான் உங்களை எதுவுமே சொல்லலை, நீங்கள் என்னை அழைத்தது எனக்கு பெருசு, நீங்கள் என்னை தெரிந்தெடுத்தது எனக்கு ரொம்ப பெருசு, நான் 11 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. வீட்டில் இளையேசர் பையன் இருக்கிறான், அவன் என் வீட்டில் தான் பிறந்திருக்கிறான், அதனால அவன் எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான்னு சொல்லும்போது அடுத்த வார்த்தை,
2: அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல.
0: ஆண்டவர் தெளிவாக்குறார், இவன் உனக்கு
2: சுதந்திரவாளி
0: அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே
2: சுதந்திரவாளி ஆவான்
0: என்று சொல்லி கர்த்தர் அவனை அழைத்து வானத்தை பார்த்தீங்க பாருப்பா, இதுதான் இப்படிதான் தெளிவுபடுத்தி சொல்லி அடுத்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனம். அவன் கர்த்தரை
2: விசுவாசித்தான்,
0: இது அவனை இன்னும் 14 வருடங்கள் காத்திருக்க வைத்தது. அப்ப ஜபத்துல நமக்கு அவருக்கு இடையே இருக்கிற உறவின் அடிப்படையில் நம்ம அவர்கிட்ட ஓப்பனா கேட்கலாம். அது ஆபிரகாம்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ரொம்ப அருமையான காரியம். கேட்டு பெற்றுக்கொள், அதற்கு முன்னே கேட்டு அறிந்து கொள். இப்போ ஆண்டவர் சொல்றார் இல்லப்பா அப்படின்னா ஆபிரகாம் அதுக்காக வெயிட் பண்ணியிருக்க மாட்டானே. நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோடே காத்திருந்தான், ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார்.

0: ஆமென், ஹல்லேலூயா. கேட்டு அறிந்து கொள், அதன் பிறகு கேட்டு பெற்றுக்கொள். என்ன ஆண்டவர் பிளான் வச்சிருக்கிறாங்க அது தெரியும். ஆண்டவர் தெரிவிப்பாரா? ஆண்டவர் சொல்லுவாரா? 1 கொரிந்தியர் 2:9 வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை
1: கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும்.
0: 10 வசனம்,
1: நமக்கோ
0: தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தின. அப்ப அவரோடு உறவுல இருந்தா அது நமக்கு வெளிப்படுத்தப்படும். ஏன்னா ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட. அப்படிதான் ரோமர் 8:15 இருந்து ஒரு வசனத்தை வாசிருக்க. ரோமர் 8:15 தானே, 16 வாசிங்க.
1: நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று
0: ஆவியானவர் தாமே
1: நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார்.
0: இதுதாங்க உறவு. ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட. அப்ப இந்த பழக்கத்தை வச்சு கேட்கலாம், இந்த பழக்கத்தை வச்சு கர்த்தர் பேதுருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவன் ஆமேன் போடாம அவன் அடுத்தவன் காரியத்தை கேட்க போறான். பழக்கத்தை வச்சு கேட்கறதுல ஒரு கணக்கு இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. அடுத்த விஷயத்தை இல்ல, உன் விஷயத்தை கேளு. ஆமேன். பேதுருட்ட ஆண்டு சொல்லிட்டு இருக்க, ஏய் இங்க பாரு, நீ இள வயதா இருக்கும் போது இப்படி இப்படி, முதிர் வயதாகும் போது உன்னை கூட்டிட்டு போங்க. ஆண்டவரே, அவன் காரியத்தை சொல்லிட்டீங்கன்னா அதன் அர்த்தம் என்னன்னா, என் வயசு காலத்துல நான் ரத்த சாட்சியை மறிக்க போறேன்னு சொல்லிட்டீங்க, யோவானம் இப்படி சாவான்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் சமாதானமா. பேதுருக்கு சமாதானத்தை இந்த விஷயத்துல நீ எப்படி சமாதானம் படன்றா? அவன் நான் வர்றது வரைக்கும் அவ்வளவு சமாதானமே. பழக்கத்தை வச்சு கேட்கக்கூடியத கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீங்க, என்ன தருவீங்க? பிள்ளைங்க கேட்க மாட்டாங்களாங்க, அப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க, என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க எனக்கு? யார்ட்டங்க கேட்பாங்க? இந்த உறவுல தானே அந்த நமக்கு தேவனோட இந்த பழக்கத்தை தந்திருக்கிறாருங்க. உங்களை நான் சிநேகிதர் என்றே கர்த்தர் சொல்றார். சீ பேதுரு கேட்ட போது சொன்னார், என் நாமத்து நிமித்தம் இதெல்லாம் விட்டதுனால இம்மையிலும் மறுமையிலும் அப்படி சொல்லிட்டு இங்க கொடுக்க போறது அங்க கொடுக்க போறது. அப்ப அவர் இருதயத்துல இருக்குது, என்ன செய்யணும்னு. நாம ஓப்பனா கேட்டா அவர் தம்முடைய இருதயத்தை ஓபன் பண்ணுவார். ஆனா அதுக்கு என்ன தேவைன்னா அவரோடு நட்பு. அடுத்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் 17 அதனுடைய 17-18 வசனங்கள்.
1: அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான்.
0: நல்ல கவனமா கேளுங்க. வாக்குத்தத்தம் பெற்ற தேவ பிள்ளைங்க வாக்குத்தத்தத்தை வச்சுதான் ஜோம் பண்ணும். ஆனால் இப்பொழுது ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை வச்சு ஜோம் பண்ணல. ஆபிரகாம் எப்படி ஜோம் பண்றார்னா, எதை தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறானோ அதை தான் ஜபமாய் வைக்கிறான். அப்போ இந்த ஆபிரகாம் ஜபத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது காரியம் என்ன? நம்முடைய ஜபத்தில் வருகிற வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? நம்முடைய இருதயத்தில் என்ன சொல்லுறோமோ அதுதான் ஜபத்தில் வருது. அப்போ இருதயத்தில் நாம் என்ன சொல்லணும் அதுக்கு தான் ஆண்டவர் 17:1 சொல்லிட்டு வரார். வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என் இருதயம் வாக்குத்தத்தத்தை சொல்லுமானால் என் ஜெபம் ஈசாக்கை குறித்ததா இருக்கும். நம்முடைய இருதயம் என்ன சொல்லுதோ, நம்முடைய ஜெபத்துல நம்ம என்ன ஜெப, ஆபிரகாமா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், அவனுடைய இருதயம் என்ன சொல்லுதோ அதை தான் அவன் ஜெபத்துல வைப்பான். இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பான். ஆபிரகாம் நீ ஈசாக்குக்காக எல்லாம் ஜெபம் பண்ணிருக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 24 வருடம் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். 24 இயர்ஸா. ஆனால் அவன் இருதயம் என்ன பார்க்குது அப்படின்னா, வார்த்தையை பார்க்கல, தன்னை பார்க்குது. ஆமே, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமா, 90 வயதான சாரல் பிள்ளை பெறுவாளா? அப்போ இருதயம் வந்து சூழ்நிலையை தான் சொல்லிட்டே இருக்கு, சரீர நிலைமையை தான் சொல்லிட்டே இருக்கு, பிரச்சனையை தான் சொல்லிட்டே இருக்கு. சோ இருதயம் இவைகளை சொல்லிக் கொண்டிருக்குமானால் நம்முடைய ஜபமும் அப்படிதான் இருக்குமே தவிர, கேட்டு பெற்றுக் கொள்ளும்படியான ஜபமாய் நம்மிலிருந்து புறப்படாது. நம்முடைய ஜபம் அது அவருக்கு உகந்ததா இருக்கணும், அது அவருக்கு பிரியமா இருக்கணும். ஆமே, யாபேஸ் வேண்டி கொண்டான், கர்த்தர் அதை அவனுக்கு அருளினார். ஆபிரகாம் வேண்டி கொண்டதை கர்த்தர் அருளினா பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும். ஆபிரகாம், உனக்கு நான் வாக்குத்தத்தை வச்சிருக்கேன், இருதயம் சூழ்நிலையை பேசிட்டே இருக்குது, உன் இருதயம், அதனாலதான் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் இருக்கு பைபிள்ல. கர்த்தரை என்றென்றே கர்த்தரை எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்துல ஊற்றிரு, இல்லைன்னா அது சொல்லிட்டே இருக்கும். ஏ, உன் சரீரத்தை பார், உன் பிரச்சனையை பார், உன் குடும்பத்தை பார், உன் மனைவியை பார், உன் புருஷனை பார். நம்ம முகம் குப்புற விழுந்து ஜெபிக்க போனாலும் அதுதான் சொல்லிட்டே இருப்போம். கேட்டுக்கு பெற்றுக்கொள்ளும்படியா நம்முடைய ஜெபம் இருக்காது. அப்ப நம்முடைய இருதயம் எதுதான் சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார், தெளிவா பேசிட்டே வர்றார், நம்முடைய வாழ்க்கை திரும்பி பேசிட்டு நம்முடைய இருதயம். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அது வெளியே போக விடக்கூடாது. வார்த்தை மறக்கவே கூடாது, நமக்கு மறக்கவே கூடாது, சொல்லிட்டே இருக்கணும். வார்த்தை அப்படி இருதயத்தில் பதிஞ்சிடணும். ஒவ்வொருத்தர் சிலருக்கு கேட்ட உடனே பதிஞ்சிடும், சிலருக்கு கேட்க கேட்க பதியும், சிலருக்கு எழுதுனாதான் பதியும், சிலருக்கு மனப்பாடம் பண்ணாதான் பதியும். எப்படியோ இருதயத்தில் வசனம் பதிஞ்சிடணும். இருதயம் வசனத்தை சொல்லணும். இருதயம் வசனத்தை சொல்லுமானால் நம்முடைய ஜெபம் உகந்ததாய் மாறும். இல்லைன்னா வேற ஏதோ கேட்டுட்டு இருப்போம், வேற கேட்டுட்டு இருப்போம், கேட்க கூடியதை கேட்காம இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறோம், ஆனா என்ன கேட்டு கொண்டிருக்கிறோம் நாம? நம்முடைய இருதயம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது? அதுதான் இவ்வளவு பேசுறார் தெளிவா. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினார், ஆனா இவ்வளவு டீட்டெயிலா பேசல, எல்லாம் சொல்லி சொல்லி வந்தவனே ஆண்டவரே. அவர் சொன்ன வார்த்தை எடுத்து எடுத்து சொல்லலாம், ஆண்டவரே நீ சொன்னபடி எனக்கு, நீ சொன்னபடி. ஆனா அவன் இருதயம் இவ்வளவு வார்த்தையை கேட்ட பிறகும் தன் சூழ்நிலையும் தன் சரீர நிலைமையும் தன் மனைவி நிலைமையும் இதைதான் சொல்லிட்டே இருக்குது. சரி, பிரேயர் டைம்ல என்ன ஜெபம் பண்றார்? இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக. ஆண்டவர், நீ பண்ண ஜெபத்தின்படி நான் தருவேன், ஆனால் நான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறாது. நீ பண்ணின ஜெபத்தின்படி நான் உனக்கு செய்வேனானால் நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி அப்புறம் உனக்கு நடக்கும்? நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நடக்கணும்னா நீ பண்ணின ஜெபத்தின்படி நான் செய்யக்கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? நீ இஸ்மவேல் அது வேற, ஆனா நீ இஸ்மவேலை எங்க கொண்டு வர தெரியுமா? அடுத்த சந்ததியா கொண்டு வர. நான் சொன்ன வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் பலிக்க வேண்டுமானால், நடக்க வேண்டுமானால் நீ கேட்டபடி நான் உனக்கு செய்யக்கூடாது. சில ஜெபத்துக்கு தேவன் பதில் தரவில்லை என்பதற்காக சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களோடு கர்த்தர் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயம் எது சொல்லுதோ அதுதான் நம்ம ஆபரகாமே அப்படி ஜெபம் பண்ணார்னா நாம எல்லாம் இப்படி ஜெபம் பண்ணுங்க எல்லாம் சொல்லலாங்க. ஆனா இருதயம் என்ன சொல்லி கொண்டிருக்குதோ, அதனாலதான் வசனம், அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அது வசனத்தை சொல்லிட்டே இரு, உன் கையில வசனத்தை கட்டு, உன் ஞாபகக்குரிய உன் கண்களின் நடுவே வச்சுக்கோ, உன் வீட்டு நிலைக்கால்கள் மேல எழுது, உன் பிள்ளைகிட்ட படுக்கும் போது அதை தான் பேசு, எழும்பும் போது அதை தான் பேசு, நடக்கும் போதும் என இருதயம் வசனத்தை சொல்லிட்டு இருக்கட்டும். அப்படி சொல்லிட்டு இருந்த நம்ம செபிக்க உட்கார்ந்தாலே நம்முடைய செபங்கள் எல்லாம் அவருக்கு உகந்த தூபமாய் மாறும், தூபமாய் மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய செபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, அவங்க பையன் அப்படி வழி மாறி போறான், பாஸ்டர் அவன் கால ஆண்டவர் முறிக்கணும்னு. ஏன்னா இருதயம் சொல்லுது இவனை வேற எந்த வகையிலையும் திருத்த முடியாது. இவன் எங்கேயாவது முறிஞ்சு கிடந்தாதான், அப்போ ஒரு தாயார், அப்போ தாயா இருந்தாலும் சரிதான், ஒரு இருதயம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்முடைய ஜெபமா மாறுது. ஸோ நம்முடைய இருதயம் என்ன பேசி கொண்டிருக்கிறது என்பதில் நம்ம கவனமா இருக்கணும். இது அந்த அது இருதயம் என்ன சொல்றது தாங்க நம்ம எண்ணங்கள், நம்முடைய இருதயம் பேசுது, இருதயத்தில் சொல்லிக்கொண்டு இருதயம் சொல்றதுதான் இந்த எண்ணங்களாய் வந்து நிற்குது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அதனால தான் ஜெப நேரத்தில் சரியாக நம்மளால் ஜெபிக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? இருதயம் வேற ஏதோ பேசிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஜெபம் ஓடணும்? அந்த எழுதி வைத்து, இந்த ஸ்தோத்திர பலி எழுதி வச்சு படிப்போம் தெரியுமா? எழுதி வைத்த ஜெபங்கள் தான் ஓடும். இதையும் பேசிட்டு இருக்கு. இல்ல தாவீது, அதனாலதான் தாவீதுடைய ஜெபம் வசனத்தை வைத்து பண்ற ஜெபம். அதனாலதான் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தோம். அதுதான் என் சிறுமையில் எனக்கு. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயம் என்ன சொல்லிட்டு இருக்கோ அதுதான் நம்முடைய ஜெபம். அதனால இருதயத்துல அவர் நம்மோடு சொன்னது இருக்கட்டும். அவர் சொன்னதை நம்முடைய இருதயம் சொல்லுமானால் நாம சொல்ற ஜெபம் அவருக்கு உகந்ததா இருக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆபிரகாம் ஜெபத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த முக்கியமான காரியம், ஆதியாகமம் 18:18-21 உள்ள வசனங்கள். அதுல 18:20-21 வாசிங்க.
1: நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார்.
0: இப்ப கர்த்தர் அதை ஆபிரகாமுக்கு சொல்றார். சோதோம் பட்டணத்தை அவர் அழிக்க போற காரியம் முன்னமே சொல்லுகிறார். எதற்காக? 22 வசனம்.
1: அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்.
0: ஜெபிக்கிறதுக்காக சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்துவார். பிள்ளைகளை குறித்து, புருஷனை குறித்து, மனைவியை குறித்து, குடும்பத்தை குறித்து, சபையை குறித்து, தேசத்தை குறித்து ஆண்டவர் நம்மேல இருக்கிற அன்பு. நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ, அந்த அந்த அந்த பழக்கம், பழக்கத்தின் அடிப்படையில ஆண்டவர் முன்னமே உணர்த்துவார். எதுக்காக தெரியுமா? ஏ, உனக்கு இப்படிதான் நடக்கும் சொல்றதுக்கு இல்ல, அப்படி நடக்க கூடாது இருக்க ஆபிரகாமை நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்காக ஆண்டவர் அப்படி உணர்த்துறதும் நம்ம வந்து உடனே போஸ்டர் அடிச்சு நாங்க யார் தெரியுமா, எல்லாமே முன்னமே நட்பின் அடிப்படையில் உணர்த்துறார், பாசத்தின் அடிப்படையில் உணர்த்துறார். ஆமே. புருஷனை குறித்து சில காரியத்தை ஆண்டவர் காண்பிப்பார். எப்பார்ப்பா சரியில்லை, உடனே ஐயோ என் புருஷன் சரியில்லை, அப்படி இல்லை அப்படின்னு ஆண்டவர் காட்டியிருக்கவே மாட்டார். அது ஏன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட காட்டுறதே எதுக்கு அப்படின்னா, இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது, நீ ஜோம் பண்ணி தெரியுது. ஆனா நம்ம அதை ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, போன் பண்ணி எல்லார்ட்டையும் காட்டிடுவோம். ஆண்டவர் இதுக்கு நானே எல்லார்ட்டையும், பிள்ளையை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்திருப்பார், மனைவியை குறித்து ஒரு காரியத்தை காண்பித்திருப்பார். எதுக்கு? ஆபிரகாம் உடனே போய் பக்கத்து வீட்டில் போய் நின்றான். அப்படியா இருக்கு? ஆபிரகாம் உடனே போய் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். ஆபிரகாம் உடனே என்ன சொல்லியிருக்கலாம்? ஆண்டவரே அவனுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். ஏன்னா ஒழுங்கா என் கூட இருந்திருந்தான். ஏன்னா ஒரு அழியது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைங்க. தேவன் ஒருத்தங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை நமக்கு முன்னமே காட்டுறாருனாலே அந்த ஆத்மாவை அவர் விரும்புறார்னு அர்த்தம். காட்டிட்டாரா, ஜெபம் பண்ணிரணும், ஜெபம் பண்ணிரணும். எத்தனை பேர் ஆண்டவர் காண்பித்து தருவார் தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒருத்தங்களை, ஆமே, ஆண்டவர் காட்டித்தராங்க. நான் தூக்கத்துல கத்துறேன், அவங்க இறந்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அலர்ட்டாகி பார்க்குறேன், இல்லை இது அப்போ ஏதோ காட்டித்தராங்க. அந்த மரண தூதன் வந்து வாசலில் வந்து நிற்குது. உடனே நைட் 2 மணிக்கு எழும்பி இருந்து ஆண்டவர் ஜெபம் பண்ண வச்சார். ஜெபம் பண்ணிட்டு கிருபையினால இன்னைக்கும் அவங்க இருக்கிறாங்க. யாருன்னு கேட்காதீங்க, அப்படி யாரை கேட்க வந்தா நீங்க தான் சொல்லிடுறேன். நமக்கு ஒரு வியாதி உண்டு. நம்ம ஒரு புரியறதுக்காக ஒரு காரியத்தை சொல்லும் போது உடனே அது யாரா இருக்கும், அது நீங்க தான். ஆமே. அப்போ தேவன் வந்து உணர்த்துறதுக்குன்னு அடுத்த நாள் உடனே அவங்களை கூப்பிட்டு பாருங்க இப்படி எனக்கு அதுக்கு இல்லை. அப்படி நம்ம காட்ட ஆரம்பிச்சிட்டோம்னால அதுக்கப்புறம் ஒண்ணுமே உன்கிட்ட ஜோம் பண்றதுக்கு தந்தா நீ அதை வச்சு பேர் சம்பாதிக்கிறியா? எதுக்கு தாரார்? ஆபிரகாம் போய் நிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவர் காட்டுவாருங்க, உணர்த்துவாருங்க. இயேசு கிறிஸ்து ஜோம் பண்ணிட்டு இருந்தார். இயேசுவோடு இருக்கிறவங்க கடல்ல போறாங்க இல்ல, அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டாரோ. காட்டி கொடுக்கிறார்ல ஆண்டவர், காட்டி கொடுக்கிறார்ல. ஒரு காரியம் ஒருத்தங்களுக்கு நடக்கிறது மாதிரி நடக்கிறதுக்கு முன்னமே நமக்கு காட்டுறாருன்னா அந்த உத்தரவாதத்தை நாம எடுக்கணும். அப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா ஆண்டவர் உனக்கு நான் சொன்னேன்ல. அப்படிதான் அங்க இருக்கு எசேக்கியேல். இந்த வசனத்தை எடுத்த வாசிங்க. எச்சரித்தும் நீ எச்சரிக்காம போன அந்த இரத்த புள்ளி உண்மையில வரும்னு இருக்குவே, ரைட் சைட்ல இருக்கும். எடுத்தவங்க வாசிங்க, எடுத்துட்டீங்களா? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். எல்லாரும் என் கூட தேடிட்டு தான் இருப்பீங்கன்னு தெரியும். யாரா எடுத்தீங்களா? ஒரு துன்மார்க்கனை எசேக்கியேல் 3:17 நீ வாயினால் வார்த்தை கேட்டு எச்சரிப்பாயாக. ஆமென். எச்சரித்தால் நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், எச்சரித்தால் பாவம் செஞ்சானா அந்த இரத்த புள்ளிய உங்ககிட்ட கேட்பேன். அப்படி எச்சரிக்காம போயிட்டேன்னா அந்த இரத்த புள்ளிய எச்சரித்தும் பாவம் செய்தா அந்த இரத்த புள்ளி அவங்ககிட்ட தான் இருக்கும். நீ எச்சரிக்காம போயிட்டேன்னா அது உங்ககிட்ட இருக்கு. இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் இருக்கும். இதே போல பேசியிருப்பா, நீங்க கண்டுபிடிங்க வீட்டில் போய். கத்த நல்லவர். அப்போ தேவன் உணர்த்துறது எதுக்குன்னா அதை நம்ம அப்படி அசதியாக விடுவதற்கு அல்ல. ஆண்டவர் காட்டுவார், சிலரை குறித்து முன்னமே காட்டுவார். அப்போ ஒரு கட்டு இருக்கு, ஒரு நெருக்கம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்காக அந்த உத்தரவாதத்தை நாம் எடுப்பதற்காக தான் நம்ம கிட்ட காட்டுறார். இவன் எடுப்பான் அதை நம்புறார். ஆபிரகாம் நம்புறார். நம்புனதுனால தான் வீட்டை விசிட் பண்ணார். இல்லைன்னா ஆபிரகாம் கொடுக்குற ரொட்டியை சாப்பிட்றதுக்கு வரல அவர். ஆபிரகாம் கொடுக்கிற ரொட்டியையும் ஆபிரகாம் அடித்து கொடுக்கிற கன்றுக்குட்டியும் சாப்பிடுறதுக்கு வரல. ஆபிரகாம் இந்த உத்தரவாதத்தை எடுக்கணுங்கிறதுக்காக. சில நேரத்தில் நாம் ஆபிரகாம் லோத்துக்காக உத்தரவாதம் எடுக்கிறது லோத்துக்கு தெரியாது. லோத்துக்கு தெரியாததுனால ஆபிரகாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லல. ஏன்னா இது கொடுத்தது கர்த்தர். நீங்க உங்க குடும்பத்துக்காக அழுறது உங்க குடும்பத்துக்கு தெரியாது. தெரியாததுனால அவங்க கேட்பாங்க, நீ இந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சேன்னு கேட்பாங்க. அதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை உத்தரவாதம் எடுக்க வைத்திருக்கிறார். நீ இந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்ச, நான் தானே சம்பாதிச்சேன், நான் தானே உழைக்கிறேன், நீ என்ன செஞ்ச, எப்ப பார்த்தா அழுதுட்டு தானே இருக்க சொல்லுவாங்க. சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட தானே பேசுறார், உங்ககிட்ட தானே உணர்த்துறார். அந்த உத்தரவாதத்தை நீங்க எடுக்கணுங்கிறதுக்காக. அதான் நின்று கொண்டிருந்தான், நின்று கொண்டிருந்தான். யார் தன் குடும்பத்துக்கு அழுறாங்களோ அவங்கள வச்சுதாங்க அந்த குடும்பம் ஓடுது. யோசுவா களத்துல இறங்கி வேலை செய்யலாம், ஆனா மலையில மோசே கைய உயர்த்தி நிக்கிறான். மோசையின் கை என்னைக்கு தாருதோ, யோசுவா உன் கதை அன்னையோட முடிஞ்சது. மோசையின் கை தாழ்ந்ததும் அமலேக்கின் கை உயர்ந்தது. ஜெபிக்கிறவங்க தேவ சமூகத்திலிருந்து அழுறவங்க ஒரு குடும்பத்திலிருந்து அற்று போனால் அந்த குடும்ப தள்ளாடும், அந்த கூடாரம் விழுந்துடும். எனவே அடுத்த ஸ்தானத்தில் அப்படிப்பட்ட ஒரு நபர் நிக்கிறது வரைக்கும் வீட்டில் அழுது ஜெபிக்கிறவங்க வாழ்வது அவசியம். உங்க குடும்பத்தில் ஒருத்தங்க அழுது ஜெபிக்கிறாங்கன்னா அவங்க வாழணும். அடுத்த ஸ்தானத்தில் அடுத்த தலைமுறை வந்து நிக்கிறது வரைக்கும் அவங்க நிற்பது அவசியம். இல்லைன்னா தாவீதின் கூடாரமா இருந்தாலும் அது விழுந்து போயிடும். ஆண்டவர் சிலரோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால தே குடும்பத்துக்காய் அழுகிற அன்பு சகோதர, அன்பு சகோதரி, உன்னுடைய உத்தரவாதம், உங்களுடைய உத்தரவாதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்க கூட இருக்கிறவங்க புரியணும்னு அவசியம் கிடையாது, சொன்னாலும் புரியாது. ஆமென். உத்தரவாதம் எடுக்கிறான், முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான். லோத்துக்கு ஏதாவது மெசேஜ் போட்டார், இங்க பாரு நான் உனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்படி பண்ணல, நான் அப்படி. எனக்கு உத்தரவாதத்தை அவனாக எடுக்கல, கர்த்தர் கொடுத்தார். சிலதை காட்டி தருவார், உணர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் போகிறதுனால நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமா, நாம் ஜெபிக்க உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆமோஸின் புஸ்தகம் அதனுடைய 7:4 ஆண்டவர் ஆமோஸ்ட சொல்றார், அக்கினியினால இதை நான் நியாயம் விசாரிப்பேன் சொல்றார். சொல்லும் போது ஆமோஸ் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உணர்த்துகிறார், அக்கினியினால இது நியாயம் விசாரிப்பேன். 5 வாசிங்க.
1: அப்பொழுது நான்
0: ஆண்டவரே போதப்பா, யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனானே என்று சொல்லும் போது 6
1: கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு
0: அப்படிதான் செய்வேன் சொல்றார். ஆனா ஒருத்தன் ஜோம் பண்ணதும் அப்படி ஆவதில்லைன்னு சொல்றாரு பாத்தீங்களா. அவன் எதுக்கு உணர்த்துறாரு, எதுக்கு உணர்த்துறாரு? இப்படி அவனுக்கு நடக்க கூடாதுப்பா, இப்படி சம்பவிக்க கூடாதுப்பா, இப்படி உன் குடும்பத்தில் நடந்துடக்கூடாது, இப்படி உன் பிள்ளைகளுக்கு நடந்துடக்கூடாது. அதனால கர்த்தர் உணர்த்தி செபிக்க வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சத்தியத்தை கூட நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். உங்ககிட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தி உங்களை ஜெபிக்க வைக்கிறார்னா உங்கள் ஜபத்தை அவர் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான்னு அர்த்தம். நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்ணுறேன். உங்ககிட்ட ஒரு காரியத்தை தேவன் உணர்த்தி, சொப்பனத்தின் மூலமோ தரிசனத்தின் மூலமோ அல்லது யார் மூலமோ உங்ககிட்ட ஒரு காரியத்தை தேவன் உணர்த்தி உங்களை ஜெபிக்க வைக்கிறார்னா உங்க ஜெபத்தை அவர் கேட்கிறதற்கு ரெடியா இருக்கிறார். அதன் அர்த்தம் தான் மூவராய் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார்கள். உடன் வந்த ரெண்டு பேர் சோதோமை நோக்கி போகிறார்கள். கர்த்தர் அங்கே நிற்கிறார். ஏன் ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தர் போகல. ஆபிரகாமே நீ நிக்கணும், நீ நில்ல ஆபிரகாமே, எனக்கு அவசரம் இல்லை, நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன், ஜெபிக்கணும். கர்த்தர் உணர்த்து வாருங்க கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் ஜெபத்துல. ஆமே, அதனாலதான் நேற்று ஜெபத்தை குறித்து சொல்லும் போது சொன்னேன் அல்லவா, நீங்க உங்க தேவையெல்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எப்படி இருக்கணும், அமைதியா இருங்க, உணர்த்துவார். எதனால சில காரியங்கள் நடக்கல, ஏன் தடையா இருக்கிறது, ஏன் வாய்க்கப்படல, உணர்த்துவார். உணர்த்தும் போது அதை வச்சு ஆண்டவர் சமத்துல ஜெபம் பண்ணணும். நம்மில் குறை இருக்கும் நாள் அகற்ற வேண்டியது அகற்றணும். ஆமே, கர்த்தர் உணர்த்துவார். இந்த ஆகஸ்ட் ஜெபத்துல கர்த்தர் உணர்த்துவாராக, உணர்த்துவாராக. ஆமே, அப்படி ஒரு காரியத்தை தேவன் உணர்த்துறாருனாலே, வர்றதுக்கு முன்னாடி உணர்த்துறாருனாலே, நம்ம ஜெபிக்கிறத அவர் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறார் அர்த்தம். ஹல்லேலூயா. உங்ககிட்ட உணர்த்துற காரியத்தை நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் ஜெப சப்போர்ட் தேவைன்னு வரும்போது உங்களுக்கு பாஸ்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நெருக்கமா இவங்க ஜெபம் பண்ணுவாங்க நம்பிக்கையுள்ள விசுவாசிங்கள்ட்ட சொல்லுங்க. ஆமே, இந்த காரியத்துக்காக. ஆனா ஒரு உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும், இவங்க இந்த விஷயத்தை வெளியே, நான் திருப்பி சொல்றேன், முதல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலும் என்னால முடியல, எனக்கு ஒரு பிரேயர் சப்போர்ட் தேவை அப்படின்னு இருந்தா சபை ஊழியருக்கு சொல்லுங்க, உங்க சபை ஊழியருக்கு சொல்லுங்க. இது ஆன்லைன்லயும் பாக்குறதுனால சொல்றேன், உங்க பாஸ்டர் சொல்லுங்க எனக்கு இன்னும் பிரேயர் சப்போர்ட் தேவை. யாருக்கிட்ட சொல்லணும், இவங்க கிட்ட சொன்னா இவங்க இந்த விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கூட அவங்க ஒய்ஃப்ட கூட சொல்ல மாட்டாங்க என்கிற நிச்சயம் இருக்கிறவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. அதே போல உங்ககிட்ட ஒருத்தங்க தங்கள் பர்சனலை சொல்லி ஜெபிக்க கேட்டா, நான் இயேசு நாமத்தில் தாழ்மையா சொல்றேன், அதை உங்க ஹஸ்பண்ட கூட அல்லது ஒய்ஃப்ட கூட ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க உங்க நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாருன்னு நம்பிதான் உங்ககிட்ட ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை போய் தெரியுமா அவங்களுக்கு, நம்ம ஜெபம் பண்ணிடுவோம், ஆனா நம்ம வாய் இருக்கு தெரியுமா, இந்த நாக்குக்கு லைசன்ஸ் கிடையாது. ஆமே, ஆனா இப்படி பேசிடுவோம், இல்ல தயவு செய்து அவங்க அவ்வளோ வலியில அவங்களால நிக்க முடியாம எனக்கு ஒரு ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும்னு அந்த அந்த தேவையினால அவங்க கேட்டாங்க. அது உங்ககிட்ட ஜெபத்துக்காக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்றது தப்பா எடுத்துக்கணும். உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட ஜெபிக்கிறவங்களா இருந்தா அவங்க கிட்ட சொல்லி சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஏன்னா சில விஷயம் நாம தாங்கிடுவோம், நம்ம துணை வந்து தாங்கிட மாட்டோம். அவனுக்கு தெரியணும் இந்த விஷயத்தை இவங்க கேட்டுருவாங்க, இந்த விஷயத்தை இவங்க தாங்கிட மாட்டாங்க. அந்த நிலைமையும் அறிந்திருக்கணும், அறிந்திருக்கணும், அதுக்கு ஏற்றாரு போல. ஆமாம், சில வீட்டில் மனைவி மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க, புருஷன் ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. அப்போ அந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது, அவங்கக்கிட்ட நம்ம காரியத்தை ஷேர் பண்ணணும். ஆனால் இன்னொருத்தங்க ஜெபிக்க கேட்டிருப்பாங்க, இப்படி வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கு, அப்படி நம்ம கிட்ட ஜெபம் பண்ண கேட்டிருப்பாங்க. நம்ம ரசிக்கப்படாத ஒரு கணவர் இருப்பா, அவர்கிட்ட போய் இங்கே பாருங்க அந்த வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்கான்னு சொன்னால், பார்த்தி அந்த சர்ச்சுக்கு போனாலே எப்படி வேற என்ன சொல்லுவாங்க அவங்க, வாமா ஜெபம் பண்ணு அப்படியே சொல்லுவாங்க இல்லை. ஸோ நமக்கு தெரியும் அந்த ஜெப குறிப்பு, அது அது ஜெபிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் பார்த்தீங்களா, ஜெபித்து கொண்டிருக்கிறான், நின்று கொண்டிருக்கிறான். அதனால கர்த்தர், நீங்கள் அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும், ஆபிரகாமுக்கு தேவன் இதை தெரிவிக்க காரணம் 19:16 வாசிங்க.
1: அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது
0: கர்த்தர் லோத்தின் மேல் வைத்த
1: இரக்கத்தினால,
0: லோத்தின் மேல இரக்கம் வச்சதுனால இதுல இருந்து அவன் காக்கப்படணுங்கிறதுக்காக முன்னமே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தெரிவிக்கிறார். இந்த வசனங்களை நல்ல கவனிங்க, லோத்தின் மேல இரக்கம் வச்சு ஆபிரகாமுக்கு தெரிவிக்கிறார். அடுத்து 29 வசனம்,
1: தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன்
0: ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாற்றுகிறார். லோத்தின் மேல இரக்கம் வச்சு ஆபிரகாமுக்கு தெரிவிக்கிறார். ஆபிரகாம் பண்ணின ஜெபத்தை நினைத்து லோத்தை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவன் அழியணுங்கிறது தேவ சித்தமா இருந்திருக்கும், ஆனால் ஆபிரகாமை ஜெபிக்க வச்சிருக்க மாட்டார். நீங்க எரேமியாவில் படிச்சீங்கன்னா தெரியும், எரேமியா கிட்ட சில இடத்துல சொல்லுவார், நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், நான் கேட்க மாட்டேன் அப்படிம்பார். எரேமியா கிட்ட, நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் அப்படிம்பார். லோத்து மேல அவர் இறக்க வச்சதுனால அவன் காக்கப்படணும். ஆபிரகாம் வந்து ஆபிரகாமை ஜெபிக்க வைக்கிறார். ஆபிரகாமை நினைத்து அதாவது ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாய் நின்று பண்ணின ஜெபத்தை நினைத்து லோத்தை காப்பாற்றுகிறார். கர்த்தர் நிறைய பேசிட்டு இருக்கிறார் நான் நம்புறேன். இல்லாண்டவரே அவங்களெல்லாம் திருத்த முடியாதாண்டவரே, அப்படி இல்லை. ஒருத்தங்களை குறித்து வரப்போகிற ஆபத்தை முன்னமே காட்டுறாருன்னா அவங்கள உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் அவங்க மேல இறக்க வச்சிருக்கிறார், இறக்க வச்சிருக்கிறார். ஆமே. நாலாவதாக ரெண்டு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபம் பண்ண போறோன்னு நீங்க இருந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான்காவதாக நீங்க அதனுடைய 18வது அதிகாரத்தின் 23 முதல் 33 வரை வசனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆபிரகாம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறான். எது வரைக்கும் கேட்கிறான் என்றால் தன்னுடைய குழப்பம் நீங்கும் மட்டும், தன்னுடைய பயம் நீங்கும் மட்டும். முதல்ல கேட்கிற 50 நீதிமன்றம் இருந்தா அழிப்பீரும் ஆண்டு சொன்னார் அழிக்க மாட்டோம். உடனே யோசிக்கிறான் ஒருவேளை 50 இல்லைன்னா, அப்ப அந்த இடத்துல ஒரு பயம் வந்துட்டு, ஒரு சந்தேகம் வந்துட்டு, ஒரு குழப்பம் வந்துட்டு. ஆபிரகாம் ஜெபத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த காரியம் என்னவென்றால் தனக்கு தெளிவு உண்டாகும் மட்டும் அல்லது தான் கேட்கிற காரியத்தில் ஒரு சமாதானம் வரும் வரைக்கும் அவன் ஜெபத்தை முடிக்கல. அவன் 10 வரைக்கும் வந்தான், அதுல அவனுக்கு சமாதானம் வந்துட்டு. சமாதானம் மட்டும் வரலன்னா ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் இன்னும் இன்னும் ஒரு விஷயம் கேட்கிறேன் அப்படி சொல்லியிருப்பான். அப்படிதான் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி வரார். அதனுடைய 26வது வசனத்தை வாசிங்க.
1: அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம்
0: அழிக்க மாட்டேன் என்று சொல்லுங்க. 27வது வசனம் 27.
1: அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன், ஆண்டவரோடே பேச துணிந்தேன்.
0: ஒருவேளை சொல்லிட்டு 28வது வசனத்துல கேக்குறார் ஆண்டவர், அதையும் சொல்றாரு அழிக்க மாட்டேன். 30வது வசனம்
1: அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன்,
0: இன்னும் பேசுகிறேன்
1: வராமல் இருப்பதாக. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை
0: 31வது வசனம்
1: அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட
0: பேச துணிந்தேன். 20 நீதிமான்கள் அடுத்து 32 வாசிங்க.
1: 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ.
0: 32வது வசனம் வாசிங்க.
1: கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு போய்விட்டார்.
0: 32வது வசனத்தை வாசிங்க.
1: அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக, நான் இன்னும் ஒரு விஷயம்
0: ஒரே ஒரு விஷயம். அப்ப அதுல கிளியர் ஆயிட்டார் ஆபிரகாம். தனக்கு தெளிவு வரும் வரைக்கும் அவன் ஜெபத்தை விடல. அந்த லோத்தை குறித்த காரியத்தில் அவனுக்கு ஒரு சமாதானம் வரும் வரைக்கும் ஜெபத்தை விடல. அவனுக்கு அந்த விஷயத்துல சமாதானம் வந்ததும் போய் படுத்துட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இது அவர் பார்த்துப்பார். அதனாலதான் அடுத்த நாள் விடியற் காலத்துல போய் நின்று பார்க்கிறான், என்ன பார்க்கிறான். நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபத்துல குழப்பத்தோடு பயத்தோடு ஜெபத்துல உட்கார்றது தப்பு கிடையாது. ஆனா எழும்பும் போது அப்படியே எழும்ப கூடாது. எழும்பும் போது தெளிவோடு, ஒரு சமாதானத்தோடு. அதுக்குதான் அவர் வெயிட் பண்றார். இல்லப்பா எனக்கு டைம் ஆச்சுன்னு ஆண்டவர் சொல்லல, நீ கேட்டு முடிக்கிறது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். ஆபிரகாம் கேட்டு முடிச்சுட்டு இன்னும் ஒரு விஷயம் கேட்கறதுக்கு இல்லைன்னு வரும்போது கர்த்தர் போய்விட்டார். 33வது வசனம்
1: கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடி
0: பேசி கொண்டிருக்கும் போதே போனார் என்றல்ல, பேசி ஜெபத்துல ஆண்டவர் பொறுமையா இருப்பார். நமக்குதான் பொறுமை இல்ல, டைம் ஆகுது, டைம் ஆகுது. அவர் இருந்து பேசி முடி, இன்னும் ஒரு விஷயம் சொல்றதுக்குள்ள ஆண்டவர் போயிட்டார். இதை கேட்க விட்டுட்டேனே அப்படி இல்ல, இருந்து அப்புறம் கேளு. ஓகே, சந்தேகம் எல்லாம் தீர்ந்துட்டா, சமாதானம் ஆயிட்டா, ஓகே அவர் போயிட்டார். அவர் போனதுக்கு அப்புறம் அவரும் நமக்குள்ள இருக்கிற தெளிவு வர்றது வரைக்கும் ஜெபத்தை விடக்கூடாது. 5வதாக ஆபிரகாம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு முன்னே அவனை வேறொன்று செய்ய வைத்தார். அது என்ன? 20வது அதிகாரம் 18வது வசனம்
1: ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம்.
0: ஆபிரகாம் தான் அதுக்காக காத்திருக்கிறார். ஆனால் அதே தேவையில் இருக்கிற இன்னொருவருக்காக ஆபிரகாமை கர்த்தர் ஜெபிக்க வைத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன் வீட்டில் என்னைக்கு நான் ஒரு குழந்தைய பார்ப்பேன் இருக்கிறதுக்கு முன்னாடி நீ இன்னொரு வீட்டில் இதே பிரச்சனையில் இருக்கிறாங்க ஆபிரகாமே, அவங்களுக்காக சோமண்ணு, அவங்களுக்காக சோமண்ணு. அடுத்த அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா ஆபிரகாம் வீட்டுல அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சுட்டு. ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது இந்த நேரத்துல நீங்க என்ன தேவையில இருக்கிறீங்க, இதே தேவையில இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருப்பாங்கன்னா அவங்களுக்காக உண்மையா ஜெபம் பண்ண போறீங்க. ஆமே. யோபுவுக்கு சிறையிருப்பு மாறணும். ஆனா யோபு யாருக்காக ஜெபம் பண்ணாரு? சிநேகிதருக்காக. இப்பொழுது ஒரு 5 நிமிடங்கள் தேவ சமூகத்துல ஆண்டவரே இந்த அஞ்சு காரியத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். நீங்க வீட்டில இருந்து இல்ல சர்ச்சை முடிச்சு உட்காந்துருந்து தியானித்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா இந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட காரியம், என்ன காரியம்? இந்த மெசேஜ் எடுக்கும் போது ஆவியானவர் நேற்று உணர்த்தினதுதான். ஆமே, அவங்களுக்கு உங்க தேவைக்காக நீங்க கொஞ்சம் முன்னாடி அழுதுருப்பீங்க, ஆனா இதே தேவையில்லை. இப்ப புத்திர பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இதே போல காத்திருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருப்பாங்கன்னா அவங்க வீட்டில் இந்த சத்தம் கேட்கணும்னு. நீங்க உங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணுவீங்களோ அப்படி மனதார ஜெபம் பண்ணுங்க. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க, அது உங்க பிள்ளைகளுக்கு வீட்டில் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க, இதே போல இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு காத்திருக்கிறவங்க உண்டு, சுகத்துக்கு காத்திருக்கிறவங்க உண்டு, கடன் பாரம் நீங்க காத்திருக்கிறவங்க உண்டு. உங்க தேவையில இருக்கிற மற்றொருவருக்காக இந்த நேரத்தில் நம்ம இப்போ ஜெபம் பண்ண போறோம். முடிந்தவர்கள் முழங்காற்படியிடுங்கள். மற்றவர்கள் அப்படி உட்கார்ந்தோ எழுமீனோ உங்களுக்கு எப்படி வசதியோ, ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில நிமிடங்கள். ஹாலேலூயா. ஆமா, உங்க பர்சனல் டைரியில எந்த நபருக்காய் ஜெபம் பண்றீங்களோ அந்த நபருக்கு பெயர் எழுதி வைங்க. அந்த வீட்டில் சத்தம் கேட்கட்டும், அந்த வீட்டில் சாட்சி எழும்பட்டும், அது உங்களுக்கான அடையாளம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே இப்போ ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஹாலேலூயா. ஆன்லைனில் பார்க்குற அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கு சேர்த்து தான் இந்த வார்த்தை. ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் எந்த தேவையில் இருக்கிறீங்க, அதே தேவையில் இருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமே, கர்த்தர் இந்த நாளில் அதை நம்மோடு பேசுகிறார், இந்த நாளில் அதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். ரீபாலா கபாதா ராபா. அப்பா இறங்குங்க, அப்பா இறங்குங்க. சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறீங்களா? ஒரு வீட்டுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இதே போல் வீடு இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Father, thank you Holy Spirit. ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்துல இருந்து சத்தம் எழும்போது உண்மையா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார்ல, கர்த்தர் இருதயத்தை பார்க்கற இந்த நேரத்துல நான் இது. ஆமென். ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண வலியுறுத்துறாருன்னா அவர் ஏதோ ஒன்று செய்ய போறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் செய்ய ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். 20வது அதிகாரத்துல ஆபிரகாம ஜெபம் பண்ண வச்சு அது 21வது அதிகாரத்துல அது செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். கர்த்தர் உனக்கு செய்ய போறாருன்னு அர்த்தம். மனசார ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு விரும்புறீங்களா? மற்ற பிள்ளைகளுக்காக மனசார ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க நல்லா வரணும்னு விரும்புறீங்களா? மற்ற பிள்ளைகளுக்காக உண்மையா ஜெபம் பண்ணுங்க. பைபிள் சொல்லுதுல, நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்பேன். நல்லதை விதையுங்க, நல்லதை விதையுங்கள். பிறருக்காக ஜெபம், நல்ல ஜெபம் பண்ணுங்க மனசார. இப்போ நீங்கள் உங்களுக்காக எப்படி ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக அப்படி நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க. ஓரா பால ஹண்டர், நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த நபருக்கு பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த நபருக்கு பெயரை சொல்லி உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வாராக, கிரியை செய்வாராக. 20 பார்ப்பீங்க, 21 பார்ப்பீங்க. அபிமலேக்கு வீட்டில் குழந்தை பிறக்கிறதையும் பார்க்க போறீங்க. ஆபிரகாமே, உன் வீட்டில் குழந்தை பிறக்கிறதையும் நீ பார்க்க போற. ஜீசஸ், ஜீசஸ். மனசார மனசார சோமன. அந்த நபருக்காக நீங்க அப்படி சோமனும் போது கத்தர் உங்களை ஆசீர்வாதமா வச்சுட்டார். உங்களை ஆசீர்வாதமா வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறார். உங்களை ஆசீர்வாதமாய் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம்.

நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேசி நம்மோடு பேசப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய உள்ளே ஊடுருவி செல்ல செயல்பட சபல கபர மலரதரா ஏடரலரதரா சதர மலரதரா

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

இயேசு பெரியவர், ஆமென். அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்நாளே இன்றைய நாள் தியானத்திற்கு நாம் ரோமர் எழுதின நிருபம் 8:31-32, 30-39 வரைக்கும் உள்ள வசனத்தில் உள்ள பகுதியிலே நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். 30-39 முடிய அதில் 7 கேள்விகள் இருக்கிறார். இந்த ரோமர் 8 பவுல் 7 கேள்விகளோடு இதை முடிக்கிறார். அதுக்கு பதிலும் அதிலே சொல்கிறார். இந்த 7 கேள்விகளை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது கேள்வி, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? இரண்டாவது கேள்வி, நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? மூன்றாவது கேள்வி, மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நாலாவது கேள்வி, குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஐந்தாவது கேள்வி, ஆட்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆறாவது கேள்வி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஏழாவது கேள்வி, உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டயமோ? ஏழாவது கேள்வி இதான், முடிஞ்சு போச்சு. இப்படி 7 கேள்விகளை இங்கு நம் முன்னால் வைக்கிறார். இந்த 7 கேள்விகளுக்கும் பதில் என்ன? இந்த 7 கேள்விகளை ஏன் இங்கே குறிப்பிடணும் பவுல்? இதன் மூலமாய் நமக்கு என்ன ஆவிக்குரிய சத்தியத்தை ஆண்டவர் கற்றுத்தருகிறார்? இதை தான் இன்றைக்கு நாம் அலசி ஒவ்வொரு கேள்வியாக தியானிக்க போகிறோம். முதல் கேள்வி, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம் அப்படின்னாக்கா, எவைகளை குறித்து அப்படின்னு அந்த கேள்வியிலே நாம் ஒரு கேள்வி கேட்குறோம். அதுக்கு பதில் 30வது வசனம்தான், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமானாய் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானாய் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம் அப்படின்னு கேள்வி கேட்குறார். பதில் சொல்லிட்டு கேள்வி கேட்குறார். அப்போ ஆண்டவர் எவர்களை முன்குறித்தார்? இப்போ நாமெல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆமேன். இன்னைக்கு நாமெல்லாம் முன்குறிக்கப்பட்டதுனால்தான் நம்மளை என்ன செஞ்சார், அவருடைய ஆதீனத்துக்குள்ளார அவருடைய அன்புக்குள்ளாக அழைத்திருக்கிறார். அவருடைய சபையில் நம்மளை ஒரு பிள்ளைகளாக நம்மளை சேர்த்திருக்கிறார். அன்பவர்களை எவைகளை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக ஆக்கியிருக்கிறார். இப்போ நம்ம வந்து அழைக்கப்பட்டவர்களோடு மட்டும் முன்குறிக்கப்பட்டவர்களோடு மட்டுமல்ல, நம்மளை என்ன செய்கிறாரு, அவருடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அவரை விசுவாசிக்கிறதின் மூலமாக நம்மளை என்ன செய்கிறாரு, நீதிமானாக மாற்றுகிறார். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமானாக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாகிறார். எவர்களை நீதிமானாய் ஆக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்போ அடுத்த ப்ரொமோஷனு கொடுக்குறார். நீதிமானாய் மட்டும் உன்னை நான் வைக்கலை, உன்னை என்ன செய்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். இப்போ பாருங்கள், ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதம், தாளந்து, ஆண்டவர் கொடுக்குற ஞானம், ஆண்டவர் கொடுக்குற எல்லா காரியத்தினாலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரா, மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீயும் நானும் இருக்கும்பொழுது இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாய். இது வந்து இதுதான் கடவுளுடைய ஈவுன்னு சொல்கிறது. இது பேர் என்னது? கடவுளுடைய ஈவு. நமக்கு ஆண்டவர் கிருபையாக அந்த காரியத்தை கொடுத்துருக்கிறார். இதை நாம் ஒன்றுமே இது ஏன் இவருக்கு கொடுக்கல அவருக்கு ஏன் கொடுக்கலன்னு நம்ம கேள்வி கேட்கவும் முடியாது. இவர் ஏன் எனக்கு கொடுக்காம அவங்களுக்கு கொடுத்தாருன்னு கேள்வி கேட்க முடியாது. அன்பாவில் இன்றைக்கி ஆதியாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதியை நான் இன்றைக்கி ஒரு ஊழியக்காருக்கு கொடுத்த மெசேஜ் மூலமாக நான் அறிந்து கொண்ட சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மனாசே எப்ராயிம் ரெண்டு பேரை அவங்க அப்பா என்ன செஞ்சார், யோசேப் இட்டுட்டு போய் யாக்கோவை விட்டு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக இட்டுட்டு போகிறார். அப்போ ரெண்டு பேரையும் அவர் என்ன செய்கிறாரு, மனாசே தான் பெரியவன், எப்ராயிம் சின்னவன். இவர் ரெண்டு பேருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறார். அதாவது மனாசேனுடைய தலையில் யாகோபு வலது கையை வைக்கணும், தன்னுடைய ரைட் ஹேண்டை வச்சு ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறார். யார்? யோசேப்பு. எப்ராயிமுடைய தலையில் இடது கையை வைத்து ஆசிர்வதிக்கணும். அப்போ இவன் பெரியவனுக்கு ஒரு நல்ல மூத்த ஆசீர்வாதம் வரணும், இப்போ நல்ல பெரிய ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் யாகோபு என்ன செய்கிறாருன்னா, கையை அப்படி மாற்றி வைக்கிறார். என்ன இவன் கொண்டு போய் நிற்கிறதுக்குள்ள ஒரு மாற்றி வைக்கிறார், கிராஸா. எப்படி வைக்கிறாரு? கிராஸா. அதாவது தன்னுடைய சோத்து கையை, வலது கையை எப்ராயிம் மேலேயும், இடது கையை மனாசே மேலேயும் வைக்கிறார். இப்போ யோசேப்பு ஒன்றுமே கேள்வி கேட்க முடியாது, இது ஏடா இப்படி வைக்கிறாரு? அப்படியே மனசின்படி, அவர் மனதில் அறிந்தபடி வைத்தார் என்று போட்டிருக்கார். அன்பாலே இன்னைக்கு பாருங்க, அந்த எப்ராயிம் வந்து ஒரு பாவியாக இருந்தான், ஆனால் ஆண்டவருடைய கிருபை அவனுக்கு கிடைச்சிது. ஆண்டவருடைய கிருபை அவனுக்கு கிடைச்சிது. இது யாரும் கேள்வி கேட்க முடியாது, இது ஏன் இப்படி ஆசீர்வதிச்சார் அப்படின்னு. இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி இந்த 9 அதிகாரத்துலேயும் இந்த பவுல் அதை தான் எழுதுகிறார். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே போகிறார். 9 அப்படி தான் இந்த 8 கேள்வி கேட்குறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. யாரை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்கள் நீதிமான் ஆகிறார், யாரை நீதிமான் ஆகிறாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இதில் நாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் ஆண்டுடைய கிருபைன்றது. ஆமேன். இன்னைக்கு ஓ மேலேயும் ஏன் மேலேயும் அந்த கிருபை இருக்குது. ஆமேன். இன்னைக்கு வெளியில் பார்த்தவங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் நம்மளை கேவலமாக பேசலாம், எது வேணாலும் சொல்லலாம், ஆனால் ஓ மேலேயும் ஏன் மேலேயும் ஆண்டுடைய கிருபை இருக்கிறதுனால தான் அவர் அழைத்திருக்கிறார், அவர் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார், நம்மளை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதை ஒருத்தனும் ஒரு கேள்வியும் கேட்க முடியாது, இது ஆண்டுடைய சுத்த கிருபை. ஆமேன். அடுத்த கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறார் பாருங்க. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஒருத்தரும் கிடையாது, அவ்வளோதான். இன்னைக்கான நாம் என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் விரோதமாக இருக்கிறாங்க நமக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையை நாம் நினைச்சோம்னா அந்த விசுவாசத்தை நம்ம விட்டு வழுவ மாட்டோம். ஆமேன். இன்னைக்கு தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று நீ 10 கேட்டினா உனக்கு விரோதி யாருமே இந்த உலகத்தில் நிற்கவே முடியாது, முன்னாடி இருக்க முடியாது. அன்பானிலே தேவன் நம் பட்சத்தில் இருக்க அவர் விரும்புகிறார். உனக்கு எனக்கும் விரோதியிலே இல்லாதபடிக்கு ஆக்கிறதுக்கு அவரால் முடியும். எனக்கு இது சொல்லும்போது எனக்கு ஒரு நீதிமொழிகளில் ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். தேவன் உன் பட்சத்தில் இருந்தால் விரோதி கூட உனக்கு சிநேகிதனம் ஆவான்றார். புரியுதா? நீ தேவனுக்கு பிரியமாக நடந்தால் விரோதி கூட உனக்கு என்ன வாய்ப்பான்? நண்பனா மாறிடுவான்றார். அந்த வசனத்தை எடுத்து பாத்தீங்கள், நீதிமொழிகள் 16:7 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட என்னவாயிடுவானா? சமாதானப்படி செய்வார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது சத்துரு கூட சமாதானம் ஆக முடியும். அன்பா இல்லையா? அதுதான் இன்றைக்கி சொல்கிறார், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று. உண்மையிலே தேவன் நம் பட்சத்தில் வைக்கும்படியா நாம் என்ன செய்யணும்? நாம் தான் நடந்து கொள்ளணும். தேவன் நமக்கு எதிர்த்து நிற்கும்படியா இருந்தாக்கா பெருமை வந்தால் நமக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையாக இருந்தாக்கா நமக்கு என்ன செய்கிறார்? பட்சத்தில் இருக்கிறார். அந்த தாழ்மையின் ஆவியை நம்ம அணிந்து கொள்வோம். அடுத்தது 3 கேள்வி, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படின்றார். இது நாம் மறந்து போகிறோம். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி மறந்து போய் என்ன செய்கிறோம்? வெக்ஸாகிடுறோம், கவலைப்படுறோம். ஐயோ எனக்கு இப்படி வந்துச்சே, எனக்கு அப்படி போயிடுச்சே, எனக்கு இந்த வியாதி வந்து போச்சே, எனக்கு இந்த கடன் பிரச்சனை வந்து போச்சே, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அன்பாவில்லே நமக்காக தேவன் என்ன செய்கிறாரா? தம்முடைய ஒரே பேரான சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அப்படி ஒப்பு கொடுத்துருக்கும்போது மற்றதெல்லாம் உனக்கு கொடுக்கறது அவர் நிச்சயமாக கொடுப்பார் இல்லையா? அருளாதிருப்பது எப்படின்றார். மற்றதெல்லாம் கொடுக்காதிருப்பது எப்படி? இது நினைச்சோம்னா விசுவாசத்தில் நம்ம வல்லவனாக மாறுவோம். இது நினைச்சோம்னா என்ன செய்யும்? இது சரி, ஏசாண்டவரே நமக்காக என்ன செய்கிறார்? பலியாக ஒப்பு கொடுத்த தேவன் இந்த கொசுறு, இந்த ஆசீர்வாதம், இந்த பணங்காசு, இந்த சுகம் இதெல்லாம் கொடுக்காதிருப்பாரா? தன்னுடைய பிள்ளையே பலியாக செலுத்தும் போது அப்படின்றத நினைச்சோம்னா நிச்சயமாக நம்ம கலங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம், அவிசுவாசில் போக மாட்டோம். அன்பாலே அடுத்து நான்காவது கேள்வி, தேவன் தெரிந்து கொண்டவர்களை மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அப்போ யாரையும் நம்ம குற்றம் சாட்டக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, அதுலேயும் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டவே கூடாது. ஏன்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல். ஆனால்தான் தாவீது சொல்கிறார், நல்லா சவுலை கொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ சொல்கிறான், அவனுடைய அந்த மெய்க்காப்பாளன்கிட்ட சொல்கிறான், வானா வானா அவரை உண்டு, அவரை கை வைக்காத, அவரை கொலை பண்ணாத, நீ விட்டுடு. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது? கை போடக்கூடாது அப்படின்றார். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் அது. அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை நாம் குற்றம் சாட்டுகிறது நாம் யார்? இன்றைக்கி எத்தனையோ பேரை நம்ம குற்றம் சாட்டிட்டு போகிறோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இந்த ஊழியக்காரர் சரியில்லை, இந்த விசுவாசி சரியில்லைன்னு. யாரையும் குற்றம் சாட்டுறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கலான்பான். அடுத்தது அஞ்சாவது கேள்வியும் அப்படி தான், ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பரிசுத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே. இப்போ நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற, இவன் என்ன செய்கிறான், இன்னொரு சக விசுவாசி, இன்னொரு சக விசுவாசி ஆக்கினி தீர்ப்பான், இவன் நரகு தான் போவான்வான். ஆனால் நமக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்கிறார் அவர். யாருக்காக? அந்த பாவிக்காகவும் ஜெபம் பண்ணுறார், இன்னொரு சக விசுவாசிக்காகவும் ஜெபம் பண்ணுறார், உனக்காகவும் ஜெபம் பண்ணுறார். உன்னையும் என்னையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? யாரையும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கக்கூடாது. நம்ம சபிக்கக்கூடாது, அவன் நரகு தான் போவான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கிறிஸ்து எல்லாருக்காகவும் என்ன செஞ்சிட்ருக்கிறார்? மன்றாடி வீணாக போயிடக்கூடாதுன்னு வாக்கடங்காக பெருமிச்சோடு ஜெபம் பண்ணுறார். 8:26 பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தப்படி ஆவியானவர் நமது பலவீனங்களுக்காக நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கடங்காக பெருமிச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று இருக்கு. அப்போ வேண்டுதல் செய்ய இயேசாண்டவர் நமக்காக செஞ்சு கொண்டிருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கக்கூடாது. அடுத்தபடியாக ஒரு கேள்வி கேட்குறார், என்னது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? என்ன, எந்த உபத்திரம் வந்தாலும், பசி வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், எது வந்தாலும் இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாசமோ பட்டயமோ எதுவுமோ நம்மளை என்ன செய்ய, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே கூடாது. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் பணம் வந்துச்சுனாக்கா இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிஞ்சு போகிறோம். இந்த லாக்டவுன் வந்துச்சுனாலே இதான் சொல்கிறேன், ஒரு 1000 பேர் வந்த சபையில் இப்போ 100 பேர் கூட வரலன்னு ஒரு பாசிட்டிவ் புலம்பிகிட்ருக்கிறார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி மக்களுடைய அன்பு என்ன செஞ்சுது? தனிஞ்சு போச்சு. இன்றைக்கி அதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் எல்லாம் நடக்கும்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அநேகருடைய அன்பு என்ன செய்யுமா? தனிந்து போய்விடும். முதலாவது தேவனிடத்திலே காட்டுகிற அன்பே தனிந்து போயிடுச்சு. அப்புறம் என்ன, அவன் சமுதாயத்தில் காட்ட போகிறான், மற்றவங்களிடத்தில் காட்ட போகிறான். அதனால தேவனிடத்திலே காட்டுகிற அன்பே தனிந்து போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி பவுல் சொல்கிறாரு, இது எதுவுமே என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை என்ன செய்யாது, பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறார். இவை எல்லாவற்றிலும் பாருங்கள், இது 37-36 இவை எல்லாவற்றிலும் நாம் அன்பு கூறுவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. இந்த 7 கேள்விகளுக்கும் பதில் என்னது? ஒரே பதில் சொல்கிறார், இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவர்களாலே. யாரால? ஆண்டவர் தாமே நம்ம மேலே அன்பு கூர்ந்ததுனால முற்றும் ஜெயங்குழிகளாக இருக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம், தோல்வியே கிடையாது. அதனால்தான் பவுல் சொல்கிறார், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதலானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையினாலும் நிகழ்காலியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பான்ல, இந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்கிறதா? இன்றைக்கி இந்த 7 கேள்வியை பவுல் இதன் மூலமாய், ஆண்டுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது, இதில் நான் உறுதியாக இருக்கிறேன், அவர் என் மேலே கிருபையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த 7 கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நாம் இந்த 7 கேள்வியில் எத்தனை கேள்விக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கி அன்பவன்லே, இன்றைக்கி நாம் ஜெயங்குழுகளாய் மாற வேண்டும் என்றால் ஆண்டுடைய மரணமானாலும் ஜீவனானாலும் எந்த காரியமானாலும் ஆண்டுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்கவே கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு அன்பு நம்ம ஆண்டவர் மேலே வைக்கணும். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, யாரை பார்த்து? பேதுரை பார்த்து சொல்கிறார் யோவானில், பேதுருவே சீமோனே என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயான்னு எத்தனை வாட்டி கேட்குறாரு? மூணு வாட்டி கேட்குறாரு. அவன் அப்புறம் தான் உடஞ்சி அழுதான், ஆண்டவரே என்ன நான் இது மனுஷனுடைய அன்பு ஆண்டவரே, உம்முடைய அந்த அகாப்பே அன்பு எனக்குள்ளார ஊற்றும் பொழுது நிச்சயமாக உன்னை என்ன செய்வேன், நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி கதறான். அன்பான் இல்லையா, அந்த அகாப்பே அன்பு ஆண்டவர் நம்மளை ஊற்றும்படியாக நம்ம ஜெயிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டுடைய அன்பை விட்டு நம்ம எந்த ஒரு நாசமோ வேஷமோ இந்த லாக்டவுனோ எந்த ஒரு வியாதியோ நம்மளை விட்டு பிரிக்காதபடிக்கு நம்ம ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து வாழ்வோம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் என்னோடு எங்களோடு பேசினதுக்காய் நன்றி. இந்த பவுல் எழுதின 7 கேள்விகளிலிருந்து ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிப்பது ஒன்றும் கிடையாது ஆண்டவரே, மரணம்தான் பிரிக்கணும் ஆண்டவரே. மரணமே ஆனாலும் எங்களால் பிரிக்க முடியாது, ஏனென்றால் நாங்கள் மரித்த உடனே நான் உம்மிடத்திலே இருப்போம் ஆண்டவரே. ஜீவனானாலும் தூதரானாலும் அதிகாரனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் பணங்காசு வந்தாலும் நாங்கள் பிரிக்கக்கூடாது சுவாமி, உம்முடைய அன்பை விட்டு. அப்படிப்பட்ட அன்பை எனக்கு எங்களுக்கு ஊற்றும், அப்படியே செய்ய போகிறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் இருப்பதாக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருப்பதாக. மத்தேயு சுவிசேஷம் 7:28-29 இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமியிலே வந்தார். அவர் பிறந்து வளர்ந்து தமது 30வது வயதிலே ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவருடைய போதகத்தை குறித்து இங்கே ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எதை எடுத்து பேசினார் என்றால் மோசை மூலம் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தில் உள்ள வார்த்தைகளை தான் எடுத்து பேசினார். ஆனால் இந்த போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் அவர் அதிகாரமுடையவராய் பேசினாராம். ஜனங்கள் எல்லாரும் மோசையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காரணம், மோசையின் மூலமாய் தான் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. மோசே எகிப்துக்கு அனுப்பப்படுகிறான். மோசையின் மூலம் கர்த்தர் ஜனங்களுக்கு மீட்பை கொடுக்கிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒவ்வொரு வீட்டு நிலைக்காரர்கள் மேல் பூசப்படுகிறது. அன்று இரவு விடுதலை கர்த்தர் மோசே தலைமையில் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். ஆமே, மோசே கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் அழைப்பித்து அவன் கையிலே கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்து அதை ஜனங்களுக்கு கொடுக்கும்படி செய்கிறார். ஆனால் இங்கே அந்த வார்த்தைகளை தான் எடுத்து பேசுகிறார். இன்னும் புரியும்படியாக ஆழமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அதே காரியங்கள் தான், ஆனால் இங்கே அவர் அதிகாரமுடையவராய் பேசுகிறதை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன அதிகாரமுடையவராய் பேசினார், எப்படி பேசினார்? மோசே பிரமாணத்தை கொடுக்கும் போது எப்படி சொல்லுவார் என்றால், ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லும்போது உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உரைக்கிறதாவது, உன் தேவன் சொல்லுகிறதாவது என்று கர்த்தர் பட்சத்தில் நின்று அந்த வார்த்தைகளை மோசே ஜனங்களுக்கு கொடுப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து பேசும்போது அவர் எப்படி பேசுகிறார் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஐ ஆம். இந்த வார்த்தையை மோசையால் பயன்படுத்த முடியாது. இந்த வார்த்தையை எந்த வேத பாரகருக்கோ எந்த மனிதருக்கோ பயன்படுத்த முடியாது. ஐ ஆம் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஒரே ஒருவர் மட்டும்தான். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். யூத ஜனங்கள் எல்லாம் மோசையை கொண்டாடி கொண்டிருக்கும் போது அவர்கள் நடுவில் நின்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. இந்த போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டது சாதாரணமான வார்த்தை அல்ல, அதிகாரமுள்ள வார்த்தை. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களோடு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் என்றால் அது சாதாரணமானவரிடத்திலிருந்து வரவில்லை. மோசையை விட பெரியவர், எல்லா அதிகாரத்தை உடையவரிடத்திலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கிறது. எனவேதான் அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். நம்மோடு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவரால் மட்டும் கூடும். அவர் செய்கிறதை எந்த வல்லமைக்கும் தடுக்க முடியாது. அதிகாரமுடைய வேதம் சொல்லுகிறது, எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது என்று. அவ்வளவு பெரிய தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவருக்கே மகிமை உண்டாவதாக. அவர் சொல்லிய வார்த்தைகளை அப்படியே நம்புங்கள். காரணம், அதிகாரமுள்ளவரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரிலும் பெரியவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் அல்ல என்று அல்ல, ஆமேன் என்று இருக்கிறதப்பா. அதை நாங்கள் அப்படியே பற்றி கொண்டு சுதந்திரிக்க கிருபை செய்யும். உமக்குரிய மகிமையை செலுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

0: அனுதின தியானம்.
1: உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். 2 தீமோத்தேயு 1:6. அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் ஒரு மனிதன் மிகப்பெரிய வயல் நிலம் வைத்திருந்தான். டெக்சஸில் பூமிக்கடியில் மிக அதிகமாக பெட்ரோலிய எண்ணெய் கிடைக்கிறது என்ற செய்தி பரவியதும் ஒவ்வொருவரும் எண்ணெய் கிணறுகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். எனவே இந்த மனிதன் தானும் எப்படியாவது மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறிவிட வேண்டும் என்ற ஆசையில் எண்ணெய் கிணறு உள்ள ஒரு நிலத்தை கண்டுபிடித்து வாங்க திட்டமிட்டான். எனவே $70,000 பெறுமானம் உள்ள தன்னுடைய வயல் நிலத்தை வெறும் $38,000 விற்றான். அந்த பணத்தை வைத்துக் கொண்டு எண்ணெய் மற்றும் தங்கம் போன்ற பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கும் வயலை தேடும் முயற்சியில் ஈடுபட்டான். தன் நிலத்தை விற்ற பணத்தை பயன்படுத்தி எண்ணெய் இருக்கும் இடத்தை தேடும் கருவிகளை வாங்கினான். மேற்கு கடற்கரை பகுதியில் எண்ணெய் தேடி அலைந்தான். ஆனால் அவனுடைய நிலத்தை $38,000 வாங்கிய மனிதன் வயல் நிலத்துக்கு தண்ணீர் அதிகம் தேவைப்பட்டதால் ஆழ்துளை கிணறு ஒன்றை தோண்டும் முயற்சியில் ஈடுபட்டான். அவ்வாறு தோண்டிய போது உள்ளே இருந்து கருப்பு நிற மண் வந்தது. சற்று நேரத்தில் பெட்ரோலிய எண்ணெய் வர ஆரம்பித்தது. இந்த செய்தி ஊரெல்லாம் பரவியது. இந்த வயலை விற்று பெட்ரோல் கிணற்றை தேடிச் சென்ற மனிதனுக்கும் இந்த செய்தி எட்டியது. அதை கேட்ட மாத்திரத்தில் மாரடைப்பு வந்து அந்த மனிதன் இறந்தே போனான். ஆம் பிரியமானவர்களே, இந்த மனிதனைப் போலவே இன்றும் பலர் தேவன் தங்களுக்குள் கொடுத்திருக்கும் புதையல்களை அறியாமல் எங்கோ இருக்கும் புதையலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றனர். பிரியமானவர்களே, தேவன் நம்மை படைத்த போதே நமக்குள் பல திறமைகளை வைத்துத்தான் உண்டாக்கியிருக்கிறார். அவ்வாறு தேவன் நமக்கு கொடுத்த திறமைகளை கண்டுபிடித்து பயன்படுத்தாமல் அடுத்தவர்களின் திறமைகளை பார்த்து ஏக்க பெருமூச்சு விடுகிறோம். தேவன் நமக்கு தந்த திறமைகள் எவை என்று கண்டுபிடிக்காமலேயே அநேகர் மறிப்பதுதான் பரிதாபமான செயல். யோசேப்பு தேவன் தனக்கு தந்த வரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தது முதற்கொண்டு மிகப்பெரிய நபராக அறியப்பட்டார். சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லும் வரத்தை தேவன் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். யோசேப்பு சிறையில் இருந்த 2 தலையாரிகளின் சொப்பனங்களுக்கு சரியாக அர்த்தம் சொன்னார். அவர் சொன்ன அர்த்தத்தின்படி அப்படியே நடந்தது. யோசேப்புக்கு தேவன் கொடுத்த வரத்தை பற்றிய செய்தி பார்வோன் அரண்மனை வரைக்கும் எட்டியது. பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கும் யோசேப்பு சொன்ன வியர்த்தியின்படியே எகிப்து தேசத்திலே நடந்தது. யோசேப்பு பெரிய மனிதனாக எகிப்திலே அறியப்பட்டார். அந்த ஆசீர்வாதம் அவருக்கும் அவர் தகப்பன் குடும்பத்துக்கும் பேருதவியாக மாறியது. பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு தந்த வரத்தையும் திறமைகளையும் தாளந்துகளையும் அனல் மூட்டி எழுப்பிவிடுங்கள். நீங்கள் அவைகளை கண்டுபிடித்து பயன்படுத்தினால் இந்த உலகம் உங்களை அடையாளம் கண்டுகொள்ளும். உங்கள் பலனால் இந்த பூமி நிரம்பும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:43 தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய்ப்பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற இல்லை என்ற சொல்லை மாற்றப்போகிறார். எலியா தன் வேலைக்காரனுக்கு சொன்ன நிச்சயமான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் ஒன்றுமில்லை என்பதை மாற்றி அற்பமானவைகளிலிருந்து ஆச்சரியமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தரப்போகிறார். தேவனுடைய ஞானமும் வழி நடத்துதலும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரப் போகிறது. கர்த்தரின் ஞானம் அளவிட முடியாதவைகள். அவரின் ஞானத்திற்கும் வழி நடத்துதலுக்கும் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எலியாவின் வாழ்வில் தேவன் தம்முடைய ஞானத்தை அற்புதமாய் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் உங்களுக்கு உடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்த போகிறார். 3 விதங்களில். முதலாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:3 எலியாவை பார்த்து கர்த்தர், கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு என்றார். இங்குதான் கர்த்தரின் ஞானம் வெளிப்படுவதை காண முடிகின்றது. இந்த கேரித் யோர்தானுக்கு நேராக இருக்கிறது. பெரிய யோர்தானில் ஒளிந்து கொள் என்று சொல்லாமல் சிறிய ஆறாகிய கேரித்தில் ஒளிந்து கொள்ள சொல்கிறார் என்றால், கேரித் ஆற்றண்டையில்தான் காகங்கள் உண்டு என்பதை கர்த்தர் அறிந்தவராய் கேரித்தில் ஒளிந்து கொள்ள சொல்கிறார். எலியாவை காகங்கள் போஷித்தன. அவன் பலனடைந்தான். கர்த்தரின் ஊழியத்தை செய்தான். என கண்பார்ந்தவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் அற்புதங்களை நீங்கள் காண வேண்டுமானால் கர்த்தரின் வழி நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். சிறிய ஆற்றில் காகத்தை கொண்டு போஷித்து பலப்படுத்திய தேவன் உங்கள் வாழ்விலும் கர்த்தர் கூறுகிற காரியம் சிறியதாக தோன்றலாம், அற்பமாய் எண்ணாமல் கீழ்ப்படுதலுடன் ஒப்பு கொடுக்கும் போது பெரிய நன்மையை இன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்கள். 2வதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:13 சாரிபாத் விதவையின் வீட்டிற்கு எலியா செல்கிறார். அங்கு தனக்காக அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா என்கிறார். இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது அந்த விதவை கீழ்ப்படிந்து சிறிய அடையை செய்து கொடுக்கிறாள். அதன் மூலம் அவள் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைபடாமல் நிரம்பி வழிந்தது. எனக்கன் பார்ந்தவர்களே, உங்கள் வாழ்விலும் கர்த்தர் உங்களின் பழைய வறுமை வறட்சி நிலைகளை மாற்றி புதியவற்றை புறப்பட செய்கிற ஒரு நாளாய் எப்படி சிறிய அடையை கொண்டு எண்ணெயும் மாவும் உருவானதோ குறைபடாமல் காணப்பட்டதோ அப்படியே உங்களையும் ஆசிர்வதிக்கப் போகிறார் புதிய நன்மைகளால். 3வதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:44 சிறிய அடையாளம் இல்லை என்று சொன்ன வேலைக்காரன் வாயிலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்று சொல்லும்படியாக செய்தார் என்று வாசிக்கின்றோம். முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது. 7 தரம் சென்றவர்களுக்கு பூரண வெற்றி கிடைத்தது. 7ஆம் நாள் அலங்கத்தை சுற்றி வந்தார்கள், விழுந்தது, வறட்சி நீங்கியது, வானங்கள் திறந்தது. என கண்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் யார் உங்களுக்கு இல்லை என்று சொன்னார்களோ அவர்கள் வாயிலிருந்தே இருக்கும் என்ற வார்த்தையை சொல்ல செய்ய போகிறார். உங்கள் பார்வைக்கு சிறிதாக தோன்றுகின்ற காரியங்களிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு பெரிய அடையாளங்களையும் புதிய நன்மைகளையும் வறட்சியான நிலைகளையும் மாற்றி உங்களை இன்று வாழ வைக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: அன்பிலே பயமில்லை என்ற தலைப்பில் சகோதரன் சஹரியா பூனன் அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 10.
1: If you go to the Old Testament, there is not much or almost nothing written about husband-wife relationships.
2: பழைய ஏற்பாட்டிற்கு நாம் சென்றால் அங்கே கணவன் மனைவி உறவை குறித்து கிட்டத்தட்ட ஒன்றுமே எழுதப்படவில்லை என்று நாம் சொல்லலாம்.
1: Because that was not a very important thing.
2: ஏனென்றால் அது அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் அல்ல.
1: But when you come to the New Testament,
2: புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது
1: there's great importance given to husband-wife relationship.
2: கணவன் மனைவி உறவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
1: And I think in most churches they don't understand this.
2: அநேக சபைகளிலே இதை அவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை.
1: A lot of people think that a church is strong if you have a lot of people coming there and a lot of people praising the Lord and they've got a lot of activities.
2: அநேகர் என்னுவதெல்லாம் சபைக்கு நிறைய பேர் வர வேண்டும், நன்றாக சத்தம் போட்டு ஆரவாரித்து துதிக்க வேண்டும், அடிக்கடி கூட்டங்கள் நடக்க வேண்டும், அப்பொழுது அது வலிமையான சபை என்று நினைக்கிறார்கள்.
1: They have some open air evangelistic activity.
2: திறந்தவெளி பிரசங்கம், சில சுவிசேஷ கூட்டங்கள், கிரியைகள் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் அது வலிமையான சபை என்று நினைக்கிறார்கள்.
1: But you don't see that in the Bible.
2: ஆனால் நாம் வேதத்திலே அதை பார்ப்பதில்லை.
1: First of all, in the Bible, you never could, they could not have large gatherings because they didn't have any building. You could only meet in small groups of 50 in some houses.
2: புதியற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் அந்த காலங்களில் இல்லை. அவர்கள் வீடுகளிலே தான் சபைகளாய் கூடினார்கள். ஆகவே கிட்டத்தட்ட 50 பேர், 60 பேர், அவ்வளவுதான் ஒரு சபையினுடைய எண்ணிக்கையாய் இருந்தது.
1: So all the New Testament churches were just 50-60 people meeting in different houses in a city.
2: ஆகவே புதிய ஏற்பாட்டு சபைகள் எல்லாமே வெவ்வேறு பட்டணங்களிலே 50-60 பேராகத்தான் கூடி வந்தார்கள்.
1: One of the big advantages of that is that they were like a family.
2: அதனுடைய ஒரு பெரிய நற்பயன் என்னவென்றால் அவர்கள் ஒரு குடும்பத்தினுடைய உணர்வை பெற்றார்கள்.
1: They used to meet in a home, so the family atmosphere was there.
2: ஒரு வீட்டிலே குடும்பத்திலே அவர்கள் கூடும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய ஒரு சூழலை அவர்கள் பெறுகிறார்கள்.
1: And the important thing was not that they shouted and praised God.
2: அவர்கள் சத்தம் போட்டு ஆண்டவரை துதித்தார்களா இல்லையா என்பது முக்கியமல்ல.
1: Those days they were so persecuted that they could not shout because the Roman soldiers will come and find out where they are and catch them.
2: அந்த நாட்களில் உபத்திரவங்கள் பெருகி இருந்தது. ரோம போர்ச்சவர்கள் சபை கூடுகிறது என்று அறிந்தால் வந்து பிடித்துக்கொண்டு போய் விடுவார்கள் என்ற எண்ணம் இருந்தபடினாலே அவர்கள் அதிக சத்தமாய் ஆண்டவரை துதிக்க முடியாதிருந்தது.
1: In Saudi Arabia it's like that today.
2: சவுதி அரேபியா என்ற நாட்டிலே இன்றைக்கும் காரியங்கள் இப்படி தான் இருக்கிறது.
1: The churches there cannot shout.
2: அங்குள்ள சபைகளிலே சத்தம் போட்டு ஆரவாரித்து துதிக்க முடியாது.
1: If you do that, the police will come and take you all to jail.
2: அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் போலீஸ் வந்து உங்களை சிறைச்சாலையிலே தள்ளிவிடும்.
1: So it's like that in China today.
2: இன்றைக்கு சீனா தேசத்திலேயும் காரியங்கள் இப்படி தான் இருக்கிறது.
1: So Jesus never said a good church is the one that shouts and praises God a lot.
2: ஆகவே அதிகமாய் சத்தம் போட்டு துதிக்கிற சபைதான் நல்ல சபை என்று இயேசு சொல்லவில்லை.
1: He never said a good church is that which has got many thousands of people.
2: நல்ல சபை என்றால் அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூட வேண்டும் என்றும் அவர் சொல்லவில்லை.
1: He said a good church is that where they love one another.
2: நல்ல சபையினுடைய அடையாளம் அங்கே ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவார்கள்.
1: But Christianity has lost that vision.
2: ஆனால் கிறிஸ்தவம் இந்த தரிசனத்தை இழந்து நிற்கிறது.
1: So many other things have become more important.
2: எவ்வளவு பிற காரியங்கள் முக்கியமானதாய் மாறிவிட்டது.
1: How loud you shout and praise.
2: எவ்வளவு சத்தம் போட்டு துதிக்க முடியும்.
1: You fast.
2: உபவாசிக்கிறீர்களா.
1: Do you speak in tongues?
2: அந்நிய பாஷை பேசுகிறீர்களா?
1: All these things have become important.
2: இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தான் முக்கியமானதாய் மாறிவிட்டது.
1: And the most important things.
2: மிக முக்கியமான காரியங்கள்
1: like love.
2: அன்பு.
1: And humility.
2: தாழ்மை.
1: It's very rarely found today.
2: இது காண்பதற்கே அரிதாய் போய்விட்டது.
1: What is the most important characteristic of a spiritual leader or elder?
2: ஒரு ஆவிக்குரிய தலைவன் மூப்பன் இவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்?
1: It's not that they can preach well.
2: நன்றாக பிரசங்கிக்கிறவளா இருக்க வேண்டும் என்று அல்ல.
1: I don't think all the elders in the New Testament were great preachers.
2: புதிய ஏற்பாட்டு சபைகளில் உள்ள எல்லா மூப்பர்களுமே பெரிய பிரசங்கியார்கள் என்று நான் எண்ணுவதில்லை.
1: But they were very humble people.
2: ஆனால் அவர்கள் மிகுந்த தாழ்மையுள்ளவர்களாக இருந்தார்கள்.
1: They did not give others the impression that I'm better than you.
2: உங்களை காட்டிலும் நான் சிறந்தவன் என்கிறதான எண்ணத்தை அவர்கள் ஒரு காலம் மற்றவர்களுக்கு அளித்ததில்லை.
1: That is the mark of a godly man.
2: இதுதான் தேவ பக்தியுள்ள மனிதனுடைய அடையாளம்.
1: He is a humble man.
2: அவன் ஒரு தாழ்மையுள்ள மனிதன்.
1: Like Jesus.
2: இயேசுவைப் போல.
1: But we have very few elders and leaders like that.
2: இது போன்ற தலைவர்கள் மூப்பர்கள் வெகு சிலரே இன்றைக்கு இருக்கிறார்கள்.
1: All over the world it's very difficult to find.
2: முழு உலகத்திலேயும் நீங்கள் தேடி பார்த்தால் காண்பதற்கு அரிதா இருக்கிறது.
1: Because other values have become more important.
2: மற்ற மதிப்பீடுகள் முக்கியமானதாய் மாறிவிட்டது.
1: In the same way,
2: அதே விதமாகத்தான்
1: the importance of the family is also not stressed in many churches.
2: அநேக சபைகளிலே குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் வலியுறுத்தப்படாமலே இருக்கிறது.
1: The strength of a church is the strength of the families.
2: ஒரு சபையினுடைய வலிமை குடும்பத்தினுடைய வலிமை.
1: So if you want to find out how strong a church is,
2: ஒரு சபை எவ்வளவு பலன் உள்ளதா இருக்கிறது என்று நீங்கள் காண வேண்டுமானால்,
1: you can't count the number of people on Sunday, that means nothing.
2: ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்ப்பதிலே பிரயோஜனம் இல்லை.
1: How loudly they sing and praise, or how well they sing and praise, or how good their musical instruments are, these count for zero.
2: எவ்வளவு சத்தம் போட்டு ஆண்டவரை பாடுகிறார்கள் துதிக்கிறார்கள் எவ்வளவு இசைக்கருவிகளை நேசியாய் நேர்த்தியாய் வாசிக்கிறார்கள் இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை அவர்களுடைய மதிப்பு பூஜ்யம்
1: தான்
2: ஆனால் இந்த கணவன் மனைவிமார்கள் குடும்பத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே நான் அதுதான் சபையினுடைய வலிமை உங்களுக்கு அது தெரியாவிட்டாலும் சாத்தானுக்கு நன்றாக தெரியும்
1: and so the devil doesn't care how loudly you shout
2: ஆகவே எவ்வளவு சத்தம் போட்டு நீங்கள் துதிக்கிறீர்கள் என்பதை குறித்து பிசாசுக்கு அக்கறை இல்லை
1: he doesn't even care if your numbers increase
2: உங்கள் எண்ணிக்கை பெருகும் பொழுது அதை குறித்தும் பிசாசுக்கு அக்கறை இல்லை
1: so long as the family life is weak he knows the church will never be strong
2: குடும்ப வாழ்க்கையானது பலவீனப்பட்டிருக்கும் வரைக்கும் சபையானது வலிமை பெற முடியாது என்று அவனுக்கு தெரியும்
1: and the family life is a hidden thing
2: குடும்ப வாழ்க்கை என்பது மறைவான ஒரு காரியம்
1: nobody can see that
2: அது யாரும் பார்க்க முடியாது
1: who knows how you live with your wife
2: மனைவியோடு கூட எப்படி வாழ்கிறீர்கள் என்று யாருக்கு தெரியும்
1: everybody looks very holy on sunday morning
2: ஞாயிறு காலையிலே பார்க்கும் பொழுது எல்லாரும் பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாட்டிகளாய் காட்சியளிக்கிறார்கள்
1: when I look at all of you sitting here
2: இங்கே அமர்ந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் பார்க்கும் பொழுது
1: you look like the holiest humblest loving people on the earth
2: இந்த பூமியிலேயே பார்க்க கூடாத மிகவும் தாழ்மையுள்ள பரிசுத்தமுள்ள அன்பான மக்களாக காட்சியளிக்கிறீர்கள்
1: but is that how you live at home
2: அப்படி தான் வீட்டிலேயே வாழ்கிறீர்களா
1: I don't know.
2: எனக்கு தெரியாது.
1: The Bible says your father who sees in secret will reward you openly.
2: அந்தரங்கத்திலே பார்க்கிற உங்கள் பிதா வெளிரங்கமாய் பலனளிப்பார் என்று வேதம் சொல்கிறது.
1: The strength of my life is not how much I know the Bible or how well I can preach.
2: என்னுடைய வாழ்க்கையினுடைய பலனானது எந்த அளவுக்கு நன்றாக பிரசங்கிக்கிறேன் எந்த அளவுக்கு வேதத்தை அறிந்திருக்கிறேன் என்பதை பொறுத்து அல்ல.
1: It is how I behave with my wife at home and my children.
2: என்னுடைய குடும்பத்திலே மனைவியோடு கூட நான் எப்படி நடந்து கொள்கிறேன் பிள்ளைகளோடு கூட எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை பொறுத்து இருக்கிறது.
1: If I don't walk in humility and love and purity at home.
2: குடும்பத்திலே தாழ்மையிலே அன்பிலே பரிசுத்தத்திலே நான் நடக்கவில்லை என்றால்
1: I can fool you but God won't support me.
2: உங்களை வேண்டுமானால் நான் ஏமாற்றி விடலாம் ஆனால் தேவன் ஒரு காலம் என்னை தாங்க மாட்டார்.
1: So please remember all of you families that you have a major responsibility in making the church strong.
2: நீங்கள் குடும்பமாய் இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சபையை வலிமையாய் மாற்றுவதற்குரிய பெரிய பொறுப்பு உங்களை சார்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.
1: You may feel nobody sees you.
2: யாருமே என்னை பார்க்கவில்லை என்று உணரலாம்.
1: How you live at home?
2: குடும்பத்தில் எப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று.
1: God sees you.
2: ஆனால் தேவன் அதை பார்க்கிறார்.
1: And the God who sees in secret rewards openly.
2: அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா தேவன் வெளிரங்கமாய் பலனளிப்பார்.
1: That's something Jesus said. Your father who sees in secret will reward openly. He said it 3 times in Matthew 6.
2: மத்தேயு 6 அதிகாரத்திலே 3 இடங்களிலே இயேசு அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்லி இருக்கிறார்.
1: And he emphasized in that chapter that the most important thing about the Christian life is what you do in secret.
2: கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான காரியம் என்னவென்றால் அந்தரங்கத்திலே நீங்கள் செய்கிற காரியம் தான் என்பதை வலியுறுத்தும்படியாக அப்படி சொல்லி இருக்கிறார்.
1: Your secret life is the most important part of your life.
2: உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது.
1: Look at that building there has got a foundation.
2: அங்கே இருக்கிற கட்டடத்தை பாருங்கள், அந்த கட்டடத்திற்கென்று ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது.
1: Something like this shed, this doesn't need a foundation.
2: இது போன்ற ஒரு கொட்டகை இதற்கு அஸ்திவாரம் தேவையில்லை.
1: But then this will collapse after some time.
2: ஆனால் சில நாட்கள் கழித்து இது இடிந்து விழுந்துவிடும்.
1: But a building like that can last for hundreds of years.
2: ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கட்டடமானது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நிலைத்திருக்கும்.
1: Why?
2: ஏன்?
1: Not because of what you see on the outside.
2: நீங்கள் வெளியே பார்க்கிற காரியங்களை நிமித்தமாய் அல்ல.
1: The strength of that building is in its foundation.
2: அந்த கட்டடத்தினுடைய வலிமை அதனுடைய அஸ்திபாரத்திலே காணப்படுகிறது.
1: Or we can say the strength of that building is in the part of that building which you cannot see.
2: அந்த கட்டடத்திலே பார்க்க முடியாத பகுதியிலே தான் அந்த கட்டடத்தினுடைய வலிமை மறைந்திருக்கிறது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம்.
1: It's the same with a tree.
2: அதே போல தான் ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டாலும்.
1: Sometimes when there is a storm in Bangalore,
2: பெங்களூர்ல சில சமயத்திலே புயல் வீசும்.
1: Two big trees there on the roadside.
2: அந்த சாலையிலே இரண்டு பெரிய மரங்கள் இருக்கிறது.
1: One falls and the other doesn't fall.
2: ஒன்று விழுந்து விடுகிறது, மற்றொன்று விழாமல் நிற்கிறது.
1: Why is that?
2: ஏன் அப்படி?
1: Both look good big trees.
2: இரண்டுமே பார்ப்பதற்கு நல்ல பெரிய மரங்களாக காட்சியளிக்கிறது.
1: How is it one fell so quickly and the other is still standing strong?
2: எப்படி ஒன்று நிற்கும் பொழுது இன்னொன்று விழுந்து விடுகிறது?
1: You know the reason.
2: உங்களுக்கு அந்த காரணம் தெரியும்.
1: Because the roots of one were strong and the roots of the other were all eaten up.
2: ஒரு மரத்தினுடைய வேர்கள் எல்லாம் வலிமையானதா இருக்கிறது, இன்னொரு மரத்தினுடைய வேர்கள் அரிக்கப்பட்டு போய்விட்டது.
1: So just like a building.
2: ஒரு கட்டடத்தை போலவே.
1: What is the most important part of a tree?
2: ஒரு மரத்தினுடைய மிக முக்கியமான பகுதி எது?
1: That part which you cannot see.
2: நீங்கள் பார்க்க முடியாத காணக்கூடாத அந்த பகுதி.
1: Underground.
2: அந்த பூமிக்கு பரப்பிலே கீழே இருக்கிறது.
1: The strength of a tree is not in its trunk or its branches.
2: ஒரு மரத்தினுடைய வலிமையானது அதனுடைய அடித்தண்டிலோ அல்லது கிளைகளிலோ இல்லை.
1: It's in the hidden part.
2: அது மறைவான பகுதியிலே தான் காணப்படுகிறது.
1: The strength of a building is in the hidden part.
2: ஒரு கட்டடத்தினுடைய வலிமையானது அதனுடைய மறைவான பகுதியிலே காணப்படுகிறது.
1: The strength of your life is in the your heart which nobody can see whether it's pure or not.
2: உங்களுடைய வாழ்க்கையினுடைய வலிமை யாரும் காணக்கூடாத உங்களுடைய இதயத்திலே தான் காணப்படுகிறது.
1: That is the difference between the true church and the false church.
2: ஒரு மெய்யான சபைக்கும் பொய்யான போலியான சபைக்கும் இதுதான் வித்தியாசம்.
1: The Bible calls it Jerusalem and Babylon.
2: வேதமானது இதை எருசலேம் என்றும் இன்னொன்றை பாபிலோன் என்றும் அழைக்கிறது.
1: What is the main difference?
2: பிரதானமான வித்தியாசம் என்ன?
1: In Jerusalem they emphasize the hidden life.
2: எருசலேமிலே மறைவான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
1: That part which nobody can see.
2: யாரும் காணக்கூடாத அந்த பகுதி.
1: But in Babylon the emphasis is in what you can see.
2: ஆனால் பாபிலோனிலே இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னவென்றால் நீங்கள் காணக்கூடிய காரியங்கள் தான்.
1: They'll talk about an activity which people can see.
2: ஜனங்கள் எப்படியாவது நாம் செய்கிறக்கூடிய கிரியைகளையும் நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் பார்க்க வேண்டும்.
1: If they pray, everybody knows that they pray.
2: ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாருமே இவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள்.
1: Not like Jesus said that nobody should know.
2: யாரும் நீங்கள் ஜெபிக்கிறதை அறியக்கூடாது என்று இயேசு சொன்னது போல அல்ல.
1: If they fast, they'll let everybody know they are fasting.
2: அவர்கள் உபவாசிக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாரும் அறியத்தக்க விதத்திலே அதை அவர்கள் செய்கிறார்கள்.
1: That is Babylon.
2: அது பாபிலோன்.
1: If they give money, everybody must know how much they give.
2: அவர்கள் தேவனுக்கென்று பணத்தை கொடுத்தால் எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்று மற்றவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
1: That is how the devil has fooled Christianity to build Babylon.
2: பாபிலோனை கட்டும்படியாக இப்படித்தான் சாத்தான் அநேக கிறிஸ்தவர்களை வஞ்சித்து விட்டான்.
1: But true Christianity,
2: மெய்யான கிறிஸ்தவம் என்றால்,
1: if they give money nobody knows it.
2: பணத்தை கொடுக்கும் பொழுது யாரும் அதை அறிய மாட்டார்கள்.
1: If they pray nobody knows it.
2: ஜெபிக்கிற வாழ்க்கையானது மற்றவர் யாருக்கும் தெரியாது.
1: If they fast nobody knows it.
2: உபவாசித்தாலும் அது மற்றவர்களுக்கு தெரியாது.
1: It's the hidden life that gives them strength just like a building or a tree.
2: ஒரு கட்டடத்தை போல ஒரு மரத்தை போல மறைந்திருக்கிற அந்தரங்க பகுதிதான் வலிமையை கொடுக்கிறது.
1: But because most believers don't have any discernment.
2: அநேக விசுவாசிகளுக்கு பகுத்தறியத்தக்கதான திறன் இல்லாதபடினாலே,
1: somebody gets up here and preaches loud and shouts and all that, people think, oh, he's a very spiritual man.
2: இங்கே யாராவது எழுந்து நின்று சத்தம் போட்டு வல்லமையாக சத்தத்துடன் பிரசங்கித்தால் இவர் மிகுந்த ஆவிக்குரியவர் என்று ஜனங்கள் எண்ணுகிறார்கள்.
1: And he talks about evangelism and fasting and praying and all that and people think, oh, he's a spiritual man.
2: உபவாசத்தை குறித்து ஜெபத்தை குறித்து சுவிசேஷ மயமாக்குதலை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது ஐயோ இவர் ஆவிக்குரிய மனிதர் என்று எண்ணுகிறார்கள்.
1: How do they think like that?
2: ஏன் இப்படி எண்ணுகிறார்கள்?
1: Because 90% of believers don't have discernment.
2: 90% கிறிஸ்தவர்களுக்கு பகுத்தறிகிற திறன் இல்லை.
1: But such people can't fool me.
2: ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் என்னை ஏமாற்ற முடியாது.
1: I can taste that spirit when they speak.
2: அவர்கள் பேசும் பொழுது என்ன ஆவியிலே பேசுகிறார்கள் என்பதை நான் ருசித்து பார்க்க முடியும்.
1: There's no humility there.
2: அங்கே தாழ்மை இல்லையே.
1: There's no brokenness.
2: அங்கே நொறுங்குதல் இல்லையே.
1: It's all very gifted.
2: ஆனால் வரங்கள் இருக்கிறது.
1: But it's not the spirit of Christ.
2: ஆனால் அது கிறிஸ்துவின் ஆவி இல்லை.
1: So remember that, don't think that you who have a family life your family life is not important.
2: ஆகவே குடும்ப வாழ்க்கையை பெற்றிருக்கிற நீங்கள் குடும்ப வாழ்க்கை முக்கியம் இல்லை என்று நீங்கள் என்ன வேண்டாம்.
1: It is more important for the building of the church.
2: சபை கட்டப்படுவதற்கு அதி முக்கியமான ஒன்றாகும்.
1: The strength of a church is in its families.
2: ஒரு சபையினுடைய வலிமை அதனுடைய குடும்பத்திலே தான் காணப்படுகிறது.
1: So, you know, in the olden days they used to have wooden pillars to support the wooden slats on the roof.
2: அங்கே அந்த நாட்களிலே கட்டப்பட்ட கட்டடங்களை பார்க்கும் பொழுது மரத்தால் செய்யப்பட்ட தூண்கள் மரத்தால் செய்யப்பட்ட கட்டைகளை தாங்கிக் கொண்டிருக்கும்.
1: These old buildings that were built 78 years ago.
2: 70 80 ஆண்டுகளுக்கு முன்பதாக கட்டப்பட்ட கட்டடங்கள்.
1: They have these wooden pillars and they paint it every year to make it look nice.
2: அந்த மர தூண்களை ஒவ்வொரு வருடமும் அதற்கு வண்ணம் பூசி அழகாக காட்சியளிக்கும்படியாக
1: செய்வார்கள். It looks right round big strong pillar.
2: அதை பார்ப்பதற்கு நல்ல தூணாக வலிமையாக தூணாக காட்சியளிக்கிறது.
1: It's painted, it looks really nice.
2: அதற்கு வண்ணம் தீட்டும் பொழுது மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது.
1: But then one day the whole building collapses.
2: ஆனால் ஒரு நாளில் அந்த முழு கட்டடமும் இடிந்து விடுகிறது.
1: What happened?
2: என்ன நடந்தது?
1: Because inside this painted wood, it was all eaten up with white ants, it was all hollow inside.
2: வண்ணம் வண்ணம் பூசப்பட்டதன அந்த மர தூண்களுக்குள்ளாக கரையான்கள் சென்று அரித்து அரித்து அரித்து அரித்து அது வெற்ற மாட்டி விட்டது.
1: Little by little the strength of that wooden pillar was gone.
2: கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மர தூணுடைய வலிமையானது மறைந்து போய் விட்டது.
1: This is a perfect picture of many churches.
2: அநேக சபைகளுடைய காட்சியை சித்தரிக்க கூடியதான ஒரு படம் அது.
1: It's a perfect picture of many elders.
2: அநேக மூப்பர்களை சித்தரிக்க கூடிய காட்சியாக இது காணப்படுகிறது.
1: I have seen that even in some of our churches.
2: நம்முடைய சில சபைகளிலே கூட இதை நான் பார்த்திருக்கிறேன்.
1: They've been elders for so long.
2: அநேக ஆண்டுகளாக மூப்பர்களாக இருந்திருக்கிறார்கள்.
1: That everybody they know that nobody can ever displace them from their throne.
2: தங்களுடைய சிங்காசனத்திலிருந்து யாருமே தங்களை இறக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
1: And then they stop judging themselves.
2: தங்களை தாங்களே நியாயந்தீர்ப்பதை நிறுத்தி விடுகிறார்கள்.
1: They start judging others.
2: மற்றவர்களை நியாயந்தீர்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள்.
1: They are only preaching to others now.
2: இப்பொழுது அவர்கள் செய்வதெல்லாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதுதான்.
1: The elder in Laodicea was like that.
2: லவோதிக்கியா சபையினுடைய மூப்பரப்படி இருந்தார்.
1: He was a big man.
2: அவர் ஒரு பெரிய மனிதர்.
1: But the Lord said, "You are wretched, miserable, poor, blind and naked."
2: நீ தரித்திரனும் நிர்துர்பாக்கியமுள்ளவனும் நிர்வாணியுமாய் இருக்கிறாய் என்று தேவன் சொன்னார். தேவதூதன் சொன்னார்.
1: He didn't know that.
2: அவருக்கு அது தெரியவில்லை.
1: He didn't know that till the apostle John sent a message to him.
2: அப்போஸ்தலர் யோவான் அந்த செய்தியை அனுப்பும் வரை அந்த சபை மூப்பருக்கு தெரியாது.
1: Because he did not care for his hidden life.
2: ஏனென்றால் தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து அக்கறையற்றவராய் போய்விட்டார்.
1: He did not care about his family life.
2: தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து அக்கறை எடுக்கவில்லை.
1: These are all warnings for us.
2: இவையெல்லாம் நமக்கு வரக்கூடிய எச்சரிப்புகள்.
1: For myself,
2: எனக்கும்
1: I have decided that I will concentrate on my hidden life more than anything else.
2: எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே அதிக அக்கறையாய் இருப்பேன் என்பதை நான் ஏற்கனவே தீர்மானித்து நடத்தி கொண்டு வருகிறேன்.
1: Those areas of my life which even my wife cannot see.
2: என்னுடைய மனைவி கூட பார்க்க முடியாத என்னுடைய வாழ்க்கையின் சில பகுதிகள்.
1: That is what I will concentrate on till the day Jesus comes.
2: இயேசு வரும் வரை அந்த பகுதியிலே தான் நான் அதிக அக்கறை செலுத்திக் கொண்டிருப்பேன்.
1: I don't care if I lose my voice one day and I can't preach anymore.
2: நான் இன்னுமாய் பிரசங்கிக்க கூடாதபடிக்கு என்னுடைய தொண்டை வளத்தை குரல் வளத்தை இழந்து விட்டாலும் அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை.
1: Preaching is not important for me.
2: ஏனென்றால் பிரசங்கிப்பது என்பது எனக்கு அவ்வளவு முக்கியமானதல்ல.
1: That may help other people.
2: மற்றவர்களுக்கு அது உதவி செய்யலாம்.
1: But for me, my hidden walk with God is number 1.
2: ஆனால் எனக்கோ நான் தேவனோடு கூட நடக்கக்கூடிய மறைவான அந்தரங்கமான வாழ்க்கை தான் பிரதானமான காரியம்.
1: My attitude towards money and my thought life, these are number 1.
2: என்னுடைய சிந்தை வாழ்க்கை பணத்தின் மேல் இருக்கக்கூடிய என்னுடைய மனப்பான்மை இதுதான் பிரதானமான முதலாவது காரியமாக இருக்கிறது.
1: And then second is my life at home which nobody can see.
2: இரண்டாவது காரியம் என்னுடைய குடும்ப வாழ்க்கை யாரும் காணாத என்னுடைய குடும்ப வாழ்க்கை.
1: If those two things are all right,
2: இந்த இரண்டு காரியங்கள் சரிதான்.
1: We can say the foundation is okay.
2: இந்த இரண்டு காரியங்கள் சரியாக இருக்கும் பொழுது அஸ்திபாரம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லலாம்.
1: On top of that, God can build whatever he wants. That's up to him.
2: அதற்கு மேலே தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை அவர் கட்டி எழுப்புவார். அது அவரை சார்ந்த காரியம்.
1: So I want to say to all of you.
2: ஆகவே உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்.
1: Please take my advice if you want to live a good life and face the Lord Jesus when he comes.
2: நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இயேசு வரும்பொழுது அவரை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் என்னுடைய ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: Watch your thought life all the time till the final day.
2: கடைசி நாள் வரை உங்களுடைய சிந்தை வாழ்க்கை என்ன வாழ்க்கையிலே அக்கறை செலுத்துங்கள்.
1: And all the areas of your life which other people cannot see.
2: மற்ற மக்கள் காணக்கூடாத எந்த பகுதியாக இருந்தாலும்.
1: How you behave at home.
2: வீட்டிலே எப்படி நடந்து கொள்கிறீர்கள்?
1: All the secret things you talk about at home with your wife.
2: மனைவியோடு கூட நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறதான அந்தரங்கமான காரியங்கள்.
1: And all the secret things you do at home.
2: நீங்கள் அந்தரங்கமாய் வீட்டிலே செய்யக்கூடிய காரியங்கள்.
1: There must be purity.
2: அங்கே பரிசுத்தம் காணப்பட வேண்டும்.
1: There must be love.
2: அங்கே அன்பு காணப்பட வேண்டும்.
1: If you don't treat your wife with love and compassion.
2: மனைவியை அன்போடு மனதுருக்கத்தோடு நடத்த உங்களுக்கு தெரியவில்லை என்றால்
1: You're going to get a big surprise when Christ comes again.
2: இயேசு மீண்டுமாய் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கும்.
1: Everybody in the assembly may have thought you're a wonderful brother.
2: சபையில் உள்ள எல்லாரும் நீங்கள் நல்ல அற்புதமான சகோதரர் என்று எண்ணிக்கொண்டிருந்திருக்கலாம்.
1: They'll get a big shock when Jesus exposes that.
2: இதை இயேசு வெளிரங்கமாக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியாய் இருக்கும்.
1: That you treated your wife like a servant and not a helper.
2: நீங்கள் உங்கள் மனைவியை வேலைக்காரியை போல நடத்தியிருக்கிறீர்களே ஒழிய துணையாய் நீங்கள் நடத்தவில்லை.
1: Do you know that when God made Adam
2: தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பொழுது உங்களுக்கு தெரியுமா?
1: He said in Genesis 2 I will make him a helper.
2: நான் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார்.
1: And do you know when Jesus said about the coming of the Holy Spirit in John 14
2: யோவான் 14 அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரக்கூடிய அந்த காரியத்தை குறித்து இயேசு சொல்லும்பொழுது
1: he said in John 14:16 I will send you a helper.
2: யோவான் 14 அதிகாரம் 16 வசனத்திலே ஒரு தேற்றரவாளனை அல்லது உதவி செய்கிறவரை அனுப்புவேன் என்று சொல்கிறான்.
1: Do you know that the Bible gives the same title to the Holy Spirit as it gives to your wife?
2: உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அதே பட்டத்தையே பரிசுத்த ஆவியானவருக்கும் வேதம் கொடுக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
1: Eve was created to be a helper for Adam.
2: ஆதாமுக்கு உதவி செய்யும்படியாக ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டாள்.
1: And Jesus took the same word and said I will send you a helper to help you in the Christian life.
2: அதே வார்த்தை எடுத்து தான் இயேசுவும் பயன்படுத்தி உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உங்களுக்கு துணையா இருக்கும்படியாய் ஆவியானவரை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார்.
1: When you see that almighty God has used the same word for the Holy Spirit as he's used for a wife, you'll learn to respect your wife a lot more.
2: மனைவிக்கு பயன்படுத்தக்கூடிய அதே பெயரை பரிசுத்த ஆவியானவருக்கும் பயன்படுத்தும்படியாய் சர்வ வல்லமுள்ள தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்றாக நடத்துவீர்கள்.
1: Holy Spirit is not supposed to be my servant.
2: பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேலைக்காரனாய் இருக்கும்படி அனுப்பப்பட்டவர் அல்ல. அவர் எனக்கு உதவி செய்யும்படியா வந்திருக்கிறார்.
1: He's come to help me live a holy life.
2: பரிசுத்த வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும்படியா வந்திருக்கிறார்.
1: He's come to help me speak and serve the Lord.
2: நான் பேசும்படியாகவும் ஆண்டவருக்கு உதவி ஊழியம் செய்யும்படியாகவும் அவர் வந்திருக்கிறார்.
1: That's why God gave you a wife.
2: ஆகவே தான் தேவன் உங்களுக்கு மனைவியை கொடுத்திருக்கிறார்.
1: To be a helper.
2: உங்களுக்கு துணையாய் நிற்கும்படியாய்.
1: You must treat her as an equal.
2: நீங்கள் உங்களுக்கு சமமாக அவர்களை நடத்த வேண்டும்.
1: If you treat your wife as lower than you,
2: உங்களை காட்டிலும் சற்று கீழான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் உங்கள் மனைவி என்று எண்ணி நீங்கள் நடத்துவீர்களானால்,
1: like most people in India do,
2: இந்தியாவிலே பல மக்கள் செய்கிறது போல,
1: then you're not a Christian.
2: நீங்கள் ஒரு கிறிஸ்தவரே அல்ல.
1: Then you have to say that you have not understood the Bible.
2: நீங்கள் வேதத்தை விளங்கிக் கொண்டேன் என்று நீங்கள் சொல்லவே முடியாது.
1: Now you say, well, where in the Bible does it say the woman is equal to the man?
2: ஒரு மனுஷி மனுஷனுக்கு சமமா இருக்கிறான் என்று எங்கே வேதம் சொல்லுகிறது என்று கேட்கலாம்.
1: I told you my ministry is to show you things which you have never seen in the Bible.
2: நீங்கள் வேதத்திலே காணாத காரியங்களை காண்பிப்பதுதான் என்னுடைய ஊழியம் என்று நான் சொன்னேன்.
1: Here is this piece of a jigsaw puzzle I'm going to put in the place now.
2: இப்பொழுது அந்த ஜிக்ஸா பசலுடைய துண்டை எடுத்து அந்த இடத்திலே இப்பொழுது நான் ஒன்றை வைக்க போகிறேன்.
1: Turn to 1 Corinthians chapter 11.
2: 1 கொரிந்தியர் 11 அதிகாரம்
1: verse 3.
2: 3 வசனம்.
1: How many of you believe that Jesus Christ is equal to the Father?
2: இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாய் இருக்கிறவர் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்?
1: Yes or no?
2: அம்மாவா இல்லையா?
1: Yes or no?
2: அம்மாவா இல்லையா?
1: Jesus Christ is equal to the Father.
2: இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவர்.
1: Okay.
2: சரி.
1: Now we go to verse 3.
2: இப்போ 3 வசனத்துக்கு வருவோம்.
1: I want you to understand that Christ is the head of every man.
2: ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார்.
1: Man is the head of a woman.
2: ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான்.
1: God is the head of Christ.
2: கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார்.
1: Are the Father and Christ equal?
2: பிதாவும் கிறிஸ்துவும் சமமானவர்களா?
1: Yeah, you said it was right.
2: சமமானவர்கள் தான் என்று நீங்கள் இப்படி தான் சொன்னீர்கள்.
1: But for the sake of redemption, Jesus voluntarily took a place of submission and made the Father the head.
2: ஆனால் மீட்பின் பணிக்காக தாமாக மனமுவந்து இயேசு தன்னைத்தானே தாழ்த்தி பிதாவை தனக்கு தலையாக ஏற்றுக்கொண்டார்.
1: In the same way,
2: அதே போல தான்
1: during this period on earth,
2: இந்த உலகத்திலே வாழுகிற காலங்களிலே,
1: it says man and woman are like that.
2: மனிதனும் மனுஷியும் இப்படி தான் இருக்கிறார்.
1: The relationship between man and a woman is exactly the same as the relationship between the father and the son, God and Christ.
2: பிதாவுக்கும் குமாரனுக்கும் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இருக்கக்கூடிய அதே உறவுதான் புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் இருக்க வேண்டும் என்று இங்கே வாசிக்கிறோம்.
1: That's what you see here.
2: அதை தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள்.
1: So if the father and son are equal, then man and woman are equal.
2: பிதாவும் குமாரனும் சமமானவர்கள் என்று சொன்னால் புருஷனும் ஸ்திரீயும் சமமானவர்கள்.
1: So how should you treat your wife?
2: ஆகவே மனைவியை எப்படி நடத்த வேண்டும்?
1: You must treat your wife like the father treated Jesus on earth.
2: இந்த பூமியிலே பிதாவானவர் இயேசு கிறிஸ்து எப்படி நடத்தினாரோ அதே போல நீங்களும் உங்கள் மனைவியை நடத்த வேண்டும்.
1: How did the father treat Jesus on this earth?
2: பிதா இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே வாழும்பொழுது எப்படி நடத்தினார்?
1: Please say போடா வாடா.
2: போடா வாடா என்றெல்லாம் சொன்னாரா?
1: Can you imagine the father telling Jesus like that?
2: பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அப்படி சொல்வதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
1: How can you say போடி வாடி?
2: ஆனால் நீங்களோ மனைவியை போடி வாடி என்று சொல்கிறீர்கள்.
1: You can't do that.
2: அதை நீங்கள் செய்ய முடியாது.
1: You must treat her with the same respect that the father treated Jesus.
2: பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை எந்த மதிப்போடு நடத்தினாரோ அதே மதிப்போடு நீங்களும் உங்கள் மனைவியை நடத்த
1: வேண்டும். That is scripture.
2: அது வேத வசனத்தின் அடிப்படை.
1: I know the heathen don't do that, but we are supposed to do that as Christians.
2: புரட்சியாதியார்கள் அதை செய்வதில்லை, ஆனால் நாம் கிறிஸ்துவில் இருக்கிறவர்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும்.
1: That's why God took Eve out of Adam's side.
2: ஆகவே தான் தேவன் ஏவாளை சிருஷ்டிக்கும் பொழுது ஆதாமுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பு எடுத்து சிருஷ்டித்தார்.
1: See, God could have taken a little bone out of his head and made Eve from that.
2: தலையிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை செய்திருக்கலாம்.
1: Then it would have meant that Eve must sit on Adam's head.
2: அப்படியானால் எப்பொழுதே ஏவாள் ஆதாமுடைய தலையில உட்கார்ந்து கொண்டிருப்பாள்.
1: No.
2: இல்லை.
1: Or God could have taken a bone out of Adam's feet.
2: அல்லது ஆதாமுடைய பாதத்திலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை சிருஷ்டித்து இருந்திருக்கலாம்.
1: So that Adam could always stamp on top of Eve all.
2: எப்பொழுது பார்த்தாலும் ஆதாம் ஏவாளை மிதித்து கொண்டே இருந்திருப்பான்.
1: Why did he take it from the side?
2: ஏன் விலாவிலிருந்து எடுத்து செய்தார்?
1: So that she would always be by his side.
2: எப்பொழுதே ஏவாள் ஆதாமுக்கு அருகாமலே இருக்க முடியாக.
1: It's very important that in our homes we give to the wife the position that God has appointed in scripture.
2: தேவன் வேதத்திலே நியமித்த அந்த ஸ்தானத்தை ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நியதியாய் இருக்கிறது.
1: It says in 1 Peter chapter 3.
2: 1 பேதுரு 3 அதிகாரம்.
1: 1 Peter chapter 3.
2: 1 பேதுரு 3 அதிகாரம்.
1: And verse 7.
2: 7 வசனம்.
1: You husbands, you must live in an understanding way with your wife as a weaker vessel because she's woman and give her honor as a fellow heir of the grace of life so that your prayers are not hindered.
2: அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள்.
1: Give her honor.
2: கணத்தை கொடுங்கள்.
1: How many of you husbands have obeyed that verse?
2: புருஷராயிருக்கிற உங்களில் எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்கள்?
1: How many of you can stand before God and say I have obeyed 1 Peter 3 verse 7?
2: நான் 1 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று உங்களில் எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாக எழுந்து நின்று சொல்ல முடியும்?
1: I have given her honor.
2: நான் அவளுக்கு கணத்தை கொடுத்திருக்கிறேன்.
1: As an equal heir in the grace of life.
2: இந்த நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக சமமாக நான் வைத்திருக்கிறேன்.
1: An heir means to a throne.
2: சுதந்திரவாளி என்று சொன்னால் சிங்காசனத்திலே.
1: That means I treat her like a queen.
2: அதனுடைய பொருள் என்ன? ஒரு ராணியை போல நான் நடத்துகிறேன்.
1: Because I am the king.
2: நான் தான் ராஜா.
1: I'll tell you something.
2: நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: How many of you husbands want to be a king in your home?
2: எத்தனை புருஷர்கள் நீங்கள் உங்கள் வீட்டுகளிலே ராஜாவை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
1: I think we all should be kings in our home.
2: நம்முடைய குடும்பங்களிலே நாம் எல்லாரும் ராஜாக்களாக தான் இருக்க வேண்டும்.
1: I'll tell you how to be a king in your home.
2: உங்கள் குடும்பத்திலே எப்படி நீங்கள் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன்.
1: Very simple way.
2: மிக மிக எளிய விதத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன்.
1: Make your wife a queen.
2: உங்கள் மனைவியை ராணியாக்கி விடுங்கள்.
1: You will automatically become the king.
2: நீங்கள் தானாகவே ராஜாவாகி விடுவீர்கள்.
1: Isn't that simple, easy way to become the king?
2: ராஜாவாகுவதற்கு எளிய ஒரு வழி அல்லவா இது?
1: Treat your wife like a queen and you will become the king.
2: மனைவியை ராணியை போல நடத்தி விட்டால் நீங்கள் ராஜாவை போல மாறி விடுவீர்கள்.
1: That's what it says here.
2: அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம்.
1: Grant her honor as a fellow heir of the grace of life.
2: நித்திய ஜீவனாகிய கிருபை சொந்தித்துக் கொள்ளுகிறவளாய் என்றபடியால் அவளுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள்.
1: One more picture.
2: இன்னும் ஒரு காட்சி.
1: In Ephesians chapter 5.
2: எபேசியர் 5 அதிகாரம்.
1: It says in verse 23 that the husband is the head of the wife.
2: 23rd வசனத்திலே புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான்.
1: And because he is the head, he must love his wife, verse 28, as he loves his own body.
2: அவன் தன் சொந்த சரீரத்தில் அன்பு கூறுகிறது சரீரமாக பாவித்து மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று 28rd வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: He must treat his wife like he treats his own body.
2: தன்னை சொந்த சரீரத்தை எப்படி பயன்படுத்துகிறானோ உபயோகிக்கிறானோ நடத்துகிறானோ அதே போல மனைவியும் நடத்த வேண்டும்.
1: How do you treat your body?
2: உங்கள் சரீரத்தை நீங்கள் எப்படி பாவிக்கிறீர்கள்?
1: Supposing a mosquito sits on your hand,
2: bites you. ஒரு கொசு உட்கார்ந்து கடித்துக் கொண்டிருக்கிறது.
1: Let's not say mosquito. Mosquitoes can give malaria. Let's try call an ant bites you.
2: கொசு ஆனது மலேரியாவை கொடுத்து விடும், ஆகவே அதை விட்டு விடுவோம். ஒரு எறும்பு கடிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
1: Small ant, that's not dangerous.
2: எறும்பு அது அவ்வளவு ஆபத்தானதல்ல.
1: What do you do?
2: நீங்க என்ன செய்வீர்கள்?
1: You watch it.
2: பார்த்து கொண்டே இருப்பீர்களா?
1: You let it keep on biting your hand.
2: அது கடித்துக் கொண்டே இருக்கட்டும் என்று நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்களா?
1: Immediately you will knock it off because you feel something, a pain in your hand.
2: அந்த கையில ஏதோ ஒன்று ஊறுகிறதை நீங்கள் உணர்ந்தபடியாலே உடனடியாக உங்கள் கையினால் அதை தட்டி போடுகிறீர்கள்.
1: You know what it means to love your wife like you love your body?
2: உங்கள் சரீரத்தை நேசிப்பது போல மனைவியை நேசிப்பது என்றால் அதனுடைய பொருள் என்ன என்று தெரியுமா?
1: That when something is small is hurting your wife, you feel it.
2: ஏதோ சிறு காரியம் மனைவியை காயப்படுத்தும் பொழுது நீங்கள் அதை உணர்கிறீர்கள்.
1: And you say, hey, I must help my wife to be free from that.
2: மனைவி இதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும், ஆகவே நான் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
1: It's a very difficult job to be a Christian husband.
2: ஒரு கிறிஸ்தவ கணவனா இருப்பது என்பது ஒரு கடினமான வேலைதான்.
1: It says it's like Christ loving the church.
2: கிறிஸ்து சபையை நேசித்தது போல.
1: He washed the feet of the church.
2: சபையினுடைய பாதங்களை அவர் கழுவினார்.
1: He laid down his life for the church.
2: சபைக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார்.
1: And the Bible says the husband wife relationship must be like that.
2: கணவன் மனைவி உறவு இப்படி தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
1: It's very very difficult.
2: மிக மிக கடினம்.
1: Very difficult to be a husband as a Christian husband.
2: ஒரு கிறிஸ்தவ கணவனா இருப்பது என்பது கடினமான ஒரு பணிதான்.
1: To be a non-Christian husband, that's easy.
2: கிறிஸ்தவர் அல்லாத ஒரு கணவனா இருப்பது என்பது எளிய காரியம்.
1: He's got to just sit like a maharaja with his feet up on the table.
2: காலை மேஜையிலே தூக்கி வைத்துக் கொண்டு மகாராஜாவை போல உட்கார்ந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் போதும்.
1: And say, bring me my coffee now.
2: என்னுடைய காபியை கொண்டு வா.
1: Is the food ready?
2: ஆகாரம் தயாராகி விட்டதா?
1: Are my clothes washed?
2: என்னுடைய துணியெல்லாம் துவைத்து விட்டாயா?
1: Have you dressed up the children for the school?
2: பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு போவதற்கு அவர்களை தயார் செய்து விட்டாயா?
1: And then the Maharaja gets up slowly.
2: அதற்கு மகாராஜா மெதுவாக எழுந்திருக்கிறார்.
1: Doesn't do anything in the home.
2: வீட்டிலே ஒன்றையும் செய்வதில்லை.
1: Dear brothers and sisters, we have to change from that.
2: அருமையான சகோதர சகோதரிகளிலே இந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும்.
1: Yeah, your wife may be good at cooking, so she does all the cooking. That's okay. I'm not saying you shouldn't do that.
2: மனைவி சமையலிலே கை தேர்ந்தவளா இருக்கிறபடினாலே மனைவி செய்யட்டும், அதிலே நீங்கள் போய் ஒன்றும் செய்ய முடியாது.
1: Each of us has a gift.
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரம் உண்டு.
1: So there's nothing wrong in letting her exercise her gift.
2: ஆகவே அந்த பகுதியிலே தன்னுடைய வரத்தை பிரயோகிக்க அனுமதிப்பதிலே தவறில்லை.
1: So I'm not saying that if you are not good at cooking, you should go into the kitchen.
2: சமையல் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் சமையலருக்கு போக வேண்டும் என்று சொல்லவில்லை.
1: I am not good at cooking, so I don't go into the kitchen, mess up the whole thing.
2: எனக்கு சமைக்க தெரியாது, ஆகவே நான் சமையலறையிலே போய் எல்லாவற்றையும் குழப்பிட மாட்டேன்.
1: I go there, nobody will eat the food that's cooked in my house.
2: நான் அங்கே போனால் வீட்டிலே சமைக்கிற சாப்பாட்டை யாரும் சாப்பிட மாட்டார்கள்.
1: So I, that's not my gift.
2: அது என்னுடைய வரம் அல்ல.
1: I earn the money and do that part of the family.
2: Naan panathai sambadhikiren, kudumbathinudaiya andha pagudhiyai naan eduthukolgiren.
1: So each of us may have a different gift, that's okay.
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரம் இருக்கலாம், அது சரிதான்.
1: But we can respect one another.
2: ஆனால் நாம் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும்.
1: So these are the pictures the Lord gives about how a husband should treat his wife.
2: ஒரு கணவன் மனைவி எப்படி நடத்த வேண்டும் என்று இப்படிப்பட்ட காட்சிகளை இயேசு நமக்கு காண்பிக்கிறார்.
1: And now that all of you sisters are very excited about all that I've told your husbands,
2: now
1: I have to tell you something.
2: இப்பொழுது புருஷர்களை குறித்து சொன்ன காரியங்களை எல்லாம் கேட்டுவிட்டு பரவசம் அடைந்திருக்கிற சகோதரிகளே, இப்பொழுது நான் உங்களுக்கும் ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டும்.
1: Not me, but God.
2: நான் அல்ல, தேவனே சொல்கிறார்.
1: What does the Bible say about a woman?
2: ஒரு ஸ்திரியை குறித்து தேவன் வேதம் என்ன சொல்கிறது?
1: It's see what it says.
2: என்ன சொல்கிறது என்று பாருங்கள்.
1: First Ephesians 5:24.
2: எபேசியர் 5:24.
1: As the church is subject to Christ, so the wives ought to be to their husbands in everything.
2: சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
1: This body submits to the head.
2: இந்த சரீரமானது தலைக்கு அடங்கி இருக்கிறது.
1: It doesn't have a fight with the head.
2: தலையோடு கூட சண்டை போடுவதில்லை.
1: It submits to the head.
2: தலைக்கு தன்னை கீழ்ப்படுத்துகிறது.
1: if the head says lift up your hand, it lifts it up.
2: தலை கையை பார்த்து உன் கையை தூக்கன்னு சொன்னால் கையை தூக்குகிறது.
1: It trusts the head.
2: தலையை முழுமையாய் நம்புகிறது.
1: And it says here that that is a relationship that that should be between a husband and a wife.
2: இதே உறவுதான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
1: Verse 22, be subject to your own husbands as to the Lord.
2: கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு மனைவிகளே கீழ்ப்படிங்கள் என்று 22 வசனத்திலே வாசிக்கிறோம்.
1: Who has told you to do that?
2: இதை செய்யும்படியாக யார் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்?
1: God.
2: தேவன்.
1: So there is one person above your husband and that is God.
2: ஆகவே உங்கள் கணவனுக்கு மேலாக ஒருவர் உண்டு, அவர்தான் தேவன்.
1: We saw that in 1 Corinthians 11.
2: அதை நாம் 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே பார்த்தோம்.
1: It's very important to see that.
2: அதை பார்ப்பது மிக முக்கியம்.
1: 1 Corinthians 11, because some wives ask me this question.
2: ஏனா சில மனைவிமார்கள் என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார்.
1: Does that mean I have to do everything my husband tells me?
2: அப்படியானால் கணவன் சொல்கிற எல்லா காரியத்தையும் நான் செய்ய வேண்டுமா?
1: Supposing he tells me to do something wrong.
2: சில தவறுகளை செய்ய சொன்னால்.
1: Because he is not perfect.
2: ஏனென்றால் அவர் பூர்ணவன் அல்ல.
1: Or he may be carnal.
2: அல்லது அவர் மாம்சிகமானவராக இருக்கலாம்.
1: Or he may not even be converted.
2: அல்லது அவர் மனம் திரும்பாத ஒரு கணவனாக இருக்கலாம்.
1: Okay, 1 Corinthians.
2: Sorry.
1: Bible is very clear. It doesn't make any mistake.
2: வேதமானது மிகவும் தெளிவாக இருக்கிறது, எந்த ஒரு தவறையும் அது செய்வதில்லை.
1: 1 Corinthians 11:3 says.
2: 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனம்.
1: The head of the man, the head of the woman is the man.
2: ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான்.
1: But the man has also got a head.
2: ஆனால் புருஷனுக்கும் ஒரு தலை இருக்கிறது.
1: He is not without a head.
2: புருஷன் தலையில்லாமல் இல்லை.
1: It says here that Christ is the head of the man.
2: கிறிஸ்து தான் புருஷனுக்கு தலையாக இருக்கிறார்.
1: So it's like an army.
2: அது ஒரு பட்டாளத்தை போல, ராணுவத்தை போல இருக்கிறது.
1: On top there's a general.
2: மேலே ஜெனரல் என்ற ஒருவர் இருக்கிறார்.
1: It's a very senior officer.
2: அவர் மிகவும் முதிர்ச்சி அடைந்த ஒரு அலுவலராக இருக்கிறார்.
1: Below him is, let's say, a captain.
2: அவருக்கு கீழாக கேப்டன் என்ற ஒருவர் இருக்கிறார்.
1: Then there's a soldier.
2: அதற்கு பிறகு படைவீரன்.
1: Now listen, here's a general on top.
2: மேலே ஜெனரல் இருக்கிறார்.
1: That's like Christ.
2: கிறிஸ்துவை போல.
1: And then there's a captain, that's like your husband.
2: அதற்கு பிறகு கேப்டன், உங்கள் கணவர்.
1: And then the soldier, that's you.
2: படைவீரன் நீங்கள்.
1: So when the captain tells the soldier to do something,
2: and the captain படைவீரனை பார்த்து நீ ஒன்றை செய் என்று சொன்னால்,
1: he does it.
2: அந்த ராணுவ வீரர் செய்கிறார்.
1: Why?
2: ஏன்?
1: Because when the general tells the captain to do something, he does it also.
2: அந்த ஜெனரல் கேப்டனுக்கு ஒன்றை செய்ய சொல்லும் பொழுது கேப்டனும் அதை செய்கிறார்.
1: Now if the general tells the captain to do something and the captain doesn't obey, he loses his job.
2: ஜெனரல் கேப்டனை பார்த்து ஒன்றை செய் என்று சொல்லும் பொழுது நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அந்த கேப்டனுடைய வேலை பறி போய்விடும்.
1: See, there was a captain you read of in Matthew chapter 8.
2: மத்தேயு 8 அதிகாரத்திலே ஒரு தளபதியை குறித்து வாசிக்கிறோம்.
1: And there you can see this thing of Christ and the husband and the wife.
2: அங்கே கிறிஸ்து, கணவன், மனைவி உள்ள உறவுகளை நாம் பார்க்கலாம்.
1: So see this picture, a general, a captain and soldier.
2: ஆக மனதிலே இந்த காட்சியை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜெனரல் இருக்கிறார், ஒரு கேப்டன் இருக்கிறார், அதற்கு பிறகு ராணுவ வீரர் இருக்கிறார்.
1: Okay, here is a captain.
2: இங்கே அந்த கேப்டன் இருக்கிறார்.
1: Matthew 8 verse 8.
2: மத்தேயு 8 அதிகாரம் 8 வசனம்.
1: He is called centurion here, that's like a Roman captain.
2: ரோம கேப்டனை போல இங்கு 100 அதிபதி என்று வாசிக்கிறோம்.
1: He had 100 soldiers under him.
2: அவருக்கு கீழாக 100 ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள்.
1: And what does he say?
2: அவன் என்ன சொல்கிறார்?
1: In verse 9.
2: 9 வசனம்.
1: I am a man under authority.
2: நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருக்கிறேன்.
1: That means I've got a general on top of me.
2: எனக்கு மேலாக ஜெனரல் இருக்கிறார்.
1: I'm under his authority.
2: நான் அவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன்.
1: And I have a soldier under my authority.
2: என்னுடைய அதிகாரத்துக்கு கீழாக இத்தனையோ படைவீரர்கள் இருக்கிறார்கள்.
1: And when I tell the soldier to go, he goes. When I tell the soldier to come, he comes.
2: அந்த போர்ச்சவர்களை பார்த்து போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான்.
1: To do this, he does it.
2: இதை செய் என்றால் செய்கிறான்.
1: Why?
2: Yen?
1: Because when the general says to the captain go, he goes.
2: And the general captain ai paarthu po endral avar pograr.
1: And general says come, he comes.
2: General captain ai paarthu va endral varugrar.
1: He says do this, you do it.
2: Idai chey endral seigrar.
1: So this is the order.
2: Agave idu dhaan andha muraimai.
1: There's a Christ and the man and the wife.
2: Christu purushan stree.
1: Okay, so supposing your husband tells you to do something.
2: Ungaludaiya kanavar நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்.
1: It's like the captain telling the soldier do this.
2: அந்த கேப்டன் போர்ச்சவனை பார்த்து இதை செய் என்று சொல்கிறார்.
1: But the soldier knows that the general has said nobody should do that.
2: ஆனால் இந்த காரியத்தை யாருமே செய்யக்கூடாது என்று அந்த ஜெனரல் கட்டளையிட்டு இருக்கிறார் என்பதை இந்த படை வீரன் அறிந்திருக்கிறான்.
1: Should the soldier obey the captain or not? What do you think?
2: இப்பொழுது இந்த படைவீரன் கேப்டன் சொல்வதற்கு கீழ்ப்படிய வேண்டுமா கூடாதா?
1: Yes or no?
2: ஆமாவா இல்லையா?
1: All the husbands are quiet but the wives know the answer.
2: கணவன்மார்கள் அமைதியா இருக்கிறார்கள், ஆனால் மனைவிமார்களுக்கு பதில் தெரியும்.
1: That there the wife should not obey the husband.
2: அந்த இடத்திலே மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய கூடாது.
1: I'll give you an example.
2: ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: Supposing a wife has got an unconverted husband.
2: ஒரு மனைவிக்கு மனம் திரும்பாத கணவன் இருக்கிறார்.
1: He is still her head.
2: ஆனாலும் அந்த கணவன் தான் மனைவிக்கு தலையா இருக்கிறார்.
1: The Bible says that.
2: வேதம் அதை சொல்கிறது.
1: And supposing he says I want you to bow down to this idol.
2: இந்த விக்கிரகத்துக்கு நீ வணங்க வேண்டும் என்று கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறார்.
1: Should she obey her husband?
2: இப்பொழுது கணவனுக்கு இந்த மனைவி கீழ்ப்படிய வேண்டுமா?
1: No.
2: இல்லை.
1: Because this soldier knows that the general has said nobody should bow to idols.
2: அந்த ஜெனரல் யாரும் விக்கிரகத்துக்கு வணங்க கூடாது என்று சொல்லுகிறார் சொல்லி இருக்கிறார் என்பதை எல்லா படைவீரர்களும் அறிந்திருக்கிறார்கள்.
1: You know, I was in the military myself.
2: நானே ராணுவத்திலே பணிபுரிந்திருக்கிறேன்.
1: And sometimes my senior officer would tell me do this.
2: என்னுடைய மேல் அதிகாரி சில சமயத்திலே இதை செய்யுங்கள் என்று சொல்வார்.
1: And I knew in my heart that was wrong.
2: அது தவறு என்று என்னுடைய உள்ளத்திலே நான் அறிந்திருக்கிறேன்.
1: Because my conscience he was telling me to do something wrong for his benefit.
2: அவர் மேலதிகாரி தன்னுடைய ஆதாயத்துக்காக ஒரு காரியத்தை செய்ய முடியா எனக்கு சொல்லுகிறார், அது தவறு.
1: You know, like getting some government property for him.
2: சில அரசாங்க சொத்தை
1: private use.
2: அரசாங்க பொருட்களை தன்னுடைய தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
1: I would say, no sir, I can't do that.
2: நான் என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் இதை செய்ய முடியாது என்று நான் சொல்லிவிடுவேன்.
1: I would respect him. I have to call him sir.
2: நான் அவரை மதிப்பு கொடுத்து ஐயா என்று நான் அழைப்பேன்.
1: I would stand at attention.
2: நான் அங்கே அட்டென்ஷன்லே நிற்பேன்.
1: And I say I'm sorry sir.
2: என்னை மன்னித்து விடுங்கள்.
1: I can't do that. My conscience does not permit me.
2: என்னுடைய மனசாட்சி இதற்கு அனுமதி கொடுக்கவில்லை, ஆகவே என்னால் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவேன்.
1: Now in the military it's a very serious thing to say no sir to an officer.
2: ராணுவத்தை பொறுத்தவரை ஒரு மேல் அதிகாரிக்கு இல்லை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அது ஒரு சீரிய காரியம்.
1: I have to say that many times.
2: ஆனால் பல சமயங்களிலே நான் அதை சொல்ல வேண்டியிருந்திருக்கிறது.
1: Because
2: ஏனென்றால்
1: above that officer was God.
2: அந்த மேல் அதிகாரிக்கு மேலாக தேவன் இருக்கிறார்.
1: And I knew God did not permit me to do

0: சாலையிலே கூட என்னை வைத்து பூட்டலாம், அது பரவாயில்லை.
1: God was on top of everything for me.
0: ஆனால் என்னை பொறுத்த மட்டில் எல்லாவருக்கும் மேலாக தேவன் இருக்கிறார்.
1: To wives I would say.
0: ஆகவே மனைவிமார்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்?
1: Your husband tells you to do something which you know in your conscience is wrong because Jesus Christ has told you you must not do that.
0: நீங்கள் இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்ய கூடாது என்று இயேசு சொல்லி இருக்கிறபடினாலே உங்கள் கணவன்மார் அதை சொல்லும் பொழுது அது தவறு என்று உங்கள் மனசாட்சியில் உணர்கிறீர்கள்.
1: Then you know that above your husband there is another head that is Christ.
0: அப்பொழுது உங்கள் கணவனுக்கு மேலாக ஒரு தலை இருக்கிறார், அவர்தான் கிறிஸ்து என்று அறிவீர்கள்.
1: So it's not blind obedience.
0: ஆகவே ஏதோ குருட்டுத்தனமாக கீழ்ப்படிவது என்பது தவறு.
1: But in other things.
0: மற்ற காரியங்களிலே
1: The Bible says obey your husband.
0: வேதம் சொல்லுகிறது உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள்.
1: And there you can be wise.
0: அங்கே நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
1: And a wise woman it says in Proverbs 14 can build her house.
0: ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று நீதிமொழிகள் 14 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
1: Proverbs 14 and verse 1 the wise woman builds her house.
0: நீதிமொழிகள் 14 அதிகாரம் 1 வசனத்திலே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வாசிக்கிறோம்.
1: Why doesn't it say the wise man builds his house?
0: புத்தியுள்ள புருஷன் தன் வீட்டை கட்டுகிறான் என்று ஏன் சொல்லப்படவில்லை?
1: Do you know that the most important person in a house is actually the wife?
0: உங்களுக்கு தெரியுமா, ஒரு குடும்பத்தை பொறுத்த வரையில் மிக முக்கியமான நபர் மனைவிதான் என்று?
1: I have learned that through many years.
0: அநேக ஆண்டுகளாக நான் அதை கற்றிருக்கிறேன்.
1: If you have a good wife,
0: நல்ல மனைவி உங்களுக்கு இருப்பார்களேயானால்
1: your house will be built.
0: உங்களுடைய வீடு கட்டப்படும்.
1: If you don't have a good wife,
0: நல்ல மனைவி உங்களுக்கு இல்லை என்றால்
1: and even if you are a good man,
0: நீங்கள் நல்ல மனிதனாக இருந்தாலும் கூட
1: very difficult to build a house.
0: குடும்பத்தை கட்டுவது என்பது மிகவும் கடினம்.
1: Shall I tell you why?
0: ஏன் சொல்லட்டுமா?
1: Do you know that in Christianity the most important thing is humility?
0: கிறிஸ்தவத்திலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம் தாழ்மை.
1: I've always said there are 3 secrets for the Christian life.
0: கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு 3 ரகசியங்கள் உண்டு என்று அடிக்கடி நான் சொல்லுவேன்.
1: Number 1,
0: முதலாவது ரகசியம்
1: humility.
0: தாழ்மை.
1: Number 2,
0: இரண்டாவது ரகசியம்
1: humility.
0: தாழ்மை.
1: Number 3,
0: மூன்றாவது ரகசியம்
1: you know it.
0: உங்களுக்கே தெரியும்.
1: Humility.
0: தாழ்மை.
1: You learned the 3 secrets means you know how to live the Christian life.
0: இந்த 3 ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது என்று எப்படி என்று அர்த்தம்.
1: That is why whenever I look at any brother I look for humility.
0: எப்பொழுதெல்லாம் ஒரு சகோதரனை பார்க்கறனோ அவரிடத்தில் தாழ்மை இருக்கிறதா என்று நான் பார்க்கிறேன்.
1: I don't care if he can speak well.
0: அவர் நன்றாக பேசுகிறாரா இல்லையா அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை.
1: He looks very smart. These things mean nothing to me.
0: பார்ப்பதற்கு மிடுக்கானவரா இருக்கிறாரா என்றும் எனக்கு கவலை இல்லை. அவைகளே ஒன்றும் இல்லை.
1: Because I know that is what God looks for.
0: ஏனென்றால் தேவனும் இதை தான் பார்க்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன்.
1: That is what God was so happy with when he saw Jesus.
0: இயேசுவை பார்த்தபொழுது தேவன் அதை குறித்து தான் சந்தோஷப்பட்டார்.
1: That was the first man who walked on earth for 30 years without any pride.
0: எந்த பெருமையும் இல்லாமல் முதல் 30 ஆண்டுகளாக இந்த பூமியிலே நடந்தவர் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
1: He never preached, he never did any demon casting out demons for 30 years.
0: 30 ஆண்டுகளாக பிரசங்கிக்கவில்லை, எந்த பிசாசையும் விரட்டவில்லை.
1: But what did he do which nobody else did for 30 years?
0: மற்ற யாருமே செய்யாத ஒரு காரியத்தை அவர் என்ன செய்தார்?
1: He walked in humility for 30 years.
0: 30 ஆண்டுகளாக தாழ்மையிலே அவர் நடந்தார்.
1: And the father said I am delighted with this.
0: நான் இதிலே பிரியமாக இருக்கிறேன் என்று பிதா சொன்னார்.
1: I tell you you walk like that the father will be delighted with you.
0: நீங்களும் அப்படி நடப்பீர்கள் என்று சொன்னால் பிதாவான உங்களிலே சந்தோஷமா இருப்பார்.
1: Yeah, he'll be delighted more with you than a lot of people who stand in the pulpit.
0: இங்கே பிரசங்க மேடையில் நிற்கிற அநேகரை காட்டிலும் அவர் உங்களிடத்திலே பிரியமா இருப்பார்.
1: Because he looks for humility.
0: என்னால் அவர் தாழ்மை இருக்கிறதா என்று பார்க்கிறார்.
1: You know the devil became the devil through the spirit of pride.
0: பெருமையின் ஆவினாலே தான் பிசாசு பிசாசாய் மாறினார் என்று உங்களுக்கு தெரியும்.
1: And along with pride was rebellion.
0: அந்த பெருமையோடு கூட முரட்டாட்டம்.
1: I will lift up my throne above God.
0: தேவனுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன்.
1: Who are you?
0: நீர் யார்?
1: To talk to God like that.
0: தேவனிடத்தில் இப்படி பேசுவதற்கு.
1: And when he talked to God like that he became the devil.
0: இதுபோல தேவனிடத்தில் பேசும்போது அவன் பிசாசாய் மாறினான்.
1: Shall I tell you wives how to become like the devil?
0: மனைவிமார்களே பிசாசை போல எப்படி மாறுவது என்று உங்களுக்கு சொல்லட்டுமா?
1: You start talking like that.
0: இதுபோல நீங்கள் பேசி
1: பாருங்க. Who are you to tell me to do anything?
0: இதை சொல்றதுக்கு நீங்க யார்?
1: You know who was the first person who said that?
0: இதை சொன்ன முதல் நபர் யார் தெரியுமா?
1: Lucifer.
0: Lucifer.
1: You know what happened to him?
0: அவனுக்கு என்ன நடந்தது என்று தெரியுமா?
1: He became the devil.
0: அவன் பிசாசாய் மாறினான்.
1: Spirit of rebellion.
0: முரட்டாட்டத்தின் ஆவி.
1: And Jesus came.
0: இயேசு வந்தார்.
1: How did Jesus bring salvation?
0: இயேசு எப்படி இரட்சிப்பை மீட்பை கொண்டு வந்தார்?
1: Opposite of this spirit of rebellion.
0: இந்த முரட்டாட்டத்தின் ஆவிக்கு நேர் விரோதமான ஒரு ஆவி.
1: Submission.
0: அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆவி.
1: Submission to God.
0: தேவனுக்கு கீழ்ப்பணிந்திருக்கக்கூடிய ஆவி. அது மிகவும் எளிது.
1: If I ask you, sisters, submit to God, oh, any day you are ready to do that.
0: சகோதரிகளே தேவனுக்கு அடங்கிருங்கள் என்று சொன்னால் எந்த நாளிலும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்வீர்கள்.
1: But do you know what Jesus had to do?
0: ஆனால் இயேசு என்ன செய்ய வேண்டியிருந்தது தெரியுமா?
1: He had to submit to Joseph and Mary.

0: slavery that was so difficult for Joseph, 30 years
1: யோசேப்புக்கு மரியாளுக்கு 30 ஆண்டுகள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டியிருந்தது அதுதான் மிகவும் கஷ்டமான பகுதி
0: he was perfect
1: அவர் பூர்ணவனாய் இருந்தார்
0: Joseph was imperfect
1: யோசேப்பு பூர்ணமற்றவராய் இருந்தார்
0: Mary was imperfect
1: மரியாளும் பூர்ணமற்றவளாய் இருந்தார்
0: Joseph was a sinner an old covenant sinner
1: பழைய ஏற்பாட்டு பாவியாக தான் யோசேப்பு இருந்தார்
0: Mary was an old covenant sinner
1: மரியாளும் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த பாவியாக இருந்தார்கள்
0: just like all families they fought with each other
1: எல்லா குடும்பங்களுக்குள்ள இவர்களும் இருவரும் சண்டை போட்டு கொண்டார்கள்
0: you believe that Joseph and Mary fought with each other
1: யோசேப்பும் மரியாளும் இருவரும் சண்டை போட்டிருப்பார்கள் என்று நம்புகிறீர்களா
0: I'm not a Roman Catholic
1: நான் ரோமன் கத்தோலிக்கன் அல்ல
0: I believe Joseph and Mary fought with each other
1: யோசேப்பும் மரியாளும் ஒருவருக்கொரு சண்டை போட்டிருந்திருப்பார்கள்
0: I have seen new covenant families fighting with each other what about this old covenant family
1: புதிய ஏற்பாட்டு தம்பதிகளே சண்டை போடுகிறார்கள் பழைய ஏற்பாட்டு தம்பதிகளை குறித்து என்ன
0: they were not perfect
1: அவர்கள் பூரணவான்கள் அல்ல
0: but God told Jesus
1: ஆனால் தேவன் இயேசுவை பார்த்து சொன்னார்
0: submit to them
1: அவர்களுக்கு அடங்கிரு
0: don't question whether they are perfect or not
1: அவர்கள் பூரணவான்களா இல்லையா என்று கேள்வி கேட்க வேண்டாம்
0: just submit
1: நீ அடங்கியிருந்தால் மட்டும் போதும்
0: not one or two days
1: ஒன்று இரண்டு நாட்கள் மட்டுமல்ல
0: 30 years
1: 30 ஆண்டுகள்
0: How many of you sisters want to follow Jesus?
1: சகோதரிகளே எத்தனை பேர் நீங்கள் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறீர்கள்?
0: To submit to an imperfect husband for 30 years?
1: ஒரு பூரணமில்லாத புருஷனுக்கு 30 ஆண்டுகள் அடங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை.
0: You see how difficult it was for Jesus?
1: இயேசுக்கு எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் என்று இப்பொழுது உங்களுக்கு விளங்குகிறதா?
0: You find it difficult even for 1 week.
1: ஒரு வாரம் அடங்கி இருப்பதே உங்களுக்கு கடினமாக இருக்கிறது.
0: That's a Christian home.
1: அதுதான் கிறிஸ்தவ இல்லறம் குடும்பம்.
0: Don't say you're not perfect.
1: நான் பூரணமான husband. புருஷன் பூர்ணவான் அல்ல என்று சொல்ல வேண்டாம்
0: Jesus didn't say to Joseph and Mary you're not perfect why should I listen to you
1: நீங்கள் பூர்ணவான்கள் அல்ல ஏன் நான் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்
0: என்று சொல்லவில்லை you're not spiritual
1: நான் ஆவிக்குரியவன் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல
0: Jesus could have said all that
1: இயேசு இவைகளெல்லாம் சொல்லி இருந்திருக்க முடியும்
0: he didn't do it
1: ஆனால் அவர் அதை செய்யவில்லை
0: he submitted
1: அவர் அடங்கி இருந்தார்
0: dear sisters
1: அருமையான சகோதரிகளே
0: that's how Jesus brought salvation
1: இப்படி தான் இயேசு மீட்பை கொண்டு வந்தார் இரட்சிப்பை கொண்டு வந்தார்
0: by the spirit of submission
1: கீழ்ப்படியதனுடைய ஆவி
0: Now who is the one who brings the spirit of submission into a home?
1: ஒரு குடும்பத்திலே இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலின் ஆவியை யார் கொண்டு வருவது?
0: Not the husband.
1: புருஷன் அல்ல.
0: He has to submit to Christ but that is invisible.
1: புருஷன் கிறிஸ்துவுக்கு அடங்கி இருக்க வேண்டும் அது காணக்கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது.
0: But the wife is the one who brings the spirit of submission into the home.
1: ஒரு குடும்பத்திலே அடங்கி இருக்கக்கூடிய ஆவியை கொண்டு வருவது யார் என்று சொன்னால் மனைவி.
0: Not the man.
1: மனுஷன் அல்ல.
0: Because the Bible doesn't say man be subject to the woman it says wife be subject to the husband
1: purushan manavi ku adangi irukka vendum endru vedam sollavillai anal manavi aanaval purushanukku adangi irukka vendum endru solugirathu
0: who is the one who is going to bring that spirit of submission into the home
1: agave kudumbathukullaga and adangi irukka kudi aaviye kondu varuvathu
0: the woman
1: stree
0: and what spirit is that
1: adu endha aavi
0: as a spirit of Jesus Christ
1: adu yesu kristunudaiya aavi
0: so who can bring the spirit of Christ into a home
1: agave oru kudumbathile kristu yesu kristunudaiya aaviye kondu varuvathu
0: yaaral mudiyum spirit of submission
1: அடங்கி இருக்கக்கூடிய ஆவியை யாரால் கொண்டு வர முடியும்
0: not the husband
1: புருஷன் அல்ல
0: but the wife
1: மனைவி
0: that's why it says the wise woman builds her home
1: ஆகவே தான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்கிறது
0: do you understand that
1: நீங்கள் அதை விளங்கிக் கொண்டீர்களா
0: and when your children see that spirit of submission
1: உங்கள் பிள்ளைகள் இந்த அடங்கி இருக்கக்கூடிய ஆவியை பார்க்கும் பொழுது
0: they will get it themselves
1: அவர்கள் தாங்களாகவே இந்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள்
0: and then they will submit also
1: அவர்களும் கூட அடங்கி இருப்பார்கள்
0: So when you see your children talking like this
1: நீங்கள் இப்படி பேசுகிறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம்
0: No when your children talk to you like this
1: உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் இப்படி பேசும் பொழுது
0: Ah who are you to talk to me like that
1: என்கிட்ட பேசுறதுக்கு நீங்க யார்
0: You ask yourself whether they heard you speak like that to your husband and they learned it from you
1: நீங்கள் உங்கள் கணவனிடத்தில் இப்படி பேசியிருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள் அதை அவர்கள் உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்
0: Don't blame them
1: அவர்களை குறை சொல்ல வேண்டாம்
0: You got the chicken pox first and they got it from you.
1: உங்களுக்கு முதலாவது பெரிய அம்மை வந்து விட்டது பிறகு அவங்களுக்கு வந்து விட்டது.
0: Why you blame them?
1: ஏன் அவங்களுக்கு வந்து விட்டது என்று குறை சொல்கிறீர்கள்?
0: So many times we blame our children for what they learned from us.
1: अनेक சமயங்களிலே நம்மிடத்திலிருந்து பிள்ளைகள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நாம் அவர்களை குறை கூறுகிறோம்.
0: We have to repent.
1: நாம் மனம் திரும்ப வேண்டும் சகோதர சகோதரிகளே.
0: What a responsibility we have as parents.
1: நமக்கு பெற்றோராக இருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று பாருங்கள்.
0: Repent.
1: மனம் திரும்புங்கள்.
0: And when our spiritual relationship is all right,
1: நம்முடைய ஆவிக்குரிய உறவு சரியாக இருக்கும் பொழுது,
0: then our physical sexual relationship is also important.
1: அப்பொழுது நம்முடைய தாம்பத்திய உறவும் கூட அது முக்கியமானதா இருக்கும்.
0: Now many people think the physical sexual relationship is bad.
1: சரீர பிரகாரமாக தாம்பத்திய உறவு என்பது அது கெட்டது என்று அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: It's bad outside marriage.
1: திருமணத்துக்கு வெளியே அது கெட்டது மோசமானது.
0: Before sin came into the world,
1: பாவம் வந்த உலகத்திலே வருவதற்கு முன்பதாக,
0: when God created man,
1: தேவன் மனிதனை
0: சிருஷ்டித்த பொழுது,
1: ஸ்திரீயை சிருஷ்டித்த பொழுது,
0: he told both of them,
1: இருவரையும் பார்த்து சொன்னார்,
0: in Genesis 1:28,
1: ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனம்,
0: you must be fruitful,
1: நீங்கள் பலுகி பெருக வேண்டும்,
0: you must have children,
1: நீங்கள் பிள்ளைகளை பெற வேண்டும்.
0: Before sin came into the world,
1: பாவம் உலகத்திலே வருவதற்கு முன்பதாக,
0: how were they supposed to have children?
1: அவர்களுக்கு எப்படி பிள்ளைகள் பிறக்கும்?
0: God was telling Adam and Eve, you must have a sexual relationship and enjoy it and have children.
1: நீங்கள் தாம்பத்திய உறவு கொள்ள வேண்டும், நீங்கள் அதிலே சந்தோஷிக்க வேண்டும், நீங்கள் பிள்ளைகளை பெற வேண்டும் என்று தேவன் சொல்கிறார்.
0: That is God's command.
1: இது தேவனுடைய கட்டளை.
0: There's nothing wrong in it.
1: அதிலே தவறு ஒன்றுமில்லை.
0: It's wrong outside of marriage.
1: திருமண வட்டத்திற்கு வெளியே அது தவறு.
0: Even to think about it outside of marriage with some other girl, that's wrong.
1: திருமணத்துக்கு வெளியே வேறு ஒரு பெண்ணோடு கூட இப்படிப்பட்ட தாம்பத்திய உறவை எண்ணி பார்ப்பதுமே பெரிய பாவம்.
0: Even to look at a picture of another woman to lust after it is wrong.
1: வேறு ஒரு ஸ்திரீனுடைய படத்தை பார்த்து அதிலே இச்சை கொள்ளுவதே பாவம்.
0: But inside marriage, sex is holy and pure.
1: ஆனால் திருமணத்துக்குள்ளாக தாம்பத்திய உறவு, பாலியல் உறவு என்பது அது பரிசுத்தமும் சுத்தமுள்ளதுமாய் இருக்கிறது.
0: Do you know that just like you pray before you eat your food,
1: நீங்கள் ஆகாரத்தை சாப்பிடுவதற்கு முன்பதாக ஜெபிப்பது போல,
0: you husband and wife, you can pray before you have sex with each other,
1: தாம்பத்திய உறவு கொள்ளும் பொழுதுக்கு முன்பதாக கூட நீங்கள் ஜெபித்து செய்ய முடியும்.
0: Because Jesus can be there,
1: ஏனென்றால் அங்கே இயேசு இருக்க முடியும்.
0: Because Jesus can bless that,
1: ஏனென்றால் இயேசு அதை ஆசீர்வதிக்க முடியும்.
0: Some people say, oh, how can we pray about that?
1: ஐயோ அதே குறித்து எப்படி ஜெபிப்பது என்று சிலர் எண்ணுகிறார்கள்.
0: That's because you got the idea from non-Christian sources.
1: கிறிஸ்தவர் அல்லாத அந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு கிடைத்த அந்த அறிவின் மூலமாக,
0: or from the cinema.
1: அல்லது சினிமாவிலிருந்து கிடைத்த அறிவின் மூலமாக.
0: There are certain desires God has placed in the body.
1: தேவன் சில ஆசைகளை இந்த சரீரத்தில் வைத்திருக்கிறார்.
0: To eat food.
1: ஆகாரத்தை புசிப்பதற்கு ஒரு ஆசை.
0: To sleep.
1: தூங்குவதற்குரிய ஆசை.
0: And to have a sexual relationship in marriage.
1: திருமணத்துக்குள்ளாக தாம்பத்திய உறவு கொள்ளக்கூடிய ஒரு ஆசை.
0: All the three,
1: இந்த மூன்று விருப்பங்களும்
0: are good.
1: நல்ல விருப்பங்கள் தான்.
0: Needed for our body.
1: இந்த சரீரத்துக்கு தேவையான விருப்பங்கள்.
0: And for all three we can pray.
1: இந்த மூன்று காரியங்களுக்குமாக நாம் ஜெபிக்கலாம்.
0: You can pray before you eat your food.
1: ஆகாரத்தை புசிப்பதற்கு முன்பதாக நீங்கள் ஜெபிக்கலாம்.
0: You can pray before you go to sleep.
1: நீங்கள் தூங்க போவதற்கு முன்பதாக ஜெபிக்கலாம்.
0: And you can pray before you have a sexual relationship.
1: தாம்பத்திய உறவு கொள்ளுவதற்கு முன்பதாக நீங்கள் ஜெபிக்கலாம்.
0: But that's not the main thing in marriage.
1: ஆனால் திருமணத்திலே இதுதான் பிரதானமான காரியம் என்றல்ல.
0: The main thing is your spiritual relationship.
1: பிரதானமான காரியம் உங்களுடைய ஆவிக்குரிய உறவு.
0: That's why I spoke about that.
1: ஆகவே தான் நான் அதை குறித்து நான் பேசினேன்.
0: So I hope all of you have learned something today.
1: இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ஒன்றை கற்றுக்கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
0: And I pray that our churches will become strong because our homes are strong.
1: நம்முடைய குடும்பங்கள் வலிமையாய் மாறுகிறபடினாலே நம்முடைய சபைகளும் வலிமையாக மாறும் என்று நான் நம்புகிறேன்.
0: That our homes will not be like all the heathen homes.
1: நம்முடைய குடும்பங்கள் புறஜாதியான குடும்பங்களைப் போல இருக்காது என்று நான் நம்புகிறேன்.
0: But godly homes where Jesus Christ is Lord.
1: இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராக வாழுகின்ற தேவ பக்தியுள்ள குடும்பங்களாக.
0: Where we bring up our children to fear God.
1: தேவனுக்கு பயப்படும்படியாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற காரியம்.
0: Let's pray.
1: நாம் ஜெபிப்போம்.
0: The Lord wants to lift up our marriages to a much higher level than it is right now.
1: இப்பொழுது இருக்கிற நிலையை காட்டிலும் மேலான நிலைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளை தேவன் கொண்டு வர விரும்புகிறார்.
0: And you may feel that you are so weak.
1: நீங்கள் பலவீனராய் இருப்பது போல உணரலாம்.
0: But the power of his Holy Spirit can lift you to a height that you cannot even dream of right now.
1: நீங்கள் இப்பொழுது கனவிலே கூட காணக்கூடாத அளவிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் நிலவரத்தை தரத்தை உயர்த்த முடியும்.
0: Will you believe the Lord today?
1: இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க முடிகிறதா?
0: That your marriage which looks so weak will become strong.
1: பலவீனமாய் வலிமையிலிருந்து காணப்படுகிற உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வலிமையுள்ளதாய் மாற முடியும் என்று உங்களால் நம்ப முடிகிறதா?
0: If you don't believe the Lord can do nothing for you.
1: நீங்கள் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது.
0: If you believe he will lift your marriage to a much higher level than
1: நீங்கள் மட்டும் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து எவ்வளவோ மேலான நிலைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையை உயர்த்துவார்.
0: He will bring peace into your marriage.
1: உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருவார்.
0: And he will bring love and victory.
1: அவர் அன்பையும் ஜெயத்தையும் கொண்டு வருவார்.
0: Thank you Father.
1: ஆண்டவரே உமக்கு நன்றி.
0: Pray that it will be so in our life.
1: எங்களுடைய வாழ்க்கையில அது அப்படியே இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
0: Your name will be glorified.
1: உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக.
0: Pray in Jesus name.
1: இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

0: ஆராதனை வர்ஷிப்னு என்ன தெரியுமா? எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடணும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வரம் வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடல்லாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நமக்குள்ள நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம் அந்த வார்த்தையை கேட்டா. அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம். ஏதோ ஏதோ நான் பாடுறதுனால சொல்லலை, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேரா மெயின் சொல்றீங்க? ரெண்டு ஜி மேஜர்.
1: சர்வ சிருஷ்டிக்கும் ஏஜமானன்

0: கர்த்தாவே கர்த்தாவே என்று
1: நீங்க நிக்கிறீங்களா? அழுதுங்க, நீங்க அழுகாதீங்க. ஆன்சி, அம்மா, தம்பி, தங்கச்சி, அழுகாதீங்க.

பழைய பாடல் அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடுபடுற தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையே நிறைவேறும். அத்தனை ஆசீர்வதிக்கும்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. 1886 ஜெர்மனியின் மியூனிக் நகர வீதிகளில் கார்ல் பென்ஸ் தனது காரை ஓட்டி பார்த்தார். அவர் தன் காருக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் என்று பெயர் வைத்திருந்தார். அவருடைய மகள் பெயர்தான் மெர்சிடிஸ். ஆகவேதான் அவர் காருக்கு அந்த பெயரை வைத்திருந்தார். இந்த கார் தெருக்களில் ஓடிய போது ஜனங்களின் கோபத்துக்கு ஆளானது. ஜனங்கள் எல்லோரும் அந்த கார் எழுப்பிய சத்தத்தை கேட்டு பயந்தனர். சிறுவர்கள் பயந்து ஓடி ஒளிந்தனர். ஆகவே அனைவரும் சேர்ந்து அந்த காருக்கு எதிராக புகார் கொடுத்தனர். எனவே அந்த பட்டணத்து நிர்வாகம் பென்ஸ் காருக்கு வேக கட்டுப்பாடு விதித்தது. குதிரைகளால் இழுக்கப்படாமல் மோட்டாரால் இயக்கப்படும் வண்டிகள் நகர்ப்புறங்களில் செல்லும் போது 1 மணி நேரத்திற்கு 3.5 மைல் வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும். நகருக்கு புறம்பே செல்லும் போது மணிக்கு 7 மைல் என்ற வேகத்தில் செல்லலாம் என்று வேக கட்டுப்பாடு நிர்ணயிக்கப்பட்டது. இதை கண்டதும் தன் கார்களை ஒருபோதும் சந்தையில் விற்க முடியாது என்று பென்ஸ் நினைத்தார். இவ்வளவு மெதுவாக ஊர்ந்து சென்றால் குதிரை வண்டிகளை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது என்று பென்ஸ் நினைத்தார். எனவே அவர் ஒரு நாள் அந்த பகுதியின் மேயரை தன்னுடைய காரில் தன்னோடு கூட பிரயாணம் செய்ய வர வேண்டும் என்று கேட்டார். மேயரும் சம்மதித்தார். அவர் தன் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக குதிரைகளால் இழுக்கப்படும் ஒரு பால் வண்டியை தான் செல்லும் ரோட்டில் செல்லும்படி பென்ஸ் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். மேலும் அவர் அந்த குதிரை வண்டிக்காரரிடம், நீ என் காரை முந்தி செல்ல வேண்டும், நீ அப்படி குதிரை வண்டியை வேகமாக ஓட்டினால் உனக்கு பரிசு தருவேன் என்று சொல்லி வைத்திருந்தார். அதே போல மேயரும் பென்ஸும் 3.5 மைல் வேகத்தில் காரில் சென்று கொண்டிருந்த போது சாலைகளில் சென்ற குதிரை வண்டிகள் அவர்களை ஓவர்டேக் பண்ணி சென்று கொண்டே இருந்தது. குதிரை வண்டிகள் ஆட்டோமொபைல்களை முந்தி செல்வதை பார்த்த மேயர் பென்ஸிடம் காரை வேகமாக ஓட்டும்படி சொன்னார். உடனே பென்ஸ், சாரி, நம் நாட்டில் நகர்ப்புறங்களில் மோட்டார் வண்டிகள் மணிக்கு 3.5 மைல் வேகத்தில் தான் செல்ல வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது என்று சொன்னார். இந்த சம்பவத்துக்கு பின்பு உடனடியாக வேக கட்டுப்பாடு நீக்கப்பட்டது. பென்ஸ் கார்களில் பயணம் செய்தால் குதிரை வண்டிகளை விட மிக வேகமாக செல்ல முடியும் என்று மக்கள் கண்டுகொண்டனர். அதன் பின்பு பென்ஸ் காரை அவர்கள் விரும்பி வாங்கினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே மக்கள் எந்த ஒரு புதிய சாதனத்தையும் அதன் நன்மைகளை விளங்கிக் கொள்ளாமல் எதிர்ப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே அதன் நன்மைகளை புரிந்து கொண்டால் விரும்ப ஆரம்பிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனிதர்களுக்கு இம்மையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறது. ஆனால் அதை அறியாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எதிர்க்கின்றனர். ஆனால் இயேசு தரும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ருசிக்க ஆரம்பித்து விட்டால் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வார்கள். ஆம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு இளைப்பாறுதல் தர முடியும் என்று அறிந்து அவரிடத்தில் வருவோம். அப்பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.

சங்கீதம் 39:3. நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அப்பொழுது என் நான்

அருள்நாதன் இயேசு லூக்கா 12:49 பூமியிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே எரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபிடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12.

அன்று பாலைவனத்தில் முட்செடியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா.

இரக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:10.

கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகிற்று. அக்கினி கர்த்தருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. சங்கீதம் 97:3.

இரண்டு நாளாகமம் 29 அதிகாரம். எசேக்கியா 25 வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகரவழி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை, நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்புக் கொடுத்தார். இதோ இதன் நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும் படிக்கு அவரோடே உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன். என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதேங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிட செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகளுமாயிருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். அப்பொழுது கோகாத் புத்திரரில் அமாசாயின் குமாரன் மாகாத்தும் அசரியாவின் குமாரன் யோவேலும் மிராரியரின் புத்திரத்தில் அப்தியின் குமாரன் கீசும் எகலேவின் குமாரன் அசரியாவும் கெர்சோனியரில் சிம்மாவின் குமாரர் யோவாரும் யோவாகின் குமாரன் ஏதேனும் எலிச்சாப்பான் புத்திரரில் சிம்ரியும் ஏயேலும் ஆசாப்பின் புத்திரரில் சகரியாவும் மத்தனியாவும் ஏமானின் புத்திரரில் எஹியேலும் சீமேயும் எதுத்தூனின் புத்திரரில் செமாயாவும் ஊசியேலும் என்னும் லேவியர் எழும்பி தங்கள் சகோதரரை கூடிவர செய்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கொத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி 8 தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி முதலாம் மாதம் 16 தேதியிலே அதை முடித்தார்கள். அவர்கள் ராஜாவாகிய எசேக்கியாவிடத்தில் போய், நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தையும் சர்வாங்க தகன பலிபீடத்தையும் அதனுடைய சகல பணிமுட்டுக்களையும் சமூக தப்பங்களின் மேஜையையும் அதன் சகல பணிமுட்டுக்களையும் சுத்திகரித்து ராஜாவாகிய ஆகாஸ் அரசாளும் போது தம்முடைய பாதகத்தினால் எறிந்து போட்ட சகல பணிமுட்டுக்களையும் முஸ்திபாக்கி பரிசுத்தம் பண்ணினோம். இதோ அவைகள் கர்த்தரின் ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்துக்கு போனான். அப்பொழுது ராஜ்யபாரத்துக்காகவும்
பரிசுத்த ஸ்தலத்துக்காகவும் யூதாவுக்காகவும் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் ஏழு வெள்ளாட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்தார்கள். அவைகளை கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடுங்கள் என்று அவன் ஆசாரியாரின் ஆரோனின் புத்திரருக்கு சொன்னான். அப்படியே ஆசாரியர் காளைகளை அடித்து அந்த இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். ஆட்டுக்கடாக்களை அடித்து அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். ஆட்டுக்குட்டிகளையும் அடித்து அவைகளின் இரத்தத்தையும் பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். பிற்பாடு பாவ நிவாரண பலிக்கான வெள்ளாட்டு கடாக்களை ராஜாவுக்கும் சபையாருக்கும் முன்பாக கொண்டு வந்தார்கள். அவைகள் மேல் அவர்கள் தங்கள் கைகளை வைத்தார்கள். இஸ்ரவேல் அனைத்துக்காகவும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் செலுத்துங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தான். ஆதலால் ஆசாரியர் அவைகளை அடித்து இஸ்ரவேல் அனைத்திற்கும் பாவ நிவர்த்தி உண்டாக்க அவைகளின் இரத்தத்தால் பலிபீடத்தின் மேல் பிராயச்சித்தம் செய்தார்கள். அவன் தாவீதும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காட்டும் தீக்குதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிலே கொண்டு உண்டாயிருந்தது. அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள். அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகர பலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அதை செலுத்த துவங்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகைகளும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாத்தியங்களும் முழங்க தொடங்கினது. கீதத்தை பாடி பூரிகைகளை ஊதிக்கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலியை செலுத்தி தீர் மட்டும் சபையார் எல்லோரும் படிந்து கொண்டிருந்தார்கள். பலியிட்டு தீர்ந்தபோது ராஜாவும் அவனோடிருந்த அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோடே துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். அதன் பின்பு எசேக்கியா, இப்போதும் நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை பரிசுத்தம் பண்ணினீர்கள், ஆகையால் கிட்ட வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது சபையார் தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் இஷ்டமுள்ளவர்களெல்லாம் சர்வாங்க தகன பலிகளையும் கொண்டு வந்தார்கள். சபையார் கொண்டு வந்த சர்வாங்க தகன பலிகளின் தொகை 70 காளைகளும் 100 ஆட்டுக்கடாக்களும் 200 ஆட்டுக்குட்டிகளுமே. இவைகளெல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனமாயின. 600 காளைகளும் 3000 ஆடுகளும் பிரதிஷ்டையாக்கப்பட்டது. ஆனாலும் ஆசாரியர்கள் கொஞ்சம் பேரானதினால் அவர்கள் அந்த சர்வாங்க தகனமான ஜீவன்களை எல்லாம் அடித்து தோலிருக்க முடியாதிருந்தது. அதனாலே அந்த வேலை தீருமட்டாகவும் மற்ற ஆசாரியார் தங்களை பரிசுத்தம் பண்ணுமட்டாகவும் அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கலும் மன உற்சாகமுள்ளவர்களாயிருந்தார்கள். சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த பான பலிகளும் மீதியாயிருந்தது. இவ்விதமாக கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: என் பேர் சங்கீதா. உங்கள் மத்தியில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில அற்புதங்களையும் எனக்கு ஏற்பட்ட மாற்றங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் வந்திருக்கேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். என் சைல்ட்ஹுட் டேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ராஜடியானது, ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளான. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து பயங்கரமான குடிகார். உங்கள் வீட்டு குடியில் என் வீட்டு குடியில் அவ்வளோ குடிப்பார். ட்ரக் அடிக்ட், கேம்பிளர், ஒரு கண்டினியூஸ் 24 hours செயின் ஸ்மோக்கர். ஒரு புண்ணியஸ்தலத்துக்கு போகிற மாதிரி எங்கள் குடும்பமாக இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஊட்டியில் ஒன்று ஒரு பெரிய ரேஸ் கோர்ஸ் இருக்குது, அங்கேயும் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பேஷண்ட். வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா வாரத்தில் ஒரு 3 times அட்மிட் ஆயிடுவாங்க ஹாஸ்பிட்டலில். என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியாது. நான் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சண்ட்டாக இருப்பேன். ஸ்கூலில் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. வீட்டுக்கு போனால் இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா உயிரோடு இருப்பாங்களேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து பல ஆக்சிடென்ட்ஸ் ஆயிரும். அவங்க வீட்டுக்கு வந்து வேலைக்கு முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வரும், மூக்குக்கு மேலே கோவம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. நான் கீழ்படியாமல் போனேன்னா என் மேலே கட்டையில் அடிப்பாங்க, கம்பிள் அடிச்சிருக்காங்க, பெல்ட்டில் அடிச்சிருக்காங்க, கிளாக் என் மேலே உடஞ்சிருக்கு, என்னென்னமோ காரியங்களும் நடந்திருக்கு. இதனால எனக்கு சமாதானம் எதுவுமே இல்லை. நான் எத்தனை நாள் யோசிச்சிருக்கேன், இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா, நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதா. எத்தனையோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த குடும்பம் நாசமாக போயிடும், இதுங்கெல்லாம் தலை நிமிந்து வாழ முடியாது, இந்த குடிகார பையனோட பிள்ளை தானே அப்படின்னு. தே டேக்ட் மீ. ஆஸ் அ ரிசல்ட் ஐ வாஸ் லோன்லி, டிப்ரெஸ்ட், ரிஜெக்டட், அண்ட் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை லைஃப். ஆனால் ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2 calls உடஞ்சிருச்சு, எழும்ப முடியல. வீட்டில் வந்து அவங்க வேலைக்கு போவாங்க இருந்த நாட்களில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு. அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்தால் ஒரு சிக்ஸ் பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு ஹாலிக்ஸ் பாட்டிலோ ஒரு பழத்தையும் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பாட்டில் வாங்கிட்டு வருவாங்க, விஸ்கியும் பிராண்டியும் வாங்கிட்டு வருவாங்க. அதை வந்து குடி நண்பர் வெளியே வந்து குடிக்க முடியாது. நம்ம வீட்டில் போய் அவருக்கு சந்தோஷப்படுத்துவோம், எங்கள் அம்மா எல்லாருக்கும் ஆக்கி போடணும். முடிவில் அந்த நாள் முடிவில் கண்ணீர், பிரச்சனை, அதே கூச்சல், குழப்பம், வாக்குவாதம் தான். எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட் அந்த கால் உடஞ்சிருந்த நாட்களில் பார்த்திங்கன்னா டிவி தான். என்ன சண்டை, என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்று மட்டும் நாங்கள் சந்தோஷமாக குடும்பமாக பண்ணுவோம், குடும்பத்துடன் கண்டு கழியுங்கள் சினிமா. அவ்வளோ சந்தோஷமாக பார்ப்போம். ஆனால் அந்த 3 hours சினிமா மட்டும்தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியல. அந்த 3 hours மட்டும்தான் அந்த சந்தோஷம், அந்த 3 hours மட்டும்தான் அதோடு சேர்ந்து அழுவோம், சந்தோஷமாக இருப்போம். அதுக்கப்புறம் இட் வாஸ் த சேம் ஓல்ட் லைஃப், எந்த ஒரு மாற்றம் இல்லை, அதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. வாழ்க்கை வந்து ஒரு நரகம் மாதிரி இருந்துச்சு, வாழ்க்கையை வெறுத்து போயிட்டேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த சேனலை மாற்றி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க ஒரு கிறிஸ்டியன் ப்ரோக்ராமை பார்த்தாங்க. பெனின்னு ஒரு ப்ரீச்சர் அதில் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தார். இயேசு முத முறையாக அவங்க கண்டுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. என் லைஃப் ரொம்ப மிசரபிளாக இருக்குது இயேசுப்பா, நீங்கள் வாங்க என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 2-3 days அவங்க இருந்த அறே இல்லை. இயேசு ஆண்டவர் நேரில் வந்ததை அவங்க தரிசித்தாங்க. நேரில் வந்தார், எங்கள் அப்பாவை தொட்டார். இயேசு இயேசுன்னு ஏதோ சொல்கிறாங்களே, அவரை நேரம் பார்த்தாங்க. எங்கள் அப்பாவை தூக்குனார். அந்த நேரத்தில் அவங்க கிட்டேருந்து ஒரு அசுத்த ஆவி வெளியே போனதை அவங்க பார்த்தாங்க. அந்த நாள் இந்த நாள் ஒரு 18 years ஆச்சு. இந்த குடி, போதை, சிகரெட்டு, கஞ்சா எல்லாத்துமே தூக்கி போட்டு ஒரு புது மனுஷனாக இருக்காங்க. எங்கள் அப்பா ஒரு பாஸ்டராக இருக்காங்க. தொடர்ந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு சுகம் கிடச்சிச்சு, நல்ல ஒரு விடுதலை கிடச்சிச்சு, குடும்பமாக சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பார்த்து கூட என் வாழ்க்கை மாறல. நான் வந்து இன்னும் துக்கத்துக்கு போயிட்டேன். ஐயோ, இந்த அப்பா இந்த இயேசு பின்னால் போயிட்டாங்களே, ஃபஸ்டிஸ் நல்லா இருந்தாங்களே அப்படின்னு. அவங்க ஒரு சர்ச்சுக்கு போனாங்க. அந்த சர்ச்சில் ஒரு யூத் கேம்ப்புக்கு எனக்கு வலுக்கட்டாயப்படுத்தி என்னை அனுப்புனாங்க. அந்த கேம்ப்புக்கு வந்து நான் எங்கள் அம்மாவோட கண்களை திறக்கணும்னு தான் நான் போனேன். ஆனால் இவங்கெல்லாம் பண்ணுறது அட்டகாசம், இதெல்லாம் நம்பாதீங்க, பொய் சொல்கிறதுக்கு தான் நான் போனேன். என்ன குறை கண்டுபிடிக்கலான்னு போனேன். ஆனா அந்த கேம்புக்கு போன ஒரு பெரிய கதை, கத்து லாங் ஸ்டோரி ஷார்ட், கர்த்தர் அந்த ஆண்டவராக இயேசு என் கண்களை திறந்தார். அவர் தான் உண்மையான ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நான் அன்னைக்கு தான் நம்பினேன். மொத வாட்டி வாழ்க்கையில இயேசுவே நீங்க என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, நீங்க வந்து என் வாழ்க்கையில ஆண்டு நடத்துங்க. நான் இவ்வளவு நாள் ராணியா இருந்தேன், என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருந்தேன், ஆனா நீங்க வந்து என் வாழ்க்கைக்குள்ள ஆளுங்கன்னு ஃபர்ஸ்ட் வாட்டி அவருக்கு என் இருதயத்தை எடுத்து கொடுத்தேன். என்னோட எம்டினஸ், என்னோட லோன்லினஸ் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு நான் எதுக்கு சாகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவர் எனக்காக மறிச்சாரு, அவர் என் பாவத்துக்காக மறிச்சாரு, என் அக்கிரமத்துக்காக மறிச்சாரு, என்னோட குடும்பத்தை வந்து நல்லா வாழ வைக்கணும்னு அவர் மறிச்சாரு, நான் சந்தோஷமா இருக்கணும்னு அவர் மறிச்சாருன்னு அது உணர்ந்தேன். வீட்டுக்கு வந்தேன், சந்தோஷமா வந்தேன். எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், என் நினைவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அசுத்த நினைவுகள். I was filled with lustful thoughts. இச்சையான நினைவுகள், பயங்கரமான ஒரு பையனோட வாலிப வாழ்க்கை நாட்கள்ல ஒரு பையனோட நின்று பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பேசுவாங்க, சே ஆனா மனசுக்குள்ள ஆசையா இருக்கும், ஆனா நினைவு, in my mind realm I was so corrupt. I had lustful thoughts. என் வார்த்தையில பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுவேன், அசிங்க அசிங்கமா பேசுவேன், நாக்கு புடுங்குற மாதிரி நாலு கேள்வின்னு கேட்டிருப்பீங்க, அது நான் கேட்பேன். அந்த மீட்டிங் முடிஞ்சு எங்க வீட்டுக்கு வந்தோன்னே எனக்குள்ள ஒரு உணர்வு, இவ்வளவு மன்னிப்பு நான் பெற்றனே, எங்க அப்பாவை நான் மன்னிக்கணும். இது வரைக்கும் எங்க அப்பா கிட்ட நான் வாயை திறந்து சாரின்னு நான் கேட்டதில்லை. எங்க அப்பா ஏதாவது சொன்னா எதிர்த்து பேசுவேன், இந்த குடிகாரனுக்கு நான் எதுக்கு நான் கீழ்படியணும். ஆனா அன்னைக்கு முத வாட்டி எங்க அப்பா கிட்ட வந்து சொன்னேன், அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் எல்லாம் சொன்னேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பழைய அன்பு, அந்த உறவு, ஒரே கூரைக்குல மூணு பேர் இருப்போம், எங்கள் அப்பா எங்கள் அம்மா நான், ஆனால் ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், ஒரு ஐக்கியம் எதுவுமே இருக்கல. ஆனால் அந்த நாள்லேருந்து ஒரு புது வாழ்க்கை தொடங்குச்சு. வீட்டில் ஸ்கூல்லலாம் என்னை கேட்பாங்க, என்னாடி உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையாடி, அசிங்கமாக இல்லை உனக்கு? நான் சொல்லுவேன், டேய் ஏய் எங்கள் அப்பா தாண்டி எனக்கு பாய் ஃப்ரெண்டு, எங்கள் அம்மா தாண்டி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு, ஜீசஸ் தாண்டி எனக்கு லவரு, இது ஒரு புது ரிலேஷன்ஷிப், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குடி அப்படின்னேன். அவனுக்குலாம் ஒரே நல்ல லூஸ் மாதிரி பேசுறேன்னு நினைச்சிட்டாங்க, ஆனா உண்மையா அதுதான் ரியாலிட்டி. அந்த ஒரு டெரர் மாதிரி, ஒரு லயன் மாதிரி இருந்த அப்பா ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி ஆயிட்டார், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஸ்கூல்ல நடக்கிறதுலாம் வந்து சொல்லுவேன், ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது அசைன்மெண்ட்னா எங்க அப்பாவோட சுத்துவேன் பைக்ல. ஐ ஹேட் கிரேட் ஜாய் இன் இட். இன்னும் பல அற்புதங்களை செஞ்சாரு, எல்லாம் சொல்ல முடியல, நான் ரொம்ப சுருக்கமா சில காலைங்க மட்டும் சொல்லிட்டு நான் போறேன். பத்தாவதுல நான் ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நான் 10th ஸ்டாண்டர்ட்ல கடவுள் எனக்கு வந்து 85% வாங்க உதவி செஞ்சாரு, மேத்ஸில் சென்டம் வாங்க உதவி செஞ்சாரு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு எனக்கே ஒன்றுமே புரியல. எங்கள் ஸ்கூலில் என்னை கேப்டனை எலெக்ட் பண்ணாங்க, ரொம்ப வாழ்க்கை சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இப்படிலாம் வந்து என்னமோ கனவு காண்ற மாதிரி நான் நினச்சேன்ல, அது எல்லாமே வாழ்க்கையில் ரியாலிட்டி நடந்தது. ஏன்னா அவரோட ரிலேஷன்ஷிப்னால, இயேசுவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்னால. ஆனால் 12th ஒரு பயங்கரமான ஒரு ட்ராஜடி, எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீவர் வந்துச்சு. 3 months I was suffering with that fever. 12th பப்ளிக் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் யோசித்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வைரல் ஃபீவர்னு சொன்னாங்க, அது போல செகண்ட் இட் வாஸ் டிடெக்டட் அஸ் டைஃபாய்ட், மலேரியா, ஜாண்டிஸ், கடைசியில் சொன்னாங்க எல்லாமே இது பண்ணி போல இட் வாஸ் லெப்டஸ் வைரசஸ், ராட் ஃபீவர், எலி ஜுரம்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அது வந்த நாட்கள், 17 வருஷம் முன்னால். அதுக்கு வந்து அப்போலாம் மருந்து இல்லை, பிரெயின் வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, நான் மறிச்சு போயிடுவேன். நான் சொன்னேன், எஸ்ப்பா இதுக்காக தான் என்ன நீங்க கண்டுபிடிச்சிங்களா, இதுக்காக தான் என் வாழ்க்கையை மாத்துறீங்களா, என்னமோ பெரிய காரியங்களா செய்வீங்கன்னு சொன்னீங்களே எஸ்ப்பா. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் தனியாக இல்லை இந்த பாதையில், என் கூட ஏசப்பா இருக்கார். இது ஒரு முன்னால் நான் தனியாக போராடிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ ஏசப்பா என் கூட இருக்கிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ப மாட்டீங்க, நான் புக்கை 3 மாதம் திறக்கவே இல்லை, ரிவிஷன் 1 எழுதலை, ரிவிஷன் 2 எழுதலை, நேராக பப்ளிக் எக்ஸாம் எழுதுனேன், ஹாஸ்பிட்டல்லேருந்து ப்ராக்டிக்கல்ஸ் எழுதுனேன், பப்ளிக் எக்ஸாம், போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுனேன், ரிசல்ட் வந்துச்சு. நான் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலாக இருக்கணும், உண்மையாக அதுதான். ஆனால் கடவுள் இருக்கு இறக்கிறதுனால நான் 2 சப்ஜெக்ட்லையும் ஃபெயில், மேத்ஸில் சென்டம் 10th ஸ்டாண்டர்டில், 12th ஸ்டாண்டர்டில் ஐ ஃபெயில்டு.

பாஸ் எழுத கடவுள் உதவி செஞ்சார். ரெண்டு எக்ஸாம் எழுதின, ரெண்டு எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆன. இப்போ வரைக்கும் ஒரு அது ஒரு பெரிய அற்புதம். அந்த இயர் வேஸ்ட் ஆகாம ஜூன் எண்ட்ல டபிள்யூசிஎஸ்னு ஒரு நல்ல காலேஜில் சேர்ந்தேன். அந்த காலேஜில் ஒரு இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னோட மார்க்ஸ்னால எனக்கு ஹிஸ்ட்ரி குரூப் தான் கொடுத்தாங்க. ஆனாலும் சந்தோஷமாக படித்தேன். எஸ்அப்பா நீங்கள் ஆல் திங்ஸ் ஒர்க் ஃபார் த குட் ஹூ லவ் த லார்ட், ஒரு அழகான வசனம் இருக்குது. கர்த்தர் மேல் அன்பாக இருக்கிறவங்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்கும். ஏதோ ஒரு பிளான் எஸ்அப்பா. மூணு வருஷம் சந்தோஷமாக படித்தேன். மூணாவது வருஷம் எண்டில் கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. ஒரு ஒரு கம்பெனி வருது சொன்னாங்க, தான் ஃபஸ்ட் இன்டர்வியூ. முந்தன் நாள் தான் ரெசியூம்லாம் எடுத்துகிட்டு வரணும். ரெசியூம்லாம் என்னன்னு தெரியாது. முந்தன் நாள் எங்கள் அப்பாவோட எபாய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், எங்கள் அப்பாவோட போனேன். சண்டே ஃபுல்லாக சுற்றினேன் போய் ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணோம். நான் எங்கள் அப்பாவும் சேர்ந்து போனேன் இன்டர்வியூக்கு. ஆட்டிடியூட், டெக்னிக்கல் ரவுண்ட், ஹெச்ஆர் ரவுண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. மொத்தம் 350 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் போத் டே அண்ட் ஈவினிங் காலேஜ். ஃபில்டர் பண்ணி 27 எடுத்தாங்க. அதில் ஃபில்டர் பண்ணி 11 எடுத்தாங்க. நம்ப மாட்டீங்க, ஐ வாஸ் ஒன் ஆஃப் த 11 ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். And it was the company of HP, Hewlett Packard, IT company. Appada I realized, God doesn't need your subject. Na or engineering padicha and IT company ponum illa. Adha na epa unarndana marina naal academic year la school join pandra mari and the office ku na orientation program join panna appointment order oda paatha yen pakkathula engineering student, BSc computer science padichavanga, biotechnology padichavanga, physics padichavanga, chemistry padichavanga, maths padichavanga, ore naal history na oduthu dhaan. I was so shocked. Appada katta sonnaru, I am there with you. I will do great things. நீ உன்ன நம்பாத. My favor is enough for you. நான் நிச்சது நான் உனக்கு பிளான் பண்ணது என்னானாலும் I will fulfill it. முடிஞ்சிச்சு. மூணு வருஷம் சுருக்கமாக சொல்கிறேன், டைம் கொடுத்த டைம் முடிய போகுது. முடிஞ்சிச்சு. கல்யாண வயசு வந்துச்சு. ஒரு அழகான மாப்பிள்ளைய எங்கள் வீட்டில் தேட தொடங்கினாங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்ல. ஆனால் 13 இயர்ஸ்லேருந்து 23 இயர்ஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன், இட் வாஸ் அ டெம்டேஷன் பீரியட். இங்கே இருக்கவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். டெம்டேஷன் டு த கோர். இவனா ஆனா, ஆனால் எனக்குள்ளே நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிட்டேன். எஸ்அப்பா நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க என் வாழ்க்கையில், என்னென்னமோ செஞ்சுருக்கீங்க. இந்த எங்கள் அப்பா அம்மா வயிற்றில் பிறக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அந்த அப்பாவே மாற்றிட்டீங்க நீங்கள். எனக்கு நீங்கள் ஒருத்தர் வச்சுருக்கீங்க, எனக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் நினைவேற்றுவீங்க. நான் சொன்னதெல்லாம் உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மகனை எனக்கு தாங்க. கிவ் யூ மேன் ஆஃப்டர் யோர் ஓன் ஹார்ட், நாட் அ காட் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட். நான் விரும்புகிற பையன் இல்லை, எனக்கு கண்ணில் பார்த்து இவன் ஓகேன்னு தெரிகிற பையன் இல்லை எஸ்அப்பா. Give me the one you, whom you have decided. எனக்கு குறிச்சிருக்கிறது என்ன மாட்டீங்க. He gave me the best. He gave me the best. I waited. It was worth the wait. தம்பி தங்கச்சி ஒன்றே ஒன்று எனக்கு சொல்ல, உங்கள்கிட்ட சொல்ல ஒரு விருப்பப்படுறேன். இந்த வயசில் நீ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனீன்னா அது உன் ஃப்யூச்சரே பாலாக்கிறோம். உன்னோட ஆஸ்பிரேஷன்ஸ், உன்னோட ட்ரீம், உன்னோட கெரியர், யூ வில் பி வேஸ்டிங் எவ்ரி திங். 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ வென் யூ லுக் பேக், நீ யோசிப்பா, ஐயோ எல்லாம் போயிட்டுனே, இந்த பொண்ணுக்காக இந்த பையனுக்காக எல்லாம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நீ படிக்கணும்னு நினச்சா கூட படிக்க முடியாது. இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு உனக்கு அழகாக இருக்கும், ஆனால் நீ திருப்பி காலேஜ் போவ, யூல் சி அ பெட்டர் கேர்ள். அண்ட் ஐ டெல் யூ, த பெஸ்ட் இஸ் யட் டு கம். வெயிட் ஃபார் தட், ஹி வில் கிவ் யூ த பெஸ்ட். ரெண்டு பேரும் திருமணம் ஆயிடுச்சு. என் கணவர் டிசிஎஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தாங்க, நான் ஹெச்பியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபியூ மந்த்ஸ் கல்யாணம் திருமணத்துக்கு அப்புறம் உடனே என் கணவர் வந்து என்கிட்ட சொன்னார், மா கடவுள் எவ்வளோ நம்மளுக்கு நன்மை செஞ்சுருக்காரு, நம்ம வந்து வேலையை ரிசைன் பண்ண போகிறேன், நான் கடவுள் ஊழியத்தை செய்ய போகிறேன்னு ஒரு பயத்தோடு என்கிட்ட சொன்னார். நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாமல் ஆனால் நான் சொன்னேன். ஏன்னா திரும்ப நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் என் கணவரோட நானும் ரெண்டு பேரும் பேசணும். எனக்கு முன்னாடி நாங்கள் பேசினது இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். ஸோ அப்போ சொன்னேன், அப்பா எனக்கு இதுதான்ப்பா எனக்கும் ஆசை, எவ்வளோ நன்மை செஞ்சார்ப்பா, அந்த நன்மை செஞ்சவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ப்பா, அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்ப்பா. ஒரு சிஸ்டம் உண்டாலே நின்றா எவ்வளோ நம்ம குடும்பமாக மட்டும் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம்ம குடும்பமாக வந்து கடவுள் கூலியை செய்வோம்னு வேலை ரிசைன் பண்ணோம். ஐ குவிட் மை ஜாப், ஹெச்பி ரிசைன், அவங்க டிசிஎஸ் ரிசைன் பண்ணாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ 7 வருஷம் ஆச்சு. கடவுள் ஒரு வாரத்தில் நியர்லி 400 to 500 பீப்புளை சந்திக்க உதவி செய்கிறாரு ஆன் அ டெய்லி பேசிஸ். 4 different குரூப்ஸ் ஆஃப் பீப்புள். ஃபஸ்ட் குரூப் பார்த்தீங்கன்னா இந்த பிரிசனர்ஸ், இந்த ஜெயில் சிறைச்சாலையில் இருக்கிற பாதிக்கப்பட்ட பெண்கள் மத்தியில் கடவுள் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளை பேச உதவி செய்கிறார். அடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் சுற்றி எவ்வளோ ஸ்லம்ஸ் இருக்குது, அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்க பிள்ளைங்க குடும்பங்களை சந்தித்து பேசுறதுக்கு உதவி செய்கிறாரு. அடுத்த குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா அனாதை இல்லம், ஆர்ஃபன் பிள்ளைங்க. நான் சொல்வேன், தம்பி தங்கச்சி இங்கே நீ ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையோட வந்திருக்கலாம், ஆனால் டெல் யூ நீ எவ்வளோ நன்றியுள்ள இருக்கிறோமா. உனக்கு ஒரு அழகான ஒரு அப்பா அம்மா கொடுத்ததுனால இந்த ஸ்லம் பிள்ளைங்களும் இந்த ஆர்ஃபன் பிள்ளைங்களும் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அக்கா என்னை சாப்பிட்டியான்னு கேட்க யாருமே இல்லைக்கா, நீ படிச்சியான்னு கேட்க யாரும் இல்லைக்கா, ஒரு அன்பான வார்த்தை பேச யாருமே இல்லைக்கா, உன் அப்பா அம்மாவோட வேல்யூ தெரியாமல் நீங்கள் உட்காந்துருக்க. ஆனால் எத்தனோ பிள்ளைங்க அவங்க இல்லாமல் இருக்காங்க தெரியுமா. இந்த ஜூவனைல் கிரைம் கிரிப்ரிசனில் இருக்கிற பிள்ளைங்களாம் வெட்டு கொலை, உன் வயசு பிள்ளைங்க வெட்டு.

கொலன் பண்ணிட்டு அங்க உட்காந்துருக்காங்க. God has blessed you so much. கடவுளே எனக்கு இவ்வளவு செஞ்சவர், கண்டிப்பா உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அழகான வசனம் இருக்கு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன்னு. நீங்க ஒரு ஃபெயிலியரோட உட்காந்துருக்கலாம், குடும்பத்துல ஃபெயிலியர், படிப்புல ஃபெயிலியர், யோசித்து பாருங்க, நான் என்னைக்கும் மறிச்சு போயிருக்கணும். வாழ்க்கை ஃபெயிலியர், என்னை வச்சே இவ்வளவு செய்ய முடியும், நான் உங்களை வச்சு எவ்வளவு செய்ய முடியும், நம்புறீங்களா? கர்த்தர் செஞ்சுவா கண்டிப்பா செய்வார். He will do exceedingly abundantly above all that you ask, think and even imagine, and keep you as a testimony and a light to the world. May God bless this testimony. நான் ஒரு சின்ன ஒரே ஒரு பழவி பாடுறேன், என்னோட தெரிஞ்சவங்க இந்த பாட்டை சேர்ந்து பாடுங்க. முடிஞ்ச கண்களை மூடி அந்த கடவுள்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க. ஏசப்பா நக்க என்னமோ சொல்றாங்க, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க ஏசப்பா, என் வாழ்க்கையை மாத்துங்க ஏசப்பா, ஒரு நாலு பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும் ஏசப்பா.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: அது ஒரு ஞாயிறு மத்தியான நேரம். மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் இரண்டு மாணவர்களுக்கு திடீரென்று வேடிக்கையான ஒரு எண்ணம் வந்தது. அவர்கள் பள்ளிக்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்த மூன்று கருப்பு ஆடுகளை பிடித்தார்கள். கொஞ்சம் வெள்ளை பெயிண்டையும் வாங்கி கொண்டார்கள். ஒரு ஆட்டின் மேல் ஒன்று என்று எழுதினார்கள். அடுத்த ஆட்டின் மேல் இரண்டு என்று எழுதினார்கள். பின் மூன்றாவது ஆட்டின் மேல் நான்கு என்று எழுதினார்கள். மூன்று ஆடுகளையும் மெதுவாக பிடித்துக் கொண்டு போய் பள்ளி வளாகத்தில் உள்ளே விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள். திங்கட்கிழமை காலை வழக்கம் போல பள்ளி ஆரம்பமானது. வளாகத்தின் உள்ளே தலைமை ஆசிரியர் வந்தபொழுது பல இடங்களில் ஆடு சிறுநீர் செய்தும் மலம் கழித்தும் வைத்திருந்தது. அவருக்கு கடுமையான கோபம் வந்தது. உடனே தலைமை ஆசிரியர் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்களை, உள்ளே நிற்கும் இந்த ஆடுகளை எல்லாம் பிடித்து வெளியே விரட்டுங்கள் என்று கூறினார். அவர்களும் தேடி அலைந்து ஒவ்வொரு ஆட்டின் பின்னால் ஓடி ஓடி ஒரு வாரியாக மூன்று ஆடுகளையும் பிடித்து வெளியே விட்டு விட்டார்கள். தலைமை ஆசிரியர் கேட்டார், நான்கு ஆடுகளையும் பிடித்து வெளியே விட்டுவிட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஒன்று இரண்டு நான்கு என்று எழுதப்பட்ட மூன்று ஆடுகள் தான் சிக்கியது, மூன்று என்று எழுதப்பட்ட ஆட்டை இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார்கள். போய் தேடுங்கள் என்று சொன்னார் தலைமை ஆசிரியர். அவர்களும் பள்ளி வளாகத்தில் இருக்கும் செடிகள் மரங்கள் நிறைந்த இடங்களிலே கால்கெடுக்க அங்கும் இங்கும் தேடி அலைந்தார்கள். என்றாலும் மூன்று என்று எழுதப்பட்ட ஆட்டை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் மூன்று என்று எழுதப்பட்ட எந்த ஆடும் அங்கு இல்லை. நமது வாழ்க்கையும் பல நேரங்களில் இவ்வாறுதான் இருக்கிறது. நமது உள்ளத்தில் பலவிதமான ஆசைகள் மற்றும் நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது நாமும் எப்படித்தான் இருக்கிறோம்? நம்மிடத்தில் இருக்கும் எத்தனையோ காரியங்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல மறந்துவிட்டு நம்மிடத்தில் இல்லாத, நமக்கு கிடைக்காத ஒன்றை மட்டும் நாம் தேடி தேடி சோர்ந்து போய்விடுகிறோம் இல்லையா? ஏதோ ஒன்றை நினைத்து நினைத்து நமது நேரத்தை நாம் வீணாக்க கூடாது. கிடைக்கும் சந்தோஷங்களை அனுபவிக்காமல் போய்விடக்கூடாது. உங்கள் வேலையில் திருப்தி இல்லையா? உறவு சிக்கல் இருக்கிறதா? பண நெருக்கடி இருக்கிறதா? இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து நினைத்து அனுதின சந்தோஷங்களை அனுபவிக்காமல் நாம் விட்டுவிடக்கூடாது. நமக்கு இருக்கும் காரியங்களுக்காக நன்றி சொல்லிக்கொண்டே வாழ்வதை விட்டுவிட்டு இல்லாதவைகளை நினைத்து வேதனைப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி

அடைவோம். நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் பணிகளை உற்சாகத்துடனும் சிறப்புடனும் செய்து முடிப்போம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று பரிசுத்த வேதமும் கூறுகிறது. இன்று நமக்கு இருக்கும் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி உணர்வோடு நாம் வாழ்வோமா?

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஈசாக்கின் ஜெபத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக, கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. ஈசாக்கின் ஜெபம், ஈசாக்கு ஜெபித்ததை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக ஈசாக்கு செய்த ஒரு காரியத்தை நாம் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அவன் என்ன செய்தான் என்றால், ஆதியாகமம் 22 அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்கள்.
2: அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான்.
1: அப்புறம் இருவரும் கூடி போய்
2: தேவன் அவர்களுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு
1: வந்தார்கள்.
2: அங்கே
1: ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி
2: கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான்.
1: கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை நம்பி கேக்குறான், பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதுதான் ஈசாக்கின் நம்பிக்கை. ஈசாக்குள் துவக்கப்பட்ட விசுவாசம் அல்லது ஈசாக்குள் உண்டாக்கப்பட்ட நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஆபிரகாம் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையினாலே வந்தது. இந்த நம்பிக்கையில ஈசாக்கு கர்த்தர் சொல்லி இருந்த இடத்திற்கு வந்து ஆபிரகாம் கட்டின பலிபீடத்திலே தன்னை வைக்க ஒப்பு கொடுக்கிறான். ஈசாக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறதற்கு முன்னதாக ஈசாக்கு தேவ சமூகத்தில் வந்து தன்னை அர்ப்பணிக்கிறான். ஈசாக்கின் ஜெபத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்று சொல்வதை விட பிரதான காரியம் என்ன அப்படின்னா, அவரை நம்பி அவரிடத்துல ஒப்பு கொடுத்துரு. என்ன நம்புறான் அப்படின்னா, கர்த்தர் பார்த்து கொள்வார். அவ்வளவுதான். என் ஃபியூச்சர் கர்த்தர் பார்த்து கொள்வார். என் எதிர்காலம் கர்த்தர் பார்த்து கொள்வார். என் பிள்ளையுடைய காரியம் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். சூழ்நிலை மாறுதே, கர்த்தர் பார்த்து கொள்வார். வயசு போயிட்டு இருக்குது, கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த நம்பிக்கையில இருவரும் கூடி போய் ஹல்லேலூயா, ஆபிரகாம் உண்டாக்கின பலிபீடத்துல ஈசாக்கு முதல்ல தன்னை கட்ட ஒப்பு கொடுக்கிறான், இரண்டாவது தன்னை கிடத்த ஒப்பு கொடுக்கிறான். இதுதான் கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுக்கிறது, கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுக்கிறது. முழுவதுமாய் சரண்டர் ஆவது, நான் போய் பலிபீடத்துல விழுவதல்ல, அவர் என்னை கட்டி என்ன வைக்கணும். ஆண்டவர் இந்த கையை மட்டும் விட்டுருங்க ஆண்டவர், அப்படி கிடையாது. அதான் எங்க அப்பா ஒரு நாள் ஒரு சம்பவம் சொன்னாங்க, ஒருத்தங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது ஒரு கையை மட்டும் உயர்த்திட்டு முங்கினாராம். உடனே ஞான ஸ்நானம் கொடுத்தவங்க சொன்னாங்க, இல்லம்மா இல்லப்பா, முங்கும்போது இல்லை இல்லை பாஸ், இந்த கையை மட்டும் இப்போ முக்காதீங்க, ஏன் ஒருத்தருக்கு ஒரு அடி மட்டும் கொடுக்கணும். கையை மட்டும் கடைசியில் அவரை சொல்லி அப்படிலாம் இல்லப்பா, நீ முங்கு, அதுக்கப்புறம் அடிக்கலாம். ஒரு கையை எப்படி உயர்த்தி வச்சுட்டு, இல்லை இல்லை எனக்கு. அதே மாதிரி இன்னொரு மார்த்தாண்டா பக்கத்தில் இது நடந்த சம்பவம், இங்கே ரெண்டும் நடந்த சம்பவம் தான். இது இப்போ ரீசன்ட் மீன்ஸ் ஒரு 20 முன் உள்ள நடந்த சம்பவம். ஒரு திருமணத்துக்கு பாஸ்டர் பயங்கரமான செய்தியெல்லாம் முடிச்சுட்டு கேட்பாங்கல்ல, உனக்கு இவளை திருமணம் செய்ய சம்மதமா? அவன் இல்லைன்ட்டான். கடைசியில் அங்கே ஒரு மாதிரி இதாகி அவனை கூட்டிட்டு, ஏன் இல்லை இல்லை, நீங்கள் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வர எனக்கு சம்மதம் தான், ஆனால் நீங்கள் சொல்கிறத படி கேட்டால் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். உடனே அவர் கூப்பிட்டு சொன்னார், நாங்கள் பாஸ்டர்ஸ் இப்படி தான் சொல், இதெல்லாம் நீ வந்து கண்டக்கூடாது, இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு அல்ல நான் சொல்றது, கட்ட ஒப்பு கொடுக்கணும். ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் என்னை கட்டட்டும், அப்பா என்னை கட்டட்டும், என்ன மேலிருந்து கீழே வர கட்டுங்க. நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன். ஹல்லேலூயா. அதனால சில நேரத்தில் வாய கட்டுவார், நீ பேசாத அப்படிம்பார். இல்லாண்டவர் விடுங்காண்டவர் நான் ரெண்டு வாரத்தை பேசிட்டு இல்ல. இசைக்கேல் என்ன சொன்னார்? நீ ஊமையார் கொஞ்ச நாள் அப்படின்னா. தாவீது சொல்றார், நான் நலமும் பேசாம மௌனமா இருந்த. ஏன் வாய கட்டிட்டார்? ஏன் வாய கட்டினார்? ஏன்னா அவருக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அது நீங்க அறிந்திருக்கு. நான் என்ன பேச போறேன்னு தெரியும். நான் பேசி குழப்ப விரும்பல, நான் பேசி உடைய நாமத்தை தூஷிக்க விரும்பல. அவருக்கு தெரியும். அதனால சில நேரத்தில் வாய கட்டுறார், சில நேரத்தில் கையை கட்டுறார், சில நேரத்தில் கண்ணை கட்டுறார். ஆமென். நம்மை தேவன் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? ஈசாக்கை போல. சகோதரரே, அந்த வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் இருக்கிறது, ரைட் சைடில் இருக்கும். கலாத்தியர் 4வது அதிகாரம் எத்தனை வசனம்? 28 வாசிங்க.
2: சகோதரரே,
1: சகோதரரே,
2: நாம் ஈசாக்கை போல,
1: நாம் ஈசாக்கை போல
2: வாக்குத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
1: அவ்வளவுதான், ஈசாக்கை போல வாக்குத்தத்து
2: பிள்ளைகளாய்
1: இருக்கு. ஈசாக்கை போல சுதந்திரிப்போம் நாங்க எழுதல, ஈசாக்கை போல பிள்ளையா இருக்கிறோம். இனி சுதந்திரிக்கிறது நம்ம கட்ட முதல்ல ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கட்டுவதற்கு என்ன முழு ஆபிரகாம் கட்டி பலிபீடத்துல வச்சான். ஈசாக்கு அங்கிருந்து ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஈசாக்கு குழந்தை கிடையாது, ஈசாக்கு வாலிபன். விறகுகளை சுமந்து கொண்டு மலை மேல ஏறி நடந்து செல்ல பலமுள்ள வாலிபன். தகப்பனை மலையிலிருந்து கீழே தள்ளி விடுவதற்கும் பலமுள்ள வாலிபன். நாம இருந்திருந்தா கீழே ரெண்டு வேலைக்காரங்க. என்ன அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அப்படி கிடையாது. கட்டோ வலுக்கட்டாயமாய் அவர் ஒருவனை கட்ட மாட்டார். காரணம், அவருடைய கயிறின் பெயர் அன்பு.

0: அதான் நேச பிள்ளை. யார கட்டுறார்? நேச பிள்ளை. அப்புறம் அவன் என்ன சொன்னார்? நேச குமாரன், நேச குமாரன், யுவர் பிலவட் சன், நேசகுமாரன், நேசகுமாரன் தான் கட்டுறார். கட்டி கிடத்துறார். ஆண்டவர் என்ன கட்டி போட்டிருக்கிறீங்க? ஆண்டவர் என்ன ஒரு வார்த்தை கூட பேசவே விட மாட்டேங்கிறீங்க ஆண்டவர். அதான் அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம் பலிபீடத்துல. நீங்க அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஈசாக்கினுடைய ஒரு ஜெபத்தை கூட தேவன் தள்ளவில்லை. ஈசாக்கு கேட்டு கிடைக்காத ஒரு காரியத்தை பைபிள பார்க்க முடியும். என் அர்ப்பணிக்கப்பட்டவன் நம்ம முழுவதும் கட்டி என கட்டுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 32 ஒரு வசனம் இல்ல, கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும். சங்கீதம் 32,
1: வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேர் கழுதையை போலவும்
0: கட்டப்படாதது கிட்ட சேரும். சொல்லுங்க, கட்டப்படாதது
1: கிட்ட சேரும்.
0: அவர் கட்டுறதே கிட்ட இருக்கிறது. ஹல்லேலூயா. கட்டப்படாதது கிட்ட சேராது. சில பிள்ளைங்க ஹாஸ்டல் போக விரும்புறதே எதுக்குதான்? கட்டப்பட கூடாது. அங்க போனா லீவுனா கூட வரமாட்டாங்க. கட்டப்படாது, அதுக்கு அப்படி இருக்கு. அது புத்தி இல்லாததான். தேவனால் கட்டப்படாதவன் அப்படி இருக்காத. நீ புத்தி உள்ளவனாரு. அர்ப்பணிக்கிறான், பலிபீடத்துல வைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாய் நின்றான், நின்று கொண்டிருந்தான், நின்றான், நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருப்பான். ஆனால் தலைமுறை தன்னை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்பான். ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து பாரப்படுகிற அன்பு சகோதரா சகோதரி, நான் கர்த்தருக்கு முன்பாய் நின்றோம், நிற்கிறோம் அல்ல, நின்று கொண்டிருக்கணும். எது வரைக்கும்? நம்முடைய கடைசி வரைக்கும். அப்படின்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். பைபிள் அப்படிதானங்க இருக்கு. தாவீது சொல்லுகிற, நான் கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுது வைத்திருக்கிறேன் என்று. தன்னை தன கடைசி வரை கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறவன் ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்டுட்டு போயிட்டான். என்ன? என் குடும்பம் உமக்கு முன்பாக இருக்கணும். கர்த்தர் பாதுகாத்தார்ல. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து சீர்படுத்த காரணம் என்ன? முன்னாடி வச்சிருந்தனால. ஆமே, நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி தவறி விழுந்தா ஈஸியாக தூக்கிடுவோம். நமக்கு தெரியலன்னா, அப்ப நமக்கு தெரியுமா? எப்பவுமே நம்ம கூட இருக்க முடியுமா? முடியாது. அதனால பெஸ்ட் என்ன? முன்னாடி வச்சிடணும். பலிபீடத்துல பிள்ளை ஒப்பு கொடுக்க, பிள்ளையே ஒப்பு கொடுக்க வைக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன? ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். ஈசாக்கு வந்து தன்னை கட்ட ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, பலிபீடத்துல வைக்க விட்டு கொடுக்கிறான். மார்த்தாளும் மரியாளும் ஒரே ரிக்வஸ்டை இயேசுக்கு முன்பாக வைப்பாங்க, ஒரே காரியத்தை வைப்பாங்க. ஆனா ரெண்டு பேரும் வைத்த விதங்கள் வேற. யோவான் 11:21 மார்த்தாள் இயேசுவின் இடத்துல வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாள். என்ன கேள்வி கேட்கிறாள்? 11:21,
1: இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் சகோதரன் மறிக்க மாட்டான்,
0: மறிக்க மாட்டான்.
1: இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக் கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள்.
0: இப்போ இவ ஒரு காரியத்தை வைக்கிறாள். இனி மரியாள் வராள். மரியாளும் ஒரு ஜபத்தை வைக்கிறார். என்ன ஜபத்தை வைக்கிறார்? 32,
1: இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார்.
0: ஒரே விண்ணப்பம் ரெண்டு பேர் வைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு கொடுக்கப்பட்ட பதில் வித்தியாசமானது. மார்த்தாள் கேட்கும் போது சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதல் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன், நீ விசுவாசிக்கிறியா இப்படின்னு கேட்கிறார். ஆமா ஆண்டவரே, நீங்க வரும்போது அப்படின்னு அவ்வளவு சொல்ற. ஓகே, ரைட், அவ்வளவு, அதோட முடிஞ்சது. மரியாள் வந்து இதே விண்ணப்பத்தை மரியாள் வந்து வைத்ததும், 33 வசனத்தை வாசிங்க,
1: அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது,
0: இயேசு கண்டபோது
1: ஆவியிலே
0: கலங்கி
1: துயரம் அடைந்து, அவனை எங்கே
0: வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போய் அவனை எழுப்பி கொண்டு வரார். மார்த்தாள் கேட்டப்போ இதை செய்யணும், ஆனால் மரியாள் கேட்டதும் செய்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசம், ரெண்டு பேரும் ஒரே ஜபத்தை தான் வைக்கிறாங்க, ஆனால் வைத்த விதங்கள் வித்தியாசமானது. மார்த்தாள் வந்து நின்று இயேசுவினிடத்தில் சொல்லுகிறாள், மரியாள் வந்து பாதத்தில் விழுந்து இயேசுவினிடத்தில் சொல்லுகிறாள். ஒரே ரிக்வஸ்ட் தான், ஆண்டவரே நானும் அதே தான் கேட்குறேன், அவங்களும் அதே தான் கேட்குறாங்க, நான் கேட்டு கிடைக்கல, அவங்க கேட்டு கிடைக்குது, ஒரே விண்ணப்பம் தான். நானும் அதே மாதிரி தான் எழுதுறேன், அவங்களும் அதே மாதிரி தான் எழுதுறாங்க, அவங்களுக்கு ஃபுல் மார்க் விழுது, எனக்கு மார்க்கே விழ மாட்டேங்குது, ஒரே விண்ணப்பம் தான், ஒரு வார்த்தை கூட மாறல, ஆனா வைத்த விதங்கள். மரியாள் ஜெபித்து விட்டு பாதத்தில் விழுந்து தன்னை வைக்கிறாள், அதன் பிறகு தன் விண்ணப்பத்தை வைக்கிறாள். நம்ம விண்ணப்பத்தை வைக்கிறோம், நம்மை வைக்க மாட்டேங்கிறோம். இந்த நாளில ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிற நம்மோடு கூட கத்தர் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நீ உன் விண்ணப்பத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒன்ன வை, நான் பார்த்துக்கிறேன். யெகோவா இரே, கத்தர் பார்த்துக் கொள்வார்.

0: ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல விண்ணப்பமாய் வைப்பதற்கு முன்னே நம்மை வைப்பது மிக அவசியம். நம்மை எந்த அளவுக்கு அவரிடத்தில் அர்ப்பணிக்கிறோமோ அதுதான் விசுவாசத்தை, அதை வைத்துதான் விசுவாசத்தின் லெவல். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை. இந்த விசுவாசத்தினுடைய அந்த முழுமை என்பது என்னவென்றால் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்பது. நான் அவரை நம்புறேன். பஸ் ஸ்டாண்ட்ல போறோம், அவசரமா பஸ்ல ஏறி போனோம், ஒரு கடைக்கு முன்னாடி நம்ம பைக்கை விடுறோம், பைக்கை விட்டுட்டு பூட்டி சாவி எடுத்துட்டு அந்த கடைக்கார்ட்ட சொல்றோம், சார் நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் பைக்கை பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு போறோம் வரோம். அவர் ஈவினிங் 5 மணியோட கடையை போட்டணும், கொஞ்சம் 5 மணி நேரம் அவர் பார்த்தார், கடையை போட்டிட்டு போனார். நைட்டு வந்து பார்த்தா கடை இல்லை, ஆள் இல்லை, எப்படியோ பைக் இருக்கு. அடுத்த நாளும் வந்து வண்டி ஓடுறாரு, வண்டி ஓட்டுட்டு அவர் கீயை கடைக்காரன் கொடுத்துட்டு, சார் நான் போயிட்டு வரேன் நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்த நாள் வராரு, 6-7 மணிக்கு வராரு, கடை பூட்டில் கடை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வந்ததும் கீயை கொடுக்குறாரு. இப்போ கேட்குற, நேற்று நீங்க சீக்கிரம் போட்டுட்டு போயிட்டீங்க, இன்னைக்கு வெயிட் பண்றீங்க, இன்னைக்கு உங்க கீ என்கிட்ட தந்துட்டு போயிட்டீங்கல்ல, நேற்று நீங்க தந்துட்டு போல பாத்துக்க சொன்னீங்க, நான் பார்த்துட்டேன் அவ்வளவுதான். நீங்க வந்து என்னை நம்பி என் கையில கீயை கொடுத்துட்டீங்க, இனி இதெல்லாம் ஒப்படைக்கிறது வரைக்கும் நான் வந்து பாக்குறது என் பொறுப்பு இல்லைன்னா நான் உங்ககிட்ட இருந்து கீயை வாங்கியிருக்க கூடாது. ஆண்டவரிடத்துல எப்படி அர்ப்பணிக்கிறோம் நம்மள? பிள்ளைங்களை அர்ப்பணிச்சுட்டு கீயை நம்ம வச்சிருக்கிறோமா? இந்த கார் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு கீயை நம்ம பாக்கெட்ல வச்சா நம்ம அப்படிதான் இருக்கிறோம்ல. நம்ம கீனா என்ன அப்படின்னா நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள். ஆண்டவரே பையனை பிள்ளையனை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன், பிள்ளை வாழ்க்கையில இதை நிறைவேற்றுக்கா. பலிபீடத்தில் வைக்கப்படுகிறவனை முழுவதுமா கட்டுவார், ஃபுல்லா கட்டி மேலிருந்து கீழே வர அவன் கட்டப்பட்டான். அவனுடைய பலிபீடத்தில் நாம் நம்மை வைத்து நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கணும். தாவீதுனுடைய விண்ணப்பம் ஆண்டவர் சொன்ன, தாவீது நீ ஜெபம் பண்றது சரியில்லை சொல்லல, ஏன்னா பலிபீடத்தில் வைக்கப்பட்டவனிடத்தில் இருந்து வெளிப்படுகிற விண்ணப்பங்கள் எல்லாம் மேன்மையா இருக்கும். அது பலி மேன்மையான பலியா இருக்கும். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். அடுத்ததாக இரண்டாவது ஈசாக்கின் ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், 24வது அதிகாரம் அதனுடைய 62-63 வசனங்கள்.
1: ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாயிரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே, தியானம் பண்ண
0: வெளியிலே போய் உட்கார்ந்திருந்து
1: தன்
0: கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஈசாக்கு எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, தியானம் பண்ணி முறையிடுகிறவர், மெடிடேட் பண்ணி ஜெபிக்கிறவர், மெடிடேட் பண்ணி வாக்குத்தத்தத்து பிள்ளை ஈசாக். அப்ப எதைதான் மெடிடேட் பண்ணணும்? ஈசாக்கை போல நாம் வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப நம்ம எதன்னு என்ன செய்யணும்? தியானம் பண்ணி. அப்படி தியானம் பண்ணி முறையிட்ட ஒரு ஆள் சொல்லுங்க பைபிள்ல. கரெக்ட். சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மதியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி, நான் மெடிடேட் பண்ணி, மெடிடேட் பண்ணி ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுவேன், நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். தாவீது சொல்லுகிறார், ஆமே அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும். அவரை தியானிக்கும் தியானம் ரொம்ப இனிதா இருக்கும். வேற யார நினைச்சாலுமே நைட்டு தூக்கம் வராது. பிள்ளைங்களுக்கு ஐயோ நாளைக்கு இந்த மேடம் வந்தா அப்படி தூக்கம் போயிடும். ஆண்டவரை நினைச்சு பாருங்க, உள்ள நன்றியால் நிரம்பும். காலத்துல அப்படி நினைத்து பழகிறவனுக்கு அவன் நினைக்க மறைந்தாலும் உள்ளிந்திரியங்கள் உணர்த்தும். ஏய், அதனாலதான் அவன் சமாதானத்தோடயே படுத்துக்கொண்டு, நீங்க இயேசுவே நினைச்சிட்டு படுத்தீங்கன்னா சூப்பரா தூங்குவீங்க. ஹல்லேலூயா. நம்ம தூக்கம் வரலனா மட்டும்தான் அப்படி அவர் நினைக்க அந்த நினைவு அப்படி நினைக்க நினைக்க நினைக்க இங்கே ஈசாக்கு என்னெல்லாம் தியானம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொஞ்சம் தியானித்த போது மூன்று காரியங்களை ஈசாக்கு மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறார். மூன்று காரியங்கள் என்ன அப்படின்னா, ஆபிரகாமுடைய பிரசங்கம், ஆபிரகாமுடைய பிரசங்கம் என்ன, எலியேசரை கூப்பிட்டு சொல்லுவார்ல அதுதான் பிரசங்கம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையே சொல்றார், ஈசாக்கு இருந்து கேட்டுட்டு இருக்கிறார். ரைட் ரைட், என்னெல்லாம் சொல்றார், மூணு காரியம் சொல்றார். ஒன்று, அழைத்து வந்த தேவனை குறித்து. ஆதியாகமம் 24 அதிகாரம் 7 வசனம்,
1: என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும்.
0: அழைத்த தேவன், அழைத்த தேவனை குறித்து மெடிடேட் பண்றார். இரண்டாவதாக அடுத்து தொடர்ந்து வாசிங்க,
1: உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி
0: ஆணையிட்ட தேவனுடைய வாக்கு தத்தம், தேவனை மெடிடேட் பண்றார். தேவனுடைய வாக்கு தத்தத்தை மெடிடேட் பண்றார். ஒரு தேவ பிள்ளை ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து சந்ததிகளே, நாம எதை மெடிடேட் பண்ணி பிரேயர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை, அழைத்தவரை, சர்வ லோகத்துக்கும் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்துவை, சர்வ வல்லவரை, வார்த்தையினால் சிருஷ்டித்தாரே அவரை, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னாரே அவரை, அல்பா ஒமேகா ஆதி மந்தவமா இருக்கிறேன் என்று சொன்னாரே அவரை, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே அவரை. ஆமே. அது மாத்திரம் அல்ல, அவருடைய வாக்கு தத்தங்களை, வாக்கு தத்தங்களை, ஹல்லேலூயா, வாக்கு தத்தங்களை மெடிடேட் பண்ண. மூன்றாவதாக அடுத்து வாசிங்க,
1: நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார்.
0: கர்த்தருடைய செயல்களை, செயல்களை, கர்த்தருடைய செயல்களை, தேவனை, தேவனுடைய வார்த்தைய, தேவனுடைய செயல்களை, ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்திலிருந்து இவைகளை தியானித்து, நீங்க தேவனை எந்த அளவுக்கு நினைவுல கொண்டு வரீங்களோ, அடுத்து இமீடியட்டா அவர் சொன்ன வார்த்தையை கொண்டு வருவீங்க. ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு ஒரு தேவையா இருக்குங்க, ரெண்டு பேர் வராங்க உங்ககிட்ட சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் இந்த தேவைக்கான காரியத்தை செய்யறேன். ரெண்டு பேர் சொல்றாங்க, ஒரு எக்ஸாம்பிள், அதுல ஒருத்தங்க அவங்களுக்கு வேலையும் இல்லை, அவங்க கிட்ட பணமும் இல்லை, இன்னொருத்தங்க கிட்ட நல்ல பணம் இருக்கு, நல்ல வசதி இருக்கு. இப்போ ரெண்டு பேர் வந்து சொல்றாங்க, ஓகே கவலைப்படாதீங்க, இந்த காரியத்துக்கு நான் இதை பண்ணிடுறேன் அப்படி சொல்லி ரெண்டு பேரும் நம்ம கிட்ட சொல்றாங்க. நம்ம யாருடைய வார்த்தையை ரொம்ப நம்புவோம்? பணம் இருக்கிற, அந்த வசதி இருக்கிறவங்க சொன்ன, ஏன் வார்த்தையை நம்புறோம்? ஏன்னா நமக்கு அவங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரியுது, அவங்க கிட்ட என்ன இருக்கு, பணம் இருக்கு. அப்போ அவர் சொன்ன வார்த்தையை நம்ம நம்ப காரணம், அவர் சொல்ற அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடியே சொன்னவரை குறித்த ஒரு அறிவு நமக்கு, அவர் அப்படி சொல்றதுக்கான காரணம், அவர் அப்படி சொல்றது இல்ல, ரெண்டு பேரை குறித்து நமக்கு தெரியல, ரெண்டு பேர் பேக்ரவுண்ட நமக்கு தெரியல. இவர் ரெண்டு பேருந்து வாக்கு கொடுக்கும் போது எதை நம்ப, யார நம்ப, இது நடக்குமா, இது நடக்குது, ஒன்னு ரெண்டு பேரையும் நம்புவோம், இல்லைன்னா ரெண்டு பேரையும் நம்ப மாட்டோம். ஒருத்தர் வார்த்தையை கொடுக்கிறாருன்னா வார்த்தையை கொடுத்தவரை பத்தி நமக்கு தெரியணும். அழைத்தவரை தியானியுங்கள், அழைத்தவர் சொன்ன வார்த்தையை தியானியுங்கள், அவருடைய செயல்களை, அதுதான் ஆபிரகாம் சொல்றார். இது ஒரு பிரசங்கமா கேட்கிறார். உட்கார்ந்து இருந்து 3 ஈசாக்கு கொடுக்கப்படுகிறது. ஈசாக்கு 3 எடுத்துட்டு அவருடைய பிரேயர் டைம்ல போய் உட்கார்ந்து இருந்து தியானம் பண்ணுகிறார். ஆமே. ஆண்டு சமூகத்துல நமக்கு எல்லாம் 7 எல்லாம் சர்வசாதாரணமா ஓடுது. 7 என்ன, 5 என்ன, 3 என்ன, 2 என்ன, அதை அப்படியே எடுத்துட்டு போய் உட்கார்ந்து இருந்து நம்முடைய ஜபத்துல அதை தியானிக்கணும். நான் திரும்பியே சொல்லுகிறேன், ஆண்டவர் இப்போ பாருங்க, நமக்கு 2016 நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, என்ன 500 நோட்டு 1000 நோட்டு செல்லாது, அடுத்த நாளே நம்ம போய் எல்லாம் மாற்றணும். இதே இது யாருன்னே தெரியாத ஒருத்தங்க வந்து இதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணா யாராவது செய்வாங்களா? பார்ப்போமா கேட்போமா? ஏன் ஏன் அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னா அவங்க இருக்கிற பொசிஷன், அவங்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரம். அப்புறம் அவர் தெரிகிறதுனால அந்த வேர்டு அவர் என்ன பேச போறார், ஒரு முதல்வரோ ஒரு அதிகாரியோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்டோ அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப மதிப்புக்குரியது. ஏன்னா அந்த அவங்க இருக்கிற பொசிஷன், அவங்களுக்கு இருக்கிற பவர், அவங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ். அழைத்த தேவன் அவரை தெரியணும், அவர் யார் தெரியுமா? அவர் அறிகிற அறிவுல நம்ம வளர வளரதான் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும். சாஸ்திரிகள் ஏன் நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்கன்னா அவர்கள் தேவன் அப்படி பெருசா பார்த்திருந்தாங்க. அதனால அவர் அடையாளமா காண்பிக்கிற ஒரு நட்சத்திரத்துக்கு கூட அவ்வளவு வேல்யூ இருக்கு. ஹல்லேலூயா. மெடிடேட் பண்ற, நம்ம மெடிடேட் பண்ணணும், தேவனை தியானிக்கணும், அவருடைய வார்த்தையை தியானிக்கணும், அவருடைய செயல்களை. நம்ம ஜெபத்துல ஃபுல்லா எந்த செயல்கள் நினைவுனா, இவன் இப்படி பண்ணிட்டானே ஆண்டவரே, இவன் இப்படி பண்ணிட்டாளே ஆண்டவரே, இவங்க இப்படி பேசிட்டாங்க. நம்ம நம்முடைய தியானம் எல்லாம் அலறலா மாற காரணம் என்ன அப்படின்னா, நம்ம யாரையோ தியானிச்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய தியானம் எல்லாம் ஆனந்தமா மாறணும்னா நம்ம அழைத்தவரை தியானிக்கணும். ஹல்லேலூயா. அதுல 136 சங்கீதம் சும்மாவா எழுதியிருப்பாங்க? இஸ்ரவேல் படைப்ப துவங்கி தன்னிடத்தில் வரும் வரைக்கும் கொண்டுட்டு வராரு தாவீது. எல்லாம் படைத்தவரை துதியுங்கள், அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டவரை துதியுங்கள், அவனை அழித்தவரை துதியுங்கள், இவனை அழி, தேவனுடைய செயல்களை அப்படி கொண்டு கொண்டு கொண்டு கொண்டு கொண்டு கொண்டு கொண்டு கொண்டு கொண்டு வந்து தன்னிடத்தில் வரும்போது நம்முடைய

0: ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டவருடைய செயல். அதனால தான் பிரசங்கி 7:13 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 7:13,
1: தேவனுடைய செயலை,
0: தேவனுடைய செயலை
1: கவனித்து பார்,
0: கவனித்து பார். உன்னுடைய ஃபோக்கஸ் அது மேல இருக்கட்டும். கன்சிடர் த ஒர்க் ஆஃப் காட். நீ அதை கொண்டு வா உன் நினைவுல, நீ அதை பெருசா பார். அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கோணலாக்கினதை
1: நேர்மையாக்கத்தக்கவன் யார்?
0: நேர்மையாக்கத்தக்கவன் யார்? அப்போ அது என்ன? அவர் ஒன்ன செஞ்சிட்டார்னா அந்த விஷயத்துல இன்னொருவனுக்கு என்ன செய்ய முடியும்? தேவன் கோணலாக்கினதையும் ஒருவனுக்கு நேராக்க முடியாது, தேவன் நேராக்கினதையும் ஒருவனுக்கு கோணலாக்க முடியாது. காரணம் வேதம் சொல்லுகிறது, 3:14 தேவன் செய்வது எதுவோ
1: அது என்றைக்கும்
0: நிலைக்கும், அது என்றைக்கும் நிலைக்கும் என்று
1: அறிவேன்,
0: அறிவேன்.
1: அதனுடைய ஒன்றும் கூட்டமும்.
0: தேவனுடைய செயலை கவனிக்கிறவனுக்குள்ளே இந்த தெளிவு தான் இருக்கும். புரியும்படி பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தானியேலின் புஸ்தகம் 1:10 நீங்க பாத்தீங்கன்னா, சரி, தானியேலின் 2 அதிகாரத்துல ராஜா ஒரு சொப்பனம் பார்ப்பார். அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை தானியேல் சொல்லுவார். தானியேல் சொன்னதும் தானியேல் ராஜா என்ன என்ன செய்தார் என்றால், 2:48 வாசிங்க. தானியேல் 2:48,
1: ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான்.
0: அடுத்த வசனம்,
1: தானியேல் ராஜா
0: தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில்
1: அவன்
0: சாத்ராக்கையும் மேஷாக்கையும்
1: ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான்.
0: இப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தப்படுகிறார்கள். எப்படி?
1: தானியேல்
0: ராஜாவை
1: வேண்டிக் கொண்டதின்
0: பேரில். நமக்கு ஒருத்தங்களுக்கு நன்மை செய்ய முடியும்னா செஞ்சிடணும். செய்தி என்ன கொண்டு வருகிறேன்னா, தானியேலுடைய ரெக்கமெண்டேஷன்ல இவங்க மூணு பேரும் ஒரு ஸ்தானத்துல வைக்கப்படுறாங்க. ஆமே. ஆனா அடுத்த அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் அக்னியில. அந்த சம்பவத்துக்கு அப்புறமாக 3:30 பின்பு ராஜா
1: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
0: இந்த உயர்வு எப்படி வந்துச்சு அப்படின்னா, தானியேலால கிடையாது. இந்த உயர்வு வர காரணம், உயர்ந்த ஒருவர் இறங்கி இவர்களுக்காக வந்தார். அதன் பிறகு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இருந்தது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஐயோ இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலையே, அவங்க ஹெல்ப் பண்ணலையே, அவர் செஞ்சா நிலைக்கும். அதனாலதான் நீ தேவனுடைய செயலை கவனித்து பார். எல்லாருக்கும் தானியேலுக்கு எவ்வளவு தானியேல் கத்திருப்பார்ல, சொல்லியிருப்பார். 2 அதிகாரத்துல தானியேல் சொல்லி சொன்னதுனால உயர்த்தப்பட்ட. 3 அதிகாரத்துல தானியேல் சும்மா இருந்திருப்பார் நினைக்கிறீங்களா? தானியேல் நிச்சயமா ராஜாவை சொல்லியிருப்பார். ராஜா பிளீஸ் விட்டுருங்க கேட்டிருப்பார். ஏன்னா நல்ல இருதயம், தேவனுக்கு முன்பாக அந்த அளவுக்கு உண்மை உள்ளவன். ஆனா 3 அதிகாரத்துல தானியேலுடைய வாய்ஸ் எடுபடல. அப்ப கேட்கலாம், ஏன் தானியேல் வணங்கியிருப்பாரான்னு கூட சிலருக்கு டவுட் வரும். இல்ல, தானியேலுடைய பொசிஷன் வந்து இவங்க எல்லார விட மேல. ராஜா யார் யார் வணங்கணும்னு கட்டளை போட்டாங்களோ அந்த லிஸ்ட்ல தானியேலுடைய பொசிஷன் கிடையாது. ஆமா, தானியேல அப்படி வைத்திருக்கேன். தானியேல ராஜா பார்த்துட்டார். ஸோ அவனை நம்ம கை வைக்க கூடாது. அதனால அவனுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் வணங்க, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் யார் யார் வணங்கணும்னு அவர் லிஸ்ட் போட்டாரோ அதுக்கு மேலே தான் தானியேலை வைத்திருக்கிறான். அதனால தானியேலுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, வணங்கலைனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படி கிடையாது, அவன் கீழே இருக்கிறான். ராஜாவுக்கு தானியேல் மட்டும்தான் அவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றவன் தெரியும். ஆனால் தானியேலுக்கு தான் தெரியும், நான் மட்டும் ஜெர்மன்ல, இவங்க மூணு பேரும் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இது ராஜாவுக்கு தெரியாது, ராஜாவுக்கு தெரியாது. ஆனால் நீ ஜெபிக்கிறவன் என்பதை ஒரு நாள் உலகம் தெரியும், உலகத்துக்கு தெரிய வரும். ஜெபிக்கிற தானியலை மட்டுமல்ல, ஆராதிக்கிற தானியலை மட்டுமல்ல கர்த்தர் தெரியப்படுத்துகிறது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் தெரிய பண்ணுவார். ஹல்லேலூயா. சில இடத்துல மனுஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு ஆகாது. பேசியும் பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு பேசி நடந்ததுனால அவங்கள நம்பி நீங்க போய் எங்களுக்காக பேசுங்கன்னு சொல்லுவோம். அவங்க போய் சொல்லுவாங்க, நான் பேசி பார்த்தேன், பிரயோஜனம் இல்லை. பேசி சில காரியங்கள் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் தேவன் செய்வது எதுவோ, தேவன் செய்வது எதுவோ. ஆனால் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லும் போது, ஆமென், ஈசாக்கை குறித்து பேசி கொண்டிருந்தால் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவர் இருதயத்தில் ஒரு வார்த்தையை தந்து பேச வைக்கிறார். உனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கும் உன்னை தூக்கி விடுறதுக்கோ உங்களுக்கு ஒருவரும் இல்லாத நிலை வரும்போது அந்த அக்னியில அவர் இறங்கி வருவார். இரண்டாவது அதிகாரத்தில் இறங்கி வரல. ஏன்? உனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு தானியல் இருந்தா, உனக்கு வாய்ஸ் கொடுக்க ஒரு தானியல் இருந்ததுனால அவர் சைலண்டா இருந்தார். ஆனா உனக்குன்னு வாய்ஸ் கொடுக்க யாரும் இல்ல, இருக்கிறவங்களாலையும் ஒன்னும் பண்ண முடியல என்ற நிலைமை வரும்போது உன் அக்னி 7 மடங்காகும். அந்த 7 மடங்கு தான் உனக்கான ஆசீர்வாதம். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லு. ராபாலா காபா சந்தாரா ராதாரா ஏ பாலா ரா காட் அங்க வருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கப்பலின் பின்னணி நித்தி

0: நம்ம நல்ல கவனிங்க, நாம் தியானம் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஜெபிக்க அந்த அவரை தியானிக்கும் தியானமும் அவருடைய வார்த்தையை நாம மெடிடேட் பண்றது, அவருடைய செயல்களை செயல்களை இதை நம்ம எந்த அளவுக்கு மெடிடேட் பண்றோமோ அது நம்ம ஜெபிக்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கும், ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கும். தானியேலை சிங்க கவியில தூக்கி போட்டு அடுத்த நாள் வந்து வாசல்ல நின்னு ராஜா, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தெரியுது. தானியேலால ஜபிக்காம ஏன் இருக்க முடியலன்னா அவரை தியானிக்கும் தியானம். தானியேல் எப்படி ஜபிக்கிறாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது சொன்னதுனால 9:2-3
1: தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி
0: சொல்லிய வருஷங்களின் தொகையை
1: புத்தகங்களா,
0: எந்த புத்தகம் இப்ப படிச்சிட்டு இருக்கிறாரு? எரேமியா புக்கு படிச்சிட்டு அடுத்த வசனம்,
1: நான் உபவாசம் பண்ணி
0: அடுத்து ஜெபம் பண்றாரு. சோ அவர் பைபிள் படித்து மெடிடேட் பண்ணி, மெடிடேட் பண்ணாதான் அந்த அறிந்து கொள்ள முடியும். யார் மெடிடேட் பண்ணுவாங்க பைபிளை? யார் மெடிடேட் பண்ணுவாங்க? சங்கீதம் 1 சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து யார் கர்த்தருடைய செயலை மெடிடேட் பண்ணுவாங்க? அதுதான் 111:3, 2:3 கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும்
1: அவைகளில் பிரியப்படுகிற.
0: அதாவது என் வாழ்க்கையில கர்த்தர் இடைபடணும், கர்த்தர் செயல்படணும்னு யார் விரும்புகிறார்களோ, எனக்கு அவங்க செய்யணும் இவங்க செய்யணும்னு விரும்புறவங்க இல்ல, கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற
1: எல்லாராலும்
0: ஆராயப்படுகிறார்கள். அவங்க தான் ஆராய்வாங்க. இவங்க இந்த விஷயத்துல இப்படி ஒரு தடை வந்தப்போ இங்க ஆண்டவர் என்ன செஞ்சார், இப்படி ஒரு நெருக்கம் வந்தபோது இவங்களுக்கு என்ன செய்தார், இந்த வனாந்தரம் ஒண்ணுமே வாழ தகுதி இல்லாத இடத்துல ஜனங்களை கொண்டு வந்து அவர் என்ன செய்தார், இது வந்து அவர் அப்படி எனக்கு செய்யணும், என் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவைகளில் யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களால் அவைகள் ஆராயப்படுகிறதா. ஹல்லேலூயா. ஐயோ இவங்க எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே. நம்முடைய வாழ்க்கையில யாருடைய கிரியைகள் இங்க வெளிப்படும்? ஈசாக்கு தியானம் பண்ணி எங்கேயாவது அப்பா கிட்ட, அப்பா எனக்கு இது செஞ்சு கொடுங்க, அது எங்கேயாவது கேட்டாரா? ஏன் கேட்கல? அதன் பிறகு ஈசாக்கு எத்தாவது டிமாண்ட் பண்ணாரா அப்பா கிட்ட? என்னைக்கு தன்னை கட்டி பலிபீடத்துல வைக்க ஒப்பு கொடுத்துட்டாரோ அதன் பிறகு எல்லாத்துக்கும் அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவனா இருக்கிறான். அவனுக்கு ஒரு அப்பா உண்டு, ஆனாலும் அவன் அங்கதான் பாப்பான். அவன் வந்து கேட்டான், ஈசாக்கு அப்பா எனக்கு வயசாச்சுப்பா, பொண்ணு பார்த்து கொடுங்கப்பா, இல்ல எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க, எதாவது கேட்டாரா? என்னைக்கு அதான் அர்ப்பணிக்கிறதுனுடைய அந்த மேன்மை அதுதான். ஒன்ஸ் ஈசாக்கு பலிபீடத்துல வச்சதுக்கு அப்புறம் ஈசாக்கின் ஒவ்வொரு தேவைக்காக அவன் கண்களை, நம்முடைய பிள்ளைங்க சின்ன வயசுல எப்படி பழகிட்டாங்கன்னா, ஆபிரகம் போனதுக்கு அப்புறம் ஈசாக்கு கண்களை ஏறெடுக்கிறது இல்லைங்க, ஆபிரகம் அதை பார்க்கறான். ஈசாக்கு கண் தியான போறான், அவன் புறப்பட்டு போறான், எங்க போறான், தியானம் பண்ண போறான், கேட்ட வார்த்தையை மெடிடேட் பண்ண போறான், மெடிடேட் பண்ணிட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்க போறான். ஹல்லேலூயா. நம்ம போயிட்டு அடுத்து வேற வழி இல்லன்னா பிள்ளைங்க கண்களை ஏறெடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லை, நம்ம கண்ணு முன்னாடியே ஒவ்வொரு காரியத்துக்கும் வேதனையை பிள்ளைங்க நம்ம கிட்ட சொல்வதற்கு முன்பதாக அல்லது நம்ம கிட்ட சொல்வதற்கு பதிலாக பிள்ளைங்க ஆண்டவர் சமூகத்திலிருந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றுறது, தன் தேவைகளை சொல்லுகிறது, தன் காரியங்களை சொல்றது, இப்படி பார்க்கும்போது ஆமே ஈசாக்கு அப்படி இருந்ததுனால அவன் வாழ்க்கையில எது எது எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அது அது அந்தந்த நேரத்தில் நடந்தது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை சொல்லும் போதே இன்னைக்கு நம்ம ஜெப நேரத்தில் நம்முடைய பிள்ளைங்களை கட்டி கர்த்தருடைய சமூகத்தில் வைக்க போறோம். ஆமே. கட்டின்னா வைக்க போறோம்னா அதுல என் விருப்பம் ஒண்ணுமே கிடையாது. ஆமே. அப்படி வைங்க, நீங்க கர்த்தருக்கு முன்பாய் நின்று விசுவாசத்தோட இதை வைங்க. ஆமே. உங்க பிள்ளைங்க தியானம் பண்ணி முறையிடுவாங்க. ஹல்லேலூயா. கட்ட போறோம் ஆண்டவரே. ஆமே. என் விருப்பம் எல்லாம் இல்லை, என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் உடைய சித்தத்துக்கு மாறானதா இருக்குமானால் என் விருப்பத்தை சுட்டறிங்க. என் விருப்பம் உடைய சித்தத்துக்கு ஒத்து இருக்குமானால் என் விருப்பத்தை சுத்திக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இடைப்படுவாராக. தியானம் பண்ணி முறையிடுகிறார். இப்போ இப்படி கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது மூன்றாவதாக அதே வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். 64வது வசனம், 63-64.
1: ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான்.
0: சிம்பிளா சொல்லணும்னா சோமணி முடிச்சு கண்ணை திறந்ததும் நன்மை வருது. சோமணி முடிச்சு கண்ணை திறந்ததும் எது வருதோ அதற்கு ஈசாக்கு ஆமேன் போடவில்லை. ஜோமணி மாட்டுன அநேகர் உண்டு, அவர்களுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன். ஜோமணி தான் பிரதர் நடந்துச்சு, ஜோமணி தான் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? ஜோமணி முடிச்சு கண்களை திறந்து பார்த்ததும் ஒட்டகங்கள் வர கண்கிறான், ரெபேக்காளும் வரா. ஈசாக்கு எப்பொழுது ஏற்றுக்கொண்டான் என்றால் அதனுடைய 66வது வசனத்தை வாசியுங்கள்.
1: ஊழியக்காரன் தான் செய்த
0: சகல காரியங்களையும்
1: ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான்.
0: விவரித்து சொன்னான், இன்னும் சொல்ல வேண்டுமானால் உறுதிப்படுத்தி பிற்பாடு ஏற்றுக்கொள்கிறான். உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்தி அதன் பிறகு எஸ். என நல்ல கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைங்க. உறுதிப்படுத்தாமல் ஒப்புக்கொள்ளாதீங்க. இயேசு கிறிஸ்து ஜோமணி முடிச்சதும் பசியா இருந்துச்சு, யார் வந்தா? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவோம் என்று கர்த்தர் சொல்லிவிட்டு செய்த காரியம் என்ன பார்க்காம சொல்லுங்க. ஆதியாகம 2:18-19.
1: பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும்
0: ஏற்ற துணை உண்டாக்குவேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? சகலவித மிருகங்களையும்
1: ஆகாயத்தின் சகலவித
0: பறவைகளையும்
1: மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி
0: உண்டாக்கி ஆதாமுக்கு முன்னாடி நிறுத்தி அவன் என்ன செய்யறான் பாப்போம். ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். சிலருக்கு என்னன்னா ஜோமணி முடிச்சு திறக்கும் போது என்ன வசனம் வருதோ அதான் வசனம். ஒரு தேவ பிள்ளை விவரமா ஈசாக் தியானம் பண்ணி விவரமா அந்த காரியங்கள்லாம் எப்படி வந்துச்சு. ஸோ அந்த ரூட்டு ரொம்ப முக்கியம். ஆமே, நம்ம ஃப்ரூட்டை மட்டும் பார்க்கக்கூடாது, ரூட்டையும் பார்க்கணும். நமக்கு அது ரூட் எப்படி இருந்தானே நமக்கு பழம். ரூட்டு ரொம்ப முக்கியம், அதான் விவரமா இது எப்படி வந்துச்சு. அப்போ ஒவ்வொரு காரியம் அறிய அறிய அறிய அறிய அது அடுத்தடுத்து இருதயத்தில் காரியம் உறுதியாயிட்டே இருக்கு. ரைட் ரைட், அவர் சொல்றார். அவரகம் சொல்லி விட்டார்ல, அப்ப நான் போகும்போது அவர் சொன்ன ஜோம் பண்ணிட்டு போனேன் ஃபர்ஸ்ட் டேக். அடுத்து தேவ சமூகத்தில் இப்படி 2-3 அடையாளங்களை வச்சேன், அதே மாதிரி நடந்துச்சு கிளிக். 3வது அங்கே போகிறோம், அங்கே போயிட்டு கிளம்பி நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது சகோதரர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இப்படி இல்லை கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோன்னு. சரி ரெபேக்கால்கிட்ட கேட்போம், ரெபேக்கால்கிட்ட கேட்டால் ரெபேக்கால் ஆயத்தமாக இருக்கிறான். ஸோ எல்லாமே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ஈசாக்குக்கு எல்லாம் விவரித்து சொன்னதும் ஈசாக்கு ஆமேன்னு சொல்கிறார். ஜபத்தில் இந்த கவனம் ரொம்ப தேவை. ஒரு தேவப்பிள்ள ரொம்ப கவ, நான் ஜெபம் பண்ணி முடிச்சு கண்ணை திறந்ததும் எனக்கு வந்துட்டு உடனே சில சொல்லுவாங்க, நான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே யோசிக்கல. எஸ், அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா ஹல்லேலூயா. ஆமே, இது துணை விஷயம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயம் தெளிவா தெளிவா. மெல்கிசேதேக்கோடு

0: எப்படியாவது நடக்கிறதுக்கா? இல்ல, அவருடைய சித்தப்படி உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அதனாலதான் ஜோ மணி முடிச்சாச்சு வந்தாச்சு பரவாயில்ல, நான் ரொம்ப விசாரிச்சு இதுவும் போயிட்டு வெயிட் பண்றான். விவரமா காரியங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு அடுத்த வசனத்தை வாசிங்க, 24:67 சேர்த்து வாசிங்க.
1: ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்து சொன்னான்.
0: அப்பொழுது ஈசாக்கு, இந்த அப்பொழுது எப்பொழுது வந்தா? ரெபெக்காளை கண்ட அப்பொழுது வரல. ஆமே, சிலருக்கு போட்டோவை பார்த்த, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், அப்படி போட்டோவை பார்த்து அப்பொழுது வந்தவர்கள் ஜோமன் இந்த உபவாச ஜபத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைப்பதாக. கண்களை ஏறெடுத்து பார்த்த அப்பொழுது இல்ல, எல்லாம் விவரமா. இதான் ஒரு தேவ பிள்ளை இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்பொழுது அவன் ஏற்றுக்கொண்டு அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு
1: அவளை நேசித்தான்.
0: வார்த்தை பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்கு. இந்த காலம் நேசித்து தான் ஒரே ஒரு திருமணம் வேதத்துல வருகையோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஈசாக்கினுடைய திருமணம், மனைவியாக்கி கொண்டு அதான் ஒழுங்கு. ஏன் இதுதான் தெரிஞ்சிச்சு, மனைவியாக்கி கொண்டு. அடுத்த வார்த்தை வாசிங்க, ஈசாக்கு துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். கல்யாணம் முடிஞ்சதோட எனக்கு சமாதானம் போச்சுன்னு சொல்றவங்களுக்கு கத்த தருகிற வார்த்தை, நீங்க நேசிங்க, நீங்க நேசியுங்கள், ஆறுதல் அடைவீர்கள். நேசியுங்கள் மனைவிகளை, உங்கள் புருஷரை நேசியுங்கள், ஆறுதல் அடைவீர்கள். புருஷர்களே உங்கள் மனைவியை நேசியுங்கள். எங்களுக்கு இந்த ஆறுதல் வேண்டான் இருக்க மாதிரி இருக்கிறீங்க நீங்க. அவன் நேசித்தான், ஆறுதல் அடைந்தான். அப்படி ஒரு ஆறுதல் எங்களுக்கு. எங்க உங்க மனைவி மட்டும் சர்ச்சுக்கு வராங்க, நீங்க இப்படி வராம சுத்திட்டு இருக்கிறீங்க. இப்படி இருந்தீங்கன்னா நீங்க உங்க மனைவி போற பரலோகத்துக்கு வர மாட்டீங்க. அவ அங்க போறானே, நான் வரல. நீங்க இருக்கிற பார்த்தா எங்களுக்கு அந்த ஆறுதல். நேசித்தான் துக்கம் நீங்கி ஆறுதல் அடை. அவன் ஜபத்துல ஜபிக்கிறதுலயும் ஜபத்துக்கு பிற்பாடு அவன் தெரிந்தெடுக்கிற விஷயத்திலையும் ரொம்ப கவனம். ஹலலூயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிக்கிறவனை தான் விளத்தள்ள பிசாசானவன் கண் விழித்து பார்த்துட்டு இருக்கிறான். தெரிந்தெடுக்கப்பட்ட வாக்குத்தத்த சந்ததி. ஹலலூயா, ஹலலூயா. நேரம் போகிறது. அடுத்த ரெண்டு, நாலாவதாக ஆதியாகமம் 25:21-22 வசனங்களை வாசிங்க.
1: மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள்.
0: கர்ப்பம் தரித்தாள். இவன் மனைவியிடத்தில் ஒரு குறை, அவளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாம இருந்த வேதத்தில் இருக்கிற வேற ரெண்டு மூணு பேர் அப்படி குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாள், அடுத்து இன்னும் ஃபர்ஸ்ட் வாங்க, அங்கிருந்து வாங்க. சாரால், அடுத்து ராகேல். ராகேல், சரி, ராகேலுக்கும் அன்னாலையும் எடுத்துட்டு வரும். ராகேலுக்கு குழந்தை இல்லை. ஈசாக்கு எப்படி அதை ரியாக்ட் பண்ணார், சாரி யாக்கோப் எப்படி அதை ரியாக்ட் பண்ணார், நான் என்ன தேவன், அதன் அர்த்தம் என்ன, நீ போய் அவர்கிட்ட கேளு. எல்கானா எப்படி ரியாக்ட் பண்ணார், ஏய் நான் உனக்கு அதிகம் இல்லை, போட்டு போட்டு விடு, ஆறுதல் போட்டு. ஈசாக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுற, யாக்கோவு கடும் கோபம், கோபம் கொண்டான் இருக்கு. ஏன்னா அந்த வேதனையை வந்து அவ வந்து எப்படி காட்டணும்னு தெரியாம காட்டுறா. காட்டும் போது நான் தேவனா அப்படி சொல்லிட்டு கோபம் கொண்டார். எல்கானா வந்து சரிம்மா விடுமா போட்டுமா. இந்த ரெண்டு கேரக்டரும் நமக்குள்ளே அடிக்கடி வெளிப்படும். ஆனா ஈசாக்கு நடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, நம்ம இது தேவன் அல்லவா தந்தது. ரெபெக்காள்கிட்ட போய் கோபம் கொள்ளவும் இல்லை, எல்கானா மாதிரி போட்டுமான்னு சொல்லவும் இல்லை, தந்த தேவனிடத்துல போய் வேண்டிக்கொள்றான். உங்க குடும்பத்துல, உங்க துணையினிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ ஒரு குறை இருக்குமானால் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனிடத்துல போயிருந்து, பைபிள் சொல்லுது கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். யாக்கோபு ராகேலுக்காக ஜெபித்தான் என்று பைபிள்ல சொல்லல.

0: எல்கானா அன்னாளுக்காக ஜெபித்தான் என்று சொல்லல. ஆறுதல் தரவும் கோபப்படுறதுக்கும் எல்லாரும் ரெடி, ஆனா நமக்காக இருந்து ஜெபிக்கிறதுக்கு. என் மனைவிக்கு இப்படி ஒரு குறை இருக்குதே ஆண்டவரே, மாத்துங்கப்பா. என் புருஷனுக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்குதே. இது நேரம் வந்து என்னம்மா எழும்பாம இருக்க, உடம்பு சரியில்லை, சரி நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். ஆறுதல் சொல்லலாம், கோபம் காட்டலாம், மலடியா இருந்த, பலவீனமா இருந்த, எழும்ப முடியாம இருந்த, கஷ்டப்பட்டு இருந்த, வேதனையோடு இருந்த தன் மனைவிக்காக, தன் புருஷனுக்காக, தன் பிள்ளைக்காக வேற எங்கேயும் போய் நிற்காம, ஏன்னா அவனுக்கு எங்கேயும் போக முடியாது, ஏன்னா அவருடைய கட்டில் இருக்கிறான், அவருடைய கட்டில் இருக்கிறான். ஆண்டவர் பேசுறாரா, கர்த்தர் அவன் வேண்டுதலை. இப்ப நான் கேட்கிற கேள்வி, ரெபேக்காள் ஜெபம் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் யார் ஜெபத்தை கேட்டார்? சில இடத்துல நம்ம ஜெபிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நாம ஜெபம் பண்ணணும். யாக்கோபு சொல்றார், நீ ஜெபம் பண்ணு. நான் என்ன அதன் அர்த்தம் என்ன? நீ ஏன் யாக்கோப கேட்கிறார், சட்டையை பிடிச்சு கேட்கிறார், கேட்கிறாங்க ராகேல். அப்போ நீ, நான் என்ன தேவனா? நீ ஏன் என்கிட்ட கேட்க, அவர்கிட்ட போய் கேள். அதன் அர்த்தம் என்ன? நீ ஜெபம் பண்ணு. நீங்க நாடு மேய்ச்சிட்டு அப்படி ஜாலியா போயிட்டு வருவேன், உனக்கு வேற என்ன வேலை வீட்டில் இருந்து? நீ ஜெபம் பண்ணு. எல்கானா வருவாரு, எப்பாருமா அவங்களுக்கு எல்லாம் ஒரு பார்சல் பிரியாணி, உனக்கு மட்டும் 10 சாப்பிடு. என்ன சார் நினைக்கிறது? என்னன்னா அப்படி இதெல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்த உடனே, கடந்த நாள்ல ஒரு சகோதரி சொன்னாங்க, புருஷன் பேசவே மாட்டார், ஒன்னு செய்ய மாட்டாரா? ஆனா என்ன, எல்லாம் வீடு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு. அவங்க என்னன்னா, நான் இதுக்கு மேல நீ என்ன செய்யணும். எல்கான வருவாரு, வந்து கண்ணீர் துடைச்சிட்டு, சரிம்மா வாமா நம்ம இருந்து ஜோமனுவோமா, அதெல்லாம் கிடையாது, நீ கொஞ்ச நேரம் அழு, நான் வரும்போது நீ அழுதுட்டு இருக்கணும், நான் வந்தது என் கர்ச்சி எடுத்து தொடப்பே அப்படியே. ஈசாக்கு, சகோதரரே நாம் எல்கானாவை போல அப்படி இல்லை, சகோதரரே நாம் ஈசாக்கை போல. நமக்கு நம்மை தேவன் ஒரு குடும்பத்தில் வைத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றும் ஒருவனும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நடந்த விதங்கள் பல விதங்களில் இருக்கலாம், ஆனால் தேவன் அங்கே தான் வச்சிருக்கிறார். அப்ப அந்த வீட்டில் என்ன குறை இருக்கு? மனைவி கிட்ட என்ன குறை இருக்கு? புருஷன் கிட்ட என்ன குறை இருக்கு? பிள்ளை கிட்ட என்ன குறை இருக்கு? பெற்றோர் இடத்துல என்ன குறை இருக்கு? சகோதரர் இடத்துல என்ன குறை இருக்கு? ஈசாக்கு தேவனிடத்தில் இருந்து ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். ஈசாக்கு காத்திருந்தான் பைபிள்ல சொல்லல, ஈசாக்கு வேண்டினான். ஆபிரகாம் அப்படி இல்லை, கொஞ்சம் இரு உட்கார். ஆமே, கட்டப்பட்டவனுடைய, அதனாலதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவன் ஜெபிச்சா நடக்காததெல்லாம் நடக்கும். பலிபீடத்தில் கட்டப்பட்டு கிடத்தப்பட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் நடக்காத காரியங்கள் எல்லாம் நீங்க ஜெபிக்கும் போது நடக்கும். ஆமென். 5வதாக 26வது அதிகாரம் 22-23 வசனங்களை வாசி.
1: பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு
0: கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று பெயரிட்டான் சொல்லிட்டு அங்கேயே உட்காரல. அடுத்த வசனம்,
1: அங்கே இருந்து பெயர் சபாவுக்கு போறார்.
0: எதுக்கு பெயர் சபாவுக்கு போறாரு? 25வது வசனம்,
1: அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான்.
0: ஆமென். இவ்வளவு தான், நன்மை கிடைக்க மட்டும் ஆண்டவர் சமூகத்தில் போய் அமருகிறதல்ல, பெற்றுக்கொண்ட பிறகும் பெயர்செபாவில் போய் அப்ப

0: பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நன்மைக்கும் அடுத்து ஒரு பெயர் சபாவின் அனுபவம் தேவ பிள்ளைக்கு தேவை. அதுதான் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருப்பது. இன்னைக்கு பெற்றுக்கொள்ள கூட்டம் ஜாஸ்தி, நன்றி செலுத்த கூட்டம் எத்தனை பேர். இந்த ஜபத்து போன அது நடக்கும், இது நடக்கும், அற்புதம் நடக்கும், எல்லாம் ரைட்டு. டிசம்பர்ல 3 நாள் நன்றி கூட்டம் இருந்துச்சு. வாச ஜபத்துக்கு லீவ் போட்டது மாதிரி அதுக்கு லீவ் போடணும். ரகபத்துல இருக்கல, அங்க இருந்து பெயர் சபாவுக்கு போறான் கடைசி வர. அதனாலதான் ஈசாக்கு தாவீது சொல்லுகிறான், என் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்தி குறையவர். இது அவர் தந்தது, இந்த ரகபோத் அவர் தந்தது. அதனால நான் என்ன செய்யணும், கண்டிப்பா பெயர் சபாவுக்கு போகணும். சதா காலம் உள்ள தேவனை ஆபிரகாம் பெயர் சபாவில் தொழுது கொண்டான், ஈசாக்கு பெயர் சபாவில் தொழுது கொண்டான், யாக்கோபும் அதை தொடர்ந்தான். நாம் நன்றி உள்ளவங்கள கடைசி வரை இருப்போம்னா நம்முடைய அடுத்த தலைமுறை அந்த ஸ்தானத்துல இருக்கும். ஆதியாகமம் 46வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து,
0: ஏன்னா செய்தி வருது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்துல தானியம் இருக்குது, நல்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, ஃபாரின்ல வேலை கிடைச்சிட்டு, அக்கமடேஷன் ஃபுட் அண்ட் அக்கமடேஷனோட எல்லாம் கிடைச்சிட்டு ஓகேன்னு சொன்னது, அப்படியே வண்டி எடு கிளம்பு, போன் பண்ணி சொல்லிட்டு போல நினைச்சோம் பாஸ்டர், ஆனா டைம் அப்படி இல்ல. யாக்கோபு தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் சபாவுக்கு போய்
1: தன் தகப்பனாகிய
0: ஈசாக்குடைய தேவனுக்கு
1: பலியிட்டான்.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் முன்பாக நின்று கொண்டிருக்கிறான், அவனுடைய பிள்ளை தன்னை கர்த்தருடைய சமத்தில் அர்ப்பணிக்கிறான். ஒருவன் கடைசி வரை நன்றி உள்ளவனா இருக்கிறான், அவனுடைய பிள்ளை அந்த ஸ்தானத்தில் வந்து நிற்கிறான். கர்த்தருடைய வருகை தாமதித்தா இல்லை, நம்முடைய ஓட்டம் முடிந்தாலும் நாம் ஆராதித்த தேவனை, நாம் ஆராதித்த இடத்துல நம்முடைய பிள்ளைங்க தலைமுறை தலைமுறை தலைமுறை தலைமுறையாய், இதுதாங்க ஆசீர்வாதம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறைக்கும். சொல்லணும் 3வது தலைமுறை 4வது தலைமுறை கர்த்தருடைய வருகை தாமதித்தா சொல்லணும். எங்க தாத்தா இருக்காங்கல்ல, எங்க அப்பா இருக்காங்கல்ல, எங்க தாத்தாக்கு அப்பா இருக்காங்கல்ல. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எஸ் ஆமே. நம்ம தேவன் அப்படிதான் வச்சிருக்கிறார். சகோதரரே, நீங்கள் ஈசாக்கை போல வாக்கு தத்து சந்தன். இப்ப நம்ம சோம் பண்ண போறோம். என்ன சோம் பண்ண போறோம்னா, என்ன கட்டுங்க, என்ன கட்டுங்க. எத்தனை பேர் உண்மையா? ரெண்டு காரியம் பிரதானமா வைங்க. ஒன்று, என்ன கட்டுங்கப்பா, உங்க சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ரெண்டாவது, நான் கடைசி வரை நன்றி உள்ளவனா இருக்கணும். என் வாழ்க்கையில எத்தனையோ ரகோபத்தை காண வச்சிருக்கிறீங்க, கடைசி வரை அந்த பேர் சபாவில் வந்து உங்க சமூகத்தில் வந்து நான் உங்களை துதிக்கணும். அப்படி முழங்கால் போட முடிந்தவங்க, எலும்பி நிற்க முடிந்தவங்க, உங்களுக்கு எப்படி வசதியோ. ஆமாம், என்னதை ஏன் திருப்பி சொல்லணும், உங்கள் சரீர நிலைமை உங்களுக்கு தெரியும், காலிலேருந்தே உட்காந்துருக்கிறீங்க. நம்ம ஜெபிக்கும் போது உங்களுக்கு எப்படி வசதி அப்படி உட்காந்துக்கோங்க. நான் காமனாக சம்டைம்ஸ் முழங்கால் போடுவீங்கன்னு சொல்லுவேன், ஆனால் உங்கள் நிலைமை உங்களுக்கு தான் தெரியும். ஏன் முழங்கால் போடலைன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அப்பா சமூகத்தில் இருக்கிறீங்க, அவருக்கு தெரியும் உங்களை. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பிரதம், ஒன்று என்னை கட்டுங்கப்பா, என்ன முழுவதுமாய்

அவருடைய கண்களை மூடி யாரையும் பார்க்காதீங்க. என்ன நீங்கள் ஆண்டவர் மட்டும். ஆபிரகாமும் ஈசாக்கும் இருவரும் கூடி போனது போல இப்ப நானும் இயேசு மட்டும் அவரை நம்பி போறேன். நான் அல்ல நம்பி வரேன். இந்த பலிபீடத்தில் அப்படி

இந்த நிச்சயத்தோடு உங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிற அந்த குறை நீங்க, அல்லது இந்த பலவீனம் நீங்க. ஒருவேளை உங்க பிள்ளை ஞானத்துல குறைவுள்ளவனாய் குறைவுள்ளவளா இருக்கலாம். உங்க மனைவி சரீரத்தில் இருக்கிற குறைகள், புருஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள். மலடியாயிருந்து தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை வேண்டி கொண்டானா? கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டாரா? இந்த நேரத்துல நாம இப்போ சோமட போறோம். உங்க குடும்பத்துல உங்களுக்கு தானே தெரியும், ஈசாக்கு தானே தெரியும், ரெபெக்காளை பத்தி, ரெபெக்காளுக்கு தானே தெரியும் ஈசாக்க பத்தி. யாக்கோபு போல எல்கானா மாதிரி தான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்குது, இல்ல நம்ம ஈசாக்க மாதிரி. நீங்க ஆண்டவர் சமூகத்துல இப்ப கேளுங்க, சோமண்ணு அவங்களுக்காக. ஈசாக்கு ஏன் சோமண்ணு தெரியுமா? ஈசாக்கு அவ்வளவு நேசித்தானா? நம் துணைக்காக நம்மால சோமண்ண முடியலன்னா நம்ம நேசிக்கல. ஈசாக்கு அவ்வளவு நேசித்தானா? இப்பொழுது அவள் சரீரத்துல குறை, ஆனா ஆரம்பத்துல ஈசாக்கு அவளால ஆறுதல் அடைந்தான் அல்லவா? அவள் ஆரம்பத்துல அவளால ஈசாக்கு ஆறுதல் அடைந்தானே, அந்த நன்மையை நினைக்கிறான். அவளுக்காக கர்த்தர் தந்த துணை, கர்த்தர் தந்த பிள்ளை. ஆமா, எனக்கு ஆண்டவர் இப்படிதான் என் பிள்ளைய கொடுத்திருக்கிறார். அதனால ஆண்டவர்கிட்ட தான் கேட்க முடியும், ஆண்டவரே பிள்ளை சரீரத்துல பலவீனம் இருக்கு, என் பிள்ளை சரீரத்துல குறை இருக்குப்பா, என் பிள்ளைக்கு ஆண்டவரே சில காரியத்தை ஃபேஸ் பண்ண முடியற அந்த தைரியம் இல்லப்பா. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட இப்ப கேளுங்க, அர்ப்பணிப்போடு கேளுங்க. உங்க குடும்பத்துல அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் இந்த நேரத்தில் உங்க குடும்பத்துல இருக்கிற அவங்க குறைய நீங்க இது நாலு விட்ட சொல்றதுக்கு நீங்க சோமண்ணுங்க. இப்போ சோமண்ணுங்க, அர்ப்பணி போடு. ஏசப்பா கிட்ட கேளுங்க, கர்த்தர் சுகம் தருவா. ஈசாக்கு வேண்டி கொண்டதை கர்த்தர் கேட்டாரா? கர்த்தர் கேட்ட இந்த நம்பிக்கை இருக்கா? என்ன பலிபீடத்துல வச்சு கேக்குறேன், என்ன பலிபீடத்துல வச்சு கேக்குறேன், என் மனைவிக்காக கேக்குறேன், என் புருஷனுக்காக கேக்குறேன், என் பிள்ளைகளுக்காக கேக்குறப்பா, என் சகோதரர்களுக்காக கேக்குறேன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தெய்வ பிரசன்னத்தை என்னால உணர முடியும். அர்ப்பணிப்போடு வைக்கிற ஜெபங்கள்லாம் அப்பா சமூகத்துல போயிட்டு இருக்கு தெரியுமா? அவருடைய சமூகத்துல

ஆண்டாரா, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமா, நாமளே நம்ம பிள்ளைங்க கிட்ட இருக்க குறைய வச்சு ஒருவேளை யாக்கோபு போல கடிந்து கொண்டிருப்போம். சரி போட்டோன்னு கண்ணீர் தொடச்சிருப்போம், ஆனா அந்த கண்ணீர் மாறணுமே, கண்ணீர் மாறணுமே. அதுக்கு என்ன சார், ஈசாக்க மாதிரி ஜெபம் பண்ணாதான் மாறும். ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா பிள்ளை போட்டுறா விடுறா சொல்லலாம், ஆனா நாளைக்கும் பிள்ளை அழுதா எந்த விஷயத்துக்காக? அந்த கண்ணீர் மாறணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ஒரே வழிதான் இருக்கு. ஈசாக்க மாதிரி மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபம் பண்ணா. நீங்க கதி, நீங்க தான் கதின்னு வந்திருக்கிறோம்பா.

எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்றவங்க அநேகரா இருக்கிறாங்கப்பா. உன்னை நான் ஏதாவது பண்ண கேட்கறது கூட ஆள் இல்லைன்னு சொல்லி துணிந்து செயல்படுறாங்கப்பா. உங்க முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணி

ஒரே ஒரு வார்த்தை சொல்லி வலதுகரத்தை உயர்த்தி என் தலைமுறையை மறக்க கூடாது. தூளிலிருந்து நீங்க உயர்த்தினதை நாங்க மறக்க கூடாது. எல்லாரும் துடைத்து போட்டு அழுக்கை போல இருந்த எங்களை அழகாக்கின உங்களை கிருபைய நாங்க மறக்க கூடாது, மறக்க கூடாது. கடைசி வரை நன்றி உள்ளவங்களா இருக்கணும், நன்றி உள்ளவங்களா இருக்கணும். இந்த பெயர் சபாவின் அனுபவம் ஈசாக்கோடு முடியாம யாக்கோபிலும் தொடர்ந்தது. அப்படி எங்க தலைமுறை கடைசி வரை கர்த்தருடைய சந்ததி என்று ரெண்டு கைகளை உயர்த்தி உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி சொல்லுங்க. எங்க தலைமுறை நீங்க தந்த சுதந்திரம் உம்முடைய சந்ததி என்று அறியப்படணும். அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள நீங்க எங்க வாழும்படி நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீரோ, அவங்க எங்க இருந்தாலும், அவங்க இங்க இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அல்லது வேற ஸ்டேட்டுக்கு போனாலும் வேற டிஸ்ட்ரிக்ட் வேற கண்ட்ரிஸ் போனாலும் ஆண்டவரே அவங்க எல்லாம் உங்க சந்ததி என்று அறியப்படணும். நீங்க அவங்க கூட இருக்கிறத பார்க்கணும், நீங்க அவங்க கூட இருக்கிறத பார்க்கணும். பிள்ளைங்க யாரும் இல்லாதவங்க அல்ல, கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார். உங்களை நம்பி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அப்படியே நடத்துவீராக. நன்றி தகப்பனே. மூன்றாவது நாள் கூடுகைகளை உங்க பிரச்சனத்தில அளவில்லாமல் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை அறிந்து எங்களோடு பேசி இடைப்பட்ட தயவு நன்றியோடு துதிக்கிறோம். அந்த ஒரே ஒரு கோரஸை மட்டும் பாடி முடிக்கலாமா?

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பார்ந்த ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வும் நிகழ்விலே தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்பிலே நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்ற லூக்கா 11:20 ஜீவ வார்த்தையினூடாக சந்திக்கிறோம். சீசர்களில் பலருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்துவிட வேண்டும் என்ற ஓர் ஆசை இருந்தது. சிலருக்கு அந்த ராஜ்யத்திலே பெரியவனாயிருக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது. இன்னும் சிலருக்கு அந்த ராஜ்யத்திலே ஒருவர் இயேசுவின் வலது பக்கத்திலும் இன்னொருவர் இடது பக்கத்திலும் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். நீங்கள் நித்தியமான மோட்ச ராஜ்யத்துக்குள் செல்வதற்கு முன்பாக அந்த ராஜ்யம் உங்களுக்குள் ஸ்தாபிக்கப்பட வேண்டியது அவசியம். உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவது எப்படி? ஆம், நீங்கள் அவரை முழு இருதயத்தோடு அழைக்கும் போது அவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அதன் மூலம் பரலோக ராஜ்யம் முதலில் உங்களுக்குள் ஆரம்பிக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்படுகிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை பரலோகத்தை அனுபவிக்கிற சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கிறதில்லை. கார் இருளும் வேதனைகளும் தான் அவர்களை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றன. காரணம், பிசாசு அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு அவர்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறபடியினால் அவன் கொண்டு வருகிற வெறுப்பு, கசப்பு, வைராக்கியங்கள், தீய எண்ணங்கள் எல்லாம் மனுஷனுக்குள் குடிகொண்டிருக்கின்றன. ஆகவே மனுஷன் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறான். அநேகம் பேர் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி பரமண்டல ஜெபம் செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து அவர்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு தங்களை ஒப்புக் கொடுப்பதில்லை. கிறிஸ்துவினுடைய சித்தம் செய்வதற்கு தங்களை அர்ப்பணிப்பதும் இல்லை. அவரை ஆண்டவரே என்று அழைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை ஆளுவதற்கு விட்டுக்கொடாமல் சுய சித்தத்தின்படி நடக்கிறார்கள். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வர வேண்டுமென்றால் முதலாவதாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்தகார லோகாதிபதியின் ஆட்சி நீங்கியாக வேண்டும். தேவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி உங்கள் உள்ளத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும். நீங்கள் உண்மையாகவே உங்கள் பாவங்களுக்காக வருந்தி மனஸ்தாபப்பட்டு கல்வாரி சிலுவையிலே நீர் இரத்தம் சிந்தினீர், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தமாக்கும் என்று கெஞ்சும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் வாரும் என்று நீங்கள் அழைக்கும் போது அவர் நிச்சயமாகவே உங்களுக்குள் வருவார். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அவர் முதலில் செய்கிற காரியம் தன்னுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தி தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள் ஸ்தாபிப்பதே. உங்களுடைய நினைவுக்காக, அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கத்தர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளிலே கத்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது. இவ்வாறு உபாகமம் 9:10 கூறுகிறது. ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான தேவ செய்திகளையும் தேவ வார்த்தைகளையும் தேவனுடைய பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகள உங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் சிறப்படைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
3: வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். மீண்டும் இணைந்து கத்தரை பாடி ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காய் கத்தரை துதிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியீர்களா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்குள் வாசம் பண்ணுகிற, நம்மோடு தங்கியிருக்கிற அந்த நல்ல ஆவியானவரை, அந்த தேவனை பாடி மகிமைப்படுத்த எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? வாருங்களும் சேர்ந்து ஆராதிப்போம். காற்றாக அசைவாடி, என் சுவாசத்திலே உறவாடி, மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, பாட வைப்பவரே, தட்டி பாடுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென்.

மறித்து உயிரோடு எழுந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? அவர் நம்மை ஆதரிக்கின்றவர், நம்முடைய சுதந்திரவாளர், நம்மை

கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டியா, நல்ல உயா, எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களோடு இருக்கிற எங்கள் பரிசுத்தரே, எங்கள் தேச்சரவாளனே, எங்களை ஆதரித்து நடத்துகிறவரே, எங்களோடு இருக்கிற பரிசுத்தரே, நீ நல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவனுக்கு மகிமை. நீ நல்லவரப்பா.

நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். தீங்கு நாட்களில எங்களை கூடார மறைவிலை மறைத்து பாதுகாக்கிற பரிசுத்த நீ நல்லவர், நல்லவர், ஓ நீ நல்லவர். தீங்கு வரும்போதெல்லாம் எங்களை கூடார மறைவில மறைக்கிறவரே ஆண்டவரே, இந்த தீங்கு நாட்களில உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவில மறைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவுக்குள்ளாக மறைத்து விலக்கி பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே பாதுகாப்பில்லைன்னு உணர்கிற, ஓ என்ன செய்வேன் அங்கலாக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு தெய்வீக பாதுகாப்பு வருவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக. கூடார மறைவில பாதுகாக்கிறவரே, இந்த லாக்டவுன்ல எங்களை உள்ள வச்சிருந்தாலும் எங்களை கூடார மறைவுக்குள்ள பாதுகாக்கிற பரிசுத்தரே.

எங்களை பாதுகாக்கிற பரிசுத்தர், எங்களுக்கு பாதுகாப்பு வேற எங்கும் இல்லாண்டவர். உங்க பிரசன்னத்துல மட்டும்தான் பாதுகாப்பு, உங்க சமூகத்துல மட்டும்தான் பாதுகாப்பு. நீங்க தான் எங்க பாதுகாப்பு, நீங்க தான் பா எங்க அடைக்கலாம். இந்த தீங்கு நாட்களில் நாங்கள் மறைந்து கொள்ளுகிற எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கலம், எங்கள் பலன், எங்கள் துருகம் நீங்க மட்டும்தான் டாடி. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆகவேதான் அருமையான பாடல் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை தாங்குவதால் நான் தூங்குவேன், நிம்மதியாய் படுத்துறங்கி விழித்தெழுவேன், எனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை பாடி மகிமைப்படுத்தலாமா? அவர் நம்மை தாங்குகிறபடினாலே நமக்கு சுகமான வாழ்க்கை உண்டு. அவர் நம்மை தாங்குகிறபடினாலே நமக்கு சுகமான வாழ்க்கை

காலத்தில் நடந்த காரியத்தை எண்ணி நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கடந்த நாட்கள்ல வாழ்க்கையில் நடந்த காரியத்தை எண்ணி இன்னைக்கு பயத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? கலங்கி போய் அமர்ந்திருக்கிறீங்களா? இது என் வாழ்க்கையில ஏன் நடந்தது? இது ஏன் கர்த்தர் எங்க வாழ்க்கையில அனுமதிச்சார்? ஏன் எங்களுக்கு புரியல? ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை எங்க வாழ்க்கையில அனுமதிக்கணும்? இது ஏன் எங்க வாழ்க்கையில நடந்தது? ஏன் எங்களுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலை? கடந்த நாட்களிலே, கடந்த காலகட்டங்களிலே, உங்கள் குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, உறவினர்கள் வாழ்க்கையில, சொந்த பந்தங்கள் வாழ்க்கையில நடந்த காரியத்தை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம், இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம் நடந்த எல்லாவற்றையும் நன்மைக்காய் மாற்றுகிறது, நன்மைக்காய் மாற்றுகிறது. வாழ்வே நிம்மதியாய். எல்லாம் பாடுங்க பார்க்கலாம்.

அதே பாடுக்கு பார்க்கலாம். வலது பக்கத்துல எங்களுக்கு நிழலா இருக்கிறபடினாலே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிம்மதியாய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு நீடித்த வாழ்க்கை தந்திருக்கிறவரே, எங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை தந்திருக்கிறவரே, நாங்கள் வாழும்படிக்கு வழி உண்டாக்கின தெய்வமே உமக்கு நன்றி.

தேவமே, இந்த மோசமான சூழ்நிலையிலும் கூட வீரங்களை பாதுகாக்கிறீரே, வீரங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிறீரே, வீரங்களுக்கு ஆதரவாயிருக்கிறீரே, வீரங்களை கரம் பிடித்து நடத்துகிற பரிசுத்தராயிருக்கிறபடினாலே

கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அவர் நம்மை ஆதரிக்கிற தெய்வம், அவர் நம்மை கைவிடாதவர், நம்மை புறக்கணியாதவர். சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்தப்பா, நீரே எங்களை ஆதரிக்கிறவர், நீர் எங்களை கைவிடாதவர், நீர் எங்களை புறக்கணியாதவர், நீர் எங்களை தள்ளாதவர், நீர் எங்களை விட்டு கொடுக்காதவர், எங்களை ஆதரித்து நடத்தி வருகிற

நாட்களில நடந்த காரியத்தை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? மீண்டும் சொல்லுங்க, கடந்த நாட்களில், ஓ அந்த நாட்களை, கடந்த காலங்களில் சம்பவித்த ஒவ்வொரு காரியங்களை எண்ணி கலங்கி போய் அமர்ந்திருக்கிறாயா? கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறாயா? ஒவ்வொரு இழப்பின் மத்தியில, ஒரு இல்லாமையின் மத்தியில, ஒரு வறுமையின் மத்தியில, தரித்திரத்தின் மத்தியில எல்லாவற்றையும் இழந்து ஏன் இது நடந்தது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறாயோ? என் கட்டது நன்மைக்காய் செய்

நன்மையாய் மாற்றுகிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். கடந்த காலத்தில் உங்க வாழ்க்கையில் நடந்த காரியத்தை எண்ணி கலங்கியிருக்கிற உங்க வாழ்க்கைக்கு மீண்டும் நடந்ததெல்லாம் சொல்லுங்க, நன்மைக்கு எதுவாய் அது நன்மைக்காய் கத்திர மாற்றுகிறார், நன்மைக்காய் மாற்றுகிறார். அந்த காரியம் நன்மைக்கே, அந்த காரியங்கள் நன்மைக்கே. கடந்த நாட்களில் வாழ்க்கை நடந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நன்மைக்காய் கத்திர மாற்றுகிறார், தீமையை நன்மையா மாற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கு நன்மைக்காய் மாற்றுகிறார், நன்மைக்காய் மாற்றுகிறார். தீமைகள் நன்மையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஓ

ஏன் தெரியுமா? எகிப்தில எகிப்தில ஜனங்கள் வாழ்ந்த நாட்களில எகிப்தில ஜனங்கள் வாழ்ந்த நாட்களில எகிப்தினுடைய சகல காரியத்தில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுத்தார். எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து விடுதலையாக்கி அவளை கொண்டு வந்தார். அடிமைத்தர வாழ்க்கையிலிருந்து விடுவித்து அழைத்து கொண்டு வந்தார். சொன்னார், இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை. செங்கடலை கடந்து வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை என்று சொன்னால், எகிப்திலே வாழ்ந்தால் அந்த அடிமை வாழ்க்கை, எகிப்திலே பட்ட கஷ்டங்கள், எகிப்திலே பட்ட வியாதிகள், எகிப்திலே பட்ட உபத்திரவங்கள், எகிப்திலே வடித்த கண்ணீர், எகிப்திலே இருந்ததான எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் சொல்கிறார், இனி ஒருபோது காண்பதில்லை. இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு இன்று காண்கிற எகிப்தியரை, இன்று காண்கிற பிரச்சனைகளை, இன்று காண்கிற வியாதியை, இன்று காண்கிற போராட்டங்களை, இன்று காண்கிற அடிமைத்தனத்தை, இன்று காண்கிற சகல பிரச்சனையை இனி நீ காண்பதில்லை, இனி நீ காண்பதில்லை. என் தேவன் உனக்கு அற்புதங்களை செய்கிறார். என் தேவன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஆதரவாய் வெளிப்படுகிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், உனக்காக கிரியை செய்கிறார். இனி அந்த வியாதி இல்லை, இனி அந்த வறுமை இல்லை, இனி அந்த தரித்திரம் இல்லை, இனி இந்த வியாதிகள் வாழ்க்கையில வருவதில்லை. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க, எஸ், இன்று காண்கிற வியாதியை, இன்று காண்கிற பிரச்சனைகளை, இன்று காண்கிற போராட்டங்களை இனி நான் காண்பதில்லை. ஏனென்றால் என் தேவன் என்னை ஆதரிக்கிறார். என் தேவன் என்னை ஆதரிக்கிறார். நிரப்புங்க ராஜா, ஆளுகை செய்ய எல்லா கன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. 1886 ஜெர்மனியின் மியூனிக் நகர வீதிகளில் கார்ல் பென்ஸ் தனது காரை ஓட்டி பார்த்தார். அவர் தன் காருக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் என்று பெயர் வைத்திருந்தார். அவருடைய மகள் பெயர்தான் மெர்சிடிஸ். ஆகவேதான் அவர் காருக்கு அந்த பெயரை வைத்திருந்தார். இந்த கார் தெருக்களில் ஓடிய போது ஜனங்களின் கோபத்துக்கு ஆளானது. ஜனங்கள் எல்லோரும் அந்த கார் எழுப்பிய சத்தத்தை கேட்டு பயந்தனர். சிறுவர்கள் பயந்து ஓடி ஒளிந்தனர். ஆகவே அனைவரும் சேர்ந்து அந்த காருக்கு எதிராக புகார் கொடுத்தனர். எனவே அந்த பட்டணத்து நிர்வாகம் பென்ஸ் காருக்கு வேக கட்டுப்பாடு விதித்தது. குதிரைகளால் இழுக்கப்படாமல் மோட்டாரால் இயக்கப்படும் வண்டிகள் நகர்ப்புறங்களில் செல்லும் போது 1 மணி நேரத்திற்கு 3.5 மைல் வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும். நகருக்கு புறம்பே செல்லும் போது மணிக்கு 7 மைல் என்ற வேகத்தில் செல்லலாம் என்று வேக கட்டுப்பாடு நிர்ணயிக்கப்பட்டது. இதை கண்டதும் தன் கார்களை ஒருபோதும் சந்தையில் விற்க முடியாது என்று பென்ஸ் நினைத்தார். இவ்வளவு மெதுவாக ஊர்ந்து சென்றால் குதிரை வண்டிகளை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது என்று பென்ஸ் நினைத்தார். எனவே அவர் ஒரு நாள் அந்த பகுதியின் மேயரை தன்னுடைய காரில் தன்னோடு கூட பிரயாணம் செய்ய வர வேண்டும் என்று கேட்டார். மேயரும் சம்மதித்தார். அவர் தன் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக குதிரைகளால் இழுக்கப்படும் ஒரு பால் வண்டியை தான் செல்லும் ரோட்டில் செல்லும்படி பென்ஸ் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். மேலும் அவர் அந்த குதிரை வண்டிக்காரரிடம், நீ என் காரை முந்தி செல்ல வேண்டும், நீ அப்படி குதிரை வண்டியை வேகமாக ஓட்டினால் உனக்கு பரிசு தருவேன் என்று சொல்லி வைத்திருந்தார். அதே போல மேயரும் பென்ஸும் 3.5 மைல் வேகத்தில் காரில் சென்று கொண்டிருந்த போது சாலைகளில் சென்ற குதிரை வண்டிகள் அவர்களை ஓவர்டேக் பண்ணி சென்று கொண்டே இருந்தது. குதிரை வண்டிகள் ஆட்டோமொபைல்களை முந்திச் செல்வதை பார்த்த மேயர் பென்ஸிடம் காரை வேகமாக ஓட்டும்படி சொன்னார். உடனே பென்ஸ், சாரி, நம் நாட்டில் நகர்ப்புறங்களில் மோட்டார் வண்டிகள் மணிக்கு 3.5 மைல் வேகத்தில் தான் செல்ல வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது என்று சொன்னார். இந்த சம்பவத்துக்கு பின்பு உடனடியாக வேக கட்டுப்பாடு நீக்கப்பட்டது. பென்ஸ் கார்களில் பயணம் செய்தால் குதிரை வண்டிகளை விட மிக வேகமாக செல்ல முடியும் என்று மக்கள் கண்டுகொண்டனர். அதன் பின்பு பென்ஸ் காரை அவர்கள் விரும்பி வாங்கினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே மக்கள் எந்த ஒரு புதிய சாதனத்தையும் அதன் நன்மைகளை விளங்கிக் கொள்ளாமல் எதிர்ப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே அதன் நன்மைகளை புரிந்து கொண்டால் விரும்ப ஆரம்பிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனிதர்களுக்கு இம்மையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறது. ஆனால் அதை அறியாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எதிர்க்கின்றனர். ஆனால் இயேசு தரும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ருசிக்க ஆரம்பித்து விட்டால் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வார்கள். ஆம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு இளைப்பாறுதல் தர முடியும் என்று அறிந்து அவரிடத்தில் வருவோம். அப்பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.

அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் இரண்டாவது அதிகாரம். கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நொழிய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை அறிவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவ பக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சியோடு மாம்சத்துக்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்ற நீ கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களுடைய விருந்துங்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். விவசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்தில் இருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தியான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலமை முன்னிலமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:8 9 வாசித்து நாம் தியானிப்போம். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாயிருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று அப்படின்னு அந்த வார்த்தை தூக்கி அடுத்து 10:12 பார்த்தீங்கன்னாக்கா 12 சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சொல்லி இருக்கிறது, அந்த கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினே, வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியிலாக இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. இது எங்கே சொல்லியிருக்கிறது, யார் சொன்னது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. இது ஏன் இங்கே எபிரேயரில் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா, இது எங்கே சொல்லியிருக்கிறது இந்த வசனங்கள் அப்படின்னாக்கா, சங்கீதக்காரனாகிய சங்கீதங்களின் புஸ்தகம் 45 சங்கீதம் 6:7 சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், சங்கீதம் 45:6-7, தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாயிருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அதுதான் அன்னைக்கு அங்க அந்த ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று அப்படின்னு போட்டு இந்த 10:11 சொல்லியிருக்கிறதே என்று இங்க இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின இந்த ஆசிரியர் இங்க இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்ட இந்த கொட்டேஷனை குறிப்பிட்டு இருக்கிறார். இதில் என்ன நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, 1 எப்படி ஆரம்பிக்கிறாரு, 2 எப்படி ஆரம்பிக்கிறான்னு பாருங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாவுக்கு திருவளம் பற்றின தேவன், பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில், இப்போ என்ன சொல்றாரு, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இப்படி சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றார். திருவுளம் பற்றின பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் எப்படி பண்ணாரா, தீர்க்க தரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றினார். தீர்க்க தரிசிகள் மூலமாக தான் நினைத்ததை, தன்னுடைய கருத்தை, தன்னுடைய நடக்க இருப்பதை இல்லை நடந்து கொண்டிருப்பதை இதையெல்லாம் சுட்டி காட்டினார் தேவன். யாரை கொண்டு, தீர்க்க தரிசிகளை கொண்டு. ஆனால் இப்பொழுது இந்த கடைசி நாட்களிலே அந்த தீர்க்க தரிசிகளை கொண்டு தேவன் தன்னுடைய உள்ள கிடக்கையே உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை சொல்லவில்லை. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று போட்டிருக்கிறார். யார் மூலமாய், குமாரன் மூலமாய். அப்ப குமாரன் மூலமா என்னாக்கா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உயிரோடு இருந்த நாட்களிலே சொன்ன அந்த வார்த்தைகள் மூலமா தான் இன்னைக்கு நமக்கு அநேக காரியத்தை ஆண்டவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். இன்னைக்கு ஆனால் தான் திரும்ப நான் சொல்றேன், நம்ம ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல அவர் வாயால வந்த வார்த்தைகள் மிகவும் இம்பார்ட்டன்டான வார்த்தைகள், மிக முக்கியமான வார்த்தைகள். அது ரெட் எழுத்துல, சிவப்பு எழுத்துல சில பைபிளில் நோட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வார்த்தைகளை நாம் ரெட் எழுத்து பைபிளை வாங்கி அதனுடைய இம்பார்ட்டன்ட், அதனுடைய முக்கியத்துவத்தை, நடக்க போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறதை இயேசு ஆண்டவர் வாயால் என்ன சொன்னார், நடந்தது, நடக்க நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்க போறதை குறித்து ஏசாண்டோர் வாயால் என்ன சொன்னார் அப்படின்றத, பரலோகத்தை குறித்து, நரகத்தை குறித்து, ஒவ்வொரு மனுஷனும் எப்படி வாழணும் என்பதை குறித்து ஏசாண்டோர் தன்னுடைய வாயினாலே எப்படி சொல்லிட்டு போறார் அப்படின்றதான் பிதா தன்னுடைய குமாரன் மூலமாய் இந்த கடைசி காலத்திலே நமக்கு திருவுளம் பற்றியது. இதை நாம இம்பார்ட்டண்டா எடுத்துக்கணும். இதை தான் பவுல் எடுத்துக்கிட்டார். இதை தான் என்ன செஞ்சாரு, பவுல் எடுத்தார். இன்னைக்கு ஏசாண்டவர் வாயால சொன்ன வார்த்தைகளை, ஏன்னா அவர் வந்து பழைய ஆகமங்களை எல்லாம் கரைச்சி குடிச்சவர். பழைய ஆகமங்களை 5 ஆகமங்களையும் அவர் என்ன செஞ்சாரு, பிங்கர் டிப்ல வச்சிருக்கிறவர் யார், பவுல். அதை வச்சுதான் இதுதான் உலகம், இதுதான் சத்தியம், இதுதான் நீதி அப்படின்னு பேசி இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன செஞ்சார், மறுதளித்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களெல்லாம் சிலுவில் அறிந்தார், ஜெயிலில் போட்டார், தண்டித்தார். ஆனால் இயேசு ஆண்டவர் முகமுகமாய் அவரை சந்தித்து, சவுலே சவுலே நீர் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு கேட்கும்போது, நீ யாரு, என்ன ஆண்டவரே யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற யெகோவான்னு சொல்லலை அவர், நீ துன்பப்படுத்துகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லலை. என்னன்னு சொன்னார் அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னார். அப்பதான் புரியுது அவருக்கு, இயேசும் யெகோவாவும் ஒன்று அப்படின்றது. இயேசும் யெகோவாவும் ஒன்று. யெகோவா தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்னது, இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கும்போது என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அந்த இயேசுவை தான் நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவர் பாதத்தில் போய் அமர்ந்தார். 3 வருஷம் அரபு தேசத்திலே போய் தனிமையில் உட்காந்து ஜெபித்தாரு. அந்த ஏசாண்டவர்கிட்டிருந்து வாயால் அநேக காரியங்கள், சீஷர்களுக்கு ஏசாண்டவர் சொன்னதை காட்டிலும் பவுலுக்கு அநேக காரியத்தை என்ன செஞ்சார், ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை தான் என்ன செஞ்சார், அவர் நிருபங்களாக எழுதியிருக்கிறார். அந்த அதில் ஒரு நிருபம் தான் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம், அதில் ஒரு நிருபம் தான் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம், இந்த கடிதம். இதை ஆராய்ச்சியாளர்கள் பவுல் எழுதவில்லை என்று சொல்கிறார்கள். 75% ஆராய்ச்சியாளர்கள் பவுல் தான் எழுதினார் என்று சொல்கிறார். அது ஒரு கருத்து இங்கே இன்னைக்கு நிலவுது. அது யார் எழுதுனா நமக்கு என்ன, பவுல் எழுதுனா எனக்கு என்ன, வேற தெருவில் போகிறோம் எழுதுனா எனக்கு என்ன. ஆனால் ஆவியானவர் பவுலை கொண்டோ அல்லது வேற யாரை கொண்டோ இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதியிருக்கிறார். அதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய கருத்து என்ன, இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் நாம் இன்னைக்கு நம்ம பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். இது யார் எழுதுனா, அவர் எழுதினாரா, இவர் எழுதலை, இவர் எழுதலை, அவர் எழுதலைன்ற ஆர்குமெண்ட்டு நமக்கு தேவை இல்லை. இன்னைக்கு நாம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் இன்னைக்கு அதுதான் சொல்கிறார். இங்கே எழுதின இந்த ஆக்கியோன், அது பவுலாக இருக்கட்டும், அது யார் எக்ஸ்ஆர் ஒய்யா இருக்கட்டும், அவர் எதை இப்போ கொட்டேஷன் எடுக்கிறாருன்னா சங்கீதத்தில் சொல்லப்பட்டுகிற அந்த காரியத்தை எடுத்து இங்கே சொல்கிறார். என்னென்ன, குமாரனை நோக்கி அப்படின்னு சொல்கிறார். யாரை நோக்கி, யார் குமாரன்னா இப்போ யார், இயேசு கிறிஸ்துவை நோக்கி. அப்போ பார், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இந்த சங்கீதங்கள் எழுதப்பட்டது. அப்போ தாவீது எழுதுறாருன்னே வச்சுக்கோ அந்த சங்கீதத்தை. தாவீது என்ன சொல்கிறாரு, குமாரன் நோக்கி என்னன்னு சொல்கிறாரு, தேவனே என்னன்னு சொல்கிறாரு. ஆனால் தான் ஒரு இடத்துல ஆண்டவரே சொல்கிறாரு, தாவீதே குமாரன் நோக்கி தேவனே அப்படின்னு சொல்லும்போது நீ என்னடா, நீ தாவீது குமாரனேன்னு ஏண்டா சொல்கிறன்றார். ஏசாமி நம்ம என்னன்னு சொல்லக்கூடாதான், தாவீது குமாரன் என்று சொல்லக்கூடாது. இதை நான் அறிஞ்சு நான்லாம் ஜெபிச்சில் இப்படி தான், தாவீது குமாரனேன்னு நான் ஜெபிச்சது உண்டு. ஆனால் எப்போ ஏசாண்டவர் இந்த வார்த்தையை சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டனோ அப்போலேருந்து தாவீது குமாரனேன்னு சின்ன பண்ணிட்டேன். தாவீதுக்கும் அவர் தான் ஆண்டவராக இருந்தார். ஆமேன். இன்னைக்கு அந்த சராசரத்தையும் படைத்தவர் அவர் தான். அதை தான் தாவீது எழுதுறார். இப்போ அதுதான் சொல்கிறார், தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். இங்க தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய குமாரனுடைய கேரக்டரை, அவருடைய குணாதிசயத்தை இங்க தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பாவே, அவர் நீதியை விரும்புகிற தேவன், அவர் அக்கிரமத்தை வெறுக்கிற தேவன். அதனால் தேவன் உம்முடைய தோழரை பார்க்கும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று பாருங்க. இந்த ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு காரியம் தான் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, ஏசையா தீர்க்கதரிசி அதை சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தாக்கா 61வது ஏசையா 61:3 பார்த்தீங்கன்னா தெரியும். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்கார தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பிதா இயேசு ஆண்டவரை ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அப்படின்னாக்கா, இந்த ஒரு தீர்க்க தரிசனம் அவர் மேல நிறைவேறியது. துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அன்பாலே, இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகநாதர், இயேசுநாதருக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு? அபிஷேகநாதர். என்னது? ஆமாங்க, இயேசு ஆண்டவரை அபிஷேகம் பண்ணி தான் பிதாவானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எதுக்கு? நம்மள மாதிரி ஆளுங்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு. ஆமேன். இன்னைக்கு அவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்று கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு அது பெரிய பெரிய இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு யாருமே இன்னைக்கு அதை வந்து முக்கியத்துவம் படுத்துவதே இல்லை. அநேக கிறிஸ்துவ திருச்சபைகளிலே இந்த அபிஷேகத்தை குறித்து என்ன செய்யறதில்லை, சொல்லிக் கொடுப்பதே இல்லை. அநேக ஒரு கூட்டங்கள், ஒரு பாதி பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அவங்க ரட்சிப்பை குறித்து தான் பேசுறாங்களோஞ்சி, ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த அபிஷேகம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை அவங்க சொல்லவே இல்லை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரை சிலுவில் அறைந்த பிறகு சீஷர்கள்லாம் சிதறுண்டு போனார்கள், பயந்து போய் ஒரு ரூம்லேயே அடங்கி கிடந்தாங்க. திரும்பி மீன் பிடிக்க போகலான்னு சொன்னி பேதுரு சொல்லும்போது கூட இருக்கிற சீஷர்கள் என்ன சொன்னாங்க, நானும் மீன் பிடிக்க வரேன்னு சொன்னாங்க. அப்போ என்னன்னா, அவங்களுடைய தைரியம் அற்று போயிட்டாங்க, அவங்களுடைய பலவீனம் ஆயிட்டாங்க. இதுக்கு மேலே நாம போனாக்க நம்மளையும் அடித்து என்ன செய்வாங்க, சாவடிச்சிருவாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எருசலேமில் போய் என்ன செய்ய, அப்போஸ்தலர் 1 பார்த்தீங்கன்னா தெரியும் அது. நீங்கள் எருசலேமில் போய், 4 இருக்குது, எருசலேமில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, காத்துட்ருங்க. எதுங்க? காத்துட்ருங்க. அப்போ யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தா நீங்கள் சில நாளுக்குள் பரிசுத்த ஆவினால் என்ன செய்வீங்க, ஞானஸ்தானம் பெறுவீர்கள். இதுதான் அபிஷேகம். ஆனந்த தைலத்தினால நம்மளை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகநாதர் பரிசுத்த ஆவியானவர் ஒன்னு என்ன செய்வாரு, அபிஷேகம் பண்ணுவார். அப்போ நீ தைரியம் அடைந்து நீங்க என்ன செய்வீங்க, எனக்கு என்று சாட்சி பலன் அடைந்து. 8 பாருங்க, அப்போது உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியா முழுவதிலும் யூத தேசம் முழுவதிலும் நீங்க பூமியின் கடைசி பெரிந்தும் எனக்கு என்ன செய்வீங்க, சாட்சியா இருப்பீங்கன்னு சொன்னார். அன்பானுலே, இன்னைக்கு நீ நானும் சாட்சியா இருக்கணும்னா அந்த அபிஷேகம் என்பது தேவை. இன்னைக்கு நீ நானும் தைரியமா இருக்கணும்னா, நீ நானும் விசுவாசத்துல வளரணும்னா, நீ நானும் அவிசுவாசத்து விடுதலை பெறணும்னா, நீ நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெறணும்னா அபிஷேகம் மிக முக்கியமானது. அதுதான் சொல்றார் இங்க, அபிஷேகம் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அபிஷேகம் பண்ணினதுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு தான் பெற்ற அந்த அபிஷேகம் ஏசையா தீர்க்க தரிசி 61 சொல்லப்பட்டதை போல ஒடுங்கின ஆவி, நொறுங்குண்ட ஆவி, இப்படி எல்லா ஆவியிலையும் பெற்று இன்னைக்கு நீ வெக்ஸா போயிருக்கிறியா, நீ கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறியா, துயரப்படுவர்களுக்கு ஆனந்த தைலத்தை அவருக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிற தேவன். ஒடுங்கின பதிலுக்கு துதியின் ஆவியை கொடுக்கிற தேவன். அன்பாவிலே, அப்படிப்பட்ட தேவன் நம்ம வணங்கும் பொழுது இந்த துதியின் ஆவியை நீ பெற்றிருக்கிறாயா? இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், இந்த அபிஷேகத்தை பெற்றனால, இந்த ஆனந்த தைலத்தினால், இந்த பாட்டு அதனால்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அப்ப அந்த ஆனந்தம் அப்ப எப்ப வரும்னா, அபிஷேகத்தினால வரும். ஆனந்தம் எப்போ வரும்,

ஏற்றுக்கொள்ளணும். இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? நாம் எருசலேமில் அவங்க சீஷர்கள் காத்திருந்ததைப் போல ஆண்டுடைய பாதப்படியில் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது அந்த ஆனந்த அபிஷேக தைலத்தினால் ஆண்டவர் ஒன்னை என்னை நிரப்புவார். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னுடைய துயரம் துதியின் ஆவியாய் மாறும். அன்பாலே நீ துதித்து பாரு. ஆனந்த சத்தத்தோடு நீ பாட்டு பாடி ஆண்டவரை துதித்து பாரு. உன் துக்கம்லாம் என்ன செய்யும்? மறைந்து போகும். இது சொல்லும்பொழுது எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வருது. ஒரு ஊழியக்காரர் பிள்ளைக்கு பயங்கர ஃபீவர். அவர் பிள்ளையை நடுவில் கடத்தி வச்சுட்டு அவர் மனைவி அவரும் துதித்து சுற்றி வந்தாங்களாம். யாரை? அந்த குழந்தைய. அன்பாலே துதித்து ஆனந்தமாக பாடி பாடி பரவசம் அடைந்து அவங்க சுற்றி வருவார அந்த ஜுரம் எங்கே போச்சுன்னு தெரியலையா? ஆமென். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? பதட்டப்படுறோம், கவலைப்படுறோம், அழுகுறோம், அங்கலாய்க்கிறோம். அன்பால் இன்றைக்கி நாம் துதித்து பாருங்கள். அந்த ஆனந்த அபிஷேக தைலத்தினால் நிரம்பி ஆண்டவரை துதித்து பாருங்கள். நம்முடைய துக்கம்லாம் என்ன மாறும்? சந்தோஷமாக மாறும். இதைக்கு நாம் அதை தெரியாதபடிக்கு இருக்கிறோம். ஆனால்தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். என்னது? அவர் சொல்லியிருக்கிற பிரகாரமாய் அந்த அவரை ஏன் அபிஷேகம் பண்ணினார் என்றால், நம்ம போல துயரப்படுவர்களுக்கு அவர் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? இன்னைக்கு பெற வாஞ்சிப்போம். பெறுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை அபிஷேகித்து நம்மளை உபயோகப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெற்ற அந்த அபிஷேகம் ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு கொடுப்பதற்காக நீர் அபிஷேக நாதராக இருக்கிறீர். ஆனந்த தைலத்தினால் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டீர். அந்த அபிஷேகத்தை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய துயரங்கள் நீங்க, கஷ்டங்கள் நீங்க, வியாதிகள் நீங்க, எங்களுடைய பிரச்சனைகள் நீங்க. ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அதை ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை, அந்த பரிசுத்த ஆனந்த அபிஷேகத்தை, ஆனந்த தைலத்தை இன்றைக்கு கேட்கப்போகிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இப்பொழுதே நீர் ஆண்டவரே இறங்கும். ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும். ஆண்டவரே, எங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.

நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். அவரை இணைந்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்கிற ஒரு அழகான பாடலை நம் கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், அப்படி நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.

அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதானம் தருகிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, கதறுதலை கேட்கிறவரே, வேதனை அறிந்திருக்கிறவரே, எதிர்காலத்தை தந்து வழிநடத்துகிறவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறதப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற நல்ல கரங்களை தட்டி ஓ ராபாலா சலமோ யான் தோரமோ ரிவாக்கவதனமா. நன்றி நன்றி நன்றி நன்றி.

சமாதானம் தருகிறார். மீண்டும் சொல்ல, அதிசயமானவர், அதிசய அவர் உனக்கு சமாதானம் தருகிறார். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. அவர் கொடுக்கிற சமாதானம் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை இன்னைக்கு போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், நீ பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு சமாதானம் தருகிறார். உன் உள்ளத்தில் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். இது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, இது யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் அதை பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக. இன்னைக்கு ஒரு

அழுகை பார்ப்பதற்கு யாருமே இல்லையே. யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்கள் அழுது வடித்துக் கொண்டிருக்கிற அந்த கண்ணீரை ஓ என் தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு சூழ்நிலைகள் நிமித்தமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஓ வியாதி நிமித்தமாய், பலவீனத்தை நிமித்தமாய், சூழல் நிமித்தமாய் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையை என் தேவன் உன்னை விட்டு மாற்றி போடுகிற நல்ல கைகளை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். உன் கதறுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் வியாதி படுக்கையில நீ அவரை நோக்கி ஏடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறாருங்க. உன் வேதனை கர்த்தருக்கு தெரியும். அன்பு சகோதரனை சகோதரியே, நீ பட்டு கொண்டிருக்கிற வேதனை கர்த்தருக்கு தெரியும். நீ போய் கொண்டிருக்கிற பாதை கர்த்தருக்கு தெரியும். யாருக்கும் தெரியாம இருக்கலாம். உன் வேதனை புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லாம இருக்கலாம். உனக்காக வேதனை பட்டவர் உன் வேதனை இன்னதென்று அறிந்திருக்கிறார். உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் உன்னுடைய பாடு இன்னதென்று அறிந்திருக்கிறார். பலப்படுவாயா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கல, எஸ் இப்பொழுதே ஹல்லேலூயா. வேதனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சரீரங்களில் காணப்படுகிற வேதனைகள் விலகும்படிக்கு கட்டளை கொடுக்கிறேன். சரீரத்தில் காணப்படுகிற வலி, வேதனைகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக, எஸ் நடப்பதாக, நடப்பதாக. எதிர்காலம் உனக்கு உண்டு. பயந்து போகாதே, பயந்து போகாதே. இன்றைக்கு பயந்தா அநேகர வியாதிக்குள்ள பிடித்து கொண்டிருக்கிறது. அநேகர் வாழ்க்கையில் வந்திருக்கிற பயம், ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, நான் அப்படி வந்துடுவனோ, எனக்கு அது வந்துடுமோ, நான் செத்து போயிடுவனோ, இல்ல எனக்கு இது சூழல் வருமோ, எனக்கு மூச்சு திணறல் வருமோ. தேவையில்லாத பயம் இன்னைக்கு வியாதியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தை தூக்கி எறிவாயா. உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு. நான் ஆராதிக்கிற தேவனை வாழ வைக்க போதுமானவர். வேத சொல்கிறது காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எஸ், நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பயந்து போகாதே, பயந்து போகாதே. பக்கத்துல யாரா இருந்தா பார்த்து சொல்லுங்க, பயந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவரை போல வேறு ஒருவர் இல்லை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயா, இயேசுவை நோக்கி பார்ப்பாயா. ஹல்லேலூயா. எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், தோல்விகள் மத்தியில் கத்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இழந்து போயிட்டீங்களா? உறவுகள் இழந்துட்டீங்களா? இன்னைக்கு கத்தர் உங்கள் உடைந்த உள்ளத்தை கத்த தேற்றுகிறார், உடைந்த உள்ளத்தை கத்தர் ஆற்றுகிறார். எஸ் இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதான உள்ளங்கள் உங்கள் கடந்து வருகிறது. என் தேவன் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நடத்துவதற்கு போதுமான கைகளை தட்டி

எதிர்காலம் உண்டு. எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? எதிர்காலம் என்ன ஆகும்னு கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உனக்கும் எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உன் சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். உனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. எஸ், நம்ம இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே. இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் நோக்கி செய்ய வேண்டிய ஜெபமும் இதுதான், இதுவாக தான் இருக்கு. போது அப்பா, எங்கள் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உமக்காக வாழ்வதாக மட்டும் இருக்கட்டும். ஆண்டவரே, அழிந்து போகிற இந்த உலகத்தில், இல்லாமல் போய் கொண்டிருக்கிற உலகத்தில், நீங்கள் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஆறுதல். முடிய பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு ஆறுதல். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழ விரும்புகிறோன்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானேன்னு சொல்லி சேர்ந்து

அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. அப்பா எங்க தேசம் எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டுமே. எங்கள் தேசத்தில் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு இடங்களிலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதி எல்லாம் மாறுவதாக, எல்லா மரண ஓலங்கள் மாறுவதாக, எல்லா மரண பயங்கள் நீங்கி போவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஒரு அபாலார் யான்

கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. குடும்பங்களுக்குள்ளே ஆளுகை உண்டாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆளுகை உண்டாகட்டும். ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக.

எத்தனை பேர் உண்மையா உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க அப்பா? எங்க எண்ணம் எல்லாம், எங்க ஏக்கம் எல்லாம் நான் இனிமே உங்க சித்தம் செய்வேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இதுதான் இந்த ஆராதனை வேளையில் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனை அப்பா. எங்க எண்ணம், ஏக்கம், வாஞ்ச, விருப்பம், தாகம் எல்லாம் இனிமே உண்மை மாத்திரமே, உண்மை பார்த்து மாத்திரமே, உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை பழைய நாட்களில், கடந்த காலங்களில உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவு செய்யாமல், உம்மை துதிக்காமல், பாடாமல், ஆராதிக்காமல், தேவ பிரசன்னத்தில் அமராமல் இருந்திருந்த நாட்கள் உண்டாயிருக்குமானால், இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை எத்தனை பேர் மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை மாற்றிக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கை மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கை மாறுவதாக, எங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் சம்பவிப்பதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உண்மையாய் உம்மை சித்தம் செய்ய, உண்மையாய் உமக்காக வாழ, உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்க, உண்மையாய் உம்மை தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஓ, ஒரே ஒரு விஷயம் பாடி முடிக்க போறோம்.

தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உமக்காய் வாழ்வோம். எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை முன்குறித்து இருக்கிறவரே, எங்களை உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ளவரே, உமக்காய் வாழ்வோம், உண்மையை சேவிப்போம், உண்மையை பின்பற்றுவோம். இனி வாழ்கிற நாளெல்லாம் உமக்காக நாங்கள் வாழ்வோம்ப்பா. இனி இருக்கிற நாட்களில் உமக்காகத்தான் உயிர் வாழ்வோம். உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உமக்கே மகிமை வரப்பண்ண, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நல்லவர், நல்லவர், நல்லவர், உமக்கு மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை ஆராதனை சகலமும் நாங்கள் உமக்கு தருகிறோம்.

ஒரு காதல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அது ஒரு ஞாயிறு மத்தியான நேரம். மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் இரண்டு மாணவர்களுக்கு திடீரென்று வேடிக்கையான ஒரு எண்ணம் வந்தது. அவர்கள் பள்ளிக்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்த மூன்று கருப்பு ஆடுகளை பிடித்தார்கள். கொஞ்சம் வெள்ளை பெயிண்டையும் வாங்கி கொண்டார்கள். ஒரு ஆட்டின் மேல் ஒன்று என்று எழுதினார்கள். அடுத்த ஆட்டின் மேல் இரண்டு என்று எழுதினார்கள். பின் மூன்றாவது ஆட்டின் மேல் நான்கு என்று எழுதினார்கள். மூன்று ஆடுகளையும் மெதுவாக பிடித்துக் கொண்டு போய் பள்ளி வளாகத்தில் உள்ளே விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள். திங்கட்கிழமை காலை வழக்கம் போல பள்ளி ஆரம்பமானது. வளாகத்தின் உள்ளே தலைமை ஆசிரியர் வந்தபொழுது பல இடங்களில் ஆடு சிறுநீர் செய்தும் மலம் கழித்தும் வைத்திருந்தது. அவருக்கு கடுமையான கோபம் வந்தது. உடனே தலைமை ஆசிரியர் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்களை, உள்ளே நிற்கும் இந்த ஆடுகளை எல்லாம் பிடித்து வெளியே விரட்டுங்கள் என்று கூறினார். அவர்களும் தேடி அலைந்து ஒவ்வொரு ஆட்டின் பின்னால் ஓடி ஓடி ஒரு வாரியாக மூன்று ஆடுகளையும் பிடித்து வெளியே விட்டு விட்டார்கள். தலைமை ஆசிரியர் கேட்டார், நான்கு ஆடுகளையும் பிடித்து வெளியே விட்டுவிட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஒன்று இரண்டு நான்கு என்று எழுதப்பட்ட மூன்று ஆடுகள் தான் சிக்கியது, மூன்று என்று எழுதப்பட்ட ஆட்டை இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார்கள். போய் தேடுங்கள் என்று சொன்னார் தலைமை ஆசிரியர். அவர்களும் பள்ளி வளாகத்தில் இருக்கும் செடிகள் மரங்கள் நிறைந்த இடங்களிலே கால்கெடுக்க அங்கும் இங்கும் தேடி அலைந்தார்கள். என்றாலும் மூன்று என்று எழுதப்பட்ட ஆட்டை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் மூன்று என்று எழுதப்பட்ட எந்த ஆடும் அங்கு இல்லை. நமது வாழ்க்கையும் பல நேரங்களில் இவ்வாறுதான் இருக்கிறது. நமது உள்ளத்தில் பலவிதமான ஆசைகள் மற்றும் நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது நாமும் எப்படித்தான் இருக்கிறோம்? நம்மிடத்தில் இருக்கும் எத்தனையோ காரியங்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல மறந்துவிட்டு நம்மிடத்தில் இல்லாத, நமக்கு கிடைக்காத ஒன்றை மட்டும் நாம் தேடி தேடி சோர்ந்து போய்விடுகிறோம் இல்லையா? ஏதோ ஒன்றை நினைத்து நினைத்து நமது நேரத்தை நாம் வீணாக்க கூடாது. கிடைக்கும் சந்தோஷங்களை அனுபவிக்காமல் போய்விடக்கூடாது. உங்கள் வேலையில் திருப்தி இல்லையா? உறவு சிக்கல் இருக்கிறதா? பண நெருக்கடி இருக்கிறதா? இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து நினைத்து அனுதின சந்தோஷங்களை அனுபவிக்காமல் நாம் விட்டுவிடக்கூடாது. நமக்கு இருக்கும் காரியங்களுக்காக நன்றி சொல்லிக்கொண்டே வாழ்வதை விட்டுவிட்டு இல்லாதவைகளை நினைத்து வேதனைப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி அடைவோம். நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் பணிகளை உற்சாகத்துடனும் சிறப்புடனும் செய்து முடிப்போம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று பரிசுத்த வேதமும் கூறுகிறது. இன்று நமக்கு இருக்கும் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி உணர்வோடு நாம் வாழ்வோமா?

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தோல்விக்கு பொன்னாடை. வெல்கம் ஃபெயிலியர்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 77:12. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதலடையாமல் போயிற்று. என் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ?

தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வகாலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். இன்றைய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். The godly may trip 7 times, but each time they will rise again. விசுவாசிகளாகிய நமக்கு பல சமயங்களில் தோல்வி நேரிடுகிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கடவுளுக்கு நன்றி போன்ற வசனங்களை வாசிக்கும் போது திருமறை தவறாய் சொல்லுகிறதோ என்ற சந்தேகம் நமக்கு எழலாம். ஆனால் தோல்வி என்னும் பாடசாலைக்கு, டிசிப்ளின் ஆஃப் ஃபெயிலியர், எவரும் தப்பியது இல்லை என்பதே தேவ மனிதர் அனைவருடைய வாழ்க்கை சரிதையிலிருந்தும் தெளிவாகிற உண்மை. என்னை பொறுத்தவரை வெற்றிகளை விட தோல்விகளிலிருந்தே நான் அதிகம் கற்றுள்ளேன். கடவுள் நமது வாழ்வில் தோல்விகளை அனுமதிப்பது ஏன் என்பதற்கு 5 முக்கிய காரணங்களை இந்த நாள் தியானத்திலே உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, நம்மை இன்னும் தாழ்மைப்படுத்த, டு மேக் அஸ் ஹம்ப்ளர். அழிவுக்கு முந்தியது பெருமை என்கிறது நீதிமொழிகள் 16:18. நமக்கு எல்லாம் வெற்றியாகவே நடந்து கொண்டிருக்கும் போது பெருமை வருவது இயல்பு. நம்மை பணிய செய்து கடவுளுக்கு முன்பாக தாழ்மையுடன் நடக்க வைக்க தோல்வி ஒன்றுதான் வழி என்றார் ஆண்டவர். அதை நம்முடைய வாழ்வில் அனுமதிக்க தயங்க மாட்டார். கடவுளின் கிருபை மனிதனின் பெருமைக்கு எதிரானது. எனவேதான் வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5:5, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இரண்டாவது காரணம், தேவன் நம்முடைய வாழ்வில் தோல்விகளை அனுமதிப்பதற்கு நம்மை இன்னும் ஞானமுள்ளவர்களாக்க, டு மேக் அஸ் வைசர். நமது வாழ்வில் தோல்வியே இல்லாதிருந்தால் நமது கில்லாடித்தனமும் அறிவுமே நமது வெற்றிகளுக்கெல்லாம் காரணம் என்று நாம் எண்ணிவிட துவங்கி விடுவோம். எனவேதான் ரோமர் 12:16 வாசிக்கிறோம், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். தோல்விகள் நமது வழிகளை ஆராய்ந்து பார்க்க செய்து நாம் அறியாததை விட அறிந்தது மிக மிக குறைவு என்று நம்மை அறிய செய்கின்றன. புத்திமான் என்று தன்னை நினைக்கிறவனை விட புத்தி இல்லாதவன் மேல் என்றுதான் திருவசனம் போதிக்கிறது. நீதிமொழிகள் 26:12. தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம். தேவன் நமது வாழ்வில் தோல்விகளை அனுமதிப்பதற்கு 3வது காரணம், நம்மை இன்னும் கருணை உள்ளவர்களாக்க, டு மேக் அஸ் கைண்டர். பிறர் மீது கொடூரமாக நடந்து கொள்பவர்களை கடவுள் கண்டிக்கிறார். கலாத்தியர் 6:1, பிரியமானவர்களே, உங்களில் யாராவது ஒருவர் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் மிகுந்த சாந்தத்தோடு அவனை சீர்பொருந்த பண்ண வேண்டும், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது சோதனைகளிலும் பாடுகளிலும் ஆண்டவர் நம்மை எவ்வளவு கனிவாய் நடத்துகிறார். அவரது பெயரே ஆறுதலின் கடவுள் என்று இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:3, He is the God of all comfort. தலைவலியும் வயிற்று வலியும் அவரவருக்கு வந்தால்தான் தெரியும். பேதுரு தோல்வியடைந்து எழுந்த பின்னர்தான் தனது சகோதரரை திடப்படுத்த முடிந்தது. தேவன் நம்முடைய வாழ்வில் தோல்விகளை அனுபவிப்பதற்கு இன்னொரு காரணம், நம்மை இன்னும் தூய்மையாக்க, டு மேக் அஸ் ஹோலியர்.
நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அதுதான் இன்றைய மனநவசனம். அவன் நீதிமானாய் இருப்பதால் ஏன் விழுந்தேன் என்று ஒவ்வொரு முறையும் அவன் அலசி பார்ப்பான். அலசி பார்த்து அதற்கான காரணங்களை அவன் கண்டுபிடித்து இனி அதிலே அவன் அதிக கவனமாய் இருப்பதால் அதிகம் அதிகமாய் அவன் புனிதமடைகிறான், பரிசுத்தமடைகிறான். எனவேதான் பவுலப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதிய 2:7-10 இப்படி சொன்னார், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் தீர்த்தலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று என்று பாருங்கள். எனவே தோல்விகளை சரியானபடி நாம் கையாள கற்றுக்கொண்டால் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம். 5வது, தோல்விகளுக்கான காரணம் நம்மை இன்னும் சகசார்புள்ளவர்களாக மாற்ற, டு மேக் அஸ் மோர் இன்டர்டிபெண்டன்ட். சோதனையின் வேளையில் இயேசு கூட தமது சீடரின் உதவியை நாடினார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையில் நாம் ஒவ்வொருவரும் அங்கங்களாக உறுப்புகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு உறுப்பிற்கும் பிற உறுப்புகளின் உதவி தேவை. கையை பார்த்து கால் நீ வேண்டாம் என்று சொல்லக்கூடாது, காலை பார்த்து கை நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஒருவருக்கொருவர் தேவை. We need each other. பிறரது உதவி தேவை என்பதை தோல்விகளை சந்திக்கும் வரை நாம் சரியாக உணர்வதில்லை. பிரசங்கங்களிலும் பிரசுரங்களிலும் ஊழியர்கள் தங்களது வாழ்வில் உள்ள தோல்விகளை வெளியே சொல்லக்கூடியவைகளையாவது சொன்னால் இறைமக்கள் உற்சாகமும் பலமும் அடைவர். திருமறை அப்படித்தானே இருக்கிறது. மேடைகளிலும் பத்திரிகைகளிலும் வெற்றிகள் மட்டுமே முழங்கப்பட்டால் விசுவாசிகள் குற்ற உணர்விலேயே குன்றி போவர். நாம் தோல்வியிலேயே விழுந்து கிடப்பது தேவ சித்தம் அல்ல. ஆனால் நமது நன்மைக்காகவே, அதாவது நம்மை இன்னும் தாழ்மைப்படுத்த, நம்மை இன்னும் ஞானமுள்ளவர்களாக்க, நம்மை இன்னும் கருணையுள்ளவர்களாக்க, நம்மை இன்னும் தூய்மையாக்க, நம்மை இன்னும் சகசார்புள்ளவர்களாக்க தேவன் சில தோல்விகளை நமது வாழ்வில் அனுமதிக்கலாம். ஆனால் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். செபிப்போம். நல்ல ஆண்டவரே, வெற்றியின் மேல் வெற்றியடைந்து முற்றிலும் ஜெயங்குள்ளவராய் இருக்க வேண்டும் என்பதே உம்முடைய பரிபூர்ண சித்தமாயிருந்தாலும் கர்த்தாவே, எங்களுடைய நன்மைக்காக நாங்கள் இன்னும் சில காரியங்களை தெளிவாக நடைமுறையிலே கற்றுக்கொள்வதற்காக எங்களை மிருதுவாக்க, எங்களை மென்மையாக்க, எங்களை நொறுக்க, எங்கள் வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நீர் அனுப்புகிற தோல்விகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தோல்விகளிலேயே துவண்டு விடாதபடி ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து நாங்கள் எழுந்துவிட குதித்துவிட கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவிதான். இப்பொழுது தோல்வியிலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே எழும்ப முடியாமல் கிடக்கிற எவராவது இந்த நாள் தியானத்தை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் கர்த்தாவே, இரக்கமாய் அவர்களை நீர் தூக்கிவிடும். அவர்களை தூக்கிவிட சில உதவும் கரங்களை அவர்களிடத்திலே நீர் அனுப்பியறளும். மட்டுமல்ல, அவர்களே தூசியை விட்டு உதறி எழுந்திருக்க நீர் உதவிதார். காரியம் குடிமொழிகி போகவில்லை, இன்னும் நம்பிக்கை உண்டு. ஏனெனில் எங்கள் ஆண்டவராகிய நீர் இன்னும் சிம்மாசனத்தில் இருக்கிறீர். ஓ காட், அவர் லார்ட், யூ ஆர் ஸ்டில் ஆன் த த்ரோன். எனவே உற்சாகமாக எழுந்திருக்க கர்த்தர் உதவிதாரும். எங்களை குறித்து எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை போல் யாருண்டு? உமது பாதங்களை முத்தம் செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் ஜெபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:4-5 வசனங்களின் படி நமக்காக சோதனைகளை சகித்து கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்து எழுதி இசையமைக்கப்பட்ட இந்த பாடலை கேட்போமா?

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய். என கண்பார்ந்தவர்களே, இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு பேசுகிறார். 3 விதமான ஆசிர்வாதங்களை நீங்கள் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆபிரகாமை ஆசிர்வதித்தது போல உங்களையும் ஆசிர்வதிக்க விரும்புகிற தேவன் முதலாவது ஆசிர்வாதமாக தேவனோடு நெருங்கின உறவு கொள்ளும்படிக்கு இன்று உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:23-32 வசனங்களை வாசித்தீர்களானால், சோதோமை அழிக்க புறப்படுவதைக் கண்டு ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார். நான் இன்னும் ஒருமுறை பேசுகிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அநேக தடவைகள் பேசிக்கொண்டே இருக்கிறான். என கண்பார்ந்தவர்களே, பொதுவாக நாம் அதிகமாய் யாரிடம் பேசுவோம்? மிகவும் நெருங்கியவர்களிடம்தான். அப்படியே அபிரகாமும் அதிக நேரம் ஆண்டவரோடு நேருக்கு நேர் உரையாடுவது போல பேசுகிறார். இந்த நாளிலிருந்து நீங்களும் ஆண்டவரோடு அதிக நேரம் பேசுகிற அனுபவத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படி உங்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார். 2வதாக, பெயரை பெருமைப்படுத்துகிற ஆசிர்வாதம். எபிரேயரின் புஸ்தகம் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து சென்றதால் ஆசிர்வதிக்கப்பட்டான். எபிரேயரின் புஸ்தகம் 11:11 சாராளும் விசுவாசித்தபடியினால் ஈசாக்கை பெற்றாள் என்று உள்ளது. எபிரேயரின் புஸ்தகம் 11:17 தன் ஒரே மகனை விசுவாசத்தினாலும் கீழ்ப்படிந்தமையினாலும் பலியிட துணிந்தான் என்று வாசிக்கின்றோம். இப்படியாக ஆபிரகாமும் சாராளும் விசுவாசித்து கீழ்ப்படிந்து காணப்பட்டமையால் அவர்களின் பெயர் இன்று வரையில் நிலைத்து நிற்கிறது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்றும் சாராள் விசுவாசத்தின் தாய் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் ஆபிரகாம் எல்லாருக்கும் தந்தையானார். நாமும் இன்று ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றும் சந்ததி என்றும் அழைக்கப்படுகின்றோம். லூக்காவின் புஸ்தகம் 19:9 சகேயுவை குறித்து சொல்லப்படும் போது இவனும் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறானே என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக உங்களையும் தேவன் இந்த நாளில் உங்களின் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் பார்த்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார். 3வதாக, ஆசிர்வாதம் ஆபிரகாமுடையதெல்லாம் பெருகினது என்று உள்ளது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13:2 மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான் என்று வாசிக்கின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13:16 ஆபிரகாமும் லோத்தும் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது என்று வாசிக்கின்றோம். அதோடு மாத்திரமல்லாமல் பார்வோனின் செல்வங்களும் ஆபிரகாமுக்கு கிடைத்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:16 ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது என்று வாசிக்கின்றோம். இப்படியாகவே இந்த நாளிலும் உங்களையும் தேவன் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் தம்முடைய ஆசிர்வாதத்தினாலும், நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்கும் ஆசிர்வாதத்தினாலும் உங்களை ஆசிர்வதித்து நடத்தப் போகிறார். நீங்கள் ஆசிர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம் அதனுடைய 41 வசனம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்கதரிசிகளில் பெரியவனாக அறியப்பட்டவன் தான் யோனா. காரணம், அந்த யோனாவின் ஒரு பிரசங்கத்தினாலே ஒரு பட்டணம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ளே வருகிறார்கள். யோனா பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்னே நடந்த காரியம் என்னவென்றால், 3 நாட்கள் மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால், கடலில் தூக்கி போடப்பட்டான். எல்லாரும் நினைத்திருப்பார்கள், அவன் மரித்து விட்டான், இனி அவனால் வெளியே வர முடியாது என்று. இவனுடைய சாப்டர் இதோடு முடிந்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனை விழுங்கும்படிக்கு ஒரு மீனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். மீன் அவனை விழுங்கினது. 3 நாட்கள் அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்தான். அதன் பிறகு மீன் அவனை வெளியே கரையிலே கொண்டு போய் கக்கிவிட்டது. அதன் பிறகுதான் அவன் புறப்பட்டு நினைவே பட்டணத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று. இவைகளெல்லாம் நிழலாய் காண்பிக்கப்படுகிறது. என்ன யோனாவிலும் பெரியவர்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டார், அவர் மரித்தார். அவர் மரித்தபோது எல்லாரும் நினைத்தார்கள், இதோடு இந்த சாப்டர் முடிந்து விட்டது என்று. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாட்கள் கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தார். 3 நாட்கள் முடிந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து அந்த சுவிசேஷம், அந்த நற்செய்தி சீஷர்கள் மூலமாய் உலகுக்கு தெரிவிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்தார். அன்று யோனாவின் பிரசங்கத்தினாலே ஒரு பட்டணம் மட்டும் ரட்சிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அதன் பிறகு வெளிப்பட்ட அந்த சுவிசேஷத்தினாலே உலகம் முழுவதும், உலகத்தின் பல திசைகளிலிருந்து பல கோடி ஜனங்கள் இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்தார்கள். இவர் யோனாவிலும் பெரியவர். இந்த 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்த யோனா என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய ரட்சிப்புக்காக கதறினார், கண்ணீர் வடித்தார். ஆனால் இந்த 3 நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இந்த 3 நாட்கள் இயேசு செய்த காரியம் என்ன தெரியுமா? 1 பேதுரு 3:19 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அந்த ஆவியிலே போய் காவலில் இருந்தவர்களுக்கு, அடைக்கப்பட்டிருந்தவர்களுக்கு, காரணம் இந்த மரணத்தின் பிடி, இந்த பாதாள பிடிக்குள்ளே போய் ஒருவருக்கும் வெளியே வர முடியாது. இயேசு கிறிஸ்து எப்பொழுது சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு மரித்தாரோ அன்றுதான் பரதேசின் வாசல் திறக்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த நாட்களிலே, இந்த 3 நாட்களிலே ஏற்கனவே மரித்து அடைக்கப்பட்டிருந்தார்கள் அல்லவா? அவர்களிடத்துல போய் என்ன செய்தார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவர் பிரசங்கித்தார் என்று. ஆமென். ஆங்கில மொழியில அதனுடைய மூல பாஷையில இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய வெற்றியை ப்ரொக்ளைம் பண்ணினாரா, பிரகடனப்படுத்தினாரா, நான் மரணத்தை ஜெயித்தேன் என்று. எனவேதான் ஆபிரகாம் அவருடைய நாளை காண ஆசையாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், அவர்தான் வாசல். ஆமென். எவ்வளோ பெரிய பரிசுத்தவனாக இருந்தாலும் இயேசு இல்லாமல் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆமென். என் ஆண்டவர் 3 நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்ட 3 நாட்களில் யோனாவை மாதிரி கதறவில்லை, மாறாக அவர் ஜெயத்தை பிரகடனப்படுத்தினார். நம் ஆண்டவர் ஜெயித்தவர், சாவை வென்றவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். இவர் யோனாவிலும் பெரியவர். அந்த பெரியவரை கொண்டாடுவோம், மகிமைப்படுத்தி மகிழுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ பெரிய தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நீர் நல்லவர். மனதாரமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்குரிய மகிமையை செலுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எபிரேயர் 2:15. சாரா வின்செஸ்டர் என்ற ஒரு பெண்ணின் கணவன் துப்பாக்கிகளை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்ததில் மிக அதிகமாக பொருள் சம்பாதித்தார். பின்பு 1918 அவர் நோய்வாய்ப்பட்டு மரித்து போனார். அதன் பின்பு சாரா கலிபோர்னியாவில் உள்ள சான் ஜோஸுக்கு இடம்பெயர்ந்தாள். அவள் தன் கணவன் மரித்தது நிமித்தம் மிகவும் துக்கத்தோடு இருந்தாள். எனவே அவள் ஆவிகளுடன் தொடர்பு கொண்டு பேசுபவர்களை அணுகினாள். அங்கு நீ உன்னுடைய வீட்டை கட்டிக்கொண்டே இருந்தால் நீ மரிக்க மாட்டாய் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. அவள் அதை நம்பி 17 அறைகள் வைத்து கட்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெரிய வீட்டை விலைக்கு வாங்கினாள். தான் சாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை மேலும் மேலும் பெரிதாக்கி கட்டிக்கொண்டே இருக்க தீர்மானித்தாள். அவள் சாகும் வரை அந்த வீடு கட்டப்பட்டு கொண்டே இருந்தது. அதற்காக அவள் $5 மில்லியன் பணத்தை செலவு செய்தாள். 17 அறைகளோடு வாங்கப்பட்ட அந்த வீடு 85 வயதில் அவள் மரிக்கும் போது 150 அறைகள், 13 குளிக்கும் அறைகள், 2000 கதவுகள், 10,000 ஜன்னல்கள் கொண்ட பெரிய வீடாக இருந்தது. மேலும் அவள் இன்னும் அநேக ஆண்டுகள் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையில் இன்னும் 80 வருடங்களுக்கு அதை தொடர்ந்து கட்டிக்கொண்டே இருக்க தேவையான பொருட்களையும் வாங்கி வைத்திருந்தாள். இன்று அந்த வீடு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கிறது. மனிதர்கள் மரண பயத்தினாலே நிறைந்திருப்பதற்கு சான்றாக அந்த வீடு நின்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆவியை விடாதிருக்க எந்த மனிதனுக்கும் அதிகாரமில்லை என்று வேதம் கூறுகிறது. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் சாவை நினைத்து பயந்து கொண்டே வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் அவரோடு நித்திய காலமாய் வாழும்படி நமக்காக அவர் வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கண்ணீர் இல்லாத, மரணம் இல்லாத, நோய் இல்லாத, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் தேவனோடு யுகாயுகமாக வாழப்போகிறோம். ஆகவே தேவன் நமக்கு தந்த இவ்வுலக வாழ்வை மரண பயத்தோடையே கழிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஆகவே மரண பயத்தோடு வாழ்ந்து நம் வாழ்நாட்களை வீணாக்காமல் தேவ சித்தம் நம் மூலமாக நிறைவேற நம்மை அர்ப்பணிப்போம். அதற்காக தீவிரமாக உழைப்போம். அப்பொழுது மரண பயம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. தேவனுக்காக நம்முடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் பயன்படுத்துவோம். அப்பொழுது இவ்வுலகத்தில் நாம் வாழ்வதற்கும் நோக்கம் இருக்கும், நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 5 அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 5 verses 11 to 14.
1: முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய்.
2: And you mourn at last when your flesh and your body are consumed and say, how I have hated instruction and my heart despised correction. I have not obeyed the voice of my teacher nor inclined my ears to those instructed me. I was on the verge of total ruin in the midst of the assembly and congregation.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: இந்த வேத பகுதியிலே நாம் ஒரு சில நாட்களாகவே அப்படியே தரித்திருந்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம்.
2: So we are remaining in the same scripture portion for past few days and we are meditating on this.
1: ஆண்டவர் கிருபையினாலே முதலாவது பொல்லாத உறவுகளை குறித்த சத்தியங்களை நாம் முதலாவது கற்றுக்கொண்டோம்.
2: First we learned truth about the immoral relationships.
1: இரண்டாவது போதகர்களின் முக்கியத்துவத்தை குறித்து நாம கவனித்தோம்.
2: And next we learned about the importance of our teachers.
1: இந்த காலை தியானத்துக்காக நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு இன்னொரு முக்கியமான சத்தியத்தை இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதே கர்த்தர் எனக்கு உள்ளத்திலே ஒரு உணர்வை தந்து அதை தியானிக்க பண்ணினார்.
2: This morning as I was in the presence of God meditating upon the scripture, the Lord gave me an important subject that we have to meditate and give emphasized on it.
1: இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற தலைப்பு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்த காலத்தில் செய்த தவறுகளின் நிமித்தமாய் நாம் அனுபவிக்கும் வருத்தங்களை எவ்விதமாக கையாள்வது.
2: So today the title of the devotion is deal with regrets.
1: நம்ம நிறைய பேருக்கு வந்து கடந்த காலத்தை பற்றி நிறைய வருத்தங்கள் இருக்கு.
2: We have many regrets about our past life.
1: இந்த மகனை ஏன் இந்த அப்பா இவ்வளவு எச்சரிக்கிறார் என்று சொன்னால், முடிவில் நீ துக்கப்படுவப்பா, நீ ரிக்ரெட் பண்ணுவ, நீ ரொம்ப வருத்தப்படுவ.
2: Why does this father warn or caution the son so much? It's because he says that you will regret in the end.
1: நீ கடைசி நாள்ல வந்து உன் சரீரம் மாமிசம் எல்லாம் உருவழியும் போது போதகத்தை வெறுத்துட்டேன், உபதேசத்தை கேட்காம போயிட்டேனே, நீ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவ, ரொம்ப வருத்தப்படுவ நீ.
2: So at last when your flesh and your body are consumed, you will regret that you hated the instruction and did not give heed to it.
1: எல்லா தீமைக்கும் உள்ளாயிட்டேனே சொல்லி வருத்தப்பட கூடாது. அதுக்காக தான் இதெல்லாம் முன்னாலேயே உனக்கு சொல்றேன் அவர் எச்சரிக்கிறார்.
2: He also warns saying that I say all these things before so that you may not regret at the end saying I was on the verge of total ruin.
1: நம்முடைய வாழ்க்கையில நடந்து முடிந்த காரியங்களுக்காய் வருத்தம் கொள்ளாத ஒரு நிலையில வாழ்றது ரொம்ப நல்லது.
2: So it is always good for us to live in a situation where we don't regret for the things that happened in the past.
1: ஆனால் தவிர்க்க முடியாதபடி சில வேளையில வருத்தங்கள் வந்து விடுகிறது.
2: But sometimes these regrets come which are unavoidable.
1: இந்த வருத்தங்களை வந்து நாம சரியாக கையாள வேண்டியது ரொம்ப முக்கியம்.
2: And we have to deal with this correctly.
1: நாம வந்து எவ்வாறு அதை திரும்பி பார்க்கிறோம், எவ்வாறு அதை கணிக்கிறோம், எவ்வாறு அது நம்ம வாழ்க்கையில அது ஆதிக்கம் செலுத்த இடம் கொடுக்கிறோம்ன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம்.
2: So it is most important thing that how we deal with it, how we look at it, how we give room for that to have dominion in our life.
1: எவ்வளவுதான் நீங்க படித்தவங்களா, எவ்வளவுதான் நீங்க ஜாக்கிரதையா இருந்தாலும் சில வேளையில தவறு செய்வது மனித இயல்பாக மாறிடுது.
2: No matter how much you are educated, how good you are, it is a human tendency that you commit mistakes.
1: அடிக்கடி நான் நினைக்கிறது வந்து அப்போஸ்தலாகிய பவுல்.
2: I used to think about this apostle Paul.
1: அப்போஸ்தலாகிய பவுல பாத்தீங்கன்னா அவர் வந்து கமாலியலின் பாதத்திலே உட்கார்ந்து படிச்சாரு.
2: This apostle Paul, he learned and he was educated at the feet of Gamaliel.
1: சிறுவயது முதல் பக்தி வைராக்கியமா இருந்தாரு.
2: He was very zealous right from his childhood.
1: நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்த ஒரு பரிசேயனாக இருந்தாரு.
2: And he was a Pharisee, he was well trained in the law.
1: சின்ன வயதுல இருந்தே தேவனுக்காக வைராக்கியம் கொண்ட ஒரு வாலிபனா இருந்தாரு.
2: And he was a young man who was so zealous for God right from his childhood.
1: ஆனா அவர் வாழ்க்கையில நிறைய தவறுகளை செய்தார்.
2: But he committed many mistakes in his life.
1: அவர் பின்னால எழுதும்போது அவர் சொல்வாரு, நான் அறியாமையினால் செய்ததினாலே இரக்கம் பெற்றேன்னு சொல்வாரு.
2: So later when he writes he says I received mercy because I did it unaware.
1: I did it in ignorance, out of ignorance. எனக்கு தெரியலன்னு சொல்றேன்.
2: He says I did it out of ignorance.
1: நாம எல்லாருக்குமே வந்து நீங்க எவ்வளவு நல்ல எண்ணங்களை வைத்திருந்தாலும் எவ்வளவுதான் நல்ல குறிக்கோள்களை வைத்திருந்தாலும் சில காரியங்களை வந்து செய்து முடித்த பிறகுதான் இது நம்ம தப்பா செஞ்சிட்டோம் அப்படின்றத நம்ம உணர்றோம்.
2: So even many of us, no matter how good your intentions are, how good your motives are, but only after you finish doing that we will regret that we have done a mistake.
1: இந்த regret அப்படிங்கற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, நடந்து முடிந்த ஒரு தவறுக்காக அல்லது ஒரு முடிவுக்காக பிந்தின நாள்ல வருத்தப்படுறது, வேதனைப்படுறது.
2: So the meaning of this word regret is to be sorry for a past mistake or a decision.
1: பல ஆண்டுகளுக்கு முன்பாக 1954 ஆண்டுல ராஜர் பானிஸ்டர் என்ற ஒரு மனிதன் இருந்தார்.
2: So many years ago in 1954 there was a man named Roger Bannister.
1: அவர் மிக வேகமாக ஓடி ஓடி சரித்திரத்தில் முதல் முறையாக 4 நிமிடத்திற்குள்ளாக 1 மைல் தூரத்தை கடந்து ஓடின சாதனையை பெற்றார்.
2: And he became the first man in history to run a mile in less than 4 minutes.
1: ஆனால் ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே ஜான் லாண்டி என்று சொல்லுகிறவர் இவருடைய சாதனையை கிட்டத்தட்ட ஒரு நொடி 1.4 நொடிகள்ல அவர் வந்து வேகமாக ஓடி அந்த சாதனையை முறித்தார்.
2: And within few months there is one another person named John Landy, he eclipses this man's record by 1.4 seconds.
1: இது நடந்த சம்பவம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா,
2: So how is this incident?
1: ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து இந்த ரெண்டு பேருமே, அதாவது ராஜர் லாண்டி இந்த ரெண்டு பேருமே ஒரே ஓட்ட பந்தயத்தில் ஓடுற சந்தர்ப்பம் கிடைத்தது.
2: So on a particular day this Landy and also Roger they got to meet each other to run for a race.
1: ஒரே ஓட்டத்துல ஓடுறாங்க.
2: They are running in the same race.
1: அப்போ ஓடிக்கொண்டிருக்கும் போது லாண்டி என்று சொல்லுகிறவர் தான் முதல்ல ஓடினார்.
2: So as they were running this Landy held the lead.
1: அவர் வேகமா ஓடிக்கொண்டிருந்தார்.
2: He was running very fast.
1: அவர் நினைச்சாரு அவர்தான் ஜெயிக்க போறாருன்னு
2: நினைச்சாரு. He thought he is the one who going to win it.
1: ஆனால் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நேரம் வரும்போது,
2: But almost when he was about to win,
1: அந்த கடைசி லேப் இருக்கு பாருங்க, ஓடிட்டு இருக்கும் போது யோசித்தாராம், இந்த பானிஸ்டர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லி அப்படி திரும்பி பார்த்தாராம்.
2: So when he was going in the last lap, he thought where is that Bannister and just turned back.
1: அவர் திரும்பி பார்த்த நேரத்துல இந்த பானிஸ்டர் என்ன பண்ணார்னா, முந்தி கொண்டு ஓடி பரிசு எடுத்துட்டாரு.
2: As he turned to look, this Bannister took the lead and he won the prize.
1: சில மணி நேரங்கள் கழித்து டைம் மேகசின் என்று சொல்லுகிற ஒரு மேகசினுக்கு அவர் பேட்டி கொடுக்கும் போது அவர் சொன்னாரா,
2: After few hours when he gave an interview to Time magazine he said,
1: நான் மாத்திரம் திரும்பி பார்க்காம இருந்திருந்தேன்னா அந்த ஓட்டத்துல ஜெயித்திருப்பேன்னு
2: சொன்னார். If I hadn't looked back I would have won.
1: ஒரு காலத்துல சாதனை படைத்தவர் தான்.
2: He was the one who did a history earlier.
1: பெரிய பெரிய பந்தயங்களை எடுத்தவர் தான்.
2: The one who also got won many prizes.
1: இதே பானிஸ்டரை 1.4 செகண்ட்ல ஜெயித்தவர் தான்.
2: So he was the one who eclipsed the record of the Bannister by 1.4 seconds.
1: ஆனால் இப்பொழுது அவனிடத்திலே தோற்று போனார்.
2: But today he just failed.
1: ஏனென்றால் திரும்பி பார்த்தேன்.
2: It's because I turned back.
1: நான் நினைக்கிறேன் நம்முடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில நடந்து முடிந்த காரியங்களை திரும்பி பார்த்து வருத்தப்படுற அநேகர் இன்றைக்கு உள்ளத்துல ரொம்ப துக்கத்தோட வருத்தத்தோட வாழுகிறார்கள் என்பது உண்மை.
2: And it is true that many of the people who look back at their past history and live with so much of sorrow and grief in their heart.
1: சில வேளையில நான் சிலர துக்கப்படுத்திட்டேனே வருத்தப்படுத்திட்டேனேன்ற வருத்தமே பெரிய வருத்தம்.
2: Sometimes the greatest sorrow is that we have hurt someone.
1: சில வேளையில ஐயோ இப்படி ஒரு தவறான முடிவை லைஃப்ல எடுத்துட்டேனே.
2: Sometimes we have made wrong decisions in our life.
1: சில வேளையில ஐயோ என் பிள்ளைகளுக்கு நான் சரியா நடத்தாம போய் அவர்கள்ட்ட தவறா நடந்துட்டேனே.
2: See, I did not treat my children properly. I did not make them properly.
1: ஐயோ சில பேர் சொல்றது ஐயோ என்னுடைய நேரத்தை நான் வீணாக்கிட்டேனே.
2: Some people used to say I wasted all my time.
1: எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களை நான் சரியா நடத்தலையே.
2: I did not do my responsibility that was vested to me.
1: இதே காரியத்தை கொஞ்சம் வேற விதமா செய்திருக்கலாம். என் வாழ்க்கையை கொஞ்சம் வேற விதமா வாழ்ந்திருக்கலாம்.
2: I wish I could have done this totally in a different way and I lived my life in a different way.
1: சில வேளையில இந்த வருத்தங்கள் என்பது நமக்கு மேல ஒரு கரும் மேகத்தை போல சூழ்ந்து நம்மை குற்ற மனசாட்சிக்குள்ள கொண்டு போகக்கூடிய நிலைக்கு நம்மை தள்ளக்கூடிய வலிமை உள்ளது.
2: Sometimes these regrets have the power to accumulate over us like a gloomy cloud of self condemnation and bring a guilty feel in us.
1: நான் யோசிக்கும் போது யோசித்து பார்த்தேன் இந்த ஆதாம் ஏவாளுக்கு எவ்வளவு வருத்தங்கள் லைஃப்ல இருந்திருக்கும்.
2: So when I thought how much regrets this Adam and Eve should have in their life.
1: ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஒரு தோட்டத்தை அவங்க வீடா கொடுத்தார்.
2: When the Lord has given them a beautiful garden as their house.
1: அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு ஆண்டவர் நதியவே ஆயத்தம் பண்ணி இருந்தாரு.
2: The Lord has also prepared a river to water the entire garden.
1: அவங்களுக்கு எந்த வலி கிடையாது, வேதனை கிடையாது, கவலை கிடையாது, துக்கம் கிடையாது, வியாதி கிடையாது, எதுவும் கிடையாது.
2: They had no pain, no grief, no pain, nothing. They had no sorrows and no work at all.
1: ஆனால் ஒரு நாள் கர்த்தர் சொன்னதை செய்யாம கீழ்ப்படியாம போனதுனால அத்தனை இழந்து அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. வாழ்க்கையும் மிகுந்த வேதனையா மாறிடுச்சு.
2: But just because they did not do according to the word of God and they disobeyed the word of God, they lost all of the things they had in a garden and they have to regret their entire life.
1: கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவங்க சந்தித்த பிரச்சனைகளுக்கு நடுவுல திரும்ப திரும்ப ஐயோ எனக்கு இது தேவையா, எனக்கு இது அவசியமா அப்படின்னு யோசிக்காத நாளே இருந்திருக்கு.
2: So I think there would not be any day where they would have not thought, do I need this, and they would have regretted all day.
1: நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அவங்க சொந்த மகனாகிய ஆபேலை காயின் கொலை செய்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவங்க நினைச்சிருப்பாங்க, என்னுடைய பாவத்தினுடைய விளைவுல தானே என் பையன் அவன் தம்பியை கொலை பண்ணிட்டான்.
2: And also after a few days when they saw Abel's murder, they would have thought it is a consequence of my sin that my son has killed his own brother.
1: எவ்வளவோ வருத்தங்கள் அவங்க லைஃப்ல வந்திருக்கலாம்.
2: They would have encountered so many regrets in their life.
1: நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில கூட சில வேளை கடந்து வந்த காரியங்களை திரும்பி பார்க்கும்போது அநேக காரியங்கள் சந்தோஷத்தை கொடுத்தாலும் நமக்கு பெருமை சேர்த்தாலும் நிறைய வேளையில சில காரியங்களை நினைக்கும் போதே மூடெல்லாம் ஆஃப் ஆயிடும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே டல் ஆயிடும்.
2: So even in our life, when you look at things that happened in the past, some incidents might make us to feel great and to give us a proud and a boosting moment, but some really makes us to totally off of our life.
1: You know, adu vandu nammala romba dukka paduthirum.
2: It will really grieve and make us regret about it.
1: Nammala romba vedana paduthirum.
2: It will really grieve us.
1: Sila peringa sabaiyila solradha ketirken.
2: I have heard people tell in the church.
1: Pastor, indha sathiyangal ella oru 10 varshathukku munadi ketirundana, oru 20 varshathukku munadi na ketirundana, என் லைஃபே வேற மாதிரி போயிருக்கும்.
2: Pastor, if I have heard this truth and the sermons 10 years ago or 20 years ago, my life would have been totally different.
1: என் குடும்பத்தையே வேற லெவல்ல நான் கொண்டு போயிருப்பேன்.
2: I would have brought my family to a next level.
1: என் பேரே வேற லெவல்ல போயிருக்கும்.
2: My name and reputation would have changed.
1: என் வாழ்க்கை எவ்வளவோ பிரயோஜனமா மாறி இருக்கும்.
2: My life would have become more beneficial.
1: இப்பதான் இதெல்லாம் கேக்குறேன்.
2: But I listen to it only now.
1: நிறைய பேர் சொல்லிருக்காங்க என்கிட்ட, அது ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்.
2: I have heard many people say this, I have missed this so much.
1: இன்னைக்கு செய்தி வந்து யாருக்குனா, இந்த மாதிரி கடந்த காலத்துல வந்து செய்த தவறுகளால மனம் வருந்தி நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், நான் ரொம்ப இழந்துட்டேன், நான் ரொம்ப தவறிட்டேன், நான் ரொம்ப வேண்டாததை வரவழைச்சிட்டேன், நான் ரொம்ப இழந்துட்டேன்னு துக்கமா இருக்கிறீங்க பாருங்க, உங்களுக்கு தான் இன்றைக்குள்ள செய்தி.
2: Today's sermon is only for the people who regret about their past, that you have missed something, that you have lost something, that you have given way for something else, and that you cannot do anything.
1: ஒண்ணு மறந்துடாதீங்க.
2: Don't forget one thing.
1: இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் பேசுகிற நானும் இனிமே கேட்க போற யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த பாதையில ஒரு குறிப்பிட்ட அளவுல நம்ம நடந்து போறோம்ன்றதுல சந்தேகமே இல்லை.
2: And it is no doubt whoever listened to the sermon and I who speak and who is going to listen it later, we everyone have gone through this path of experience.
1: இங்க இருக்கிற ஒருவராயிலும் சொல்ல முடியாது என் லைஃப்ல ஒரு வருத்தம் கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க யாருமே.
2: There is no person here who can say I have nothing to regret about in my life.
1: என் வாழ்க்கையில நான் ஒண்ணு கூட இழந்ததில்லைன்னு யாருமே சொல்ல முடியாது.
2: No one can say that I have not lost anything in my life.
1: எல்லாரும் இழந்திருக்கோம், எல்லாரும் தவறு செய்திருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு பகுதியில வித்தியாசமான அளவீடுகள்ல நம்ம தவறு செய்திருக்கிறோம், இழந்திருக்கிறோம்.
2: So everyone have done mistakes, everyone have lost something, but it depends upon the levels and ways.
1: சில பேர் வந்து பணத்தை இழந்திருக்கலாம்.
2: Some people would have lost their money.
1: சில பேர் சுகத்தை இழந்திருக்கலாம்.
2: Some people would have lost their health.
1: சில பேர் பேரை இழந்திருக்கலாம்.
2: Some people have lost their name and reputation.
1: சில பேர் வந்து தங்களுடைய ஆஸ்தியை இழந்திருக்கலாம்.
2: Some people have lost their properties and possessions.
1: சில பேர் தங்களோட வாய்ப்புகளை இழந்திருக்கலாம்.
2: Some people have lost their opportunities.
1: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நம்ம இழக்கிறோம்.
2: We all lose things in many ways.
1: ஆனால் இதை எப்படி கையாள்றது?
2: But how to deal with it?
1: இந்த வருத்தங்களை எப்படி கையாள்றது?
2: How to deal with regrets?
1: இந்த குறிப்பிட்ட பகுதி நாம் வாசிக்கும் போது நீ முடிவிலே நீ துக்கப்படாதப்பா அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு ஒரு ப்ரிகாஷன் தான் இந்த வசனத்தில் இருக்கே தவிர இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் இந்த இடத்துல இல்ல.
2: So when you read this, you don't mourn at last, we can find only a precaution here, but there's no solution for this.
1: இந்த மாதிரி ஒரு வருத்தத்துக்குள்ள போயிட கூடாதுன்னு எச்சரிப்பு தான் இருக்கே தவிர, வருத்தத்துக்குள்ள போயிட்டா நம்ம இந்த மாதிரி வருத்தப்படுற ஒரு நிலைக்கு வந்துட்டா இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு இங்க சரியான சொல்யூஷன் இல்ல.
2: Here he only cautions that you should not get into such kind of regret, but he never says what you should supposed to do if you get into regret.
1: அதனால நான் இன்றைக்கு வந்து இவ்வளோ நாள் நம்ம காஷன் பற்றி படித்தோம், எது எப்படி நம்ம அந்த வருத்தத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறது, இதை எப்படி தவிர்க்கிறதுன்னு நம்ம படிச்சுட்டு இருந்தோம்.
2: So far we learned about this caution, how not to enter into this kind of state,
1: how to avoid such regrets அப்படின்னு நம்ம படித்தோம். ஆனால் இன்றைக்கு நம்ம படிக்க போகிறது, ஒருவேளை நீங்கள் வருத்தத்தில் இருந்தால், எதையாவது ஒன்று இழந்துட்டு தவறை விட்டு தவறு செய்து நீங்கள் பின்வாங்கி நீங்கள் இழந்து நின்று மனசில் ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த வருத்தத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு உங்களோட போதிக்க போறேன்.
2: But today I'm going to teach you how to deal with regrets if you're already into regret by losing something or missing something by doing something.
1: இன்றைய கர்த்தர் நம்மோடு பேசுவார்.
2: May the Lord speak with us today.
1: ஒரு மூன்று சத்தியங்களை வேதத்திலிருந்து போதிக்க போறேன்.
2: I'm going to teach you three important truths from the Bible.
1: முதலாவது காரியம்,
2: first thing,
1: 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 8 முதல் 10.
2: Second Corinthians chapter 7 verses 8 to 10.
1: ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாயிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை.
2: For even if I made you sorry with my letter, I do not regret it, though I did regret it, for I perceive that the same epistle made you sorry, though only for a while.
1: இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே.
2: For now I rejoice not that you were made sorry, but that your sorrow led to repentance, for you were made sorry in a godly manner, that you might suffer loss for us in nothing.
1: தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது.
2: For godly sorrow produces repentance leading to salvation, not to be regretted, but the sorrow of the world produces death.
1: முதலாவது ஒரு சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும்.
2: First you have to understand the truth.
1: எல்லா வருத்தமுமே மோசமான அல்லது தவறான வருத்தம் கிடையாது.
2: Not all regret is wrong.
1: இந்த வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரெண்டு விதமான வருத்தங்கள் அல்லது ரெண்டு விதமான துக்கங்களை பற்றி பேசுறார்.
2: Here this apostle Paul speaks about two kinds of regret in this passage.
1: ஒன்று அவர் சொல்லுகிறது தேவனுக்கு ஏற்ற துக்கம்.
2: One is godly regret.
1: Godly sorrow னு கூட சொல்லலாம். ரெண்டாவது உலகத்திற்கு ஏற்ற துக்கம்.
2: The second is worldly sorrow or worldly regret.
1: அப்போ வருத்தப்படுறது அப்படின்றது வந்து தேவனுக்கேற்ற வருத்தப்படுதல் இருக்கு, உலகத்திற்கேற்ற வருத்தப்படுதல் இருக்கு.
2: So when you regret, you have something called godly regret or sorrow or worldly regret or sorrow.
1: பாருங்க, இந்த தேவனுக்கேற்ற துக்கம் அல்லது தேவனுக்கேற்ற வருத்தம்னு சொல்றது நாம செய்த தவறுகளை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
2: So this worldly this godly regret or sorrow is that one which actually shows the mistakes that we have committed.
1: It shows us where we have gone wrong. தேவனுக்கேற்ற துக்கம் என்பது நாம் செய்த தவறுகள், நம்முடைய பாவங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு வேதனையா இருக்கிறது என்பதை நமக்கு உணர செய்கிறது.
2: And this godly regret also helps us understand how our sins or mistake grieves the heart of God.
1: இப்படிப்பட்ட தேவனுக்கேற்ற துக்கத்தினால் வருகிற ரெண்டு நன்மை என்ன?
2: What is the two good things that happens because of this godly regret?
1: நீங்கள் 10 வசனத்தில் பார்த்தா,
2: verse 10 says,
1: முதலாவது அது மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது.
2: First it produces repentance.
1: இரண்டாவது அதினாலே ரட்சிப்பையும் நமக்கு கொண்டு வருகிறது.
2: And it finally leads us to salvation.
1: கவனிச்சிங்களா?
2: Did you notice?
1: இப்போ தேவனுக்கேற்ற துக்கத்தினால நன்மை வருகிறது.
2: So we receive good because of godly regret.
1: முதலாவது அது மனம் திரும்ப பண்ணுகிறது.
2: First it produces repentance.
1: இரண்டாவது ரட்சிப்பை கொண்டு வருகிறது.
2: Then it leads us to salvation.
1: ஆனால் உலகத்திற்கேற்ற ஒரு துக்கம் ஒன்று இருக்காம்.
2: But there is something called worldly regret or sorrow.
1: இந்த துக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா?
2: How is this?
1: இந்த துக்கத்துல தேவன் அதன் நடுவிலே இல்லை.
2: Here we don't have God involved in here.
1: அதனால தேவனுக்கு ஏற்ற ஒரு மனம் திரும்புதலும் அதுல உண்டாகிறது இல்ல.
2: And therefore there is no repentance towards God in this.
1: இந்த வருத்தத்தினுடைய விளைவு வந்து ரட்சிப்பு இல்ல, இந்த வருத்தத்தின் விளைவு வந்து அழிவு.
2: The end of this regret is not salvation but death.
1: இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா டிப்ரெஷன், மன அழுத்தம்.
2: And this outcome is depression here.
1: ஏனென்றால் இதுல நம்மை குணமாக்குறதுக்கு தேவன் இல்ல.
2: Because we don't have God to heal us here.
1: தேவன் இல்லாத மனம் திரும்புதல் அல்லது சாரி தேவன் இல்லாத வருத்தம் ரொம்ப ஆபத்தானது.
2: A regret without God is really dangerous.
1: நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா நான் நினைக்கிறேன்.
2: I think you understand what I say.
1: பாருங்க உன்ன நல்லா கவனிக்கணும் நீங்க.
2: You have to understand one thing.
1: தேவன் அற்ற வருத்தம் வந்து ஒரு நாளும் நம்முடைய உள்ளத்தை விட்டு போகவே போகாது.
2: The regret devoid of God will never leave our heart.
1: ஆனால் தேவனுக்கு அடுத்த துக்கம் அல்லது வருத்தம் இருக்கு பாருங்க, அது தேவன் அதுல ஈடுபடுவதனால அதற்கு மன்னிப்பும் உண்டு, அதற்கு ரட்சிப்பும் உண்டு, அதற்கு முடிவும் உண்டு.
2: But God's regret has an end, it has a forgiveness and it has a salvation because God is involved in it.
1: இல்ல, the regret that is of God, godly regret brings repentance, it also brings salvation and it stays only for a while. It is not consistent, it is not a constant. தேவனுக்கு அடுத்த துக்கத்தை நாம் கொண்டிருந்தால் அந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார்.
2: If you have godly regret, the Lord will turn that regret into joy.
1: நல்லா நீங்க விளங்கிக்கொள்ளணும்.
2: You have to understand this.
1: பாருங்க ரெண்டு விதமான துக்கம் இருக்கு.
2: There are two kinds of sorrow.
1: கொஞ்சம் விளக்குற உங்களுக்கு விளங்கும்படி விளக்குறேன்.
2: I will explain you that you may understand.
1: ஒரு துக்கம் உலகத்திற்கேற்ற துக்கம், லௌகீக துக்கம் சொல்றோம் பாத்தீங்களா, உலக மக்கள் கொள்ளுகிற துக்கம் எப்படிப்பட்ட துக்கம்னு கேட்டீங்கன்னா, தாங்கள் செய்த குற்றங்கள் வந்து தேவனுடைய இருதயத்தை வருத்தப்படுத்தி விட்டது அப்படின்னு அவங்க துக்கப்படுறது இல்ல.
2: This worldly regret is where people don't understand that their sins or mistakes have grieved the heart of God.
1: They don't realize that. அப்படி ஒரு துக்கம் அவங்க கொள்றது இல்ல.
2: They don't have such kind of regret.
1: அவங்க துக்கம் எப்படிப்பட்டதுனா, தாங்க செய்த குற்றத்திற்காக ஒரு பின்விளைவு வரப்போகிறது, ஒரு தண்டனை வரப்போகிறது, ஒரு வேதனை வரப்போகிறது அப்படின்னு தான் அவங்க துக்கப்படுறாங்க.
2: They will only feel because or regret because of the consequences they may have to encounter because of the mistake they committed.
1: அவங்களுக்கு அந்த பின்விளைவுகளை பற்றிய ஒரு அறிவோ அல்லது பின்விளைவுகள் உடனே வராத போதோ அவங்க செய்த குற்றங்களுக்கு அவங்க வருத்தமே பட மாட்டாங்க.
2: But when they don't have the understanding about these consequences or if they don't see those consequences immediately, they will not regret for it.
1: அதாவது என்னன்னா, தங்கள் செய்த தவறுகளுக்கு உடனே அவங்களுக்கு தண்டனை வராததுனால மனுபுத்திரனுடைய இருதயம் வந்து அவர்களுக்குள்ள தைரியம் கொண்டிருக்குன்னு பார்க்கிறோம்.
2: We read, just because they don't get their punishments immediately, their heart is bold and confident enough.
1: அப்போ அவங்க ரொம்ப கான்ஃபிடண்டா மாறிடுறாங்க. அவங்களுக்கு என்ன தப்பு பண்ணாலும் ஒன்றும் அவங்களுக்குள்ள ஒரு வருத்தமே வருது கிடையாது.
2: So they become so confident, they don't regret even if they commit. ஏன்னா
1: அவங்க வருத்தெல்லாம் எதை பத்தினது கேட்டா எனக்கு தண்டனை வந்துருமோ அதுதான் பயமே தவிர தப்பு பண்ணிட்டேன்னு பயம் கிடையாது.
2: It's because they are much afraid of the consequence and the punishment but not regretting about the mistake.
1: நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது நான் நினைக்கிறேன்.
2: I think you understand it.
1: அதாவது அவங்கள வருத்தப்படுத்துறது என்னன்னா, தண்டனை அனுபவிக்கணுமே, ஜெயிலுக்கு போகணுமே, அடி வாங்கணுமே, ஃபைன் கட்டணுமே, இதுக்கு தான் வருத்தமே தவிர, ஐயோ வானத்திற்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேனே அப்படி வருத்தம் உங்களுக்கு கிடையாது.
2: They only regret because they may have to face the consequence, they may have to go through this punishment, they have to pay the fine, but they don't regret realizing that they have grieved the heart of God and committed mistake against the Lord.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: இந்த லாசருவும் ஐஸ்வர்யவானோட ஓமானம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்.
2: We know the incident of this rich man and Lazarus.
1: அந்த ஐஸ்வர்யவான் தான் செய்தது தவறு என்று அவன் கடைசி வரைக்கும் உணர்வே வரல.
2: This rich man never realized that what he committed was wrong until the end.
1: அது விளங்குதா உங்களுக்கு?
2: Can you understand?
1: அவன் கடைசி வரைக்கும் ஆபிரகாம்ட்ட கேட்டது வந்து, ஐயா என் பாவத்தை மன்னிங்கன்னு அவன் கேட்கல, எனக்கு இந்த வேதனை உள்ள இடத்துல இருந்து என்ன வெளியே வரணும், அதுக்கு தான் வழி செய்யுங்க.
2: Until the end he asked Abraham not for the forgiveness of sins but to just bring him out of this place of torment.
1: நான் தவறு பண்ணிட்டேன்னு அவன் உணரல.
2: He never regretted that he committed a mistake.
1: அவனுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, நாக்கெல்லாம் வரலுது.
2: His problem is that he is feeling very thirsty.
1: அது மட்டும் இல்ல, எனக்கு அஞ்சு சகோதரர் இருக்கு, அவங்க இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வந்திர கூடாது.
2: And also I have five brothers, they should not come to this tormenting place.
1: தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேனே அப்படி வருத்தம் கிடையாது.
2: He never felt that he sinned against God.
1: பாருங்க ஏன் வந்து அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தின் முடிவில் வந்து அவன் இரக்கம் பெற்றான்னு சொன்னா, அவனுக்கு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இருந்துச்சு. அவன் வந்து உன்னை வழங்கி கொண்டான், பரத்திற்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன்.
2: Why does this publican receive mercy at the end of his prayer? Because he had a true regret and remorse that he committed sin against the Lord and his heaven.
1: தண்டனை வந்துரும் அவன் பயப்படல.
2: He was not afraid of the punishment.
1: ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபையாயிரும்.
2: But Lord, be gracious upon the sinner.
1: இளையகுமாரனுக்கு ஏன் தயவு கிடைச்சது?
2: Why did the younger son receive mercy?
1: இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கூலா பேசுறாங்க. இன்னைக்கு நீ ஆண்டவர்ட்ட வந்துட்டீனா உனக்கு ஷூ கிடைச்சிரும், உனக்கு வஸ்திரம் கிடைச்சிரும், மோதிரம் கிடைச்சிரும், சாப்பாடு கிடைச்சிரும், ஆண்டவர் அப்படியே அக்செப்ட் பண்ணிடுவார். ஆனா அந்த அக்செப்ட் பண்றதுக்கு முன்னால நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்.
2: But they say very coolly today, they preach coolly saying that if you come to Lord, you will receive your sandals, receive your new robe, receive the father will accept you as you are. But what the words that he uttered is very important before he got it.
1: அவனுக்கு வந்து அவங்க அப்பாட்ட வரும்போது ஆக்சுவலா அதை ட்ரிகர் பண்ணது என்னன்னு கேட்டா அவன் தப்பு பண்ணிட்டான்னு ரியலைஸ் பண்ணது என்னன்னு கேட்டா அவன் சுற்றி இருந்த ப்ராப்ளம்ஸ்.
2: So what made him realize that he committed a mistake is the problem that was around him.
1: பசி வந்து அவனுக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வந்தது.
2: The hunger that he had brought a realization in him.
1: தன்னோட தகப்பனுடைய அன்பை அவன் உணர்ந்தான்.
2: He began to feel the love of his father.
1: அந்த உணர்வு வந்த உடனே எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுங்கன்னு அவன் கேட்கல.
2: So when he felt it, he did not ask for food alone.
1: ஆரம்பம் மாம்ச துக்கம் அவனுக்குள்ள முதல்ல ஆரம்பிச்சது மாம்ச துக்கம்.
2: So initially it started as a fleshy sorrow or regret.
1: அதாவது உலக துக்கம் நான் சொல்வேன்.
2: I can call it as a worldly regret.
1: எங்க அப்பா வீட்ல வந்து வேலைக்காரனுக்குலாம் சாப்பாடு இருக்கு, எனக்கு சாப்பாடு இல்லையே.
2: All my servants in my father's house have food but I don't have any food.
1: நான் அந்த பகுதியை வாசித்து நான் நல்லா நீங்க வழங்கி கொள்வீங்க. பிகினிங் எப்படினா ஒரு உலக மனுஷனை போல சாப்பாடு எங்க கிடைக்குதோ அது சொர்க்கம்.
2: So beginning it was like a worldly man, if you get food that is enough.
1: அவனோட பெரிய பிரச்சனை என்னவா தெரிஞ்சதுன்னா பசி தான் பெரிய பிரச்சனையா தெரிஞ்சது.
2: His hunger was considered to be greatest problem for him.
1: ஆனால் அவன் எழும்பும்போது,
2: but when he realized and got up,
1: வேதம் சொல்லுகிறது அவங்க அப்பாட்ட போய் சொன்னானா பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன்.
2: He said unto his father, I have sinned against you and heaven.
1: உலக துக்கம் வேற, தேவனுக்கு அடுத்த துக்கம் வேற.
2: Worldly regret is different, godly regret is different.
1: உலக துக்கம் நம்மை அழிச்சிரும்.
2: Worldly regret will destroy us.
1: அது நம்மை மனம் திரும்ப விடாது.
2: It will never let us repent.
1: உலக துக்கம் வந்து தப்பித்து செல்ல ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்கும்.
2: Worldly regret will seek for way of escape.
1: யார் மேலயாவது பழி போட்டு நாம தப்பிச்சிரலாமா?
2: So shall we blame someone else and escape from this?
1: தற்காலிகமான ஒரு விடுவு எங்கயாவது கிடைக்குமா?
2: Is there any temporary deliverance?
1: இந்த உலகத்துக்கு ஏற்ற துக்கம் இருக்கு பாருங்க, அவனை வந்து இன்னும் மோசமான ஒரு பாவியாக தான் மாற்றும்.
2: This worldly regret will make him more worse.
1: அதாவது இப்ப பாருங்க, உலகத்துல ஒரு குற்றம் புரியறவங்களுக்கு வந்து அவங்க பிடிக்கப்படுறாங்க, தண்டனை கொடுக்கப்படுது, அவங்களுக்கு வந்து ஃபைன்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க.
2: ஸோ பீப்பிள் ஹூ டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், தேர் காட் தேர் தஸ் பனிஷ்மெண்ட் தட் இஸ் கிவன் அண்ட் தே ஆல்சோ ஃபைன் பெனால்ட்டி ஃபார் தெம்.
1: ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா அந்த குற்றத்திலேருந்து வெளியே வர்றதில்லை.
2: பட் மோஸ்ட் ஆஃப் தெம் வில் நாட் கம் அவுட் ஆஃப் தட் மிஸ்டேக்.
1: அவங்க உள்ளே போகும்போது இருந்த குற்றவாளியை பார்க்கலாம், வெளியே வந்த பிறகு இன்னும் மோசமான குற்றவாளியா மாறுறாங்க.
2: They become more criminal than how they were before they entered into it.
1: ஏனா அவங்க வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லது அவங்க சரியாயிட்டா கூட அவங்களோட வருத்தம் என்னன்னு கேட்டா, பிரிசன்ல போய் உட்கார்ந்துட்டேனே, எனக்கு அவமானம் வந்துருச்சு, என் பேர் கெட்டு போச்சு, இதான் அவங்களுக்கு வருத்தம்.
2: So what is their regret and what they worry about is that I became an accuser, I became a criminal, I have been to prison.
1: ஆனா உண்மையா மனம் திரும்புதலையும் ரட்சிப்பை அடையறவன் யாருன்னு கேட்டா தேவனுக்கு அடுத்த துக்கம் உள்ளவன்.
2: But who will receive true repentance and salvation who have a godly regret.
1: நல்ல கவனிங்க. அதனால தான் இந்த இடத்துல பேதுரு sorry பவுல் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க.
2: That's why you can look at the word that Paul says here.
1: என் நிருபத்தினால உங்களை நான் துக்கப்படுத்தி இருந்தேன், ஆரம்பத்தில் எனக்கும் துக்கம் வரச்சான, இப்ப நான் துக்கப்படுறது இல்ல.
2: I made you sorry with my letter but initially I regret for it but I do not regret now.
1: அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறாரு.
2: Then he continues.
1: அவர் இந்த துக்கம் வந்து கொஞ்ச காலம் மாத்திரம்.
2: But this regret is only for a while.
1: கொஞ்ச காலம் மாத்திரம்.
2: It is only for a while.
1: நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்காகவே, மனம் திரும்புவதற்கு ஏதுவாகவே துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே.
2: Now I rejoice not that you were made sorry but that sorrow led to repentance and you were made sorry in a godly manner that you might suffer loss from us in nothing.
1: அதுல சொல்றது பாருங்க, அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதிலாலும் உங்களை துக்கப்படுத்தினது.
2: So it says that epistle made you sorry though only for a while.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: First way to deal with regret, நம்ம வாழ்க்கையில வந்து வருத்தங்களை எப்படி கையாளணும் அப்படின்னு சொன்னா, அந்த வருத்தம் முதலாவது தேவனுக்கு அடுத்த வருத்தமா இருக்கணும்.
2: So the first way to deal with regret is that should be a godly regret.
1: தேவனுக்கு அடுத்த துக்கமா இருக்கணும்.
2: It should be a godly regret.
1: அதை நீங்க முதல்ல இன்ஷூர் பண்ணணும்.
2: You have to ensure that.
1: உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, உங்க மனைவிக்கு விரோதமாக, கணவனுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, பெற்றோருக்கு விரோதமாக, அதிகாரிக்கு விரோதமாக அப்படின்ற துக்கத்தை பார்க்கலாம். இதற்கு பின்பாக நான் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணுமே, அவரை வருத்தப்படுத்திட்டேனே, பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்திட்டேனே அப்படின்ற துக்கம் முதல்ல உங்களுக்கு இருக்கணும்.
2: So more than regretting for that you have done for your family, for your husband or wife or children or boss, you should regret that you have grieved the heart of God and did this against the Lord.
1: அப்புறமா என்ன செய்யணும்?
2: And what is supposed to do?
1: First thing என்னன்னு சொன்னா, உங்கள் துக்கத்திலேயே தரித்திராதிருங்கள்.
2: First, do not linger in regret.
1: எழுதிக்கொள்ளுங்க.
2: Write it down.
1: உங்க துக்கத்திலேயே அல்லது வருத்தத்திலேயே தரித்திராதீங்க.
2: Do not linger in regret.
1: அங்கேயே தங்கி விடாதீங்க.
2: You don't linger there.
1: கர்த்தர் உங்களுக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை தர்றாரா?
2: If the Lord gives you godly regret.
1: உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபத்தை தர்றாரா?
2: If the Lord gives you remorse in you.
1: நம்முடைய பாவத்தை குறித்தும், தேவனுடைய நீதியை குறித்தும், வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் நம்ம கண்டித்து உணர்த்துறாரா?
2: If the Lord convicts you about the sin, about your sins and also about the judgment that is to come.
1: நான் சொல்லுவேன், நீங்க அதுலயே உட்கார்ந்திருக்காதீங்க.
2: Actually don't linger in it.
1: நீங்க எழுந்திருந்து நீங்க தேவனடை வாங்க.
2: You have to rise up and come to God.
1: அவர்ட்ட ஓடி வாங்க.
2: You come running to God.
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்படைய மாட்டான்.
2: He who conceals his sins, he will not prosper.
1: அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெற்றுவான்.
2: But he who confesses his sins, he shall receive mercy.
1: இளைய குமாரன் வந்து ரொம்ப வேதனைப்பட்டான். இப்படி நான் பசியினால வாடுகிறேனேன்னு வருத்தப்பட்டான்.
2: This younger son, he regretted and he felt sorry that he is suffering from hunger.
1: ஆனால் உடனே அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னா, இப்பொழுது நான் எழுந்திருப்பேன், என் தகப்பனிடத்திலே போவேன்.
2: But the word that he uttered immediately was that I will rise up now and go to my father.
1: பாருங்க, இந்த பிசாசுனுடைய வேலை என்னன்னா, நமக்கு தேவனுக்கு அடுத்த துக்கம் வந்துட்டா கூட நம்மளை எழும்ப விட மாட்டான்.
2: This Satan is the one who works in us that he will not let us rise up and go to God even if you have godly regret.
1: அந்த தேவனுக்கு அடுத்த துக்கத்தை நமக்கு வந்தவனே அவன் சொல்லுவான், பாரு நீ தப்பு பண்ணிட்ட, நீ இனிமே எழும்ப முடியாது, நீ மாற முடியாது, நீ முன்னேற முடியாது, இப்படியே உட்கார், அழுதுட்டே இரு, வாழ்நாள் எல்லாம் அழுதுட்டே இரு.
2: Even if you have godly regret, he will say, see, you have done something against God, you cannot rise up, you cannot go again to God, you have to lie there weeping all through your life.
1: நீ குற்ற மனசாட்சியில இருக்கறியா? கண்டிப்பா நீ குற்றம் செய்தவன் தான்.
2: So if you feel guilty, then you are.
1: நம்ம பழைய பாவங்கள்ல நம்ம தொடர்ந்து உழன்று கொண்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அப்படியே நாளை எல்லாம் வீணாக்கணும்ன்றது அவனுடைய நோக்கம்.
2: So he is very intentions that we have to skirm in our past sins and we have to be lingering in the past sins.
1: வேதம் சொல்லுகிறது,
2: the Bible says,
1: அவர் நம்முடைய பாவங்களை நினையாதிருக்கிறார்.
2: God remembers our sins no more.
1: அதை நினைக்கவே மாட்டார்.
2: He will never remember.
1: அப்படி அர்த்தம் என்னன்னா, தேவனுக்கு ரொம்ப மறதின்னு அர்த்தம் கிடையாது.
2: So it doesn't mean that God is a forgetful God.
1: அவருக்கு ரொம்ப மறதி.
2: So he is an absent minded.
1: கிடையாது, அப்படி கிடையாது.
2: Not that way.
1: அர்த்தம் என்னன்னா, நாம் அதை அறிக்கை செய்து தேவனிடத்துல விட்டுவிடும் போது தேவன் அதை திரும்ப திரும்ப தாமுனால கொண்டு வர்றது இல்ல.
2: So when we confess the sins and leave it to God, the Lord never bring those sins again before him.
1: எவ்வளவு பெரிய துக்கத்துல நான் இருந்தாலும், தேவனுக்கு அடுத்த மனஸ்தாபம், தேவனுக்கு அடுத்த வருத்தம் எனக்கு வந்திருந்தா கூட நான் அதுல தொடர்ந்து தரித்திருக்க மாட்டேன். ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையும்படி கிருபாசன தண்டைக்கு வருவேன்.
2: So no matter how great is my regret, when I get this godly regret, I will never linger in regret, but rather I will run to the throne of grace from where I can obtain mercy.
1: நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எழும்புங்க.
2: You have to rise up from your place.
1: இருக்கிற இடத்துல இருந்து எழும்புங்க.
2: You have to arise from where you are.
1: அங்கேயே உட்கார்ந்து கொண்டு இருக்காதீங்க.
2: Don't linger and stay where you are.
1: பிசாசு சொல்லுவான், இங்கே இருந்துரு, இதான் முடிவு, இதான் வாழ்க்கை, இதான் வருங்காலம்.
2: Devil may say this, you have to linger here, this is your end, this is your future, this is everything.
1: மறந்துடாதீங்க, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான்.
2: Don't forget he is a liar and he is a father of lies.
1: ஆண்டவர் நம் பாவத்திலேயே உழன்று கொண்டு துக்கத்திலேயே உழன்று கொண்டிருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பல.
2: God doesn't desire that we have to stay in our sins and squirm in our past sins.
1: நீ துக்கமுள்ளவர்களாகவே நீங்க திரிந்து கொண்டு வாழ்க்கைய வருங்காலம் எல்லாம் நீங்க வாழணும்ன்றது தேவ திட்டம் அல்ல.
2: God's intention and plan is not that that we have to stay in our sins and look at a future with sins.
1: அதாவது நம்ம எப்பவுமே வருத்தத்திலே regret பண்ணிட்டே ஐயோ இப்படி செஞ்சிட்டேனே அப்படி செஞ்சிட்டேனே இப்படி நடந்துருச்சே அப்படி நடந்துருச்சேன்னு அடுத்தவங்க வாழ்நாள்ல உள்ள 20 வருஷமோ 50 வருஷமோ இப்படியே நீங்க அழுதுட்டு உட்கார்ந்திருக்கணும்ன்றது தேவ நோக்கம் அல்ல.
2: God's motive and purpose is not that we have to linger in our regret thinking that we have committed this sin and linger in our regret for next 20 years or 30 years it might be.
1: நீங்க அதுல நிலைத்திருக்காதீங்க தரித்திருக்காதீங்க எழுந்திருந்து தேவனிடத்துல வாங்க.
2: Don't linger in regret but rather rise up and come to God.
1: தேவனிடத்துல வாங்க.
2: You come to God.
1: பாவியான ஸ்திரீ ஊரறிஞ்ச பாவியான ஸ்திரீ தான்.
2: The sinful woman was a sinful woman according to the world.
1: ஆனா இயேசு பரிசேயின் வீட்ல பந்தி இருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே நேரா அங்க வந்துட்டா.
2: But when she heard that Jesus was having a feast in the house of a Pharisee she came there.
1: அங்கே வந்து இயேசுவின் பாதத்துல இருந்து மன்னிப்பை பெற்று கொண்டு போனா.
2: There she fell at the feet of Jesus and received a forgiveness.
1: சகேயு அந்த ஊரறிந்த பாவிதான்.
2: Zacchaeus is a sinner according to that place.
1: ஆனா இயேசு தான் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன உடனே சந்தோஷத்தோட அவரை கூட்டி கொண்டு வீட்டுக்கு போனான்.
2: But when Jesus told that he will come to his house he received him very happily.
1: அவனுக்கு வருத்தம் இருந்திருக்கும். அவனுக்கு தெரியாமல ஒண்ணுலாம் சரி தப்புன்னு அவன் தெரியாமனும் இல்ல.
2: It's not that he did not have any regret or he don't feel that what he is doing is wrong.
1: ஆனால அந்த தேவனுக்கு அடுத்த வருத்தத்தை அவன் என்ன செய்தானா நான் வந்து அநியாயமா வாங்கினதை நாள தனியா கொடுத்துறேன் ஆஸ்திய பாதிய வேணா கொடுத்துறேன் இதுல இந்த வாழ்க்கையில நான் வாழ விரும்பல நான் முன்னேறேன்.
2: But he took a decision whatever I received in unjust manner I give it 4 times I will also give half of my possession I don't want to linger in this kind of regret anymore.
1: அதனால தான் வேணும் சொல்ற இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்துல கோபம் மூட்டினது போல நீ கோபம் மூட்டாதீங்க.
2: That's why the Bible says if you hear his voice today do not anger him that you angered him in the days of wilderness.
1: இன்றைக்கே இரட்சின நாள் இன்றைக்கே அனுக்கிரக காலம்.
2: So this is the day of salvation this is the appointed day.
1: இன்றைக்கு அவர்ட்ட திரும்பி வாங்க.
2: So you return to him today.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நான் முன்னாடி கூட ஒரு இந்த சம்பவத்தை நான் சபையில சொல்லியிருக்கேன்.
2: So I have already told this incident in the church.
1: ஒருமுறை ஒரு போதகர் ஒருவர் ஒரு ஆலயத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்.
2: Once a pastor was ministering in a church.
1: 40 வருஷமா அவர் ஊழியம் செய்தார்.
2: He was ministering for almost 40 years.
1: ஒரு நாள் சில விசுவாசிகள் அவரிடத்துல வந்து சொன்னாங்களாம் பாஸ்டர் நம்ம சர்ச்சில் ஒரு வயசான பாட்டி அம்மா ரொம்ப தொந்தரவு பண்றாங்க எல்லாத்தையும் போயிட்டு நான் இயேசுவை தரிசனத்துல பார்த்தேன்னு சொல்லிட்டே இருக்காங்க.
2: So once all the believers came and complained that pastor so we have a old woman in our church who always complains and says that she who always claims that she has seen Jesus in her vision.
1: அப்ப நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லி அந்த அம்மா வாயை அடக்குங்க பாஸ்டர்.
2: So pastor you speak something and shut her mouth.
1: Pastor na naan paathukuren neenga vittrunga na.
2: Pastor said I will take care of it you leave.
1: Andha amma andhik aaradhana mudinjona jabikkiruk vandanga.
2: So that day after the service ended she came for praying.
1: Appo ivar andha amma paathu kettaanga enna amma neenga yesuva darshanathil adikadi paakringala.
2: So pastor asked him do you see Jesus very often in your vision?
1: Appo andha amma sonanga amma adikadi yesu en darshanathil varraaru.
2: So she said yes yes pastor I used to see Jesus very often.
1: Yesunara na nambala.
2: She said I don't believe it.
1: Adhu unmai illa.
2: That is not true.
1: Appo andha amma illa ya nambu உண்மையாவே இயேசு என்னிடத்துல தரிசனத்துல வந்து என்னோட பேசுவாரு.
2: But she said it is true that Jesus will appear to me in a vision and speak with me.
1: அப்ப இந்த பாஸ்டர் சொன்னாராம் ஓகே அப்ப அது உண்மையா இருக்குமானா?
2: So pastor said if it is true.
1: நான் ஒரு சின்ன சோதனை வைக்கிறேன் அதை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க சொல்றது உண்மை நான் நம்புறேன்.
2: So I will give you a test and if you pass in the test then I will believe that what you say is truth.
1: அப்ப அந்த அம்மா என்ன ஐயா என்ன செய்யணும் கேட்டாங்க.
2: So she asked what am I supposed to do?
1: அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாராம் 40 வருஷத்துக்கு முன்னால நான் பைபிள் ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு தப்பு பண்ணேன். அந்த தப்பு என்னன்னு சொல்லி இயேசுட்ட கேட்டு வந்து சொல்லுங்க அப்ப நீங்க சொன்னது சரியா இருக்கும்னா நீங்க இயேசுவை பாத்தீங்க நான் நம்புறேன்னாராம்.
2: So pastor said 40 years ago I did a mistake in my bible school you asked Jesus what is that mistake and if he says correctly then I will believe that you are Jesus appearing to you in a vision.
1: இந்த அம்மா சரி ஐயா கேட்டு சொல்றேன்னு போயிட்டாங்க.
2: So she said okay and she left.
1: இந்த பாஸ்டர் நினைச்சாராம் பரவாயில்ல இந்த பிரச்சனை இன்னியோட முடிச்சிட்டோம்.
2: So pastor thought I am finishing this problem by today.
1: அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா வந்திருந்தாங்க.
2: Next week Sunday that woman came.
1: நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டா
2: what incident happened actually
1: இந்த பாஸ்டர் வந்து பைபிள் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு வாலிபனாக ஒரு தவறு பண்ணியிருந்தார்.
2: So as a young man this pastor had committed a mistake during his bible school.
1: அந்த இரவிலேயே ஒரு உணர்வு அவருக்குள்ள இந்த தெய்வீக துக்கம் உண்டானது.
2: So that night he had a kind of godly regret.
1: அவர் போய் என்ன பண்ணாரா நேரா அந்த பைபிள் ஸ்கூல்ல ஒரு சாப்பல் இருந்துச்சு அதுல போய் முழங்கால் படிட்டு ஒரு மணி நேரம் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை மனம் திரும்பினார்.
2: So he went to the chapel that was present in the bible school and he received forgiveness from the lord.
1: வந்து படுத்துட்டார், நிம்மதியா வந்து படுத்தார்.
2: And he came and slept peacefully.
1: ஆனா அடுத்த நாள் திரும்ப சாயங்காலம் ஆன பொழுது அந்த பழைய தவறு வந்து மனதுக்கு வந்துச்சான். உண்மையா ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிட்டாரா தெரியலையேன்னு சொல்லி பயந்துட்டு திரும்ப போய் அவர் போய் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஜெபம் பண்ணார்.
2: But next day again he had a feeling whether the Lord has truly forgiven my sins or not. So again he went to the chapel and prayed for another 1 hour.
1: அப்போ அந்த குற்றம் வர குற்ற உணர்வு போன மாதிரி இருந்துச்சு.
2: So he thought, he felt like that guilty conscience has left him.
1: அடுத்த நாள் வந்தா திரும்ப அதே மாதிரி ஃபீல் பண்ணாரு.
2: But the next day again he felt guilty.
1: உண்மை என்ன தெரியுமா?
2: The truth is
1: அடுத்த 40 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து டெய்லி ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிச்சிரும், இந்த பாவத்தை மன்னிச்சிரும்னு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணார்.
2: For the next 40 years he was daily praying, Lord please forgive me this sin.
1: இந்த பாட்டி அம்மாட்ட இப்ப சொல்லி விட்டுருக்காரு என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டுவா.
2: So now he told this old grandmother to ask and inquire what is the mistake that he committed.
1: இந்த அம்மாவும் அந்த ஆராதனைக்கு வந்தாங்க.
2: She also came to that service.
1: கூப்பிட்டு கேட்டாரா, என்னம்மா இயேசுவை பாத்தீங்களா இந்த வாரம்?
2: He asked him, or did you see Jesus?
1: என்ன தப்பு பண்ணார்னு கேட்டேன்.
2: I asked pastor, I asked Jesus, what is the mistake that a pastor committed 40 years ago?
1: Yes, அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு.
2: Jesus remained calm for some time.
1: உங்க பாஸ்டர் ஏதோ தப்பு பண்ணாரு.
2: Your pastor committed a mistake.
1: ஆனா அவர் அதுக்கு மன்னிப்பு கேட்டாரு.
2: But he asked forgiveness for it.
1: அவர் என்ன தப்பு பண்ணாருன்றத நானே மறந்துட்டேன் அப்படினு சொன்னார்.
2: I forgot what he committed.
1: அவர் என்ன தவறு செய்தார்ன்றத நான் மறந்துட்டேன்.
2: I forgot what mistake he committed.
1: எவ்வளவு உண்மை அது.
2: How true it is.
1: நாம் நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிடுவோமானால் மன்னித்து அவைகளை நினையாதிருக்கிறார்.
2: If we confess our sins, he will forgive us and he will never remember it.
1: நீங்க ஆண்டவற்ற மன்னிப்பை கேட்டுட்டு அதே வருத்தத்தில் போய் அப்படியே தரிச்சிருக்காதீங்க, அதிலே உட்கார்ந்துருக்காதீங்க.
2: If you have received forgiveness from the Lord, don't linger in that regret anymore.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: உங்களுடைய கடந்த கால தவறுகளை குறித்த வருத்தங்கள்ல முதலாவது தரித்திராதீங்க.
2: First way to deal with regrets, do not linger in regret.
1: இரண்டாவது,
2: second,
1: வருத்தங்கள்ல இருந்து வெளியே வருவதற்கு வழி என்ன?
2: What is the way to deal with regrets?
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 10 வசனத்துல வாசிக்கிறோம்.
2: Revelation 12:10
1: அங்கே வாசிக்கிறோம், தேவனுக்கு முன்பாக, நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன்
2: For the accuser of our brothers have been thrown down, who accuses them day and night before our God.
1: ரொம்ப அருமையா இருக்கு.
2: It is very beautiful.
1: இவன பிசாசு குறித்து சொல்லப்பட்ட ஒரு டைட்டில் என்னன்னு கேட்டா அவன் யாருன்னா சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன்.
2: The title that was given to this devil is the accuser of our brethren.
1: நமக்கு இருக்கிற பெரிய போராட்டம் இதுதான்.
2: So this is the great struggle we have.
1: தேவன் மன்னிக்கிறவர் நமக்கு தெரியும்.
2: We know our God forgives our sins.
1: தேவன் இடத்துல மன்னிப்பை நம்ம கேட்டுட்டோம்.
2: We have also received forgiveness from him.
1: ஆனா இந்த சகோதரரை தொடர்ந்து குற்றம் சுமத்துகிற ஒருவன் இருக்கிறான்.
2: But we have a person who accuses the brothers continuously.
1: அவன் என்ன பண்றானா, நம்ம மன்னிப்பு கேட்ட பிறகு கூட நம்முடைய பழைய தவறுகளை பழைய பாவங்களை திரும்ப திரும்ப நம்ம மெமரியில ஓட விட்டு நம்மளை தொடர்ந்து எப்பொழுதுமே நிரந்தர குற்றவாளியாக நம்மள அவன் வந்து ஒரு ஒரு பிக்சர் காட்டுறான்.
2: But he will run this mistake that we have committed continuously in our mind and will give a picture that we are a permanent sinner.
1: ஆனால் இந்த குற்றம் சுமத்துகிறவனை எவ்வாறு ஜெயித்தார்கள்?
2: So how did they overcome this accuser?
1: அடுத்த வசனம் பாருங்க.
2: The next verse,
1: வெளிப்படுத்தல் 12:11.
2: Revelation 12:11.
1: வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை அல்லது குற்றம் சுமத்துகிறவனை ஜெயித்தார்கள்.
2: And they have conquered him, the accuser of the brethren, by the blood of the lamb and by the word of their testimony.
1: முதலாவது நான் சொன்னேன், உங்களுடைய வருத்தங்களிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் உங்கள் வருத்தங்களிலேயே தங்கி இருக்காதீங்க அப்படின்னு சொன்னேன்.
2: First I told you the first way to deal with regrets, do not linger in regret.
1: இரண்டாவது நான் சொல்லுவேன், உங்கள் வருத்தங்களிலிருந்து நீங்க வெளியே வர வேண்டுமானால் உங்களுடைய வருத்தங்களை சிலுவையின் அண்டையில கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல வைங்க.
2: Second, in order to come out of regret, Come to the cross and leave your regret at the cross.
1: சிலுவை அண்டையில் அதை விட்டுருங்க.
2: Leave it at the cross.
1: தேவனுடைய இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே குற்றம் சுமத்துகிறவனை நீங்கள் ஜெயிக்க முடியும்.
2: And you can overcome the accuser by the blood of the lamb.
1: 1 John 1:9 சொல்லுகிறது.
2: 1 John 1:9 says.
1: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார்.
2: If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness.
1: எந்த இடத்துல பரிபூர்ண விடுதலை கிடைக்குது?
2: Where you will have the perfect deliverance.
1: நம்முடைய வருத்தங்களிலிருந்து எப்பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கும்?
2: When we will receive our deliverance from our regrets.
1: நான் சொல்லுவேன், சிலுவை அண்டை கொண்டு வாங்க.
2: When you bring it at the cross.
1: நம்முடைய பாவங்களை போக்குகிற ஒரே ஒன்று இயேசுவின் இரத்தம்.
2: It is a Christ blood alone that can clean all our sins.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
2: The blood of Jesus will cleanse us from all our sins.
1: பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷ குமாரனுக்கு அதிகாரம் உண்டு.
2: The Son of God has the authority to forgive our sins.
1: வேறு ஒரு நாமம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக இந்த உலகத்துல கட்டளையிடப்படவே இல்லை.
2: There is no other name that is commanded to forgive our sins in this world.
1: நல்ல கவனிக்கணும் நீங்க.
2: You have to listen carefully.
1: உங்க வருத்தங்கள்ல இருந்து வெளிய வரணும்னா மன்னிப்பை பெற இயேசு வண்டை வாருங்கள்.
2: So in order to come out of your regrets, come to Jesus to receive forgiveness.
1: இப்போ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். தயவு செய்து எல்லாரும் கவனிங்க.
2: I'm going to teach you an important thing. Please listen carefully.
1: பாருங்க, ஒரு பக்கம் வேதம் என்ன போதிக்குதுனா இயேசு நமக்கு மன்னிப்பை கொடுக்க வல்லவர், போதுமானவர்.
2: On one side the Bible teaches our Jesus is sufficient and is able to forgive our sins.
1: இன்னொரு பக்கம் வேதம் என்ன போதிக்குதுன்னு சொன்னா நாமும் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மற்றவர்களுடைய குற்றங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம்.
2: So on the other side the Bible also teaches we have to forgive others as Christ forgave us.
1: இயேசு பரமண்டல ஜெபத்துல சொல்லி கொடுத்த ஜெபம் என்ன?
2: What is the prayer that Jesus taught in the heavenly prayer?
1: எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்.
2: Forgive us our trespasses as we forgive them that trespass against us.
1: அப்போ மன்னிப்பு பெறறத பத்தியும் வேதம் பேசுது, மன்னிப்பு கொடுக்கறத பத்தியும் வேதம் பேசுது.
2: So the Bible speaks about receiving forgiveness and also forgiving others.
1: தேவனிடத்தில் மன்னிப்பு கொடுக்கணும், மற்றவர்களை மன்னிக்கணும்.
2: We have to receive forgiveness from God and we have to forgive others.
1: ஆனா ஒரு முக்கியமான வார்த்தை இங்க அதிகமாக பயன்படுத்தப்படுது, அது வேதத்துல இல்ல.
2: But today an important word is used very much which is not present in the Bible.
1: அது என்ன தெரியுமா?
2: You know what is that?
1: உங்களையே நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள்.
2: Forgive yourself.
1: இந்த வார்த்தையை நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க.
2: You could have heard this very many places.
1: Forgive yourself. நீங்க செய்த தவறுகளுக்காக நீங்களே உங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள்.
2: You can forgive yourself for the sins that have come.
1: இதை அநேக சைக்காலஜிஸ்ட் வந்து அவங்களுடைய சைக்காலஜியில யூஸ் பண்றாங்க. அவங்களுடைய அவங்க வந்து அதை மக்களை வந்து குணமாக்குற குற்ற உணர்வுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஃபர்கிவ் யுவர் செல்ஃப், நீங்க முதல்ல உங்களை நீங்க மன்னிச்சுக்கணும், நீங்க உங்களை மன்னிச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க.
2: Many psychologists use this verse just to bring them out of their guilty conscious.
1: பாருங்க, நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: நம்முடைய குற்றங்களை நாமே மன்னித்துக் கொள்றதுக்கான அதிகாரம் தேவன் நமக்கு தரல.
2: The Lord has not given us any authority or power to forgive us our own sins.
1: அதாவது நம்முடைய குற்றங்களை நாமே மன்னித்துக் கொள்ள முடியுமானால் இயேசு இந்த உலக வர வேண்டிய அவசியமே இல்ல.
2: If we can forgive our own sins then it is not necessary for Jesus to come to this world.
1: வேணா நீங்க என்ன பண்ணலாம்னா என்னையே நான் மன்னித்துக் கொள்கிறேன், என்னையே மன்னித்துக் கொள்கிறேன் சொல்லி ஒரு உணர்வு ரீதியான ஒரு விடுதலை நீங்க பெறலாம்.
2: Maybe you can get a emotional deliverance saying that you forgive yourself.
1: ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன? ஒருவன் பாவம் செய்தா தேவனிடத்துல வந்து என்ன பண்ணணும்னா அறிக்கையிட வேண்டும்.
2: But the Bible says if a person commits sins he has to come to God and confess his sins.
1: நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார்.
2: If we confess our sins he is able and he is faithful to forgive us our sins and cleanse us.
1: நம்முடைய பாவத்தை நீக்கும்படி நமக்காய் பலியான ஒரே ஒரு பலி இயேசு.
2: Jesus the only sacrifice who sacrificed for our sins.
1: அவருடைய சிலுவை இல்லாமல் நம்முடைய குற்ற உணர்விலிருந்து உண்மையான மன வருத்தத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடையவே கிடையாது.
2: There is no deliverance for us from our regrets without his cross.
1: நான் சொல்லுவேன், நீங்க அவரண்டே வாங்க.
2: I tell you come to him.
1: அவருடைய இரத்தத்தண்டைக்கு வாங்க.
2: You come to his blood.
1: அவருடைய கிருபாசனத்தண்டைக்கு வாங்க.
2: Come to his throne of grace.
1: இன்னும் சொல்லுவேன், அவருடைய வார்த்தை அண்டைக்கு வாங்க.
2: I tell you come near his word.
1: அடிக்கடி உங்க மனசுல அந்த ரிக்ரெட் வந்துட்டே இருக்கா?
2: If you have that regret very often in your life.
1: இயேசுவே, உம்முடைய வசனமாகிய தண்ணீரால் என்னை சுத்திகரியும் சொல்லித வசனத்தை நல்லா உங்களுக்குள்ள கழுவும்படி இடம் கொடுங்க.
2: You give room for the word of God which is like a water to wash your heart.
1: அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரே.
2: That's what apostle Paul says.
1: இயேசு கிறிஸ்து எப்படி தம்முடைய சபையாகிய மனவாட்டியை நேசிக்கிறார்.
2: Like how Jesus loves his own bride at the church.
1: திருவசனத்தின் தண்ணீரை கொண்டு ஆண்டவர் அவளை சுத்திகரிக்கிறார்.
2: By cleansing and purifying of the
1: washing of the water by the word. அவர் சொல்லுகிறாரு அதுல அவளுடைய கரை திரை பிழை முதலான எல்லாவற்றையும் அவளை விட்டு நீக்கிறார்.
2: He says all the blot, all the blemish, all the wrinkles is being cleansed out from her.
1: யார் கொடுக்க முடியும் இது?
2: Who can give this?
1: இயேசு மாத்திரம் கொடுக்க முடியும்.
2: Only Jesus can give this.
1: அவருடைய வார்த்தை மாத்திரம் கொடுக்க முடியும்.
2: Only his word can do this.
1: அவருடைய ரத்தம் மாத்திரம் கொடுக்க முடியும்.
2: Only his blood can do this.
1: அவருடைய அன்பு மாத்திரம் கொடுக்க முடியும்.
2: Only his love can do this.
1: நீங்க அந்த சிலுவை அண்டை வாங்க.
2: You have to come to Jesus.
1: சிலுவை அண்டை வாங்க.
2: You have to come near the cross.
1: முதலாவது சொன்னேன்.
2: First I told you.
1: நீங்க இந்த வருத்தத்திலிருந்து வெளியே வரணும்னா அந்த வருத்தத்துக்குள்ளே உட்கார்ந்திருக்காதீங்க, எழும்புங்க.
2: First in order to come out of your regret, do not linger in regret.
1: நீங்க எழும்புங்க.
2: You have to rise up.
1: இரண்டாவது அதை சிலுவை அண்டை கொண்டு வாங்க.
2: Second leave it at the cross.
1: சிலுவை அண்டை கொண்டு வாங்க.
2: Leave it at the cross.
1: கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், ரொம்ப முக்கியமான காரியம்.
2: The third and important thing I want to say.
1: வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 5 வசனம் பாருங்க.
2: Revelation 2:5.
1: ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக.
2: Remember therefore from where you have fallen, repent and do the first works.
1: இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைக்கணும்.
2: You have to remember from where you have fallen.
1: மனந்திரும்பணும்.
2: You have to repent.
1: ஆதியில் செய்த கிரியைகளை திரும்ப செய்யணும்.
2: And you have to do the first works.
1: மூன்றாவது முக்கியமான காரியம்.
2: The third important thing.
1: கர்த்தருக்குள்ள பிரயாசப்படுங்க.
2: Labor in the Lord.
1: கர்த்தருக்குள்ள பிரயாசப்படுங்க.
2: Labor in the Lord.
1: உங்கள் வருத்தங்கள்ல இருந்து வெளியே வரணுமா?
2: In order to come out of your regrets.
1: முன்பு செய்தவைகளை திரும்ப செய்யுங்க.
2: You repeat the first works which you have done.
1: எபேசு சபை வந்து தேவனால் முதல்

0: love.
1: இப்போ இந்த குறையை கண்டு கண்டு ஆண்டவர் சுட்டி காமிச்சிட்டாரு.
0: The Lord pinpointed their mistake.
1: நான் நினைக்கிற சபை இப்போ உணர்ந்துருச்சு.
0: Now the church has realized.
1: ஐயோ நம்ம கிரியைகள்ல பிரயாசத்துல இந்த வேகத்துல அன்பு விட்டுட்டோமே.
0: See, because of our work and labor and other patience, we have lost the first love.
1: தேவனை மறந்துட்டோமே.
0: We have forgot God.
1: அவரை விட்டு பின் வாங்கிட்டோமே.
0: We have gone away from him.
1: அவரோடு இருக்கிற நெருக்கமான உறவு உடைஞ்சு போச்சு.
0: The intimate relationship is broken with him.
1: அதை சபை உணர்கிறது இப்போ.
0: The church realizes it now.
1: பரிசுத்தான் உணர்த்துகிறார்.
0: The Holy Spirit is convicting them.
1: ஆனா உணர்த்திட பிறகு
0: after they are convicted
1: கர்த்தர் கொடுக்கிற solution என்னன்னு கேட்டா,
0: what is the solution that the Lord gives?
1: நீ என்ன நிலையில இருந்து விழுந்தாய் என்பதை நீ நினைச்சு பார்ப்பா.
0: You have to remember from where you have fallen.
1: நீ மனம் திரும்பு.
0: You have to repent.
1: ஆனா அதோட விட்டுறாதே.
0: And don't stop with that.
1: நீ முன்பு செய்த கிரியைகளை நீ திரும்ப செய்.
0: You have to do the works that you did earlier.
1: நீ காரியங்களை திரும்ப செய்.
0: You have to repeat what you have done.
1: நீ நன்மையான பாதைக்கு உன்னை திருப்பு.
0: You turn yourself to the path of goodness.
1: சத்தியத்துக்கு திரும்ப வா.
0: You come and return to your truth.
1: நீ முன்னேறி செல்.
0: You progress forward.
1: கடந்ததை பத்தியே வருத்தப்பட்டு அப்படியே உட்கார்ந்து வாழ்க்கையை வீணடிச்சிடாத.
0: Don't waste your life thinking about your past alone.
1: நீ முன்னால செல்.
0: You have to go forward.
1: அப்போஸ்தலன் like பவுல கொஞ்சம் யோசித்து பாருங்க.
0: Think about Apostle Paul.
1: அவருடைய கடந்த கால வாழ்க்கை நிறைய பேருக்கு ரொம்ப துன்பத்தையும் துக்கத்தையும் கொடுத்த ஒரு வாழ்க்கை.
0: His past life was a life which really got pain and sorrow to many people.
1: அவரே சொல்றாரு, பாவிகள்ல பிரதான பாவி நான்னு சொல்றாரு.
0: So he himself says, I am the most the prime of all sinners.
1: அவர் சொல்றாரு, நான் வந்து சபையை துன்பப்படுத்தினேன்.
0: He said, I persecuted the church. I bet the believers.
1: அதுல அநேகர சிறையில அடைச்சேன்.
0: I also imprisoned many of them.
1: தேவ தூஷணம் சொல்லும்படி கட்டாயப்படுத்தினேன்.
0: I compelled them to blaspheme.
1: சிலர கொன்று போட்டேன்ற.
0: I also killed many people.
1: கொஞ்சம் யோசித்து பாருங்க, இதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப சபையில வந்து நின்னு பிரசங்கம் பண்ற சாதாரணக்காரன் நினைக்கிறீங்களா?
0: So do you think after doing all these things is it an ordinary thing or easy thing to come and preach in the temple of God?
1: நீங்க கொஞ்சம் மனுஷனா யோசிச்சு பாருங்க.
0: As a human you just think about it.
1: ஒரு விசுவாசிட்ட ஒரு வருத்தமோ ஒரு ஏதோ ஒரு சண்டையோ இருந்தாலே அதை மறக்க முடியல.
0: So if you have anything against a believer we are not able to forget that.
1: அடிச்சு உதைச்சு கொலை பண்ணி சபையே பாழாக்கிட்ட மனுஷன் அதே ஏரியால வந்து பிரசங்கம் பண்றாரு.
0: But this man who persecuted the church, who beat them, killed and imprisoned many people is coming to the same place and preaching now.
1: எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
0: So just imagine how it would be.
1: பேதுருவை யோசிச்சு பாருங்க.
0: Just think about Peter.
1: அவர் வாழ்க்கையில் தவறு நடக்காம இருந்துச்சா?
0: So did he not commit any mistake in his life?
1: ஆண்டவர் எவ்வளவோ எச்சரிப்பு கொடுத்து கூட கேட்காம இயேசுவை அறியேன் என்று மூன்று முறை அவன் வந்து மறுதலிக்கிறான்.
0: Even after receiving many warnings from Jesus, he denied Jesus 3 times that he don't know Jesus.
1: இப்போ இந்த மாதிரி வருத்தத்துல நம்ம வாழ்க்கையில சில தவறுகளை பண்ணிட்டு நிக்கும் போது என்னங்க செய்யறது?
0: So what to do when we regret having committed so many mistakes in our life?
1: இதற்கு ஆண்டவர் கொடுக்கிற சொல்யூஷன் என்ன?
0: What is the solution given by God?
1: நீ மனம் திரும்பிட்டியாப்பா?
0: Have you repented?
1: நீ வருத்தப்பட்டியா?
0: Have you regretted?
1: அதற்காய் கண்ணீர் வடித்தியா?
0: Have you shed tears for it?
1: நீ செய்த தவறு என்பதை உணர்ந்துட்டியா?
0: Have you regretted that what you have done is wrong?
1: முன்பு செய்தவைகளை திரும்ப செய்.
0: Then repeat what you have done earlier.
1: யோவான் 21:15 பாருங்க.
0: John 21:15.
1: ஆண்டவர் பேதுருட்ட வந்து சொல்றாரு.
0: Jesus said unto Peter,
1: என்னிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா?
0: Do you love me more than these?
1: அன்பாய் இருக்கிறேன் அறிவீர் ஆண்டவரே.
0: You know I love you Lord.
1: சரி, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. போ.
0: Then feed my lambs.
1: பழசிலே உட்கார்ந்திருக்காத.
0: Don't linger in the past.
1: மூன்று முறை நான் மறுதலிச்சிட்டேனே உட்கார்ந்திருக்காத.
0: Don't say sit or linger saying that you have denied me 3 times.
1: நீ ஆடுகளை மேய்.
0: You take care of my lambs.
1: ஆடுகளை மேய்.
0: You feed my lambs.
1: கர்த்தருக்காக வேலை செய்.
0: You work for God.
1: முன்னேறி செல்.
0: You go forward.
1: கடந்ததை விட்டுட்டு முன்னால போ.
0: You leave the past and go forward.
1: எபேசியர் 2:10 சொல்கிறது.
0: Ephesians 2:10 says.
1: நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம்.
0: For we are his workmanship created in Christ Jesus for good works.
1: அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
0: Which God prepared beforehand that we should walk in them.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நான் சொல்லுவேன், நாம் நேற்றைக்கு நடந்த தவறுகள் குற்றங்கள் இதிலேயே நாம் தரித்திருப்போமானால்,
0: if we linger in the past failures and past mistakes,
1: நாம் எந்த பிரயோஜனம் மற்றவர்களாக மாறிடுவோம்.
0: We will be not useful to anybody.
1: அதனால தான் ஒருவர் இப்படி சொன்னாரு.
0: That's why a person said this way.
1: நேற்றைக்கு நான் செய்த தவறுகளை அல்லது இன்று நான் செய்த தவறுகளை நினைத்தே நான் இரவெல்லாம் தூங்காமல் நான் விழித்திருப்பதை பார்க்கிலும் நாளைக்கு என்ன செய்வேன் என்பதை குறித்த திட்டத்தோடு தூங்க போவது நல்லது அப்படின்னு
0: சொன்னார். He said it is better to sleep on what you plan to do than to be kept awake by what you have done.
1: அருமையான வார்த்தை இது.
0: It is a very beautiful sentence.
1: நேற்றைக்கு நடந்ததை பற்றி நான் நினைச்சிட்டு தூங்காம அப்படியே படுத்துக்கிறத பார்க்கலாம், நாளைக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்றத நாம நினைச்சு திட்டமிட்டு தூங்க செல்வது நல்லது.
0: It is better to sleep on what you plan to do than to be kept awake by what you have done.
1: பவுல் சொல்றாரு,
0: பால் சேஸ்
1: பிலிப்பியர் 3

0: 13-14.
1: Philippians 3:13-14.
0: இப்போ நான் ஒன்றை செய்றேன்.
1: One thing I do.
0: நான் பெர்ஃபெக்ட் கிடையாது.
1: I'm not perfect.
0: ஆனா ஒன்று செய்றேன்.
1: But I do one thing.
0: பின்னானவைகளை மறக்கிறேன்.
1: I forget what lies behind.
0: முன்னானவைகளை நாடுறேன்.
1: I'm straining forward to what lies.
0: கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன்.
1: I press on towards the goal for the prize of the upward call of God in Christ Jesus.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: அவராலே அவருடைய குற்றங்களை மறக்க முடியாது.
1: He cannot forget what he has committed.
0: கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்டுகிட்டு இருக்கவங்களும் பவுல வந்து பழைய ஆளா தான் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க சில பேர்.
1: So also the people who heard his preaching would have seen him as a old Paul.
0: விசேஷமா அவர் துன்புறுத்தின இடங்கள்ல இவரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், இவரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து அவர் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைச்சிட்டு
1: இருக்கீங்க. Especially people who are affected by him, the families who are affected by him in the places where he preached, how did they see at him?
0: நிச்சயமா அவரை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய அப்போஸ்தலர் பாக்குறோமே தவிர, அவர்கிட்ட அடி வாங்கினவங்க, அவரால் சிறைக்கு போயிட்டு வந்தவங்க, அவரால் தங்களுடைய குடும்ப நபர்களை வந்து கொல்ல கொடுத்தவர்கள், மறிக்க கொடுத்தவங்க வந்து பவுல வந்து நார்மலா பாத்துக்க மாட்டாங்க.
1: But we see him as a great apostle now, but look at those families, those members who have lost them, who were beaten by him, who were imprisoned by him.
0: People who have lost their families, they would have not have forgiven him. பார்க்க பார்க்க வேதனையா தான் இருக்கும்.
1: They would feel really sorry.
0: இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் பிரசங்கம் பண்ண வந்திருக்காரு.
1: See, such a kind of man has come for preaching.
0: நிச்சயமா அவரை வந்து குற்றம் சுமத்திருப்பாங்க.
1: They would surely accuse him.
0: ஆனா பவுலுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது.
1: But Paul knew one thing.
0: எனக்கு வந்து பரிசு இந்த உலகத்துல கிடையாது, எந்த மனுஷனும் கொடுக்க மாட்டான், ஆனா பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஓடிட்டு இருக்கேன்.
1: My prize is not in this world. No person will give me, but I press towards a goal for the prize of the upward call.
0: குற்றம் செய்த பிறகு ஒருவேளை உலகம் உங்களை மன்னிக்காமலே போயிடலாம்.
1: Maybe this world may not forgive you after you have committed a mistake.
0: உங்க குடும்பம் உங்களை மன்னிக்காமலே போயிடலாம்.
1: Your family may not forgive you.
0: இந்த உலகத்துல நீங்க இழந்ததை, இழந்த நற்பெயரை நீங்க பெறாமலே போயிடலாம்.
1: Maybe you not receive the reputation, the name that you have lost in this world.
0: ஆனா இந்த உலகத்துக்காக ஓடாதீங்க.
1: But don't run for this world.
0: இனிமே இயேசுக்காக ஓடுங்க.
1: But run for God.
0: அங்கதான் உங்களுக்கு பந்தய பொருள் இருக்கு.
1: And only you have your prize.
0: நீங்க ஓட துவங்குற வரைக்கும் நீங்க ரிக்ரெட்ல இருந்து வெளியே வரவே மாட்டீங்க.
1: Until you start running, you cannot come out of your regret.
0: ஐயோ, என்னோட மனைவி என்ன ஏற்றுக்கொள்ளணும், என் பிள்ளைங்க ஏற்றுக்கொள்ளணும், சபை ஏற்றுக்கொள்ளணும், ஊழியக்காரன் ஏற்றுக்கொள்ளணும், சில பேர் ஏற்றுக்கொள்ளாமலே போயிடுவாங்க.
1: So see, my family should accept me, my wife should accept me, my children should accept me, my church should accept me. Some people may not accept you at all.
0: அத பத்தி வருத்தப்படாதீங்க.
1: Don't worry about it.
0: பரவாயில்ல, நீங்க மனம் திரும்பிட்டீங்களா?
1: It is okay. Have you repented?
0: கர்த்தரண்ட திரும்பிட்டீங்களா?
1: Have you turned to God?
0: முன்பு செய்ததை திரும்ப செய்யுங்க.
1: You do the first works.
0: நற்கிரியைகளை செய்யும்படி நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க.
1: You are called to do good works.
0: அதல முன்னேறி தொடருங்க.
1: So you continue and go forward.
0: பரம அழைப்பின் பந்தய பொருளை கர்த்தர் உங்களுக்கு தருவா.
1: And the Lord will give you the prize of the upward call.
0: அதை நோக்கி ஓடுங்க.
1: You run towards it.
0: கடைசியா ஒரு வார்த்தையோட முடிக்கிறேன்.
1: At last I want to finish with one.
0: முதல்ல சொன்னேன்.
1: First
0: நீங்க வந்து முதலாவது you should stop lingering in regret. நீங்க do not linger. நீங்க அந்த வருத்தத்திலேயே நீங்க நிலைச்சிருக்காதீங்க, தரித்திருக்காதீங்க.
1: Do not linger in regret.
0: இரண்டாவது சொன்னேன், உங்கள் வருத்தங்களை சிலுவையின் பாதத்துல வைங்க.
1: Second, leave it at the cross.
0: மூன்றாவது, கர்த்தருக்குள்ள பிரயாசப்படுங்க.
1: Third, labor in the Lord.
0: கடைசியா ஒரு முக்கியமான காரியம், அந்த வார்த்தை,
1: last an important word.
0: உங்கள் கடந்த காலத்தை தேவன் கையாளும்படி அவரிடத்துல விட்டு விடுங்க.
1: Let God deal with the past.
0: Very, very important word today. Let God deal with your past. You cannot fix everything. You cannot solve everything. You cannot heal everything. Mark my words. கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளுக்காக நாம் வருத்தப்படலாம், மனஸ்தாபப்படலாம், மனம் திரும்பலாம், எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது.
1: You can regret, remorse and repent for what you have committed in the past, but you cannot fix anything.
0: சில வேளைல சில கடந்த காலத்தின் காரியங்கள் நம்மள பின் தொடர்ந்தே ஓடி வரும்.
1: Sometimes certain things of our past will be following us.
0: இதிலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா?
1: We will not get a deliverance out of it.
0: அப்படிங்கற வேதனை இருக்கும்.
1: We will have a feeling out like that.
0: ஆனா கடந்த காலத்தின் காரியங்களை கர்த்தர்ட்ட கொடுத்துருங்க.
1: But give all the things of your past to the
0: Lord. மனம் திரும்பிட்டீங்களா?
1: Have you repented?
0: அதுக்காக வருத்தப்பட்டீங்களா?
1: Have a remorse for it.
0: அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள்.
1: Cast all your burdens upon him for he cares for you.
0: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
1: Come to me all who labor and are heavy laden and I will give you rest.
0: ஏசாயா 43:18-19.
1: Isaiah 43:18-19.
0: முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்.
1: Forget the former things, do not dwell on the past.
0: இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்.
1: See, I'm doing a new thing.
0: இப்பொழுதே அது தோன்றும்.
1: Now it springs up.
0: நீங்கள் அதை அறியீர்களா?
1: Do you not perceive it?
0: நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்.
1: I'm making a way in the wilderness and streams in the wasteland.
0: அன்பாய் சொல்றேன், நல்லா கவனிங்க.
1: My dear ones, I say it with love.
0: உங்களால சீர்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமா சீர்படுத்திடுங்க.
1: So is there any problems which you can fix? You can fix it.
0: எந்தெந்த பகுதியில் ஓடணுமோ ஓடிடுங்க.
1: In whichever portions you want to run, you can run.
0: எந்தெந்த இடத்துல நற்கிரியை செய்யணுமோ செஞ்சிருங்க.
1: So wherever you want to do good works, do it.
0: ஒரு காலத்துல சபையை பாழாக்கிட்டு இருந்த மனுஷன் இப்ப சபையை கட்டிட்டு இருக்காரு.
1: A person who destroyed the church once is now building the church.
0: ஒரு காலம் சபையை தூஷித்த ஒரு மனுஷன் இப்ப பிரசங்கம் பண்றாரு.
1: A person who blasphemed the church once is now preaching the
0: church. ஒரு காலம் இயேசுவுக்கு விரோதமா இருந்த மனுஷன் இயேசுவுக்காக நிக்கிறாரு.
1: A person who was against the Lord once is now for the Lord.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: பட் எல்லாத்தையுமே நாம சீர்படுத்த முடியாது.
1: But we cannot fix everything.
0: ஆனா நீங்க நல்லா உன்னை விசுவாசிக்கணும்.
1: But you have to believe one thing.
0: எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
1: We have a God who rules everything.
0: அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
1: He will do everything for me.
0: எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
1: He will do everything for me.
0: எல்லாவற்றையும் புதிதாக்குவார்.
1: He will make everything new.
0: ஏற்ற காலத்தில் உயர்த்துவார்.
1: And he will exalt me at the right time.
0: எனக்கு எப்படி அதை செய்வார் எனக்கு தெரியல.
1: I don't know how he will do it.
0: எப்படி அதை சீர்படுத்துவார் எனக்கு தெரியல.
1: I don't know how he will fix it.
0: எப்படி என்ன சரிபடுத்துவார்னு தெரியல.
1: I don't know how he will set right it.
0: என்னால செய்ய முடிந்ததை நான் செய்றேன்.
1: So whatever is possible by me, I will do it.
0: ஆனால் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்துல கொடுத்துறேன்.
1: But I will give everything to the hand of the Lord.
0: நொறுங்கி போன, உடைந்து போன, அழிந்து போன எல்லாவற்றையும் சீர்படுத்த கர்த்தருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்.
1: I commit myself completely to the Lord for God to mend and mold all the broken.
0: முழுவதுமாக அவர் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன்.
1: And I commit totally at his feet.
0: அவருடைய சத்தியம் என்னை விடுதலையாக்கும்.
1: And his truth will deliver me.
0: அவருடைய வெளிச்சம் என்னை நடத்தும்.
1: His light will lead me.
0: நான் வருங்காலத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை.
1: I need not be afraid of my future.
0: அவருடைய கரத்திலே என் கைகளை ஒப்புக்கொடுக்கிறேன்.
1: I commit my hand in his hand.
0: நல்ல கவனிங்க, சிலவேளை ஆச்சரியமா இருக்கும்.
1: Listen carefully, sometimes but
0: Romans 8:28 சொல்கிறது.
1: Romans 8:28 says.
0: அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கூட நடக்கிறது என்று பார்க்கிறோம்.
1: And we know that all for those who love God, all things work together for good.
0: அது அர்த்தம் என்ன?
1: What does it mean?
0: சில வேளையில நம்ம வாழ்க்கையில கடந்த காலத்துல இருந்த தீமைகள் இருக்கு பாருங்க, பயப்படாதீங்க, அதிர்ச்சி அடையாதீங்க. தீமைகளை கூட நன்மையாக மாற்ற தேவன் வல்லவர்.
1: Sometimes the evil things and the past sins, the Lord is able to make it good for us.
0: சில வேளை நம்ம விழுகைகளை கூட நமக்கு நன்மையா மாற்றுவார்.
1: Sometimes the Lord will make our falls into good for us.
0: சில வேளையில இந்த தவறுகள், விழுகைகள், சறுக்கல்கள் மூலமாகவே நமக்கு வாழ்க்கையில பெரிய பாடங்களை கர்த்தர் சொல்லி தருவார்.
1: Sometimes the Lord will teach us very good lessons through this falls, the sins and the mistakes that we commit.
0: கடந்த காலத்தின் பொல்லாத தவறுகள் மூலமாகவே ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பெரிய தாழ்மையை உருவாக்குவார்.
1: The Lord will also bring a kind of humility into us through the sins that we have committed in the past.
0: நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகருக்கு எச்சரிப்பை தருவார்.
1: The Lord will give warning to many people through our life.
0: நம்ம வாழ்க்கையினுடைய விழுகைகள் மூலமாகவே அநேகரை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி என்னை உயர்த்தினவர் உன்னை உயர்த்துவார் அப்படினு சொல்ற சாட்சியா நிறுத்துவாரே.
1: The Lord will also make us stand as a testimony by motivating and encouraging us through the sins that we have committed in the past.
0: அவர்ட்ட ஒப்பு கொடுங்க.
1: You have to commit yourself to him.
0: தீமையை நன்மையாய் மாற்றுவா.
1: The Lord can turn all evil into good.
0: என்னுடைய தோல்விகளை கூட எனக்கு ஆண்டவர் நன்மையாகவே மாற்றுவா.
1: The Lord can turn all my failures into good for me.
0: எல்லாவற்றையும் மாற்றுகிறவர்.
1: The Lord who can change everything.
0: அவர் எனக்கு போதுமானவர்.
1: He is sufficient for me.
0: ஆகவே நான் என்ன செய்வேன்?
1: Therefore what will I do?
0: எனக்கு புரியல, எனக்கு வருத்தமா இருக்கு, ஆனாலும் நன்றி சொல்றேன்.
1: Lord, I don't understand the path I went through. I really regret for it, but still I thank you.
0: ஏனென்றால் இந்த கடந்ததெல்லாம் எனக்கு மன்னிச்சிட்டீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க.
1: See, Lord, thank God that you have forgiven all my past.
0: ஆண்டவரே, இந்த தோல்விகள், இந்த பாவங்கள், இந்த விழுகைகளால தான் எனக்கு தேவன் அவசியம்னு தெரிந்து கொள்றதுக்கு என்ன கொண்டு வந்தீங்களே, அதுக்காக நன்றி சொல்றேன்.
1: Thank God that your failures remind you of your need for God.
0: ஆண்டவரே, இந்த விழுகைகளால, இந்த தவறுகளால, இந்த பிரச்சனைகளால, இந்த பாவங்களால எனக்குள்ள அதிகமான பொறுமையையும் எனக்குள்ள அதிகமான தாழ்மையும் உருவாக்கினீங்களே, உமக்கு நன்றி.
1: Lord, thank Lord for bringing patience and long suffering within me through the sins, through these mistakes and the downfall.
0: Lord, கற்றுக் கொடுத்தீங்களே உமக்கு நன்றி.
1: Lord, thank you for teaching me humility, Lord.
0: இந்த விழுகைகள் மூலமாக உம்முடைய அன்பை நான் ரொம்ப அதிகமா ருசிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்தீங்களே உமக்கு நன்றி.
1: Lord, thank you that you made me to taste your love so much through this downfalls.
0: இந்த கால யாராவது நீங்க ரொம்ப லைஃப்ல ரிக்ரெட்டோட வாழ்ந்துட்டே இருக்கீங்களா?
1: Is there anyone living with this regret in your life?
0: சிலது நீங்க வந்து விரும்பி செஞ்சிருக்கலாம், சிலது நீங்க விரும்பாம செஞ்சிருக்கலாம்.
1: Something you might have done it willingly, something you have done out of unwillingly.
0: சிலது நீங்க தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம், சிலது அறியாமலே செஞ்சிருக்கலாம்.
1: Something you have done aware, something out of ignorance.
0: சில காரியங்களை நீங்களே செஞ்சிருக்கலாம், சில காரியங்களை கட்டாயத்தினால செஞ்சிருக்கலாம்.
1: Certain things you have done on your own will or certain things you have done by force of other things.
0: But இந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வந்து கொண்டிருக்கிறது.
1: But today the word of God is coming directly to you.
0: எவ்வளவு காலம் இந்த வருத்தத்தோட நீ தெரிய போற?
1: How long you gonna linger in this regret?
0: எவ்வளவு காலம் உன்னையே குற்ற சுமத்தி கொண்டு வாழ போற?
1: How long you gonna accuse yourself and live in it?
0: எவ்வளவு காலம் இந்த வேதனையிலே அழுகையிலே நீ தரித்திருக்க போற?
1: How long you gonna linger and remain in this weeping and mourning?
0: இன்னைக்கு ஆண்டவர் உன்னை வெளியே வரணும்னு விரும்புறாரு.
1: Today the Lord wants you to come out of it.
0: வருத்தப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்றது நல்லதுதான்.
1: It is good to live a life without regret.
0: ஆனால் வருத்தங்கள் வந்து விடுகிறது.
1: But we have regrets.
0: என்ன செய்வது?
1: What to do?
0: அதை சரியாக கையாளுவேன்.
1: You have to handle carefully. First,
0: இந்த வருத்தத்திலேயே நான் தரித்திருக்க மாட்டேன்.
1: I will not linger in regret.
0: இரண்டாவது,
1: second,
0: இந்த வருத்தங்களை இயேசு வண்டை கொண்டு வருவேன்.
1: I will bring all my regrets to Jesus.
0: அவரிடத்திலே விட்டு விடுவேன்.
1: I will leave it at him.
0: மூன்றாவது,
1: third,
0: கர்த்தருக்குள்ள பிரயாசப்படுவேன்.
1: I will labor in the Lord.
0: நான் முடங்கி கிடக்க மாட்டேன்.
1: I will not withhold myself.
0: நான் விட்டவைகளை திரும்ப செய்வேன்.
1: I will do the first work which I have left.
0: நற்கிரியைகளை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have been called to do good works.
0: கடைசியாக,
1: at last,
0: எனக்கு முடியாத காரியங்கள், என்னால கையாள முடியாத பகுதிகள், என்னால விளங்கிக் கொள்ள முடியாத பகுதிகளை கர்த்தரிடத்துல கொடுத்துறேன்.
1: I will let God deal with the past, the things, the sins of whichever I cannot deal.
0: என்னோட சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒரு சிலர் நீங்க பயங்கர வருத்தத்துல நிக்கிறீங்களாம்.
1: Some of you are listening to my word might be in a great regret.
0: இந்த மாதிரி என் பேரை நான் கெடுத்துட்டேனே.
1: I have spoiled my name this way.
0: என் கடந்த காலத்தை இப்படி நாசமாக்கிட்டேனே.
1: I have spoiled my past.
0: இந்த மாதிரி ஒரு குற்றத்தை போய் செஞ்சிட்டேனே.
1: I have committed such a kind of mistake in my life.
0: இந்த மாதிரி ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில அனுமதிச்சிட்டேனே.
1: I did permit such a kind of thing into my life.
0: ஒருவேளை நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம்.
1: You might be saying this.
0: என்ன பண்றது, முக்கால் தூரம் போய் தப்பு பண்ணிட்டேன்.
1: See what to do, I have gone half the way and I have committed the mistake.
0: பாதி வழி கடந்துட்டேன்.
1: I have crossed half the way.
0: செஞ்ச தப்புதான்.
1: It is wrong what I have done.
0: சரி, அதுலயே விழுந்து தொலைக்கலாம்.
1: But let me fall into it.
0: என் தவறுக்காக நானே பாடுபடுறேன், வேதனைப்படுறேன்.
1: So I will strive, I will struggle for whatever commit mistakes I have done.
0: I will bear the pain. அப்படி இல்ல.
1: Not that way.
0: அப்படி இல்ல.
1: Not that way.
0: You don't have to force yourself to punish yourself. உங்களை நீங்க தண்டிக்கணும்னு கர்த்தர் விரும்பல. உங்களுக்காக இயேசு தண்டனை ஏற்றுக்கொண்டார்.
1: Jesus has took your punishment for you.
0: உங்கள் தண்டனையை,
1: your punishment,
0: உங்கள் மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை இயேசு ஏற்றுக்கொண்டார். நீ வந்து திரும்ப தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல.
1: Jesus took the wrath and the damnation that ought to come upon you, upon him.
0: நீ அந்த அவமானத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல.
1: You did not carry all the shame.
0: நீ அந்த குழியில விழ வேண்டிய அவசியம் இல்ல.
1: You did not fall into that pit again.
0: மனவருத்தப்பட்டியா?
1: Are you regretting?
0: இயேசு வண்டை வா.
1: Come to Jesus.
0: என்னையே மன்னித்துக் கொள்வேன்னு சொல்லாத.
1: Don't say I will forgive myself.
0: இல்ல, இயேசு வண்டை வா.
1: But come to Jesus.
0: அவர் உன்னை மன்னிப்பார்.
1: He will forgive you.
0: தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டார்.
1: The Lord will never push away who comes to him.
0: சில வேளையில உன்னுடைய தவறுகளை கொஞ்சம் பேர் பார்த்திருக்கலாம்.
1: Maybe some people would have witnessed what you have committed.
0: உன்னுடைய சொந்த குடும்பம் கூட உன்னை மன்னிக்க மாட்டேங்கறாங்க.
1: Your own family is not forgiving you.
0: ஒருவேளை உன்னுடைய சொந்தக்காரங்க உன்னை மன்னிக்க மாட்டேங்கறாங்க.
1: Maybe your relatives is not forgiving you.
0: உங்க சொந்த சபையாரே உங்களை மன்னிக்க மாட்டேங்கறாங்க.
1: Maybe your own church is not forgiving you.
0: உங்க நண்பர்கள் உங்களை வெறுத்துட்டாங்க.
1: Maybe your friends have hated you.
0: என்ன செய்யறது?
1: What to do?
0: வாழ்க்கை முடிச்சுக்கறதா?
1: Let me end my life.
0: எவ்வளவு நொறுங்கி போயிருந்தாலும் அந்த கர்த்தரை கொடுத்துருங்க.
1: No matter how broken it is, give it to God.
0: அவர் சீர்படுத்துவார்.
1: He will fix it.
0: ஸ்திரப்படுத்துவார்.
1: He will establish it.
0: நிலைநிறுத்துவார்.
1: He will make it stable.
0: சீர்படுத்துவார்.
1: He will set right.
0: ஸ்திரப்படுத்துவார்.
1: He will make it stable.
0: நிலைநிறுத்துவார்.
1: And he will establish it.
0: ஜெபம் பண்ணலாமா?
1: Shall we pray?
0: கண்களை மூடுங்க இருக்கிற இடங்கள்ல.
1: Let us close our eyes wherever you are.
0: எந்த காரியத்தை குறித்து நீங்க வருத்தத்தோடு இன்றைக்கு காலையில நீங்க உங்க நாளை ஆரம்பிச்சிருக்கலாம்.
1: You might have started this day with any kind of regret in your heart.
0: இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தி பல வருஷங்களாக நீங்க போய் கொண்டிருந்த போராட்டத்திற்கான தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய விடையும்
1: Today, this message might be a word and a solution for a problem that you're going through for past many years.
0: This is God's answer for your regrets that you have carried within you for years and years. Enna seiradhen theriyama ovvoru naalum varuthathila vaalndha ungalku devan kodutha vaarthai idu.
1: The word which God gave you who are living in this regret for many years.
0: இன்னைக்கு ஆண்டவர்ட்ட வசனத்திற்கு ஒப்பு கொடுங்க.
1: Today commit yourself to the word of God.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: நான் இதிலே தரித்திருக்க போறதில்ல.
1: I'm not going to linger in this anymore.
0: என் வாழ்க்கை இப்படியே நான் வீணடிக்க போறதில்ல.
1: I'm not going to waste my life like this.
0: நான் உம்முடைய சிலுவை ஆண்டே வருகிறேன்.
1: Lord, I come to your cross, Lord.
0: உம்முடைய இரக்கத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன்.
1: Lord, I receive your mercy.
0: உம்மை சார்ந்து கொள்றேன்.
1: Lord, I will depend on you.
0: நான் என் தூசியை விட்டு நான் எழும்புறேன்.
1: Lord, I rise up from my dust.
0: என்னுடைய சாம்பலை விட்டு நான் எழும்புறேன்.
1: Lord, I rise up from my ashes.
0: இயேசுவே,
1: Lord Jesus,
0: எனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்துல நற்கிரியைகளை செய்யும்படி நான் மீண்டும் எழும்புறேன்.
1: Lord, I will rise again to do the good works with the little strength that I have.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: எனக்கு இருக்கிற இந்த பலத்துல நான் முன்னால போறேன்.
1: Lord, I go forward with the strength that I have.
0: நான் நிறைய தவறுகள் செய்திருக்கிறேன்.
1: I have committed many mistakes.
0: நான் நிறைய குறைகளை விட்டுருக்கேன்.
1: Lord, I have left many things flaws in my life.
0: எத்தனையோ காரியங்களை செய்யாம வச்சிருக்கேன்.
1: I have not done many things in my life.
0: இன்றைக்கு நான் எழும்பி செய்றேன்.
1: But today I rise up and do it.
0: சில காரியங்களை என்னால கையாள முடியல.
1: Certain things I am not able to handle.
0: சில அவமானங்களை நிறுத்த முடியல.
1: I am not able to stop certain shame.
0: சில பேருடைய நியாயங்களை நியாய தீர்ப்புகளை என்னால ஸ்டாப் பண்ண முடியல.
1: I cannot stop the judgment of certain people.
0: சில பேருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு அருகதி இல்லாம இருக்கேன்.
1: I feel not worthy to stand before certain people.
0: நான் என்றைக்கோ செய்த தவறுக்காக இன்றைக்கு நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: I still regret for a mistake which I have committed long back.
0: நான் பழி சுமத்தப்படுறேன்.
1: I am being accused.
0: தண்டிக்கப்படுறேன்.
1: I am being punished.
0: அதுக்காக நான் ரொம்ப இழந்து கொண்டிருக்கிறேன்.
1: And because of which I am losing so much.
0: ஆனால் ஒன்றை நான் செய்றேன்.
1: But I do one thing.
0: என்னால எதை மாற்ற முடியுமோ என் வாழ்க்கையை நான் திருத்திக் கொள்றேன்.
1: Lord, I'll try to set right and change whichever is possible by me.
0: இந்த தீங்கிலிருந்து வந்த நன்மைகளை நான் ருசிக்கிறேன்.
1: Lord, I taste the goodness that comes out of this evil.
0: ஆனால் என்னால் கையாள முடியாததை உம்முடைய கரத்துல கொடுத்துறேன்.
1: But whichever is not possible to be dealt by me, I give it to you.
0: இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் படைக்கிறேன்.
1: Lord, today I commit my life to you.
0: என்னுடைய ஒவ்வொரு பகுதியையும் படைக்கிறேன்.
1: I commit each and every part of my life.
0: நீங்க குணமாக்குங்க.
1: Lord, you heal it, Lord.
0: சீர்படுத்துங்க.
1: You set right.
0: ஸ்திரப்படுத்துங்க.
1: You make it stable.
0: என்ன உருவாக்குங்க.
1: Lord, you mold me.
0: என்ன பண்படுத்தி பயன்படுத்துங்க.
1: Lord, you prune me and you use me, Lord.
0: என்னை கொண்டு நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ செய்யும்.
1: Lord, you do whatever you want to do with me, Lord.
0: சுத்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்.
1: I commit myself to your will.
0: உம் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன்.
1: I give heed to your voice.
0: துணிக்கிறதோ யாருடைய உள்ளத்தையெல்லாம் நீர் தொடுகிறீரோ இன்றைக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதலையும் ஒரு மனமாற்றத்தையும் வாழ்க்கையிலே சீர்படுதலையும் நீர் உண்டாக்குவீராக.
1: Lord, let you bring a great transformation and change in the life of every people, in the hearts of every people that this word touches and hears. Lord,
0: இன்றைக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய உடைந்து நொறுங்கி போன பகுதிகளை உம்முடைய பலிபீடத்தில் வைப்பார்களாக.
1: Lord, let every people commit their broken parts of their life into your altar. Lord,
0: ஆண்டவரே,
1: Lord,
0: சீர்படுத்தும்.
1: Lord, set right it.
0: ஸ்திரப்படுத்தும்.
1: Lord, stabilize it.
0: பலப்படுத்தும்.
1: Strengthen them.
0: உயர்த்தி ஆசீர்வதி.
1: Exalt and bless them.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.

சிந்திப்போம், செயல்படுவோம். கணவரும் மனைவியும் டீ குடிச்சுக்கிட்டே ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய 25வது திருமண நாள். மனைவி கணவனை பார்த்து, நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்ல ஆசைப்படுவேன், ஆனா சொல்ல நேரம் இல்லாததுனால சொல்லாமலே விட்டுருவேன். இத பத்தி நான் அதிகமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நான் 2 டைரி வாங்கியிருக்கிறேன், ஒன்னு எனக்கு, ஒன்னு உங்களுக்கு. ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு ஏதாவது குறை இருந்தா அவரவர் டைரியில எழுதுவோம். நம்முடைய அடுத்த திருமண நாள் வரும்போது இதை திறந்து வாசிப்போம். இது மூலமா நம்முடைய குறைகள் நமக்கு தெரிஞ்சு நாம திருத்திக்கிட வசதியா இருக்கும்னு சொன்னான். கணவனும் முழு மனதா அதை ஏத்துக்கிட்டான். நாளும் எவ்வளவு வேகமா ஓடுது. அவங்க 26ஆம் திருமண நாளும் வந்துச்சு. மறுபடியும் 2 பேரும் டீ குடிச்சிட்டு பக்கத்துல அமர 2 டைரிகளும் அவங்க முன்னால இருந்த மேஜையில இருந்துச்சு. முதல்ல கணவன் மனைவியோட டைரி எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு என்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, ஆனா கூட்டிட்டு போகல. அடுத்த பக்கத்தை புரட்டினான். இன்னைக்கு எங்க அம்மா விட்டு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க, நீங்க அவங்க கிட்ட சரியாவே பேசல. அடுத்த பக்கத்துல இப்படி எழுதியிருந்துச்சு, பல வருஷங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தீங்க, ஆனா அதுல பழைய காலத்து டிசைன் இருந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட குறைகள் அந்த டைரி முழுசும் இருந்துச்சு. கணவன் கண் கலங்க மனைவியோட கைய பிடிச்சு, நான் தெரியாம செஞ்சிட்டேன், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னான். மனைவி அவனுடைய டைரிய பிரிச்சு பார்த்தா அதுல ஒன்னும் எழுதப்படல. கடைசி பக்கத்துல இப்படி எழுதப்பட்டிருந்துச்சு, கடந்த காலங்கள்ல நீ என்னை அதிகமா நேசிச்சிருக்க, எனக்காக பல தியாகங்களை செஞ்சிருக்க, உன்கிட்ட உள்ள குறைகளை கண்டுபிடிக்கணுங்கிற ஆசை கூட எனக்கு இல்ல. உன்கிட்ட எந்த குறையுமே இல்லைன்னு நான் சொல்ல வரல. உன்னுடைய நேசத்தையும் அர்ப்பணிப்பையும் பாசத்தையும் ஒப்பிடும் போது உன்னுடைய குறைகள் எனக்கு பெருசா தெரியல. கரடு முரடான வாழ்க்கை பாதையில என்னுடைய நிழலா நீ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க. யாராவது தன்னுடைய நிழலை குறை சொல்வாங்களா? மனைவி அழுதுகிட்டே தான் எழுதின டைரிய கிழிச்சு போட்டுட்டு கணவன் தோள்ள சாஞ்சா. கணவன் மனைவி உறவை பத்தி வேதாகமம் என்ன சொல்லுது? அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்.

நீரினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காறுதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. தேங்க்யூ காட். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும்

your presence. உடைய நிறைவான அந்த பிரசனத்திற்கு நேராக ஹல்லேலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே, நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒரு இடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே ராஜாவின் திருப்பாதத்திலே ஹல்லேலூயா. ஓ எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து cast all your burden upon him for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். Thank you Lord.

ஒருவரை யார் யார் எல்லாம் இந்த நேரத்தில் முகத்தை நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய்கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, O God, at this moment. In the name

poured her heart in the presence of God, and she prayed, hallelujah, out of her anguish, out of her desperation, hallelujah, out of her difficult situation, she poured out her heart and she prayed. The Bible says God heard Hannah. God heard Hannah. The prayer of Hannah was answered. அன்னாடி ஜபம் கேட்கப்பட்டது. நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் நம் நடுவே உண்டு. நம்பி

நடக்கிற எங்களுக்கும் உடைய சத்தியத்திலே நடக்கிற எங்களுக்கு கை உயர்த்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி நாங்கள் நடக்கிற ஒரு சந்ததியா நாங்கள் வாழ்வோம். நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ இதா மகிமைப்படும்படியாக நமக்கு அருளி செய்கிறவர் கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு தரும்படிக்கு அதன் உயர் நான் உண்மையில் வைத்திருக்கிற நினைவை

மனுஷ கண்களினாலே ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிராளனுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது. அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு, இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு, இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு, பொல்லாங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பலத்தாலே எங்களை இடை கட்டுவீராக. உங்களுடைய ஆவியினாலே எங்களை நடத்துவீராக. எப்படி இயேசுவானவரை பரிசுத்த

life. Hallelujah. மரித்து போனவைகள் உயிர் பெற்றது, மரித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வறண்டு போன நிலவில முடிந்தது, இனி எழுப்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

அக்னி ஊற்றப்படுவதாக, இந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அந்த பலிபீடத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்க

தெரிந்து கொண்டு உங்களுடைய வேலைக்காக உங்களுடைய பிரயோஜனத்திற்காக எங்களை பயன்படுத்துவீரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மாம்சம் சாகட்டும் ஆண்டவரே, மனுஷன் ஆண்டவரே, உள்ளான மனுஷனுக்குள்ளே ஹல்லேலூயா ஒரு மாற்றம் உண்டாகட்டும்.

இல்லை என்றாலும் yet we will trust in you, yet we will put our hope in you. ஆனாலும் அல்லேலூயா, கர்த்தர் பேர் அல்லேலூயா. நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.

திராட்சை மலம் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், தொழுவத்தில் மாடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் கழி கூடுவேன். என் ஆத்துமா அவருக்குள் கழி கூடும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. Hallelujah. Yet we will rejoice. Yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரம் எல்லா கன மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

இரண்டு நாளாகமம் 29 அதிகாரம். எசேக்கியா 25 வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகரவழி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்புக் கொடுத்தார். இதோ இதன் நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும் படிக்கு அவரோடே உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன். என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதேங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிட செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகளுமாயிருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். அப்பொழுது கோகாத் புத்திரரில் அமாசாயின் குமாரன் மாகாத்தும் அசரியாவின் குமாரன் யோவேலும் மிராரியரின் புத்திரத்தில் அப்தியின் குமாரன் கீசும் எகலேவின் குமாரன் அசரியாவும் கெர்சோனியரில் சிம்மாவின் குமாரர் யோவாரும் யோவாகின் குமாரன் ஏதேனும் எலிச்சாப்பான் புத்திரரில் சிம்ரியும் ஏயேலும் ஆசாப்பின் புத்திரரில் சகரியாவும் மத்தனியாவும் ஏமானின் புத்திரரில் எஹியேலும் சீமேயும் எதுத்தூனின் புத்திரரில் செமாயாவும் ஊசியேலும் என்னும் லேவியர் எழும்பி தங்கள் சகோதரரை கூடிவர செய்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கொத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி 8 தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி முதலாம் மாதம் 16 தேதியிலே அதை முடித்தார்கள். அவர்கள் ராஜாவாகிய எசேக்கியாவிடத்தில் போய், நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தையும் சர்வாங்க தகன பலிபீடத்தையும் அதனுடைய சகல பணிமுட்டுக்களையும் சமூக தப்பங்களின் மேஜையையும் அதன் சகல பணிமுட்டுக்களையும் சுத்திகரித்து ராஜாவாகிய ஆகாஸ் அரசாளும் போது தம்முடைய பாதகத்தினால் எறிந்து போட்ட சகல பணிமுட்டுக்களையும் முஸ்திபாக்கி பரிசுத்தம் பண்ணினோம். இதோ அவைகள் கர்த்தரின் ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்துக்கு போனான். அப்பொழுது ராஜ்யபாரத்துக்காகவும்
பரிசுத்த ஸ்தலத்துக்காகவும் யூதாவுக்காகவும் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் ஏழு வெள்ளாட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்தார்கள். அவைகளை கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடுங்கள் என்று அவன் ஆசாரியாரின் ஆரோனின் புத்திரருக்கு சொன்னான். அப்படியே ஆசாரியர் காளைகளை அடித்து அந்த இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். ஆட்டுக்கடாக்களை அடித்து அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். ஆட்டுக்குட்டிகளையும் அடித்து அவைகளின் இரத்தத்தையும் பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். பிற்பாடு பாவ நிவாரண பலிக்கான வெள்ளாட்டு கடாக்களை ராஜாவுக்கும் சபையாருக்கும் முன்பாக கொண்டு வந்தார்கள். அவைகள் மேல் அவர்கள் தங்கள் கைகளை வைத்தார்கள். இஸ்ரவேல் அனைத்துக்காகவும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் செலுத்துங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தான். ஆதலால் ஆசாரியர் அவைகளை அடித்து இஸ்ரவேல் அனைத்திற்கும் பாவ நிவர்த்தி உண்டாக்க அவைகளின் இரத்தத்தால் பலிபீடத்தின் மேல் பிராயச்சித்தம் செய்தார்கள். அவன் தாவீதும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசியை கொண்டு உண்டாயிருந்தது. அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள். அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகர பலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அதை செலுத்த துவங்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகைகளும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாத்தியங்களும் முழங்க தொடங்கினது. கீதத்தை பாடி பூரிகைகளை ஊதிக்கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலியை செலுத்தி தீர் மட்டும் சபையார் எல்லோரும் படிந்து கொண்டிருந்தார்கள். பலியிட்டு தீர்ந்தபோது ராஜாவும் அவனோடிருந்த அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோடே துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். அதன் பின்பு எசேக்கியா, இப்போதும் நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை பரிசுத்தம் பண்ணினீர்கள், ஆகையால் கிட்ட வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது சபையார் தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் இஷ்டமுள்ளவர்களெல்லாம் சர்வாங்க தகன பலிகளையும் கொண்டு வந்தார்கள். சபையார் கொண்டு வந்த சர்வாங்க தகன பலிகளின் தொகை 70 காளைகளும் 100 ஆட்டுக்கடாக்களும் 200 ஆட்டுக்குட்டிகளுமே. இவைகளெல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனமாயின. 600 காளைகளும் 3000 ஆடுகளும் பிரதிஷ்டையாக்கப்பட்டது. ஆனாலும் ஆசாரியர்கள் கொஞ்சம் பேரானதினால் அவர்கள் அந்த சர்வாங்க தகனமான ஜீவன்களை எல்லாம் அடித்து தோலிருக்க முடியாதிருந்தது. அதனாலே அந்த வேலை தீருமட்டாகவும் மற்ற ஆசாரியார் தங்களை பரிசுத்தம் பண்ணுமட்டாகவும் அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கலும் மன உற்சாகமுள்ளவர்களாயிருந்தார்கள். சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த பான பலிகளும் மீதியாயிருந்தது. இவ்விதமாக கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நிறைய தெய்வ பிள்ளைங்க சொல்லுவாங்க, பிரதர் நாங்கள் நல்ல வேலை செய்கிறோம், கடினமாக உழைக்கிறோம், இரவும் பகலும் பார்க்காமல் தூங்காமலும் கூட வேலை செய்கிறோம், ஆனால் எங்கள் கை பிரயாசத்தை பார்க்கும்போது ஒன்றுமில்லை பிரதர், மீதியானதை எடுக்க முடியல, டெம்பரவரியா வேலை செய்கிறோம், நிரந்தரம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுகிறோம். இந்த காரியங்களிலே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களுக்காக ஜெபிங்க பிரதர். நிறைய பேர் கேட்பாங்க, ஒருவேளை நீங்களும் கூட தொழில் செய்து வேலை செய்து அதில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு கஷ்டப்படுறீங்களா? இன்னைக்கு நம்ம மோசையோடு சேர்ந்து ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். கர்த்தர் கேட்டு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். வாருங்கள் வாசிக்கலாம். 90 சங்கீதம் கடைசி வசனத்திலே, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். எங்கள் கைகளின் வேலையை, எங்கள் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தருளும். அதை உறுதிப்படுத்துங்க, அதை நன்மையினால் திருப்தியாக்குங்க, நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஆதியாகமம் 26:12 வசனத்திலே, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், 100 பலனை பெற்றுக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஈசாக்கின் கை பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். நாடோடியா இருக்கிற ஈசாக்கு அந்த தேசத்தில், ஒன்றுமில்லாத தேசத்தில் விதை விதைக்கிற போது கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே அதனுடைய பிரதிபலன் கிரியை எப்படி இருந்தது? 100 இருந்தது. நிச்சயம் கர்த்தர் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் சாத்தான் தெய்வ சமூகத்தில் வந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கண்ணும் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனைப் போல ஒருவனும் இல்லை, அவன் நீதிமான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பிசாசு சொன்னான், நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ, அவன் கை பிரயாசத்தை, கை கிரியையை ஆசீர்வதித்திருக்கிறேன், அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொல்லி யோபு 1:10 பிசாசு சொல்கிறான். பாருங்கள், பிசாசுக்கு தெரிந்திருக்கிறது கர்த்தர் தான் யோபுவை ஆசீர்வதித்திருக்கிறார். உண்மையாகவே யோபுவை கர்த்தர் தான் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவை ஆசீர்வதித்த ஆண்டவர், கை பிரயாசத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர் நிச்சயம் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்க கஷ்டப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு மிகுந்த பாரத்தோடு செய்கிற வேலையின் பிரதிபலன் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்க போகிறது. வீண் விரயங்கள், வீண் செலவுகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். யாபேஸ் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருடும் என்று ஜெபிக்கிறார். கர்த்தர் கேட்டு அவனுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் மேலாக அவனை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். அவனுடைய பெயர் யாபேஸ், துக்கம் என்று அவனுடைய தாய் வைத்திருந்தார்கள். ஆனால் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையை மாற்றிவிட்டார். உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனா இந்த சங்கீதத்துல 90:17 முதல் வார்த்தை சொல்கிறது, எங்கள் ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்க மேல அன்பா இருங்க ஆண்டவரே, பிரியமா இருங்க ஆண்டவரே, உங்களுடைய அன்பு வெளிப்படட்டும். அப்ப ஆண்டவர் நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா நாம அவரை அதிகமா நேசிக்கணும். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், நம்மளை நேசிக்கிறார். ஆனா அந்த அன்புக்கு பிரதிபலனா நாமளும் அவரை அதிகமா நேசிக்கணும். காலையில் எழுந்த உடனே தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் தொழில் செய்ய போகிறோம், வேலைக்கு கடந்து போக போகிறோம், நீர் எங்களை பாதுகாத்தருளும், ஆசீர்வதியும், நீர் எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஜபமாவது செய்துவிட்டு நீங்கள் உங்கள் தொழிலை ஆரம்பியுங்கள். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை நேசிச்சா, ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருந்தா, நீங்க சின்ன வேலை செய்தா கூட அது பயங்கர ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு நிறைவான நன்மை உண்டாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு சகோதரி ஒரு வீட்டில் வேலை செய்தார்கள். அவர்களுக்கு வருமானமே கொஞ்சம்தான்.
700 ரூபாய்தான் அந்த நாட்கள்ல அந்த வருமானம். ஆனா அந்த பிள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு குடிசை வீடு, கணவன் இல்லை, இறந்து விட்டார். ஆனால் ஆண்டவருக்கு பயந்து முக்கியத்துவம் கொடுத்து கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வந்தார்கள். ஆண்டவர் இன்றைக்கு சமீபத்திலே அவர்களை குறித்து கேள்விப்பட்டேன். அவர்கள் பிள்ளைகள் ரெண்டு பேரும் நல்ல உயர்ந்த பதவியிலே, ஒரு பையன் மும்பையிலும் இன்னொரு பிள்ளை சென்னையிலும் ஒரு உயர்வான இடத்தில் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். தேவன் கொஞ்சத்திலும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர். நீங்க கொஞ்சம் உண்மையா இருந்தா, கொஞ்சத்துல ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா, நிச்சயம் நிறைவான பலனை தருவார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்க இழந்து போனவர்களை கூட ஆண்டவர் கொடுக்க முடியும். நாம இன்னைக்கு ஜெபிக்கலாமா? எங்க கைகளின் கிரியை ஆசீர்வதிங்கப்பா. நாங்க உங்க மேல பிரியமா இருக்கிறோம். நீர் எங்கள் மேல பிரியமா இருந்து எங்கள் கைகளின் கிரியையை உறுதிப்படுத்துங்க. எங்க வேலையை நிரந்தரமாக்குங்க. எங்க தொழிலை நிரந்தரமாக்குங்க. எங்களை ஆசீர்வதிங்க. சேர்ந்து ஜெபிக்கலாமா? இந்த நாளில கண்களை மூடுவோம். அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் செபிக்கிறேன். எத்தனையோ நாட்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காரியங்களிலே மீதியானதை காண முடியாமல் கஷ்டப்படுகிறதை காண்கிறீர். இன்றிலிருந்து அப்பா அவர்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதித்து, எல்லையை பெரிதாக்கி, ஆண்டவர் அவர்கள் சம்பத்தை எல்லாம் ஆசீர்வதித்து, கர்த்தர் அவர்களை மீதியானதை எடுக்க அதிகமதிகமான நன்மைகளை காண தேவன் உதவி செய்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் அப்படி செய்ய போகிறீர் என்று இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பார்ந்த ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வும் நிகழ்விலே தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்பிலே நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்ற லூக்கா 11:20 ஜீவ வார்த்தையினூடாக சந்திக்கிறோம். சீசர்களில் பலருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்துவிட வேண்டும் என்ற ஓர் ஆசை இருந்தது. சிலருக்கு அந்த ராஜ்யத்திலே பெரியவனாயிருக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது. இன்னும் சிலருக்கு அந்த ராஜ்யத்திலே ஒருவர் இயேசுவின் வலது பக்கத்திலும் இன்னொருவர் இடது பக்கத்திலும் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். நீங்கள் நித்தியமான மோட்ச ராஜ்யத்துக்குள் செல்வதற்கு முன்பாக அந்த ராஜ்யம் உங்களுக்குள் ஸ்தாபிக்கப்பட வேண்டியது அவசியம். உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவது எப்படி? ஆம், நீங்கள் அவரை முழு இருதயத்தோடு அழைக்கும் போது அவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அதன் மூலம் பரலோக ராஜ்யம் முதலில் உங்களுக்குள் ஆரம்பிக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்படுகிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை பரலோகத்தை அனுபவிக்கிற சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கிறதில்லை. கார் இருளும் வேதனைகளும் தான் அவர்களை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றன. காரணம், பிசாசு அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு அவர்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறபடியினால் அவன் கொண்டு வருகிற வெறுப்பு, கசப்பு, வைராக்கியங்கள், தீய எண்ணங்கள் எல்லாம் மனுஷனுக்குள் குடிகொண்டிருக்கின்றன. ஆகவே மனுஷன் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறான். அநேகம் பேர் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி பரமண்டல ஜெபம் செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து அவர்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. கிறிஸ்துவினுடைய சித்தம் செய்வதற்கு தங்களை அர்ப்பணிப்பதும் இல்லை. அவரை ஆண்டவரே என்று அழைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை ஆளுவதற்கு விட்டு கொடாமல் சுய சித்தத்தின்படி நடக்கிறார்கள். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வர வேண்டுமென்றால் முதலாவதாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்தகார லோகாதிபதியின் ஆட்சி நீங்கியாக வேண்டும். தேவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி உங்கள் உள்ளத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும். நீங்கள் உண்மையாகவே உங்கள் பாவங்களுக்காக வருந்தி மனஸ்தாபப்பட்டு கல்வாரி சிலுவையிலே நீர் இரத்தம் சிந்தினீர், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தமாக்கும் என்று கெஞ்சும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் வாரும் என்று நீங்கள் அழைக்கும் போது அவர் நிச்சயமாகவே உங்களுக்குள் வருவார். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அவர் முதலில் செய்கிற காரியம் தன்னுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தி தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள் ஸ்தாபிப்பது. உங்களுடைய நினைவுக்காக, அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கத்தர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளிலே கத்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின் படியே அவைகளில் எழுதியிருந்தது. இவ்வாறு உபாகமம் 9:10 கூறுகிறது. ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான தேவ செய்திகளையும் தேவ வார்த்தைகளையும் தேவனுடைய பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகள உங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் சிறப்படைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: அன்பிலே பயமில்லை என்ற தலைப்பில் சகோதரன் சகரியா பூனன் அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 10.
1: If you go to the Old Testament, there is not much or almost nothing written about husband-wife relationships.
2: பழைய ஏற்பாட்டிற்கு நாம் சென்றால் அங்கே கணவன் மனைவி உறவை குறித்து கிட்டத்தட்ட ஒன்றுமே எழுதப்படவில்லை என்று நாம் சொல்லலாம்.
1: Because that was not a very important thing.
2: ஏனென்றால் அது அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் அல்ல.
1: But when you come to the New Testament,
2: புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது
1: there is great importance given to husband wife relationship.
2: கணவன் மனைவி உறவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
1: And I think in most churches they don't understand this.
2: அநேக சபைகளிலே இதை அவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை.
1: A lot of people think that a church is strong if you have a lot of people coming there and a lot of people praising the Lord and they've got a lot of activities.
2: அநேகர் என்னுவதெல்லாம் சபைக்கு நிறைய பேர் வர வேண்டும், நன்றாக சத்தம் போட்டு ஆரவாரித்து துதிக்க வேண்டும், அடிக்கடி கூட்டங்கள் நடக்க வேண்டும், அப்பொழுது அது வலிமையான சபை என்று நினைக்கிறார்கள்.
1: They have some open air evangelistic activity.
2: திறந்தவெளி பிரசங்கம், சில சுவிசேஷ கூட்டங்கள், கிரியைகள் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் அது வலிமையான சபை என்று நினைக்கிறார்கள்.
1: But you don't see that in the Bible.
2: ஆனால் நாம் வேதத்திலே அதை பார்ப்பதில்லை.
1: First of all, in the Bible, you never could, they could not have large gatherings because they didn't have any building. You could only meet in small groups of 50 in some houses.
2: புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும்பொழுது அவர்களுக்கு பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் அந்த காலங்களில் இல்லை. அவர்கள் வீடுகளிலே தான் சபைகளாய் கூடினார்கள். ஆகவே கிட்டத்தட்ட 50 பேர் 60 பேர் அவ்வளவுதான் ஒரு சபையினுடைய எண்ணிக்கையாய் இருந்தது.
1: So all the New Testament churches were just 50-60 people meeting in different houses in a city.
2: ஆகவே புதிய ஏற்பாட்டு சபைகள் எல்லாமே வெவ்வேறு பட்டணங்களிலே 50-60 பேராகத்தான் கூடி வந்தார்கள்.
1: One of the big advantages of that is that they were like a family.
2: அதனுடைய ஒரு பெரிய நற்பயன் என்னவென்றால் அவர்கள் ஒரு குடும்பத்தினுடைய உணர்வை பெற்றார்கள்.
1: They used to meet in a home, so the family atmosphere was there.
2: ஒரு வீட்டிலே குடும்பத்திலே அவர்கள் கூடும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய ஒரு சூழலை அவர்கள் பெறுகிறார்கள்.
1: And the important thing was not that they shouted and praised God.
2: அவர்கள் சத்தம் போட்டு ஆண்டவரை துதித்தார்களா இல்லையா என்பது முக்கியமல்ல.
1: Those days they were so persecuted that they could not shout because the Roman soldiers will come and find out where they are and catch them.
2: அந்த நாட்களில் உபத்திரவங்கள் பெருகி இருந்தது. ரோம போர்ச்சவர்கள் சபை கூடுகிறது என்று அறிந்தால் வந்து பிடித்து கொண்டு போய்விடுவார்கள் என்ற எண்ணம் இருந்தபடினாலே அவர்கள் அதிக சத்தமாய் ஆண்டவரை துதிக்க முடியாதிருந்தது.
1: In Saudi Arabia it's like that today.
2: சவுதி அரேபியா என்ற நாட்டிலே இன்றைக்கும் காரியங்கள் இப்படித்தான் இருக்கிறது.
1: The churches there cannot shout.
2: அங்குள்ள சபைகளிலே சத்தம் போட்டு ஆரவாரித்து துதிக்க முடியாது.
1: If you do that, the police will come and take you all to jail.
2: அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் போலீஸ் வந்து உங்களை சிறைச்சாலையிலே தள்ளிவிடும்.
1: So it's like that in China today.
2: இன்றைக்கு சீனா தேசத்திலேயும் காரியங்கள் இப்படித்தான் இருக்கிறது.
1: So Jesus never said a good church is the one that shouts and praises God a lot.
2: ஆகவே அதிகமாய் சத்தம் போட்டு துதிக்கிற சபைதான் நல்ல சபை என்று இயேசு சொல்லவில்லை.
1: He never said a good church is that which has got many thousands of people.
2: நல்ல சபை என்றால் அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூட வேண்டும் என்றும் அவர் சொல்லவில்லை.
1: He said a good church is that where they love one another.
2: நல்ல சபையினுடைய அடையாளம் அங்கே ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவார்கள்.
1: But Christianity has lost that vision.
2: ஆனால் கிறிஸ்தவம் இந்த தரிசனத்தை இழந்து நிற்கிறது.
1: So many other things have become more important.
2: எவ்வளவு பிற காரியங்கள் முக்கியமானதாய் மாறிவிட்டது.
1: How loud you shout and praise.
2: எவ்வளவு சத்தம் போட்டு துதிக்க முடியும்.
1: You fast.
2: உபவாசிக்கிறீர்களா.
1: Do you speak in tongues.
2: அந்நிய பாஷை பேசுகிறீர்களா.
1: All these things have become important.
2: இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தான் முக்கியமானதாய் மாறிவிட்டது.
1: And the most important things.
2: மிக முக்கியமான காரியங்கள்
1: like love.
2: அன்பு.
1: And humility
2: தாழ்மை
1: are very rarely found today.
2: இது காண்பதற்கே அரிதாய் போய்விட்டது.
1: What is the most important characteristic of a spiritual leader or elder?
2: ஒரு ஆவிக்குரிய தலைவன் மூப்பன் இவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்?
1: It's not that they can preach well.
2: நன்றாக பிரசங்கிக்கிறவளா இருக்க வேண்டும் என்று அல்ல.
1: I don't think all the elders in the New Testament were great preachers.
2: புதிய ஏற்பாட்டு சபைகளில் உள்ள எல்லா மூப்பர்களுமே பெரிய பிரசங்கியார்கள் என்று நான் எண்ணுவதில்லை.
1: But they were very humble people.
2: ஆனால் அவர்கள் மிகுந்த தாழ்மையுள்ளவர்களாக இருந்தார்கள்.
1: They did not give others the impression that I'm better than you.
2: உங்களை காட்டிலும் நான் சிறந்தவன் என்கிறதான எண்ணத்தை அவர்கள் ஒரு காலம் மற்றவர்களுக்கு அளித்ததில்லை.
1: That is the mark of a godly man.
2: இதுதான் தேவ பக்தியுள்ள மனிதனுடைய அடையாளம்.
1: He is a humble man.
2: அவன் ஒரு தாழ்மையுள்ள மனிதன்.
1: Like Jesus.
2: இயேசுவை போல.
1: But we have very few elders and leaders like that.
2: இது போன்ற தலைவர்கள் மூப்பர்கள் வெகு சிலரே இன்றைக்கு இருக்கிறார்கள்.
1: All over the world it's very difficult to find.
2: முழு உலகத்திலேயும் நீங்கள் தேடி பார்த்தால் காண்பதற்கு அரிதா இருக்கிறது.
1: Because other values have become more important.
2: மற்ற மதிப்பீடுகள் முக்கியமானதாய் மாறிவிட்டது.
1: In the same way,
2: அதே விதமாகத்தான்
1: the importance of the family is also not stressed in many churches.
2: அநேக சபைகளிலே குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் வலியுறுத்தப்படாமலே இருக்கிறது.
1: The strength of a church is the strength of the families.
2: ஒரு சபையினுடைய வலிமை குடும்பத்தினுடைய வலிமை.
1: So if you want to find out how strong a church is,
2: ஒரு சபை எவ்வளவு பலன் உள்ளதா இருக்கிறது என்று நீங்கள் காண வேண்டுமானால்,
1: you can't count the number of people on Sunday, that means nothing.
2: ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்ப்பதிலே பிரயோஜனம் இல்லை.
1: How loudly they sing and praise, or how well they sing and praise, or how good their musical instruments are, these count for zero.
2: எவ்வளவு சத்தம் போட்டு ஆண்டவரை பாடுகிறார்கள் துதிக்கிறார்கள் எவ்வளவு இசைக்கருவிகளை நேசியாய் நேர்த்தியாய் வாசிக்கிறார்கள் இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை அவர்களுடைய மதிப்பு பூஜ்ஜியம்தான்.
1: But what I would like to find out is how do these husbands and wives live at home?
2: ஆனால் இந்த கணவன் மனைவிமார்கள் குடும்பத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே நான் ஆர்வமுள்ளவனாயிருக்கிறேன். அதுதான் சபையினுடைய வலிமை.
1: And even if you don't know that, the devil knows that.
2: உங்களுக்கு அது தெரியாவிட்டாலும் சாத்தானுக்கு நன்றாக தெரியும்.
1: And so the devil doesn't care how loudly you shout.
2: ஆகவே எவ்வளவு சத்தம் போட்டு நீங்கள் துதிக்கிறீர்கள் என்பதை குறித்து பிசாசுக்கு அக்கறை இல்லை.
1: He doesn't even care if your numbers increase.
2: உங்களுடைய எண்ணிக்கை பெருகும் பொழுது அதை குறித்தும் பிசாசுக்கு அக்கறை இல்லை.
1: So long as the family life is weak, he knows the church will never be strong.
2: குடும்ப வாழ்க்கையானது பலவீனப்பட்டிருக்கும் வரைக்கும் சபையானது வலிமை பெற முடியாது என்று அவனுக்கு தெரியும்.
1: And the family life is a hidden thing.
2: குடும்ப வாழ்க்கை என்பது மறைவான ஒரு காரியம்.
1: Nobody can see that.
2: அதை யாரும் பார்க்க முடியாது.
1: Who knows how you live with your wife?
2: மனைவியோடு கூட எப்படி வாழுகிறீர்கள் என்று யாருக்கு தெரியும்?
1: Everybody looks very holy on Sunday morning.
2: ஞாயிறு காலையிலே பார்க்கும் பொழுது எல்லாரும் பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாட்டிகளாய் காட்சியளிக்கிறார்கள்.
1: When I look at all of you sitting here,
2: இங்கே அமர்ந்திருக்கிறவங்களை எல்லாரையும் நான் பார்க்கும் பொழுது,
1: you look like the holiest, humblest, loving people on the earth.
2: இந்த பூமியிலேயே பார்க்க கூடாத மிகவும் தாழ்மையுள்ள பரிசுத்தமுள்ள அன்பான மக்களாக காட்சியளிக்கிறீர்கள்.
1: But is that how you live at home?
2: அப்படி தான் வீட்டிலேயே வாழ்கிறீர்களா?
1: I don't know.
2: எனக்கு தெரியாது.
1: The Bible says your father who sees in secret will reward you openly.
2: அந்தரங்கத்திலே பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று வேதம் சொல்கிறது.
1: The strength of my life is not how much I know the Bible or how well I can preach.
2: என்னுடைய வாழ்க்கையினுடைய பலனானது எந்த அளவுக்கு நன்றாக பிரசங்கிக்கிறேன் எந்த அளவுக்கு வேதத்தை அறிந்திருக்கிறேன் என்பதை பொறுத்து அல்ல.
1: It is how I behave with my wife at home and my children.
2: என்னுடைய குடும்பத்திலே மனைவியோடு கூட நான் எப்படி நடந்து கொள்கிறேன் பிள்ளைகளோடு கூட எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை பொறுத்து இருக்கிறது.
1: If I don't walk in humility and love and purity at home,
2: குடும்பத்திலே தாழ்மையிலே அன்பிலே பரிசுத்தத்திலே நான் நடக்கவில்லை என்றால்,
1: I can fool you but God won't support me.
2: உங்களை வேண்டுமானால் நான் ஏமாற்றி விடலாம் ஆனால் தேவன் ஒரு காலம் என்னை தாங்க மாட்டார்.
1: So please remember all of you families that you have a major responsibility in making the church strong.
2: நீங்கள் குடும்பமாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சபையை வலிமையாய் மாற்றுவதற்குரிய பெரிய பொறுப்பு உங்களை சார்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.
1: You may feel nobody sees you.
2: யாருமே என்னை பார்க்கவில்லை என்று உணரலாம்.
1: How you live at home?
2: குடும்பத்தில் எப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று.
1: God sees you.
2: ஆனால் தேவன் அதை பார்க்கிறார்.
1: And the God who sees in secret rewards openly.
2: அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா தேவன் வெளியரங்கமாய் பலனளிப்பார்.
1: That's something Jesus said. Your father who sees in secret will reward openly. He said it 3 times in Matthew 6.
2: மத்தேயு 6 அதிகாரத்திலே 3 இடங்களிலே இயேசு அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்லி இருக்கிறார்.
1: And he emphasized in that chapter that the most important thing about the Christian life is what you do in secret.
2: கிறிஸ்தவே வாழ்க்கையின் முக்கியமான காரியம் என்னவென்றால் அந்தரங்கத்திலே நீங்கள் செய்கிற காரியம் தான் என்பதை வலியுறுத்தும்படியாக அப்படி சொல்லியிருக்கிறார்.
1: Your secret life is the most important part of your life.
2: உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது.
1: Look at that building. That building there has got a foundation.
2: அங்க இருக்கிற கட்டடத்தை பாருங்கள். அந்த கட்டடத்திற்கென்று ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது.
1: Something like this shed, this doesn't need a foundation.
2: இது போன்ற ஒரு கொட்டகை இதற்கு அஸ்திபாரம் தேவையில்லை.
1: But then this will collapse after some time.
2: ஆனால் சில நாட்கள் கழித்து இது இடிந்து விழுந்துவிடும்.
1: But a building like that can last for hundreds of years.
2: ஆனால் அங்க இருக்கக்கூடிய கட்டடமானது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நிலைத்திருக்கும்.
1: Why?
2: ஏன்?
1: Not because of what you see on the outside.
2: நீங்கள் வெளியே பார்க்கிற காரியங்களை நிமித்தமாய் அல்ல.
1: The strength of that building is in its foundation.
2: அந்த கட்டடத்தினுடைய வலிமை அதனுடைய அஸ்திபாரத்திலே காணப்படுகிறது.
1: Or we can say the strength of that building is in the part of that building which you cannot see.
2: அந்த கட்டடத்திலே பார்க்க முடியாத பகுதியிலே தான் அந்த கட்டடத்தினுடைய வலிமை மறைந்திருக்கிறது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம்.
1: It's the same with a tree.
2: அதே போலத்தான் ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டாலும்.
1: Sometimes when there is a storm in Bangalore,
2: பெங்களூர்லே சில சமயத்திலே புயல் வீசும்.
1: Two big trees there on the roadside.
2: அந்த சாலையிலே இரண்டு பெரிய மரங்கள் இருக்கிறது.
1: One falls and the other doesn't fall.
2: ஒன்று விழுந்து விடுகிறது, மற்றொன்று விழாமல் நிற்கிறது.
1: Why is that?
2: ஏன் அப்படி?
1: Both look good big trees.
2: இரண்டுமே பார்ப்பதற்கு நல்ல பெரிய மரங்களாக காட்சியளிக்கிறது.
1: How is it one fell so quickly and the other is still standing strong?
2: எப்படி ஒன்று நிற்கும் பொழுது இன்னொன்று விழுந்து விடுகிறது?
1: You know the reason.
2: உங்களுக்கு அந்த காரணம் தெரியும்.
1: Because the roots of one were strong and the roots of the other were all eaten up.
2: ஒரு மரத்தினுடைய வேர்கள் எல்லாம் வலிமையானதா இருக்கிறது, இன்னொரு மரத்தினுடைய வேர்கள் அரிக்கப்பட்டு போய்விட்டது.
1: So just like a building.
2: ஒரு கட்டடத்தை போலவே.
1: What is the most important part of a tree?
2: ஒரு மரத்தினுடைய மிக முக்கியமான பகுதி எது?
1: That part which you cannot see.
2: நீங்கள் பார்க்க முடியாத காணக்கூடாத அந்த பகுதி.
1: Underground.
2: அந்த பூமிக்கு பரப்பிலே கீழே இருக்கிறது.
1: The strength of a tree is not in its trunk or its branches.
2: ஒரு மரத்தினுடைய வலிமையானது அதனுடைய அடித்தண்டிலோ அல்லது கிளைகளிலோ இல்லை.
1: It's in the hidden part.
2: அது மறைவான பகுதியிலே தான் காணப்படுகிறது.
1: The strength of a building is in the hidden part.
2: ஒரு கட்டடத்தினுடைய வலிமையானது அதனுடைய மறைவான பகுதியிலே காணப்படுகிறது.
1: The strength of your life is in your heart which nobody can see whether it's pure or not.
2: உங்களுடைய வாழ்க்கையினுடைய வலிமை யாரும் காணக்கூடாத உங்களுடைய இதயத்திலே தான் காணப்படுகிறது.
1: That is the difference between the true church and the false church.
2: ஒரு மெய்யான சபைக்கும் பொய்யான போலியான சபைக்கும் இதுதான் வித்தியாசம்.
1: The Bible calls it Jerusalem and Babylon.
2: வேதமானது இதை எருசலேம் என்றும் இன்னொன்றை பாபிலோன் என்றும் அழைக்கிறது.
1: What is the main difference?
2: பிரதானமான வித்தியாசம் என்ன?
1: In Jerusalem they emphasize the hidden life.
2: எருசலேமிலே மறைவான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
1: That part which nobody can see.
2: யாரும் காணக்கூடாத அந்த பகுதி.
1: But in Babylon the emphasis is in what you can see.
2: ஆனால் பாபிலோனிலே இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னவென்றால் நீங்கள் காணக்கூடிய காரியங்கள் தான்.
1: They'll talk about an activity which people can see.
2: ஜனங்கள் எப்படியாவது நாம் செய்கிறக்கூடிய கிரியைகளையும் நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் பார்க்க வேண்டும்.
1: If they pray, everybody knows that they pray.
2: ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாருமே இவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள்.
1: Not like Jesus said that nobody should know.
2: யாரும் நீங்கள் ஜெபிக்கிறதை அறியக்கூடாது என்று இயேசு சொன்னது போல அல்ல.
1: If they fast, they'll let everybody know they are fasting.
2: அவர்கள் உபவாசிக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாரும் அறியத்தக்க விதத்திலே அதை அவர்கள் செய்கிறார்கள்.
1: That is Babylon.
2: அது பாபிலோன்.
1: If they give money, everybody must know how much they give.
2: அவர்கள் தேவனுக்கென்று பணத்தை கொடுத்தால் எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்று மற்றவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
1: That is how the devil has fooled Christianity to build Babylon.
2: பாபிலோனை கட்டும்படியாக இப்படித்தான் சாத்தான் அநேக கிறிஸ்தவர்களை வஞ்சித்து விட்டான்.
1: But true Christianity,
2: மெய்யான கிறிஸ்தவம் என்றால்,
1: if they give money nobody knows it.
2: பணத்தை கொடுக்கும் பொழுது யாரும் அதை அறிய மாட்டார்கள்.
1: If they pray nobody knows it.
2: ஜெபிக்கிற வாழ்க்கையானது மற்றவர் யாருக்கும் தெரியாது.
1: If they fast nobody knows it.
2: உபவாசித்தாலும் அது மற்றவர்களுக்கு தெரியாது.
1: It's the hidden life that gives them strength, just like a building or a tree.
2: ஒரு கட்டடத்தை போல ஒரு மரத்தை போல மறைந்திருக்கிற அந்தரங்க பகுதிதான் வலிமையை கொடுக்கிறது.
1: But because most believers don't have any discernment.
2: அநேக விசுவாசிகளுக்கு பகுத்தறியத்தக்கதான திறன் இல்லாதபடினாலே
1: somebody gets up here and preaches loud and shouts and all that, people think, oh, he's a very spiritual man.
2: இங்கே யாராவது எழுந்து நின்று சத்தம் போட்டு வல்லமையாக சத்தத்துடன் பிரசங்கித்தால் இவர் மிகுந்த ஆவிக்குரியவர் என்று ஜனங்கள் எண்ணுகிறார்கள்.
1: He talks about evangelism and fasting and praying and all that and people think, oh, he's a spiritual man.
2: உபவாசத்தை குறித்து ஜபத்தை குறித்து சுவிசேஷ மயமாக்குதலை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது ஐயோ இவர் ஆவிக்குரிய மனிதர் என்று எண்ணுகிறார்கள்.
1: How do they think like that?
2: ஏன் இப்படி எண்ணுகிறார்கள்?
1: Because 90% of believers don't have discernment.
2: 90% கிறிஸ்தவர்களுக்கு பகுத்தறிகிற திறன் இல்லை.
1: But such people can't fool me.
2: ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் என்னை ஏமாற்ற முடியாது.
1: I can taste that spirit when they speak.
2: அவர்கள் பேசும் பொழுது என்ன ஆவியிலே பேசுகிறார்கள் என்பதை நான் ருசித்து பார்க்க முடியும்.
1: There's no humility there.
2: அங்கே தாழ்மை இல்லையே.
1: There's no brokenness.
2: அங்கே நொறுங்குதல் இல்லையே.
1: It's all very gifted.
2: ஆனால் வரங்கள் இருக்கிறது.
1: But it's not the spirit of Christ.
2: ஆனால் அது கிறிஸ்துவின் ஆவி இல்லை.
1: So remember that don't think that you who have a family life, your family life is not important.
2: ஆகவே குடும்ப வாழ்க்கையை பெற்றிருக்கிற நீங்கள் குடும்ப வாழ்க்கை முக்கியம் இல்லை என்று நீங்கள் எண்ண வேண்டாம்.
1: It is more important for the building of the church.
2: சபை கட்டப்படுவதற்கு அதி முக்கியமான ஒன்றாகும்.
1: The strength of a church is in its families.
2: ஒரு சபையினுடைய வலிமை அதனுடைய குடும்பத்திலே தான் காணப்படுகிறது.
1: So, you know, in the olden days they used to have wooden pillars to support the wooden slats on the roof.
2: அங்கே அந்த நாட்களிலே கட்டப்பட்ட கட்டடங்களை பார்க்கும் பொழுது மரத்தால் செய்யப்பட்ட தூண்கள் மரத்தால் செய்யப்பட்ட கட்டைகளை தாங்கிக் கொண்டிருக்கும்.
1: These old buildings that were built 70-80 years ago.
2: 70-80 ஆண்டுகளுக்கு முன்பதாக கட்டப்பட்ட கட்டடங்கள்.
1: They have these wooden pillars and they paint it every year to make it look nice.
2: அந்த மர தூண்களை ஒவ்வொரு வருடமும் அதற்கு வண்ணம் பூசி அழகாக காட்சியளிக்கும்படியாக
1: செய்வார்கள். And it looks right round big strong pillar.
2: அதை பார்ப்பதற்கு நல்ல தூணாக வலிமையாக தூணாக காட்சியளிக்கிறது.
1: When it's painted it looks really nice.
2: அதற்கு வண்ணம் தீட்டும் பொழுது மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது.
1: But then one day the whole building collapses.
2: ஆனால் ஒரு நாளிலே அந்த முழு கட்டடமும் இடிந்து விடுகிறது.
1: What happened?
2: என்ன நடந்தது?
1: Because inside this painted wood, it was all eaten up with white ants. It was all hollow inside.
2: வண்ணம் வண்ணம் பூசப்பட்டதன அந்த மர தூண்களுக்குள்ளாக கரையான்கள் சென்று அரித்து அரித்து அரித்து அரித்து அது வெற்ற மாட்டி விட்டது.
1: Little by little the strength of that wooden pillar was gone.
2: கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மர தூணுடைய வலிமையானது மறைந்து போய்விட்டது.
1: This is a perfect picture of many churches.
2: அநேக சபைகளுடைய காட்சியை சித்தரிக்கக்கூடியதான ஒரு படம் அது.
1: It's a perfect picture of many elders.
2: அநேக மூப்பர்களை சித்தரிக்கக்கூடிய காட்சியாக இது காணப்படுகிறது.
1: I have seen that even in some of our churches.
2: நம்முடைய சில சபைகளிலே கூட இதை நான் பார்த்திருக்கிறேன்.
1: They've been elders for so long.
2: அநேக ஆண்டுகளாக மூப்பர்களாக இருந்திருக்கிறார்கள்.
1: That everybody they know that nobody can ever displace them from their throne.
2: தங்களுடைய சிங்காசனத்திலிருந்து யாருமே தங்களை இறக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
1: And then they stop judging themselves.
2: தங்களை தாங்களே நியாயந்தீர்ப்பதை நிறுத்தி விடுகிறார்கள்.
1: They start judging others.
2: மற்றவர்களை நியாயந்தீர்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள்.
1: They are only preaching to others now.
2: இப்பொழுது அவர்கள் செய்வதெல்லாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதுதான்.
1: Elder in Laodicea was like that.
2: லவோதிக்கியா சபையினுடைய மூப்பரப்படி இருந்தார்.
1: He was a big man.
2: அவர் ஒரு பெரிய மனிதர்.
1: But the Lord said, "You are wretched, miserable, poor, blind and naked."
2: நீ தரித்திரனும் நிர்துர்பாக்கியமுள்ளவனும் நிர்வாணியுமாய் இருக்கிறாய் என்று தேவன் சொன்னார். தேவதூதன் சொன்னார்.
1: He didn't know that.
2: அவருக்கு அது தெரியவில்லை.
1: He didn't know that till the apostle John sent a message to him.
2: அப்போஸ்தலர் யோவான் அந்த செய்தியை அனுப்பும் வரை அந்த அவன் அந்த சபை மூப்பருக்கு தெரியாது.
1: Because he did not care for his hidden life.
2: ஏனென்றால் தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து அக்கறையற்றவராய் போய்விட்டார்.
1: He did not care about his family life.
2: தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து அக்கறை எடுக்கவில்லை.
1: These are all warnings for us.
2: இவையெல்லாம் நமக்கு வரக்கூடிய எச்சரிப்புகள்.
1: For myself,
2: எனக்கும்
1: I have decided that I will concentrate on my hidden life more than anything else.
2: எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே அதிக அக்கறையா இருப்பேன் என்பதை நான் ஏற்கனவே தீர்மானித்து நடத்தி கொண்டு வருகிறேன்.
1: Those areas of my life which even my wife cannot see.
2: என்னுடைய மனைவி கூட பார்க்க முடியாத என்னுடைய வாழ்க்கையின் சில பகுதிகள்.
1: That is what I will concentrate on till the day Jesus comes.
2: இயேசு வரும் வரை அந்த பகுதியிலே தான் நான் அதிக அக்கறை செலுத்திக் கொண்டிருப்பேன்.
1: I don't care if I lose my voice one day and I can't preach anymore.
2: நான் இன்னுமாய் பிரசங்கிக்க கூடாதபடிக்கு என்னுடைய தொண்டை வளத்தை குரல் வளத்தை இழந்து விட்டாலும் அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை.
1: Preaching is not important for me.
2: ஏனென்றால் பிரசங்கிப்பது என்பது எனக்கு அவ்வளவு முக்கியமானது இல்லை.
1: That may help other people.
2: மற்றவர்களுக்கு அது உதவி செய்யலாம்.
1: But for me, my hidden walk with God is number 1.
2: ஆனால் எனக்கு நான் தேவனோடு கூட நடக்கக்கூடிய மறைவான அந்தரங்கமான வாழ்க்கை தான் பிரதானமான காரியம்.
1: My attitude towards money and my thought life, these are number 1.
2: என்னுடைய சிந்தை வாழ்க்கை பணத்தின் மேல் இருக்கக்கூடிய என்னுடைய மனப்பான்மை இதுதான் பிரதானமான முதலாவது காரியமாக இருக்கிறது.
1: And then second is my life at home which nobody can see.
2: இரண்டாவது காரியம் என்னுடைய குடும்ப வாழ்க்கை யாரும் காணாத என்னுடைய குடும்ப வாழ்க்கை.
1: If those two things are all right,
2: இந்த இரண்டு காரியங்கள் சரிதான்.
1: We can say the foundation is okay.
2: இந்த இரண்டு காரியங்கள் சரியாக இருக்கும் பொழுது அஸ்திபாரம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லலாம்.
1: On top of that, God can build whatever he wants. That's up to him.
2: அதற்கு மேலே தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை அவர் கட்டி எழுப்புவார். அது அவரை சார்ந்த காரியம்.
1: So I want to say to all of you.
2: ஆகவே உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்.
1: Please take my advice if you want to live a good life and face the Lord Jesus when he comes.
2: நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இயேசு வரும்பொழுது அவரை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் என்னுடைய ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: Watch your thought life all the time till the final day.
2: கடைசி நாள் வரை உங்களுடைய சிந்தை வாழ்க்கை என்ன வாழ்க்கையிலே அக்கறை செலுத்துங்கள்.
1: And all the areas of your life which other people cannot see.
2: மற்ற மக்கள் காணக்கூடாத எந்த பகுதியாக இருந்தாலும்
1: how you behave at home,
2: வீட்டிலே எப்படி நடந்து கொள்கிறீர்கள்,
1: all the secret things you talk about at home with your wife,
2: மனைவியோடு கூட நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறதான அந்தரங்கமான காரியங்கள்,
1: and all the secret things you do at home,
2: நீங்கள் அந்தரங்கமாய் வீட்டிலே செய்யக்கூடிய காரியங்கள்,
1: there must be purity,
2: அங்கே பரிசுத்தம் காணப்பட
1: வேண்டும், there must be love,
2: அங்கே அன்பு காணப்பட வேண்டும்.
1: If you don't treat your wife with love and compassion,
2: மனைவியை அன்போடு மனதுருக்கத்தோடு நடத்த உங்களுக்கு தெரியவில்லை என்றால்,
1: you're going to get a big surprise when Christ comes again.
2: Yes, மீண்டும்மாய் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கும்.
1: Everybody in the assembly may have thought you're a wonderful brother.
2: சபையில் உள்ள எல்லாருமே நீங்கள் நல்ல அற்புதமான சகோதரர் என்று எண்ணிக்கொண்டிருந்திருக்கலாம்.
1: They'll get a big shock when Jesus exposes that.
2: இதை இயேசு வெளியரங்கமாக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியாய் இருக்கும்.
1: That you treated your wife like a servant and not a helper.
2: நீங்கள் உங்கள் மனைவியை வேலைக்காரியை போல நடத்திருக்கிறீர்களே ஒழிய துணையாய் நீங்கள் நடத்தவில்லை.
1: Do you know that when God made Adam,
2: தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பொழுது உங்களுக்கு தெரியுமா?
1: He said in Genesis 2, I will make him a helper.
2: நான் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார்.
1: And do you know when Jesus said about the coming of the Holy Spirit in John 14?
2: யோவான் 14 அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரக்கூடிய அந்த காரியத்தை குறித்து இயேசு சொல்லும் பொழுது,
1: he said in John 14:16, I will send you a helper.
2: யோவான் 14 அதிகாரம் 16 வசனத்திலே ஒரு தேற்றரவாளனை அல்லது உதவி செய்கிறவரை அனுப்புவேன் என்று சொல்கிறார்.
1: Do you know that the Bible gives the same title to the Holy Spirit as it gives to your wife?
2: உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அதே பட்டத்தையே பரிசுத்த ஆவியானவருக்கும் வேதம் கொடுக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
1: Eve was created to be a helper for Adam.
2: ஆதாமுக்கு உதவி செய்யும்படியாக ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டாள்.
1: And Jesus took the same word and said, I will send you a helper to help you in the Christian life.
2: அதே வார்த்தை எடுத்து தான் இயேசுவும் பயன்படுத்தி உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உங்களுக்கு துணையா இருக்கும்படியாய் ஆவியானவரை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார்.
1: When you see that almighty God has used the same word for the Holy Spirit as he's used for a wife, you'll learn to respect your wife a lot more.
2: மனைவிக்கு பயன்படுத்தக்கூடிய அதே பெயரை பரிசுத்த ஆவியானவருக்கும் பயன்படுத்தும்படியாய் சர்வ வல்லமுள்ள தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்றாக நடத்துவீர்கள்.
1: The Holy Spirit is not supposed to be my servant.
2: பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேலைக்காரனாய் இருக்கும்படி அனுப்பப்பட்டவர் அல்ல. அவர் எனக்கு உதவி செய்யும்படியாக வந்திருக்கிறார்.
1: He has come to help me live a holy life.
2: பரிசுத்த வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும்படியாக வந்திருக்கிறார்.
1: He has come to help me speak and serve the Lord.
2: நான் பேசும்படியாகவும் ஆண்டவருக்கு உதவி ஊழியம் செய்யும்படியாகவும் அவர் வந்திருக்கிறார்.
1: That's why God gave you a wife.
2: ஆகவே தான் தேவன் உங்களுக்கு மனைவியை கொடுத்திருக்கிறார்.
1: To be a helper.
2: உங்களுக்கு துணையாய் நிற்கும்படியாய்.
1: You must treat her as an equal.
2: நீங்கள் உங்களுக்கு சமமாக அவர்களை நடத்த வேண்டும்.
1: If you treat your wife as lower than you,
2: உங்களை காட்டிலும் சற்று கீழான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் உங்கள் மனைவி என்று எண்ணி நீங்கள் நடத்துவீர்களானால்,
1: like most people in India do,
2: இந்தியாவிலே பல மக்கள் செய்கிறது போல,
1: then you're not a Christian.
2: நீங்கள் ஒரு கிறிஸ்தவரே அல்ல.
1: Then you have to say that you have not understood the Bible.
2: நீங்கள் வேதத்தை விளங்கி கொண்டேன் என்று நீங்கள் சொல்லவே முடியாது.
1: Now you say, well, where in the Bible does it say the woman is equal to the man?
2: ஒரு மனுஷி மனுஷனுக்கு சமமா இருக்கிறான் என்று எங்கே வேதம் சொல்லுகிறது என்று கேட்கலாம்.
1: I told you my ministry is to show you things which you have never seen in the Bible.
2: நீங்கள் வேதத்தில் காணாத காரியங்களை காண்பிப்பதுதான் என்னுடைய ஊழியம் என்று நான் சொன்னேன்.
1: Here is this piece of a jigsaw puzzle I'm going to put in the place now.
2: இப்பொழுது அந்த ஜிக்ஸா பசலுடைய துண்டை எடுத்து அந்த இடத்திலே இப்பொழுது நான் ஒன்றை வைக்க போகிறேன்.
1: Turn to 1 Corinthians chapter 11.
2: 1 கொரிந்தியர் 11 அதிகாரம்
1: verse 3.
2: 3 வசனம்.
1: How many of you believe that Jesus Christ is equal to the Father?
2: இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாய் இருக்கிறவர் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்?
1: Yes or no?
2: அம்மாவா இல்லையா?
1: Yes or no?
2: அம்மாவா இல்லையா?
1: Jesus Christ is equal to the Father.
2: இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவர்.
1: Okay.
2: சரி.
1: Now we go to verse 3.
2: இப்போ 3 வசனத்துக்கு வருவோம்.
1: I want you to understand that Christ is the head of every man.
2: ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார்.
1: Man is the head of a woman.
2: ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார்.
1: God is the head of Christ.
2: கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார்.
1: Are the Father and Christ equal?
2: பிதாவும் கிறிஸ்துவும் சமமானவர்களா?
1: Yeah, you said it was right.
2: சமமானவர்கள் தான் என்று நீங்கள் இப்படி தான் சொன்னீர்கள்.
1: But for the sake of redemption, Jesus voluntarily took a place of submission and made the Father the head.
2: ஆனால் மீட்பின் பணிக்காக தாமாக மனமுவந்து இயேசு தன்னைத்தானே தாழ்த்தி பிதாவை தனக்கு தலையாக ஏற்றுக்கொண்டார்.
1: In the same way,
2: அதே போல தான்
1: during this period on earth,
2: இந்த உலகத்திலே வாழுகிற காலங்களிலே,
1: it says man and woman are like that.
2: மனிதனும் மனிதனும் மனுஷியும் இப்படி தான் இருக்கிறார்.
1: The relationship between man and a woman is exactly the same as a relationship between the father and the son, God and Christ.
2: பிதாவுக்கும் குமாரனுக்கும் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இருக்கக்கூடிய அதே உறவுதான் புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் இருக்க வேண்டும் என்று இங்கே வாசிக்கிறோம்.
1: That's what you see here.
2: அதைத்தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள்.
1: So if the father and son are equal, then man and woman are equal.
2: பிதாவும் குமாரனும் சமமானவர்கள் என்று சொன்னால் புருஷனும் ஸ்திரீயும் சமமானவர்கள்.
1: So how should you treat your wife?
2: ஆகவே மனைவியை எப்படி நடத்த வேண்டும்?
1: You must treat your wife like the father treated Jesus on earth.
2: இந்த பூமியிலே பிதாவானவர் இயேசு கிறிஸ்து எப்படி நடத்தினாரோ அதே போல நீங்களும் உங்கள் மனைவியை நடத்த வேண்டும்.
1: How did the father treat Jesus on this earth?
2: பிதா இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே வாழும்போது எப்படி நடத்தினார்?
1: Did he say போடா வாடா?
2: போடா வாடா என்றெல்லாம் சொன்னாரா?
1: Can you imagine the father telling Jesus like that?
2: பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அப்படி சொல்வதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
1: How can you say போடி வாடி?
2: ஆனால் நீங்களோ மனைவியை போடி வாடி என்று சொல்கிறீர்கள்.
1: You can't do that.
2: அதை நீங்கள் செய்ய முடியாது.
1: You must treat her with the same respect that the father treated Jesus.
2: பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை எந்த மதிப்போடு நடத்தினாரோ அதே மதிப்போடு நீங்களும் உங்கள் மனைவியை நடத்த வேண்டும்.
1: That is scripture.
2: அது வேத வசனத்தின் அடிப்படை.
1: I know the heathen don't do that, but we are supposed to do that as Christians.
2: புறஜாதியார்கள் அதை செய்வதில்லை, ஆனால் நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறவர்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும்.
1: That's why God took Eve out of Adam's side.
2: ஆகவே தான் தேவன் ஏவாளை சுற்றிக்கும் பொழுது ஆதாமுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பு எடுத்து சிருஷ்டித்தார்.
1: See, God could have taken a little bone out of his head and made Eve from that.
2: தலையிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை செய்திருக்கலாம்.
1: Then it would have meant that Eve must sit on Adam's head.
2: அப்படியானால் எப்பொழுதே ஏவாள் ஆதாமுடைய தலையிலே உட்கார்ந்து கொண்டிருப்பாள்.
1: No.
2: இல்லை.
1: Or God could have taken a bone out of Adam's feet.
2: அல்லது ஆதாமுடைய பாதத்திலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை சிருஷ்டித்திருக்கலாம்.
1: So that Adam could always stamp on top of Eve all.
2: எப்பொழுது பார்த்தாலும் ஆதாம் ஏவாளை மிதித்துக் கொண்டே இருந்திருப்பான்.
1: Why did he take it from the side?
2: ஏன் விலாவிலிருந்து எடுத்து செய்தார்?
1: So that she would always be by his side.
2: எப்பொழுதே ஏவாள் ஆதாமுக்கு அருகாமலே இருக்க முடியாக.
1: It's very important that in our homes we give to the wife the position that God has appointed in scripture.
2: தேவன் வேதத்திலே நியமித்த அந்த ஸ்தானத்தை ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நியதியாய் இருக்கிறது.
1: It says in 1 Peter chapter 3.
2: 1 பேதுரு 3 அதிகாரம்
1: 1 Peter chapter 3
2: 1 பேதுரு 3 அதிகாரம்
1: and verse 7
2: ஏழாம் வசனம்.
1: You husbands, you must live in an understanding way with your wife as a weaker vessel, because she's woman, and give her honor as a fellow heir of the grace of life, so that your prayers are not hindered.
2: அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள்.
1: Give her honor.
2: கணத்தை கொடுங்கள்.
1: How many of you husbands have obeyed that verse?
2: புருஷராய் இருக்கிற உங்களில் எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்கள்?
1: How many of you can stand before God and say I have obeyed 1 Peter 3 verse 7?
2: நான் 1 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று உங்களில் எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாக எழுந்து நின்று சொல்ல முடியும்?
1: I have given her honor.
2: நான் அவளுக்கு கனத்தை கொடுத்திருக்கிறேன்.
1: As an equal heir in the grace of life.
2: இந்த நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக சமமாக நான் வைத்திருக்கிறேன்.
1: An heir means to a throne.
2: சுதந்திரவாளி என்று சொன்னால் சிங்காசனத்திலே.
1: That means I treat her like a queen.
2: அவருடைய பொருள் என்ன? ஒரு ராணியை போல நான் நடத்துகிறேன்.
1: Because I am the king.
2: நான் தான் ராஜா.
1: I'll tell you something.
2: நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: How many of you husbands want to be a king in your home?
2: எத்தனை புருஷர்கள் நீங்கள் உங்கள் வீட்டுகளிலே ராஜாவை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
1: I think we all should be kings in our home.
2: நம்முடைய குடும்பங்களிலே நாம் எல்லாரும் ராஜாக்களாக தான் இருக்க வேண்டும்.
1: I'll tell you how to be a king in your home.
2: உங்கள் குடும்பத்திலே எப்படி நீங்கள் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன்.
1: Very simple way.
2: மிக மிக எளிய விதத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன்.
1: Make your wife a queen.
2: உங்களுடைய மனைவியை ராணியாக்கி விடுங்கள்.
1: You will automatically become the king.
2: நீங்கள் தானாகவே ராஜாவாகி விடுவீர்கள்.
1: Isn't that simple, easy way to become the king?
2: ராஜாவாகுவதற்கு எளிய ஒரு வழி அல்லவா இது?
1: Treat your wife like a queen and you will become the king.
2: மனைவியை ராணியை போல நடத்தி விட்டால் நீங்கள் ராஜாவை போல மாறி விடுவீர்கள்.
1: That's what it says here.
2: அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம்.
1: Grant her honor as a fellow heir of the grace of life.
2: நித்திய ஜீவனாய் கிருபை சொந்தித்துக் கொள்ளுகிறவர்கள் என்பதினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள்.
1: In one more picture.
2: இன்னும் ஒரு காட்சி.
1: In Ephesians chapter 5.
2: எபேசியர் 5 அதிகாரம்.
1: It says in verse 23 that the husband is the head of the wife.
2: 23rd வசனத்திலே புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான்.
1: And because he is the head, he must love his wife, verse 28, as he loves his own body.
2: அவன் தன் சொந்த சரீரத்தில் அன்பு கூறுகிறது, சரீரமாக பாவித்து மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று 28 வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: He must treat his wife like he treats his own body.
2: தன்னை சொந்த சரீரத்தை எப்படி பயன்படுத்துகிறானோ, உபயோகிக்கிறானோ, நடத்துகிறானோ, அதே போல மனைவியும் நடத்த வேண்டும்.
1: How do you treat your body?
2: உங்கள் சரீரத்தை நீங்கள் எப்படி பாவிக்கிறீர்கள்?
1: Supposing a mosquito sits on your hand.
2: உங்கள் கையில் ஒரு கொசு உட்கார்ந்து கடித்துக்
1: கொண்டிருக்கிறது. Let's not say mosquito. Mosquitoes can give malaria. Let's try call an ant bites you.
2: கொசுவானது மலேரியாவை கொடுத்து விடும், ஆகவே அதை விட்டு விடுவோம். ஒரு எறும்பு கடிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
1: Small ant, that's not dangerous.
2: எறும்பு அது அவ்வளவு ஆபத்தானதல்ல.
1: What do you do?
2: நீங்கள் என்ன செய்வீர்கள்?
1: You watch it.
2: பார்த்து கொண்டே இருப்பீர்களா?
1: You let it keep on biting your hand.
2: அது கடித்து கொண்டே இருக்கட்டும் என்று நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்களா?
1: Immediately you will knock it off because you feel something. A pain in your hand.
2: அந்த கையில் ஏதோ ஒன்று ஊறுகிறதை நீங்கள் உணர்ந்தபடினாலே உடனடியாக உங்கள் கையினால் அதை தட்டி போடுகிறீர்கள்.
1: You know what it means to love your wife like you love your body?
2: உங்கள் சரீரத்தை நேசிப்பது போல மனைவியை நேசிப்பது என்றால் அதனுடைய பொருள் என்ன என்று தெரியுமா?
1: That when something is small is hurting your wife, you feel it.
2: ஏதோ சிறு காரியம் மனைவியை காயப்படுத்தும் பொழுது நீங்கள் அதை உணர்கிறீர்கள்.
1: And you say, hey, I must help my wife to be free from that.
2: மனைவி இதிலிருந்து விடுதலையாக வேண்டும், ஆகவே நான் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
1: It's a very difficult job to be a Christian husband.
2: ஒரு கிறிஸ்தவ கணவனா இருப்பது என்பது ஒரு கடினமான வேலைதான்.
1: It says it's like Christ loving the church.
2: கிறிஸ்து சபையை நேசித்தது போல.
1: He washed the feet of the church.
2: சபையினுடைய பாதங்களை அவர் கழுவினார்.
1: He laid down his life for the church.
2: சபைக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார்.
1: And the Bible says the husband wife relationship must be like that.
2: கணவன் மனைவி உறவு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
1: It's very very difficult.
2: மிக மிக கடினம்.
1: Very difficult to be a husband as a Christian husband.
2: ஒரு கிறிஸ்தவ கணவனா இருப்பது என்பது கடினமான ஒரு பணிதான்.
1: To be a non-Christian husband, that's easy.
2: கிறிஸ்தவர் அல்லாத ஒரு கணவனா இருப்பது என்பது எளிய காரியம்.
1: He's got to just sit like a maharaja with his feet up on the table.
2: காலை மேஜிலே தூக்கி வைத்துக்கொண்டு மகாராஜாவை போல உட்கார்ந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் போதும்.
1: And say, ah, bring me my coffee now.
2: என்னுடைய காபியை கொண்டு வா.
1: Is the food ready?
2: ஆகாரம் தயாராகி விட்டதா?
1: Are my clothes washed?
2: என்னுடைய துணியெல்லாம் துவைத்து விட்டாயா?
1: Have you dressed up the children for the school?
2: பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு போவதற்கு அவர்களை தயார் செய்து விட்டாயா?
1: And then the Maharaja gets up slowly.
2: அதற்கு மகாராஜா மெதுவாக எழுந்திருக்கிறார்.
1: Doesn't do anything in the home.
2: வீட்டிலே ஒன்றையும் செய்வதில்லை.
1: Dear brothers and sisters, we have to change from that.
2: அருமையான சகோதர சகோதரிகளிலே, இந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும்.
1: Yeah, your wife may be good at cooking, so she does all the cooking. That's okay. I'm not saying you shouldn't do that.
2: மனைவி சமையலிலே கை தேர்ந்தவளா இருக்கிறபடினாலே மனைவி செய்யட்டும், அதிலே நீங்கள் போய் ஒன்றும் செய்ய முடியாது.
1: Each of us has a gift.
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரம் உண்டு.
1: So there's nothing wrong in letting her exercise her gift.
2: ஆகவே அந்த பகுதியிலே தன்னுடைய வரத்தை பிரயோகிக்க அனுமதிப்பதிலே தவறில்லை.
1: So I'm not saying that if you are not good at cooking, you should go into the kitchen.
2: சமையல் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் சமையலருக்கு போக வேண்டும் என்று சொல்லவில்லை.
1: I'm not good at cooking, so I don't go into the kitchen, mess up the whole thing.
2: எனக்கு சமைக்க தெரியாது, ஆகவே நான் சமையலறையிலே போய் எல்லாவற்றையும் குழப்பிட மாட்டேன்.
1: I go there, nobody will eat the food that's cooked in my house.
2: நான் அங்கே போனால் வீட்டிலே சமைக்கிற சாப்பாட்டை யாரும் சாப்பிட மாட்டார்கள்.
1: So I, that's not my gift.
2: அது என்னுடைய வரம் அல்ல.
1: I earn the money and do that part of the family.
2: நான் பணத்தை சம்பாதிக்கிறேன், குடும்பத்தினுடைய அந்த பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன்.
1: So each of us may have a different gift. That's okay.
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரம் இருக்கலாம், அது சரிதான்.
1: But we can respect one another.
2: ஆனால் நாம் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும்.
1: So these are the pictures the Lord gives about how a husband should treat his wife.
2: ஒரு கணவன் மனைவி எப்படி நடத்த வேண்டும் என்று இப்படிப்பட்ட காட்சிகளை இயேசு நமக்கு காண்பிக்கிறார்.
1: And now that all of you sisters are very excited about all that I've told your husbands,
2: now
1: I have to tell you something.
2: இப்பொழுது புருஷர்களை குறித்து சொன்ன காரியங்களை எல்லாம் கேட்டுவிட்டு பரவசம் அடைந்திருக்கிற சகோதரிகளே, இப்பொழுது நான் உங்களுக்கும் ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டும்.
1: Not me, but God.
2: நான் அல்ல, தேவனே சொல்கிறார்.
1: What does the Bible say about a woman?
2: ஒரு ஸ்திரியை குறித்து தேவன் வேதம் என்ன சொல்கிறது?
1: See what it says.
2: என்ன சொல்கிறது என்று பாருங்கள்.
1: Ephesians 5:24. As the church is subject to Christ, so the wives ought to be to their husbands in everything.
2: சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
1: This body submits to the head.
2: இந்த சரீரமானது தலைக்கு அடங்கி இருக்கிறது.
1: It doesn't have a fight with the head.
2: தலையோடு கூட சண்டை போடுவதில்லை.
1: It submits to the head.
2: தலைக்கு தன்னை கீழ்ப்படுத்துகிறது.
1: If the head says lift up your hand, it lifts it up.
2: தலை கையை பார்த்து உன் கையை தூக்க என்று சொன்னால் கையை தூக்குகிறது.
1: It trusts the head.
2: தலையை முழுமையாய் நம்புகிறது.
1: And it says here That is a relationship that there should be between a husband and a wife.
2: இதே உறவு தான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
1: Verse 22, be subject to your own husbands as to the Lord.
2: கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு மனைவிகளே கீழ்ப்படிங்கள் என்று 22 வசனத்திலே வாசிக்கிறோம்.
1: Who has told you to do that?
2: இதை செய்யும்படியாக யார் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்?
1: God.
2: தேவன்.
1: So there is one person above your husband and that is God.
2: ஆகவே உங்கள் கணவனுக்கு மேலாக ஒருவர் உண்டு, அவர்தான் தேவன்.
1: We saw that in 1 Corinthians 11.
2: அதை நாம் 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே பார்த்தோம்.
1: It's very important to see that.
2: அதை பார்ப்பது மிக முக்கியம்.
1: 1 Corinthians 11 because some wives ask me this question.
2: ஏனா சில மனைவிமார்கள் என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார்.
1: Does that mean I have to do everything my husband tells me?
2: அப்படியானால் கணவன் சொல்கிற எல்லா காரியத்தையும் நான் செய்ய வேண்டுமா?
1: Supposing he tells me to do something wrong.
2: சில தவறுகளை செய்ய சொன்னால்.
1: Because he is not perfect.
2: ஏனென்றால் அவர் பூர்ணவான் அல்ல.
1: Or he may be carnal.
2: அல்லது அவர் மாம்சிகமானவராய் இருக்கலாம்.
1: Or he may not even be converted.
2: அல்லது அவர் மனம் திரும்பாத ஒரு கணவனாய் இருக்கலாம்.
1: Okay, 1 Corinthians.
2: சரி.
1: Bible is very clear. It doesn't make any mistake.
2: வேதமானது மிகவும் தெளிவாக இருக்கிறது, எந்த ஒரு தவறையும் அது செய்வதில்லை.
1: 1 Corinthians 11:3 says.
2: 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனம்.
1: The head of the man, the head of the woman is the man.
2: ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான்.
1: But the man has also got a head.
2: ஆனால் புருஷனுக்கும் ஒரு தலை இருக்கிறது.
1: He is not without a head.
2: புருஷன் தலையில்லாமல் இல்லை.
1: It says here that Christ is the head of the man.
2: கிறிஸ்து தான் புருஷனுக்கு தலையாய் இருக்கிறார்.
1: So it's like an army.
2: அது ஒரு பட்டாளத்தை போல, ராணுவத்தை போல இருக்கிறது.
1: On top there's a general.
2: மேலே ஜெனரல் என்ற ஒரு இருக்கிறார்.
1: It's a very senior officer.
2: அவர் மிகவும் முதிர்ச்சி அடைந்த ஒரு அலுவலராக இருக்கிறார்.
1: Below him is let's say a captain.
2: அவருக்கு கீழாக கேப்டன் என்ற ஒருவர் இருக்கிறார்.
1: Then there's a soldier.
2: அதற்கு பிறகு படைவீரன்.
1: Now listen, here's a general on top.
2: மேலே ஜெனரல் இருக்கிறார்.
1: That's like Christ.
2: கிறிஸ்துவை போல.
1: And then there's a captain, that's like your husband.
2: அதற்கு பிறகு கேப்டன் உங்கள் கணவர்.
1: And then the soldier, that's you.
2: படைவீரன் நீங்கள்.
1: So when the captain tells the soldier to do something,
2: அந்த கேப்டன் படைவீரனை பார்த்து நீ ஒன்றை செய் என்று சொன்னால்,
1: he does it.
2: அந்த ராணுவ வீரர் செய்கிறார்.
1: Why?
2: ஏன்?
1: Because when the general tells the captain to do something, he does it also.
2: அந்த ஜெனரல் கேப்டனுக்கு ஒன்றை செய்ய சொல்லும் பொழுது கேப்டனும் அதை செய்கிறார்.
1: Now if the general tells the captain to do something and the captain doesn't obey, he loses his job.
2: ஜெனரல் கேப்டனை பார்த்து ஒன்றை செய் என்று சொல்லும் பொழுது நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அந்த கேப்டனுடைய வேலை பறிபோய்விடும்.
1: See, there was a captain you read of in Matthew chapter 8.
2: மத்தேயு 8 அதிகாரத்திலே ஒரு தளபதியை குறித்து வாசிக்கிறோம்.
1: And there you can see this thing of Christ and the husband and the wife.
2: அங்கே கிறிஸ்து கணவன் மனைவி உள்ள உறவுகளை நாம் பார்க்கலாம்.
1: So see this picture, a general, a captain and soldier.
2: ஆக மனதிலே இந்த காட்சியை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜெனரல் இருக்கிறார், ஒரு கேப்டன் இருக்கிறார், அதற்கு பிறகு ராணுவ வீரர் இருக்கிறார்.
1: Okay, here's a captain.
2: இங்கே அந்த கேப்டன் இருக்கிறார்.
1: Matthew 8 verse 8.
2: மத்தேயு 8 அதிகாரம் 8 வசனம்.
1: He's called centurion here, that's like a Roman captain.
2: ரோம கேப்டனை போல இங்கு 100 அதிபதி என்று வாசிக்கிறோம்.
1: He had 100 soldiers under him.
2: அவருக்கு கீழாக 100 ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள்.
1: And what does he say?
2: அவன் என்ன சொல்கிறார்?
1: In verse 9.
2: 9 வசனம்.
1: I am a man under authority.
2: நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருக்கிறேன்.
1: That means I've got a general on top of me.
2: எனக்கு மேலாக ஜெனரல் இருக்கிறார்.
1: I am under his authority.
2: நான் அவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன்.
1: And I have a soldier under my authority.
2: என்னுடைய அதிகாரத்துக்கு கீழாக இத்தனையோ படைவீரர்கள் இருக்கிறார்கள்.
1: And when I tell the soldier to go, he goes. When I tell the soldier to come, he comes.
2: அந்த போர்ச்சவர்களை பார்த்து போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான்.
1: To do this, he does it.
2: இதை செய் என்றால் செய்கிறான்.
1: Why?
2: ஏன்?
1: Because when the general says to the captain, go, he goes.
2: அந்த ஜெனரல் கேப்டனை பார்த்து போ என்றால் அவர் போகிறார்.
1: And general says, come, he comes.
2: ஜெனரல் கேப்டனை பார்த்து வா என்றால் வருகிறார்.
1: He says, do this, you do it.
2: இதை செய் என்றால் செய்கிறார்.
1: So, this is the order.
2: ஆகவே இதுதான் அந்த முறைமை.
1: There's a Christ and the man and the wife.
2: கிறிஸ்து, புருஷன், ஸ்திரீ.
1: Okay, so supposing your husband tells you to do something.
2: உங்களுடைய கணவர் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்.
1: It's like the captain telling the soldier, do this.
2: அந்த கேப்டன் போர்ச்சுவனை பார்த்து இதை செய் என்று சொல்கிறார்.
1: But the soldier knows that the general has said nobody should do that.
2: ஆனால் இந்த காரியத்தை யாருமே செய்யக்கூடாது என்று அந்த ஜெனரல் கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை இந்த படைவீரன் அறிந்திருக்கிறான்.
1: Should the soldier obey the captain or not? What do you think?
2: இப்பொழுது இந்த படைவீரன் கேப்டன் சொல்வதற்கு கீழ்ப்படிய வேண்டுமா கூடாதா?
1: Yes or no?
2: ஆமாவா இல்லையா?
1: All the husbands are quiet, but the wives know the answer.
2: கணவன்மார்லாம் அமைதியா இருக்கிறார்கள், ஆனால் மனைவிமார்களுக்கு பதில் தெரியும்.
1: That there the wife should not obey the husband.
2: அந்த இடத்திலே மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய கூடாது.
1: I'll give you an example.
2: ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: Supposing a wife has got an unconverted husband.
2: ஒரு மனைவிக்கு மனம் திரும்பாத கணவன் இருக்கிறார்.
1: He is still her head.
2: ஆனாலும் அந்த கணவன் தான் மனைவிக்கு தலையா இருக்கிறார்.
1: The Bible says that.
2: வேதம் அதை சொல்கிறது.
1: And supposing he says I want you to bow down to this idol.
2: இந்த விக்கிரகத்துக்கு நீ வணங்க வேண்டும் என்று கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறார்.
1: Should she obey her husband?
2: இப்பொழுது கணவனுக்கு இந்த மனைவி கீழ்ப்படிய வேண்டுமா?
1: No.
2: இல்லை.
1: Because this soldier knows that the general has said nobody should bow to idols.
2: அந்த ஜெனரல் யாரும் விக்கிரகத்துக்கு வணங்க கூடாது என்று சொல்லுகிறார் சொல்லி இருக்கிறார் என்பதை எல்லா படைவீரர்களும் அறிந்திருக்கிறார்கள்.
1: You know, I was in the military myself.
2: நானே இராணுவத்திலே பணிபுரிந்திருக்கிறேன்.
1: And sometimes my senior officer would tell me do this.
2: என்னுடைய மேலதிகாரி சில சமயத்திலே இதை செய்யுங்கள் என்று சொல்வார்.
1: And I knew in my heart that was wrong.
2: அது தவறு என்று என்னுடைய உள்ளத்திலே நான் அறிந்திருக்கிறேன்.
1: Because my conscience it was he was telling me to do something wrong for his benefit.
2: அவர் மேலதிகாரி தன்னுடைய ஆதாயத்துக்காக ஒரு காரியத்தை செய்ய முடியா எனக்கு சொல்லுகிறார், அது தவறு.
1: You know, like getting some government property for him.
2: சில அரசாங்க சொத்தை
1: private use.
2: அரசாங்க பொருட்களை தன்னுடைய தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
1: I would say no sir, I can't do that.
2: நான் என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் இதை செய்ய முடியாது என்று நான் சொல்லிவிடுவேன்.
1: I would respect him. I have to call him sir.
2: நான் அவரை மதிப்பு கொடுத்து ஐயா என்று நான் அழைப்பேன்.
1: Stand at attention.
2: நான் அங்கே அட்டென்ஷனிலே நிற்பேன்.
1: And I say I'm sorry sir.
2: என்னை மன்னித்து விடுங்கள்.
1: I can't do that. My conscience does not permit me.
2: என்னுடைய மனசாட்சி இதற்கு அனுமதி கொடுக்கவில்லை, ஆகவே என்னால் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவேன்.
1: Now in the military it's a very serious thing to say no sir to an officer.
2: இராணுவத்தை பொறுத்தவரை ஒரு மேல் அதிகாரிக்கு இல்லை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அது ஒரு சீரிய காரியம்.
1: I had to say that many times.
2: ஆனால் பல சமயங்களிலே நான் அதை சொல்ல வேண்டியிருந்திருக்கிறது.
1: Because
2: ஏனென்றால்
1: above that officer was God.
2: அந்த மேல் அதிகாரிக்கு மேலாக தேவன் இருக்கிறார்.
1: And I knew God did not permit me to do that.
2: அதை செய்யும்படியாக தேவன் எனக்கு அனுமதிக்கவில்லை என்று எனக்கு தெரியும்.
1: So sometimes the officer would take me in front of the commanding officer.
2: சில சமயத்திலே அந்த என்னுடைய மேல் அதிகாரி கமாண்டிங் அதிகாரியின் இடத்திலே என்னை கொண்டு செல்வார்.
1: This officer is not obeying my orders.
2: இந்த அதிகாரி என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்வார்.
1: So I would stand there before the commanding officer and say
2: நான் அந்த கமாண்டிங் அதிகாரியின் முன்னாக நின்று நான் சொல்லுவேன்
1: சார், I'm a Christian and I can't do that.
2: நான் ஒரு கிறிஸ்தவன், ஆகவே என்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்லுவேன்.
1: If they want they can lock me up in jail, that's okay.
2: அவர்கள் விரும்பினால் அவர்கள் சிறைச்சாலையிலே கூட என்னை வைத்து பூட்டலாம், அது பரவாயில்லை.
1: God was on top of everything for me.
2: ஆனால் என்னை பொறுத்த மட்டில் எல்லாவருக்கும் மேலாக தேவன் இருக்கிறார்.
1: To wives I would say,
2: ஆகவே மனைவிமார்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்,
1: your husband tells you to do something which you know in your conscience is wrong because Jesus Christ has told you you must not do that.
2: நீங்கள் இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்ய கூடாது என்று இயேசு சொல்லி இருக்கிறபடினாலே உங்கள் கணவன்மார் அதை சொல்லும் பொழுது அது தவறு என்று உங்கள் மனசாட்சியில் உணர்கிறீர்கள்.
1: Then you know that above your husband there is another head, that is Christ.
2: அப்பொழுது உங்கள் கணவனுக்கு மேலாக ஒரு தலை இருக்கிறார், அவர்தான் கிறிஸ்து என்று அறிவீர்கள்.
1: So it's not blind obedience.
2: ஆகவே ஏதோ குருட்டுத்தனமாக கீழ்ப்படிவது என்பது தவறு.
1: But in other things,
2: மற்ற காரியங்களிலே
1: the Bible says obey your husband.
2: வேதம் சொல்லுகிறது உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள்.
1: And there you can be wise.
2: அங்கே நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
1: And a wise woman, it says in Proverbs 14, can build her house.
2: ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று நீதிமொழிகள் 14 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
1: Proverbs 14 and verse 1, the wise woman builds her house.
2: நீதிமொழிகள் 14 அதிகாரம் 1 வசனத்திலே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வாசிக்கிறோம்.
1: Why doesn't it say the wise man builds his house?
2: புத்தியுள்ள புருஷன் தன் வீட்டை கட்டுகிறான் என்று ஏன் சொல்லப்படவில்லை?
1: Do you know that the most important person in a house is actually the wife?
2: உங்களுக்கு தெரியுமா, ஒரு குடும்பத்தை பொறுத்த வரையில் மிக முக்கியமான நபர் மனைவிதான் என்று?
1: I have learned that through many years.
2: அநேக ஆண்டுகளாக நான் அதை கற்றிருக்கிறேன்.
1: If you have a good wife,
2: நல்ல மனைவி உங்களுக்கு இருப்பாரே ஆனால்
1: your house will be built.
2: உங்களுடைய வீடு கட்டப்படும்.
1: If you don't have a good wife,
2: நல்ல மனைவி உங்களுக்கு இல்லை என்றால்
1: and even if you are a good man,
2: நீங்கள் நல்ல மனிதனாக இருந்தாலும் கூட
1: it's very difficult to build a house.
2: குடும்பத்தை கட்டுவது என்பது மிகவும் கடினம்.
1: Shall I tell you why?
2: ஏனென்று சொல்லட்டுமா?
1: Do you know that in Christianity the most important thing is humility?
2: கிறிஸ்தவத்திலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம் தாழ்மை.
1: I've always said there are 3 secrets for the Christian life.
2: கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு 3 ரகசியங்கள் உண்டு என்று அடிக்கடி நான் சொல்லுவேன்.
1: Number 1,
2: முதலாவது ரகசியம்
1: humility.
2: தாழ்மை.
1: Number 2,
2: இரண்டாவது ரகசியம்
1: Humility.
2: தாழ்மை.
1: Number 3.
2: மூன்றாவது ரகசியம்.
1: You know it.
2: உங்களுக்கே தெரியும்.
1: Humility.
2: தாழ்மை.
1: You learned the three secrets means you know how to live the Christian life.
2: இந்த மூன்று ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது என்று எப்படி என்று கூட்டது என்று அர்த்தம்.
1: That is why whenever I look at any brother, I look for humility.
2: எப்பொழுதெல்லாம் ஒரு சகோதரனை பார்க்கறனோ அவரிடத்தில் தாழ்மை இருக்கிறதா என்று நான் பார்க்கிறேன்.
1: I don't care if he can speak well.
2: அவர் நன்றாக பேசுகிறாரா இல்லையா அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை.
1: He looks very smart. These things mean nothing to me.
2: பார்ப்பதற்கு மிடுக்கானவரா இருக்கிறாரா என்றும் எனக்கு கவலை இல்லை. அவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை.
1: Because I know that is what God looks for.
2: ஏனென்றால் தேவனும் இதை தான் பார்க்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன்.
1: That is what God was so happy with when he saw Jesus.
2: இயேசுவை பார்த்தபொழுது தேவன் அதை குறித்து தான் சந்தோஷப்பட்டார்.
1: That was the first man who walked on earth for 30 years without any pride.
2: எந்த பெருமையும் இல்லாமல் முதல் முதல் 30 ஆண்டுகளாக இந்த பூமியில் நடந்தவர் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
1: He never preached, he never did any deem casting out demons for 30 years.
2: 30 ஆண்டுகளாக பிரசங்கிக்கவில்லை, எந்த பிசாசையும் விரட்டவில்லை.
1: But what did he do which nobody else did for 30 years?
2: மற்ற யாருமே செய்யாத ஒரு காரியத்தை அவர் என்ன செய்தார்?
1: He walked in humility for 30 years.
2: 30 ஆண்டுகளாக தாழ்மையிலே அவர் நடந்தார்.
1: And the father said I am delighted with this.
2: நான் இதிலே பிரியமாக இருக்கிறேன் என்று பிதா சொன்னார்.
1: I tell you you walk like that the father will be delighted with you.
2: நீங்களும் அப்படி நடப்பீர்கள் என்று சொன்னால் பிதாவான உங்களிலே சந்தோஷமா இருப்பார்.
1: Yeah, he'll be delighted more with you than a lot of people who stand in the pulpit.
2: இங்கே பிரசங்க மேடையில் நிற்கிற அநேகரை காட்டிலும் அவர் உங்களிடத்திலே பிரியமா இருப்பார்.
1: Because he looks for humility.
2: என்னால் அவர் தாழ்மை இருக்கிறதா என்று பார்க்கிறார்.
1: You know the devil became the devil through the spirit of pride.
2: பெருமையின் ஆவினாலே தான் பிசாசு பிசாசாய் மாறினார் என்று உங்களுக்கு தெரியும்.
1: Pride was rebellion.
2: அந்த பெருமையோடு கூட முரட்டாட்டம்.
1: I will lift up my throne above God.
2: தேவனுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன்.
1: Who are you?
2: நீர் யார்?
1: To talk to God like that.
2: தேவனிடத்திலே இப்படி பேசுவதற்கு.
1: And when he talked to God like that he became the devil.
2: இதுபோல தேவனிடத்திலே பேசும்பொழுது அவன் பிசாசாய் மாறினான்.
1: Shall I tell you wives how to become like the devil?
2: மனைவிமார்களே பிசாசை போல எப்படி மாறுவது என்று உங்களுக்கு சொல்லட்டுமா?
1: You start talking like that.
2: இதுபோல நீங்கள்
1: பேசிப்பார். Who are you to tell me to do anything?
2: இதை சொல்றதுக்கு நீங்க யார்?
1: You know who was the first person who said that?
2: இதை சொன்ன முதல் நபர் யார் தெரியுமா?
1: Lucifer.
2: Lucifer.
1: You know what happened to him?
2: அவனுக்கு என்ன நடந்தது என்று தெரியுமா?
1: He became the devil.
2: அவன் பிசாசாய் மாறினான்.
1: Spirit of rebellion.
2: முரட்டாட்டத்தின் ஆவி.
1: And Jesus came.
2: இயேசு வந்தார்.
1: How did Jesus bring salvation?
2: இயேசு எப்படி இரட்சிப்பை மீட்பை கொண்டு வந்தார்?
1: Opposite of this spirit of rebellion.
2: இந்த முரட்டாட்டத்தின் ஆவிக்கு நேர் விரோதமான ஒரு ஆவி.
1: Submission.
2: அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆவி.
1: Submission to God.
2: தேவனுக்கு கீழ்ப்பணிந்திருக்கக்கூடிய ஆவி. அது மிகவும் எளிது.
1: If I ask you sisters submit to God oh any day you are ready to do that.
2: சகோதரிகளே தேவனுக்கு அடங்கிருங்கள் என்று சொன்னால் எந்த நாளிலும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்வீர்கள்.
1: But do you know what Jesus had to do?
2: ஆனால் இயேசு என்ன செய்ய வேண்டியிருந்தது தெரியுமா?
1: He had to submit to Joseph and Mary. That was so difficult for 30 years.
2: யோசேப்புக்கும் மரியாளுக்கும் 30 ஆண்டுகள் கீழ்ப்பணிந்திருக்க வேண்டியிருந்தது. அதுதான் மிகவும் கஷ்டமான பகுதி.
1: He was perfect.
2: அவர் பூர்ணவனாய் இருந்தார்.
1: Joseph was imperfect.
2: யோசேப்போ பூர்ணமற்றவராய் இருந்தார்.
1: Mary was imperfect.
2: மரியாளும் பூர்ணமற்றவளாய் இருந்தார்.
1: Joseph was a sinner, an old covenant sinner.
2: பழைய ஏற்பாட்டு பாவியாக தான் யோசேப்பு இருந்தார்.
1: Mary was an old covenant sinner.
2: மரியாளும் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த பாவியாக இருந்தார்கள்.
1: Just like all families they fought with each other.
2: எல்லா குடும்பங்களைக்குள்ள இவர்களும் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டார்கள்.
1: You believe that?
2: நம்புகிறீர்களா?
1: Joseph and Mary fought with each other.
2: யோசேப்பும் மரியாளும் இருவரும் சண்டை போட்டுப்பார்கள் என்று நம்புகிறீர்களா?
1: I'm not a Roman Catholic.
2: நான் ரோமன் கத்தோலிக்கன் அல்ல.
1: I believe Joseph and Mary fought with each other.
2: யோசேப்பும் மரியாளும் ஒருவருக்கொரு சண்டை போட்டிருந்திருப்பார்கள்.
1: I have seen new covenant families fighting with each other. What about this old covenant family?
2: புதிய ஏற்பாட்டு தம்பதிகளே சண்டை போடுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு தம்பதிகளை குறித்து என்ன?
1: They were not perfect.
2: அவர்கள் பூரணவான்கள் அல்ல.
1: But God told Jesus.
2: ஆனால் தேவன் இயேசுவை பார்த்து சொன்னார்.
1: Submit to them.
2: அவர்களுக்கு அடங்கிரு.
1: Don't question whether they are perfect or not.
2: அவர்கள் பூரணவான்களா இல்லையா என்று கேள்வி கேட்கவேண்டாம்.
1: Just submit.
2: நீ அடங்கியிருந்தால் மட்டும் போதும்.
1: Not one or two days.
2: ஒன்று இரண்டு நாட்கள் மட்டுமல்ல.
1: 30 years.
2: 30 ஆண்டுகள்.
1: How many of you sisters want to follow Jesus?
2: சகோதரிகளே எத்தனை பேர் நீங்கள் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறீர்கள்?
1: To submit to an imperfect husband for 30 years.
2: ஒரு பூரணமில்லாத புருஷனுக்கு 30 ஆண்டுகள் அடங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை.
1: You see how difficult it was for Jesus?
2: இயேசுக்கு எவ்வளவு கடினமா இருந்திருக்கும் என்று இப்பொழுது உங்களுக்கு விளங்குகிறதா?
1: You find it difficult even for 1 week.
2: ஒரு வாரம் அடங்கி இருப்பதே உங்களுக்கு கடினமா இருக்கிறது.
1: That's a Christian home.
2: அதுதான் கிறிஸ்தவ இல்லறம் குடும்பம்.
1: Don't say you're not perfect.
2: நான் பூர்ணவான் அல்ல. புருஷன் பூர்ணவான் அல்ல என்று சொல்ல வேண்டாம்.
1: Jesus didn't say to Joseph and Mary, you're not perfect, why should I listen to you?
2: நீங்கள் பூர்ணவான்கள் அல்ல, ஏன் நான் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்
1: என்று இயேசு சொல்லவில்லை. You're not spiritual.
2: நான் ஆவிக்குரியவன், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல.
1: Jesus could have said all that.
2: இயேசு இவைகளெல்லாம் சொல்லியிருந்திருக்க முடியும்.
1: But he didn't do it.
2: ஆனால் அவர் அதை செய்யவில்லை.
1: He submitted.
2: அவர் அடங்கியிருந்தார்.
1: Dear sisters,
2: அருமையான சகோதரிகளே,
1: that's how Jesus brought salvation.
2: இப்படி தான் இயேசு மீட்பை கொண்டு வந்தார், இரட்சிப்பை கொண்டு வந்தார்.
1: By the spirit of submission.
2: கீழ்ப்படியதளுடைய ஆவி.
1: Now who is the one who brings the spirit of submission into a home?
2: ஒரு குடும்பத்திலே இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலின் ஆவியை யார் கொண்டு வருவது?
1: Not the husband.
2: புருஷன் அல்ல.
1: He has to submit to Christ, but that is invisible.
2: புருஷன் கிறிஸ்துவுக்கு அடங்கி இருக்க வேண்டும், அது காணக்கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது.
1: But the wife is the one who brings the spirit of submission into the home.
2: ஒரு குடும்பத்திலே அடங்கி இருக்கக்கூடிய ஆவியை கொண்டு வருவது யார் என்று சொன்னால் மனைவி.
1: Not the man.
2: மனுஷன் அல்ல.
1: Because the Bible doesn't say man be subject to the woman, it says wife be subject to the husband.
2: புருஷன் மனைவிக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை, ஆனால் மனைவியானவள் புருஷனுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது.
1: Who is the one who is going to bring that spirit of submission into the home?
2: ஆகவே குடும்பத்துக்குள்ளாக அந்த அடங்கி இருக்கக்கூடிய ஆவியை கொண்டு வருவது யார்?
1: The woman.
2: ஸ்திரீ.
1: And what spirit is that?
2: அது எந்த ஆவி?
1: As the spirit of Jesus Christ.
2: அது இயேசு கிறிஸ்துவின் ஆவி.
1: So who can bring the spirit of Christ into a home?
2: ஆகவே ஒரு குடும்பத்திலே கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் ஆவியை கொண்டு வருவது யாரால் முடியும்?
1: The spirit of submission.
2: அடங்கி இருக்கக்கூடிய ஆவியை யாரால் கொண்டு வர முடியும்?
1: Not the husband.
2: புருஷன் அல்ல.
1: But the wife.
2: மனைவி.
1: That's why it says the wise woman builds her home.
2: ஆகவே தான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்கிறது.
1: Do you understand that?
2: நீங்கள் அதை விளங்கிக் கொண்டீர்களா?
1: And when your children see that spirit of submission,
2: உங்கள் பிள்ளைகள் இந்த அடங்கி இருக்கக்கூடிய ஆவியை பார்க்கும் பொழுது,
1: they will get it themselves.
2: அவர்கள் தாங்களாகவே இந்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள்.
1: And then they will submit also.
2: அவர்களும் கூட அடங்கி இருப்பார்கள்.
1: So when you see your children talking like this,
2: நீங்கள் இப்படி பேசுகிறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
1: No, when your children talk to you like this,
2: உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் இப்படி பேசும்பொழுது,
1: ah, who are you to talk to me like that?
2: என்கிட்ட பேசுறதுக்கு நீங்க யார்?
1: You ask yourself whether they heard you speak like that to your husband and they learned it from you.
2: நீங்கள் உங்கள் கணவனிடத்தில் இப்படி பேசியிருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள், அதை அவர்கள் உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
1: Don't blame them.
2: அவர்களை குறை சொல்ல வேண்டாம்.
1: You got the chicken pox first and they got it from you.
2: உங்களுக்கு முதலாவது பெரியம்மை வந்து விட்டது, பிறகு அவங்களுக்கு வந்து விட்டது.
1: Why you blame them?
2: ஏன் அவங்களுக்கு வந்து விட்டது என்று குறை சொல்கிறீர்கள்?
1: So many times we blame our children for what they learned from us.
2: அநேக சமயங்களிலே நம்மிடத்திலிருந்து பிள்ளைகள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நாம் அவர்களை குறை கூறுகிறோம்.
1: We have to repent.
2: நாம் மனம் திரும்ப வேண்டும் சகோதர சகோதரிகளே.
1: What a responsibility we have as parents.
2: நமக்கு பெற்றோரா இருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று பாருங்கள்.
1: Repent.
2: மனம் திரும்புங்கள்.
1: And when our spiritual relationship is all right,
2: நம்முடைய ஆவிக்குரிய உறவு சரியாக இருக்கும் பொழுது,
1: then our physical sexual relationship is also important.
2: அப்பொழுது நம்முடைய தாம்பத்திய உறவும் கூட அது முக்கியமானதா இருக்கும்.
1: Now many people think the physical sexual relationship is bad.
2: சரீர பிரகாரமாக தாம்பத்திய உறவு என்பது அது கெட்டது என்று அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
1: It's bad outside marriage.
2: திருமணத்துக்கு வெளியே அது கெட்டது, மோசமானது.
1: Before sin came into the world,
2: பாவம் வந்த உலகத்திலே வருவதற்கு முன்பதாக,
1: when God created man,
2: தேவன் மனிதனை
1: சிருஷ்டித்த
2: பொழுது, ஸ்திரீயை சிருஷ்டித்த பொழுது,
1: he told both of them,
2: இருவரையும் பார்த்து சொன்னார்.
1: In Genesis 1:28,
2: ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனம்,
1: you must be fruitful,
2: நீங்கள் பலுகி பெருக வேண்டும்,
1: you must have children,
2: நீங்கள் பிள்ளைகளை பெற வேண்டும்.
1: Before sin came into the world,
2: பாவம் உலகத்திலே வருவதற்கு

0: To look at a picture of another woman to lust after it is wrong.
1: வேற ஒரு ஸ்திரீனுடைய படத்தை பார்த்து அதிலே இச்சை கொள்ளுவதே பாவம்.
0: But inside marriage, sex is holy and pure.
1: ஆனால் திருமணத்துக்குள்ளாக தாம்பத்திய உறவு பாலியல் உறவு என்பது அது பரிசுத்தமும் சுத்தமுள்ளதுமாய் இருக்கிறது.
0: Do you know that just like you pray before you eat your food?
1: நீங்கள் ஆகாரத்தை சாப்பிடுவதற்கு முன்பாக ஜெபிப்பது போல
0: you husband and wife you can pray before you have sex with each other.
1: தாம்பத்திய உறவு கொள்ளும்பொழுதற்கு முன்பதாகவும் கூட நீங்கள் ஜெபித்து செய்ய முடியும்.
0: Because Jesus can be there.
1: ஏனென்றால் அங்கே இயேசு இருக்க முடியும்.
0: Because Jesus can bless that.
1: ஏனென்றால் இயேசு அதை ஆசீர்வதிக்க முடியும்.
0: Some people say, oh, how can we pray about that?
1: ஐயோ அதே குறித்து எப்படி ஜெபிப்பது என்று சிலர் எண்ணுகிறார்கள்.
0: That's because you got the idea from non-Christian sources.
1: கிறிஸ்தவர் அல்லாத அந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு கிடைத்த அந்த அறிவின் மூலமாக.
0: Or from the cinema.
1: அல்லது சினிமாவிலிருந்து கிடைத்த அறிவின் மூலமாக.
0: There are certain desires God has placed in the body.
1: தேவன் சில ஆசைகளை இந்த சரீரத்தில் வைத்திருக்கிறார்.
0: To eat food.
1: ஆகாரத்தை புசிப்பதற்கு ஒரு ஆசை.
0: To sleep.
1: தூங்குவதற்குரிய ஆசை.
0: And to have a sexual relationship in marriage.
1: திருமணத்துக்குள்ளாக தாம்பத்திய உறவு கொள்ளக்கூடிய ஒரு ஆசை.
0: All the three.
1: இந்த மூன்று விருப்பங்களும்
0: are good.
1: நல்ல விருப்பங்கள் தான்.
0: Needed for our body.
1: இந்த சரீரத்துக்கு தேவையான விருப்பங்கள்.
0: And for all three we can pray.
1: இந்த மூன்று காரியங்களுக்குமாக நாம் ஜெபிக்கலாம்.
0: You can pray before you eat your food.
1: ஆகாரத்தை புசிப்பதற்கு முன்பதாக நீங்கள் ஜெபிக்கலாம்.
0: You can pray before you go to sleep.
1: நீங்கள் தூங்க போவதற்கு முன்பதாக ஜெபிக்கலாம்.
0: And you can pray before you have a sexual relationship.
1: தாம்பத்திய உறவு கொள்ளுவதற்கு முன்பதாக நீங்கள் ஜெபிக்கலாம்.
0: But that's not the main thing in marriage.
1: ஆனால் திருமணத்திலே இதுதான் பிரதானமான காரியம் என்றல்ல.
0: The main thing is your spiritual relationship.
1: பிரதானமான காரியம் உங்களுடைய ஆவிக்குரிய உறவு.
0: That's why I spoke about that.
1: ஆகவே தான் நான் அதை குறித்து நான் பேசுகிறேன்.
0: So I hope all of you have learned something today.
1: இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ஒன்றை கற்றுக்கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
0: And I pray that our churches will become strong because our homes are strong.
1: நம்முடைய குடும்பங்கள் வலிமையாய் மாறுகிறபடியாலே நம்முடைய சபைகளும் வலிமையாக மாறும் என்று நான் நம்புகிறேன்.
0: That our homes will not be like all the heathen homes.
1: நம்முடைய குடும்பங்கள் புறஜாதியான குடும்பங்களைப் போல இருக்காது என்று நான் நம்புகிறேன்.
0: But godly homes where Jesus Christ is Lord.
1: இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராக வாழுகின்ற தேவ பக்தியுள்ள குடும்பங்களாக.
0: Where we bring up our children to fear God.
1: தேவனுக்கு பயப்பட முடியாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற காரியம்.
0: Let's pray.
1: நாம் ஜெபிப்போம்.
0: The Lord wants to lift up our marriages to a much higher level than it is right now.
1: இப்பொழுது இருக்கிற நிலையை காட்டிலும் மேலான நிலைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளை தேவன் கொண்டு வர விரும்புகிறார்.
0: And you may feel that you are so weak.
1: நீங்கள் பலவீனராய் இருப்பது போல உணரலாம்.
0: But the power of his Holy Spirit can lift you to a height that you cannot even dream of right now.
1: நீங்கள் இப்பொழுது கனவிலே கூட காணக்கூடாத அளவிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நிலவரத்தை தரத்தை உயர்த்த முடியும்.
0: Will you believe the Lord today?
1: இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க முடிகிறதா?
0: That your marriage which looks so weak will become strong.
1: பலவீனமாய் வலிமையிலிருந்து காணப்படுகிற உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வலிமுள்ளதாய் மாற முடியும் என்று உங்களால் நம்ப முடிகிறதா?
0: If you don't believe the Lord can do nothing for you.
1: நீங்கள் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது.
0: But if you believe he will lift your marriage to a much higher level than
1: நீங்கள் மட்டும் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து எவ்வளவோ மேலான நிலைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையை உயர்த்துவார்.
0: He will bring peace into your marriage.
1: உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருவார்.
0: And he will bring love and victory.
1: அவர் அன்பையும் ஜெயத்தையும் கொண்டு வருவார்.
0: Thank you Father.
1: ஆண்டவரே உமக்கு நன்றி.
0: Pray that it will be so in our life.
1: எங்களுடைய வாழ்க்கையில அது அப்படியே இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
0: Your name will be glorified.
1: உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக.
0: We pray in Jesus name.
1: இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அது ஒரு ஞாயிறு மத்தியான நேரம். மேல்நிலைப்பள்ளியில் படிக்கும் இரண்டு மாணவர்களுக்கு திடீரென்று வேடிக்கையான ஒரு எண்ணம் வந்தது. அவர்கள் பள்ளிக்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்த மூன்று கருப்பு ஆடுகளை பிடித்தார்கள். கொஞ்சம் வெள்ளை பெயிண்டையும் வாங்கி கொண்டார்கள். ஒரு ஆட்டின் மேல் ஒன்று என்று எழுதினார்கள். அடுத்த ஆட்டின் மேல் இரண்டு என்று எழுதினார்கள். பின் மூன்றாவது ஆட்டின் மேல் நான்கு என்று எழுதினார்கள். மூன்று ஆடுகளையும் மெதுவாக பிடித்துக் கொண்டு போய் பள்ளி வளாகத்தில் உள்ளே விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள். திங்கட்கிழமை காலை வழக்கம் போல பள்ளி ஆரம்பமானது. வளாகத்தின் உள்ளே தலைமை ஆசிரியர் வந்தபொழுது பல இடங்களில் ஆடு சிறுநீர் செய்தும் மலம் கழித்தும் வைத்திருந்தது. அவருக்கு கடுமையான கோபம் வந்தது. உடனே தலைமை ஆசிரியர் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்களை, உள்ளே நிற்கும் இந்த ஆடுகளை எல்லாம் பிடித்து வெளியே விரட்டுங்கள் என்று கூறினார். அவர்களும் தேடி அலைந்து ஒவ்வொரு ஆட்டின் பின்னால் ஓடி ஓடி ஒரு வாரியாக மூன்று ஆடுகளையும் பிடித்து வெளியே விட்டு விட்டார்கள். தலைமை ஆசிரியர் கேட்டார், நான்கு ஆடுகளையும் பிடித்து வெளியே விட்டுவிட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஒன்று இரண்டு நான்கு என்று எழுதப்பட்ட மூன்று ஆடுகள் தான் சிக்கியது, மூன்று என்று எழுதப்பட்ட ஆட்டை இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார்கள். போய் தேடுங்கள் என்று சொன்னார் தலைமை ஆசிரியர். அவர்களும் பள்ளி வளாகத்தில் இருக்கும் செடிகள் மரங்கள் நிறைந்த இடங்களிலே கால்கெடுக்க அங்கும் இங்கும் தேடி அலைந்தார்கள். என்றாலும் மூன்று என்று எழுதப்பட்ட ஆட்டை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் மூன்று என்று எழுதப்பட்ட எந்த ஆடும் அங்கு இல்லை. நமது வாழ்க்கையும் பல நேரங்களில் இவ்வாறுதான் இருக்கிறது. நமது உள்ளத்தில் பலவிதமான ஆசைகள் மற்றும் நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது நாமும் எப்படித்தான் இருக்கிறோம்? நம்மிடத்தில் இருக்கும் எத்தனையோ காரியங்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல மறந்துவிட்டு நம்மிடத்தில் இல்லாத, நமக்கு கிடைக்காத ஒன்றை மட்டும் நாம் தேடி தேடி சோர்ந்து போய்விடுகிறோம் இல்லையா? ஏதோ ஒன்றை நினைத்து நினைத்து நமது நேரத்தை நாம் வீணாக்க கூடாது. கிடைக்கும் சந்தோஷங்களை அனுபவிக்காமல் போய்விடக்கூடாது. உங்கள் வேலையில் திருப்தி இல்லையா? உறவு சிக்கல் இருக்கிறதா? பண நெருக்கடி இருக்கிறதா? இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து நினைத்து அனுதின சந்தோஷங்களை அனுபவிக்காமல் நாம் விட்டுவிடக்கூடாது. நமக்கு இருக்கும் காரியங்களுக்காக நன்றி சொல்லிக்கொண்டே வாழ்வதை விட்டுவிட்டு இல்லாதவைகளை நினைத்து வேதனைப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி அடைவோம். நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் பணிகளை உற்சாகத்துடனும் சிறப்புடனும் செய்து முடிப்போம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று பரிசுத்த வேதமும் கூறுகிறது. இன்று நமக்கு இருக்கும் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி உணர்வோடு நாம் வாழ்வோமா?

ஆராதனை வர்ஷிப்னு தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வர வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடலாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம் அந்த வார்த்தையை கேட்டா. அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம். ஏதோ ஏதோ நான் பாடுறதுனாலும் சொல்லலை, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஜி மேஜர்.

என்ன பழைய பாடல், அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடுபடுற தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையே நிறைவேறும். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

மகிமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் எ ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய். என கண்பார்ந்தவர்களே, இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு பேசுகிறார். 3 விதமான ஆசிர்வாதங்களை நீங்கள் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆபிரகாமை ஆசிர்வதித்தது போல உங்களையும் ஆசிர்வதிக்க விரும்புகிற தேவன் முதலாவது ஆசிர்வாதமாக தேவனோடு நெருங்கின உறவு கொள்ளும்படிக்கு இன்று உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:23-32 வசனங்களை வாசித்தீர்களானால், சோதோமை அழிக்க புறப்படுவதைக் கண்டு ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார். நான் இன்னும் ஒருமுறை பேசுகிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அநேக தடவைகள் பேசிக்கொண்டே இருக்கிறான். என கண்பார்ந்தவர்களே, பொதுவாக நாம் அதிகமாய் யாரிடம் பேசுவோம்? மிகவும் நெருங்கியவர்களிடம்தான். அப்படியே அபிரகாமும் அதிக நேரம் ஆண்டவரோடு நேருக்கு நேர் உரையாடுவது போல பேசுகிறார். இந்த நாளிலிருந்து நீங்களும் ஆண்டவரோடு அதிக நேரம் பேசுகிற அனுபவத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படி உங்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார். 2வதாக, பெயரை பெருமைப்படுத்துகிற ஆசிர்வாதம். எபிரேயரின் புஸ்தகம் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து சென்றதால் ஆசிர்வதிக்கப்பட்டான். எபிரேயரின் புஸ்தகம் 11:11 சாராளும் விசுவாசித்தபடியினால் ஈசாக்கை பெற்றாள் என்று உள்ளது. எபிரேயரின் புஸ்தகம் 11:17 தன் ஒரே மகனை விசுவாசத்தினாலும் கீழ்ப்படிந்தமையினாலும் பலியிட துணிந்தான் என்று வாசிக்கின்றோம். இப்படியாக ஆபிரகாமும் சாராளும் விசுவாசித்து கீழ்ப்படிந்து காணப்பட்டமையால் அவர்களின் பெயர் இன்று வரையில் நிலைத்து நிற்கிறது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்றும் சாராள் விசுவாசத்தின் தாய் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் ஆபிரகாம் எல்லாருக்கும் தந்தையானார். நாமும் இன்று ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றும் சந்ததி என்றும் அழைக்கப்படுகின்றோம். லூக்காவின் புஸ்தகம் 19:9 சகேயுவை குறித்து சொல்லப்படும்போது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறானே என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக உங்களையும் தேவன் இந்த நாளில் உங்களின் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் பார்த்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார். 3வதாக, ஆசிர்வாதம் ஆபிரகாமுடையதெல்லாம் பெருகினது என்று உள்ளது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13:2 மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான் என்று வாசிக்கின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13:16 ஆபிரகாமும் லோத்தும் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது என்று வாசிக்கின்றோம். அதோடு மாத்திரமல்லாமல் பார்வோனின் செல்வங்களும் ஆபிரகாமுக்கு கிடைத்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:16 ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது என்று வாசிக்கின்றோம். இப்படியாகவே இந்த நாளிலும் உங்களையும் தேவன் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் தம்முடைய ஆசிர்வாதத்தினாலும், நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்கும் ஆசிர்வாதத்தினாலும் உங்களை ஆசிர்வதித்து நடத்தப் போகிறார். நீங்கள் ஆசிர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் G5FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

நானு குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் இரண்டாவது அதிகாரம். பல்ல தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை அறிவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சியோடு மாம்சத்துக்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷித்து தங்கள் கேட்டிலே கட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களுடைய விருந்துங்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்தில் இருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தியான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலமை முன்னிலமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. 1886 ஜெர்மனியின் மியூனிக் நகர வீதிகளில் கார்ல் பென்ஸ் தனது காரை ஓட்டி பார்த்தார். அவர் தன் காருக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் என்று பெயர் வைத்திருந்தார். அவருடைய மகள் பெயர்தான் மெர்சிடிஸ். ஆகவேதான் அவர் காருக்கு அந்த பெயரை வைத்திருந்தார். இந்த கார் தெருக்களில் ஓடிய போது ஜனங்களின் கோபத்துக்கு ஆளானது. ஜனங்கள் எல்லோரும் அந்த கார் எழுப்பிய சத்தத்தை கேட்டு பயந்தனர். சிறுவர்கள் பயந்து ஓடி ஒளிந்தனர். ஆகவே அனைவரும் சேர்ந்து அந்த காருக்கு எதிராக புகார் கொடுத்தனர். எனவே அந்த பட்டணத்து நிர்வாகம் பென்ஸ் காருக்கு வேக கட்டுப்பாடு விதித்தது. குதிரைகளால் இழுக்கப்படாமல் மோட்டாரால் இயக்கப்படும் வண்டிகள் நகர்ப்புறங்களில் செல்லும் போது 1 மணி நேரத்திற்கு 3.5 மைல் வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும். நகருக்கு புறம்பே செல்லும் போது மணிக்கு 7 மைல் என்ற வேகத்தில் செல்லலாம் என்று வேக கட்டுப்பாடு நிர்ணயிக்கப்பட்டது. இதை கண்டதும் தன் கார்களை ஒருபோதும் சந்தையில் விற்க முடியாது என்று பென்ஸ் நினைத்தார். இவ்வளவு மெதுவாக ஊர்ந்து சென்றால் குதிரை வண்டிகளை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது என்று பென்ஸ் நினைத்தார். எனவே அவர் ஒரு நாள் அந்த பகுதியின் மேயரை தன்னுடைய காரில் தன்னோடு கூட பிரயாணம் செய்ய வர வேண்டும் என்று கேட்டார். மேயரும் சம்மதித்தார். அவர் தன் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக குதிரைகளால் இழுக்கப்படும் ஒரு பால் வண்டியை தான் செல்லும் ரோட்டில் செல்லும்படி பென்ஸ் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். மேலும் அவர் அந்த குதிரை வண்டிக்காரரிடம், நீ என் காரை முந்தி செல்ல வேண்டும், நீ அப்படி குதிரை வண்டியை வேகமாக ஓட்டினால் உனக்கு பரிசு தருவேன் என்று சொல்லி வைத்திருந்தார். அதே போல மேயரும் பென்ஸும் 3.5 மைல் வேகத்தில் காரில் சென்று கொண்டிருந்த போது சாலைகளில் சென்ற குதிரை வண்டிகள் அவர்களை ஓவர்டேக் பண்ணி சென்று கொண்டே இருந்தது. குதிரை வண்டிகள் ஆட்டோமொபைல்களை முந்திச் செல்வதை பார்த்த மேயர் பென்ஸிடம் காரை வேகமாக ஓட்டும்படி சொன்னார். உடனே பென்ஸ், சாரி, நம் நாட்டில் நகர்ப்புறங்களில் மோட்டார் வண்டிகள் மணிக்கு 3.5 மைல் வேகத்தில் தான் செல்ல வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது என்று சொன்னார். இந்த சம்பவத்துக்கு பின்பு உடனடியாக வேக கட்டுப்பாடு நீக்கப்பட்டது. பென்ஸ் கார்களில் பயணம் செய்தால் குதிரை வண்டிகளை விட மிக வேகமாக செல்ல முடியும் என்று மக்கள் கண்டுகொண்டனர். அதன் பின்பு பென்ஸ் காரை அவர்கள் விரும்பி வாங்கினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே மக்கள் எந்த ஒரு புதிய சாதனத்தையும் அதன் நன்மைகளை விளங்கிக் கொள்ளாமல் எதிர்ப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே அதன் நன்மைகளை புரிந்து கொண்டால் விரும்ப ஆரம்பிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனிதர்களுக்கு இம்மையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறது. ஆனால் அதை அறியாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எதிர்க்கின்றனர். ஆனால் இயேசு தரும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ருசிக்க ஆரம்பித்து விட்டால் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வார்கள். ஆம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு இளைப்பாறுதல் தர முடியும் என்று அறிந்து அவரிடத்தில் வருவோம். அப்பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:8 9 வாசித்து நாம் தியானிப்போம். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாயிருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று அப்படின்னு அந்த வார்த்தை தூக்கி அடுத்து 10:12 பார்த்தீங்கன்னாக்கா 12 சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சொல்லி இருக்கிறது. அந்த கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினே, வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியிலாக இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. இது எங்கே சொல்லியிருக்கிறது, யார் சொன்னது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. இது ஏன் இங்கே எபிரேயரில் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா, இது எங்கே சொல்லியிருக்கிறது இந்த வசனங்கள் அப்படின்னாக்கா, சங்கீதக்காரனாகிய சங்கீதங்களின் புஸ்தகம் 45 சங்கீதம் 6:7 சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், சங்கீதம் 45:6-7, தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாயிருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அதுதான் அன்னைக்கு அங்க அந்த ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று அப்படின்னு போட்டு இந்த 10:11 சொல்லியிருக்கிறதே என்று இங்க இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின இந்த ஆசிரியர் இங்க இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்ட இந்த கொட்டேஷனை குறிப்பிட்டு இருக்கிறார். இதில் என்ன நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, 1 எப்படி ஆரம்பிக்கிறாரு, 2 எப்படி ஆரம்பிக்கிறான்னு பாருங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாவுக்கு திருவளம் பற்றின தேவன், பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில், இப்போ என்ன சொல்றாரு, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இப்படி சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றார். திருவுளம் பற்றின பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் எப்படி பண்ணாரா, தீர்க்க தரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றினார். தீர்க்க தரிசிகள் மூலமாக தான் நினைத்ததை, தன்னுடைய கருத்தை, தன்னுடைய நடக்க இருப்பதை இல்லை நடந்து கொண்டிருப்பதை இதையெல்லாம் சுட்டி காட்டினார் தேவன். யாரை கொண்டு, தீர்க்க தரிசிகளை கொண்டு. ஆனால் இப்பொழுது இந்த கடைசி நாட்களிலே அந்த தீர்க்க தரிசிகளை கொண்டு தேவன் தன்னுடைய உள்ள கிடக்கையே உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை சொல்லவில்லை. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று போட்டிருக்கிறார். யார் மூலமாய், குமாரன் மூலமாய். அப்ப குமாரன் மூலமா என்னாக்கா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உயிரோடு இருந்த நாட்களிலே சொன்ன அந்த வார்த்தைகள் மூலமா தான் இன்னைக்கு நமக்கு அநேக காரியத்தை ஆண்டவர் திருவுளம் பற்றியிருக்கிறார். இன்னைக்கு ஆனால்தான் திரும்ப நான் சொல்றேன், நம்ம ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல அவர் வாயால வந்த வார்த்தைகள் மிகவும் இம்பார்ட்டன்டான வார்த்தைகள், மிக முக்கியமான வார்த்தைகள். அது ரெட் எழுத்துல, சிவப்பு எழுத்துல சில பைபிளில் நோட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வார்த்தைகளை நாம் ரெட் எழுத்து பைபிளை வாங்கி அதனுடைய இம்பார்ட்டன்ட், அதனுடைய முக்கியத்துவத்தை, நடக்க போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறதை இயேசு ஆண்டவர் வாயால் என்ன சொன்னார், நடந்தது, நடக்க நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போறதை குறித்து ஏசாண்டோர் வாயால் என்ன சொன்னார் அப்படின்றத, பரலோகத்தை குறித்து, நரகத்தை குறித்து, ஒவ்வொரு மனுஷனும் எப்படி வாழணும் என்பதை குறித்து ஏசாண்டோர் தன்னுடைய வாயினாலே எப்படி சொல்லிட்டு போறார் அப்படின்றதான் பிதா தன்னுடைய குமாரன் மூலமாய் இந்த கடைசி காலத்திலே நமக்கு திருவுளம் பற்றியது. இதை நாம இம்பார்ட்டண்டா எடுத்துக்கணும். இதை தான் பவுல் எடுத்துக்கிட்டார். இதை தான் என்ன செஞ்சாரு, பவுல் எடுத்தார். இன்னைக்கு ஏசாண்டவர் வாயால சொன்ன வார்த்தைகளை, ஏன்னா அவர் வந்து பழைய ஆகமங்களை எல்லாம் கரைச்சி குடிச்சவர். பழைய ஆகமங்களை, 5 ஆகமங்களையும் அவர் என்ன செஞ்சாரு, பிங்கர் டிப்ல வச்சிருக்கிறவர் யார், பவுல். அதை வச்சுதான் இதுதான் உலகம், இதுதான் சத்தியம், இதுதான் நீதி அப்படின்னு பேசி இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன செஞ்சார், மறுதளித்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களெல்லாம் சிலுவில் அறிந்தார், ஜெயிலில் போட்டார், தண்டித்தார். ஆனால் ஏசாண்டவர் முகமுகமாய் அவரை சந்தித்து, சவுலே சவுலே நீர் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு கேட்கும்போது, நீ யாரு, என்ன ஆண்டவரே யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற யெகோவான்னு சொல்லலை அவர், நீ துன்பப்படுத்துகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லலை. என்னன்னு சொன்னார் அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னார். அப்பதான் புரியுது அவருக்கு, இயேசும் யெகோவாவும் ஒன்று அப்படின்றது. இயேசும் யெகோவாவும் ஒன்று. யெகோவா தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்னது, இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கும்போது என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அந்த இயேசுவை தான் நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவர் பாதத்தில் போய் அமர்ந்தார். 3 வருஷம் அரபு தேசத்திலே போய் தனிமையில் உட்காந்து ஜெபித்தார். அந்த ஏசாண்டவர்கிட்டேருந்து வாயால் அநேக காரியங்கள், சீஷர்களுக்கு ஏசாண்டவர் சொன்னதை காட்டிலும் பவுலுக்கு அநேக காரியத்தை என்ன செஞ்சார், ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை தான் என்ன செஞ்சார், அவர் நிருபங்களாக எழுதியிருக்கிறார். அன்பாங்களே, அதில் ஒரு நிருபம் தான் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம். அதில் ஒரு நிருபம் தான் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம், இந்த கடிதம். இதை ஆராய்ச்சியாளர்கள் பவுல் எழுதவில்லை என்று சொல்கிறார்கள். 75% ஆராய்ச்சியாளர்கள் பவுல் தான் எழுதினார் என்று சொல்கிறார். அது ஒரு கருத்து இங்கே இன்னைக்கு நிலவுது. அது யார் எழுதுனா நமக்கு என்ன, பவுல் எழுதுனா எனக்கு என்ன, வேற தெருவில் போகிறோம் எழுதுனா எனக்கு என்ன. ஆனால் ஆவியானவர் பவுலை கொண்டோ அல்லது வேற யாரை கொண்டோ இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதியிருக்கிறார். அதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய கருத்து என்ன, இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் நாம் இன்னைக்கு நம்ம பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். இது யார் எழுதுனா, அவர் எழுதினாரா, இவர் எழுதலை, இவர் எழுதலை, அவர் எழுதலைன்ற ஆர்குமெண்ட்டு நமக்கு தேவை இல்லை. இன்னைக்கு நாம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் இன்னைக்கு அதுதான் சொல்றார். இங்க எழுதின இந்த ஆக்கியோன், அது பவுலா இருக்கட்டும், அது யார் எக்ஸ்ஆர் ஒய்யா இருக்கட்டும், அவர் எதை இப்ப கொட்டேஷன் எடுக்கிறாருன்னா, சங்கீதத்தில் சொல்லப்பட்டுகிற அந்த காரியத்தை எடுத்து இங்க சொல்கிறார். என்னென்ன, குமாரனை நோக்கி அப்படின்னு சொல்றார். யாரை நோக்கி, யார் குமாரன்னா இப்ப யாரு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி. அப்ப பார், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இந்த சங்கீதங்கள் எழுதப்பட்டது. அப்ப தாவீது எழுதுறாருன்னே வச்சுக்கோ அந்த சங்கீதத்தை. தாவீது என்ன சொல்றாரு, குமாரன் நோக்கி என்னன்னு சொல்றாரு, தேவனே என்னன்னு சொல்றாரு. ஆனால் தான் ஒரு இடத்துல ஆண்டவரே சொல்றாரு, தாவீதே குமாரன் நோக்கி தேவனே அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னடா நீ தாவீது குமாரனேன்னு ஏண்டா சொல்றன்றார். ஏசாமி நம்ம என்னன்னு சொல்லக்கூடாதான், தாவீது குமாரன் என்று சொல்லக்கூடாது. இதை நான் அறிஞ்சு நான்லாம் ஜெபிச்சல, இப்படிதான் தாவீது குமாரனேன்னு நான் ஜெபிச்சது உண்டு. ஆனால் எப்பா ஏசாண்டவர் இந்த வார்த்தையை சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டனோ, அப்பிலேருந்து தாவீது குமாரன்னு சின்ன போட்டேன். தாவீதுக்கும் அவர் தான் ஆண்டவராக இருந்தார். ஆமேன். இன்னைக்கு அந்த சராசரத்தையும் படைத்தவர் அவர் தான். அதை தான் தாவீது எழுதுறார். இப்போ அதுதான் சொல்றாரு, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். இங்க தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய குமாரனுடைய கேரக்டரை, அவருடைய குணாதிசயத்தை இங்க தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பாவே, அவர் நீதியை விரும்புகிற தேவன், அவர் அக்கிரமத்தை வெறுக்கிற தேவன். அதனால் தேவன் உம்முடைய தோழரை பார்க்கும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று பாருங்க. இந்த ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு காரியம் தான் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, ஏசையா தீர்க்கதரிசி அதை சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தாக்கா, 61வது ஏசையா 61:3 பார்த்தீங்கன்னா தெரியும். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்கார தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பிதா இயேசு ஆண்டவரை ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அப்படின்னாக்கா, இந்த ஒரு தீர்க்க தரிசனம் அவர் மேல நிறைவேறியது. துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அன்பாலே, இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேக நாதர், இயேசுநாதருக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு? அபிஷேக நாதர். என்னது? ஆமாங்க, இயேசு ஆண்டவரை அபிஷேகம் பண்ணி தான் பிதாவானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எதுக்கு? நம்மள மாதிரி ஆளுங்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு. ஆமேன். இன்னைக்கு அவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்று கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு அது பெரிய பெரிய இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு யாருமே இன்னைக்கு அதை வந்து முக்கியத்துவம் படுத்துவதே இல்லை. அநேக கிறிஸ்துவ திருச்சபைகளிலே இந்த அபிஷேகத்தை குறித்து என்ன செய்யறது இல்லை, சொல்லிக் கொடுப்பதே இல்லை. அநேக ஒரு கூட்டங்கள், ஒரு பாதி பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அவங்க ரட்சிப்பை குறித்து தான் பேசுறாங்களோ, ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த அபிஷேகம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை அவங்க சொல்லவே இல்லை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரை சிலுவில் அறைந்த பிறகு சீஷர்கள்லாம் சிதறுண்டு போனார்கள், பயந்து போய் ஒரு ரூம்லேயே அடங்கி கிடந்தாங்க. திரும்பி மீன் பிடிக்க போகலான்னு சொன்னி பேதுரு சொல்லும்போது கூட இருக்கிற சீஷர்கள் என்ன சொன்னாங்க, நானும் மீன் பிடிக்க வரேன்னு சொன்னாங்க. அப்போ என்னன்னா, அவங்களுடைய தைரியம் அற்று போயிட்டாங்க, அவங்களுடைய பலவீனம் ஆயிட்டாங்க. இதுக்கு மேலே நாம போனாக்க நம்மளையும் அடித்து என்ன செய்வாங்க, சாவடிச்சிருவாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எருசலேமில் போய் என்ன செய்ய, அப்போஸ்தலர் 1 பார்த்தீங்கன்னா தெரியும் அது. நீங்கள் எருசலேமில் போய், 4 இருக்குது, எருசலேமில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, காத்துட்டு இருங்க. எதுங்க? காத்துட்டு இருங்க. அப்போ யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தா நீங்கள் சில நாளுக்குள் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்வீங்க, ஞானஸ்தானம் பெறுவீர்கள். இதுதான் அபிஷேகம். ஆனந்த தைலத்தினால நம்மளை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகநாதர், பரிசுத்த ஆவியானவர் ஒன்னு என்ன செய்வாரு, அபிஷேகம் பண்ணுவார். அப்போ நீ தைரியம் அடைந்து நீங்க என்ன செய்வீங்க, எனக்கு என்று சாட்சி பலன் அடைந்து. 8 பாருங்க, அப்போது உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியா முழுவதிலும் யூதா தேசம் முழுவதிலும் நீங்க பூமியின் கடைசி பெரிந்தும் எனக்கு என்ன செய்வீங்க, சாட்சியா இருப்பீங்கன்னு சொன்னார். அன்பானுலே, இன்னைக்கு நீ நானும் சாட்சியா இருக்கணும்னா அந்த அபிஷேகம் என்பது தேவை. இன்னைக்கு நீ நானும் தைரியமா இருக்கணும்னா, நீ நானும் விசுவாசத்துல வளரணும்னா, நீ நானும் அவிசுவாசத்திலிருந்து விடுதலை பெறணும்னா, நீ நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெறணும்னா அபிஷேகம் மிக முக்கியமானது. அதுதான் சொல்றார் இங்க, அபிஷேகம் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அபிஷேகம் பண்ணினதுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு தான் பெற்ற அந்த அபிஷேகம் ஏசையா தீர்க்கதரிசி 61 சொல்லப்பட்டதை போல ஒடுங்கின ஆவி, நொறுங்குண்ட ஆவி, இப்படி எல்லா ஆவிகளையும் பெற்று இன்னைக்கு நீ வெக்ஸா போயிருக்கிறியா, நீ கவலைப்பட்டுட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறியா, துயரப்படுவர்களுக்கு ஆனந்த தைலத்தை அவருக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிற தேவன். ஒடுங்கின பதிலுக்கு துதியின் ஆவியை கொடுக்கிற தேவன். அன்பாவே, அப்படிப்பட்ட தேவன் நம்ம வணங்கும் பொழுது இந்த துதியின் ஆவியை நீ பெற்றிருக்கிறாயா? இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், இந்த அபிஷேகத்தை பெற்றனால, இந்த ஆனந்த தைலத்தினால், இந்த பாட்டு அதனால்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அப்ப அந்த ஆனந்தம் அப்ப எப்ப வரும்னா அபிஷேகத்தினால வரும். ஆனந்தம் எப்ப வரும், அபிஷேகத்தினால வரும். அன்பாவே, அப்பதான் அந்த துயரம் ஆனந்தமாக மாறப்படுகிறது. இன்னைக்கு நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கலாம், ஆனா அந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா உன்னுடைய துயரம் என்னாவது மாறுது, துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது, உன்னுடைய கவலை மாறுகிறது. அன்பாவே, இந்த அபிஷேகம் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று அப்படின்றத நாம அறிஞ்சுக்கிட்டோம்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் நின்று நாம் என்ன செய்வோம், அந்த அபிஷேகத்தை, ஆனந்த தைலமாகி அந்த அபிஷேக தைலத்தை நாம் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். என்பாங்கல்ல, இதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை பெற்றுக்கொள்ளணும், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், நாம் எருசலேமில் அவங்க சீஷர்கள் காத்திருந்ததை போல ஆண்டுடைய பாதப்படியில், ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது அந்த ஆனந்த அபிஷேக தைலத்தினால் ஆண்டவர் ஒன்னை என்னை நிரப்புவார், நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன்னுடைய துயரம் துதியின் ஆவியாய் மாறும். அன்பாவே, நீ துதித்து பாரு, ஆனந்த சத்தத்தோடு நீ பாட்டு பாடி ஆண்டவரை துதித்து பாரு, உன் துக்கம் என்ன செய்யும், மறைந்து போகும். இது சொல்லும்பொழுது எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வருது. ஒரு ஊழியக்காரர் பிள்ளைக்கு பயங்கர ஃபீவர், அவர் பிள்ளைய நடுவில் கடத்தி வச்சுட்டு அவர் மனைவி அவரும் துதித்து சுற்றி வந்தாங்களாம். யாரை? அந்த குழந்தைய. அன்பாவே துதித்து துதித்து ஆனந்தமாக பாடி பாடி பரவசம் அடைந்து அவங்க சுற்றி வருவர அந்த ஜுரம் எங்கே போச்சுன்னு தெரியலையா. ஆமேன். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? பதட்டப்படுறோம், கவலைப்படுறோம், அழுகுறோம், அங்கலாய்க்கிறோம். அன்பாவில் இன்னைக்கு நாம் துதித்து பாருங்கள். அந்த ஆனந்த அபிஷேக தைலத்தினால நிரம்பி ஆண்டவரை துதித்து பாருங்கள். நம்முடைய துக்கம்லாம் என்ன மாறும்? சந்தோஷமாக மாறும். இதைக்கு நாம் அதை தெரியாதபடிக்கு இருக்கிறோம். ஆனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. என்னது? அவர் சொல்லியிருக்கிற பிரகாரமாய் அந்த அவரை ஏன் அபிஷேகம் பண்ணினார் என்றால், நம்ம போல துயரப்படுவர்களுக்கு அவரு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? இன்னைக்கு பெற வாஞ்சிப்போம், பெறுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை அபிஷேகித்து நம்மளை உபயோகப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெற்ற அந்த அபிஷேகம் ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு கொடுப்பதற்காக நீர் அபிஷேக நாதராய் இருக்கிறீர். ஆனந்த தைலத்தினால் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டீர். அந்த அபிஷேகத்தை நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுடைய துயரங்கள் நீங்க, கஷ்டங்கள் நீங்க, வியாதிகள் நீங்க, எங்களுடைய பிரச்சனைகள் நீங்க ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அதை ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை, அந்த பரிசுத்த ஆனந்த அபிஷேகத்தை, ஆனந்த தைலத்தை இன்றைக்கு கேட்க போகிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இப்பொழுதே நீர் ஆண்டவரே இறங்கும். ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும். ஆண்டவரே எங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: என் பேர் சங்கீதா. உங்கள் மத்தியில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில அற்புதங்களையும் எனக்கு ஏற்பட்ட மாற்றங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் வந்திருக்கேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். என் சைல்ட்ஹுட் டேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ராஜடியானது, ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளான. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து பயங்கரமான குடிகார். உங்கள் வீட்டு குடியில் என் வீட்டு குடியில் அவ்வளோ குடிப்பார். ட்ரக் அடிக்ட், கேம்பிளர், ஒரு கண்டினியூஸ் 24 hours செயின் ஸ்மோக்கர். ஒரு புண்ணியஸ்தலத்துக்கு போகிற மாதிரி எங்கள் குடும்பமாக இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஊட்டியில் ஒன்று ஒரு பெரிய ரேஸ் கோர்ஸ் இருக்குது, அங்கேயும் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பேஷண்ட். வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா வாரத்தில் ஒரு 3 times அட்மிட் ஆயிடுவாங்க ஹாஸ்பிட்டலில். என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியாது. நான் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சண்ட்டாக இருப்பேன். ஸ்கூலில் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. வீட்டுக்கு போனால் இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா உயிரோடு இருப்பாங்களேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து பல ஆக்சிடென்ட்ஸ் ஆயிரும். அவங்க வீட்டுக்கு வந்து வேலைக்கு முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வரும், மூக்குக்கு மேலே கோவம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. நான் கீழ்படியாமல் போனேன்னா என் மேலே கட்டையில் அடிப்பாங்க, கம்பிள் அடிச்சிருக்காங்க, பெல்ட்டில் அடிச்சிருக்காங்க, கிளாக் என் மேலே உடஞ்சிருக்கு, என்னென்னமோ காரியங்களும் நடந்திருக்கு. இதனால எனக்கு சமாதானம் எதுவுமே இல்லை. நான் எத்தனோ நாள் யோசிச்சிருக்கேன், இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா, நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதா. எத்தனையோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த குடும்பம் நாசமாக போயிடும், இதுங்கெல்லாம் தலை நிமிந்து வாழ முடியாது, இந்த குடிகார பையன் பையனோட பிள்ளை

அப்படின்னு தே டேக்ட் மீ. ஆஸ் அ ரிசல்ட் ஐ வாஸ் லோன்லி, டிப்ரெஸ்ட், டிஜெக்டட், அண்ட் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை லைஃப். ஆனால் ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரெண்டு காலும் உடஞ்சிடுச்சு, எழும்ப முடியல. வீட்டில் வந்து அவங்க வேலைக்கு போகாமல் இருந்த நாட்களில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு. அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்தால் ஒரு சிக் சிக்ஸ் பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு ஹாலிக்ஸ் பாட்டிலோ ஒரு பழத்தையும் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பாட்டில் வாங்கிட்டு வருவாங்க, விஸ்கியும் பிராண்டியும் வாங்கிட்டு வருவாங்க. அதை வந்து குடி நண்பர் வெளியே வந்து குடிக்க முடியாது. நம்ம வீட்டில் போய் அவருக்கு சந்தோஷப்படுத்துவோம், எங்கள் அம்மா எல்லாருக்கும் ஆக்கி போடணும். முடிவில் அந்த நாள் முடிவில் கண்ணீர், பிரச்சனை, அதே கூச்சல், குழப்பம், வாக்குவாதம் தான். எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட் அந்த கால் உடஞ்சிருந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா டிவி தான். என்ன சண்டை, என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்று மட்டும் நாங்கள் சந்தோஷமாக குடும்பமாக பண்ணுவோம், குடும்பத்துடன் கண்டு கழியுங்கள் சினிமா. அவ்வளோ சந்தோஷமாக பார்ப்போம். ஆனால் அந்த 3 ஹவர் சினிமா மட்டும்தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியல. அந்த 3 ஹவர் மட்டும்தான் அந்த சந்தோஷம், அந்த 3 ஹவர் மட்டும்தான் அதோடு சேர்ந்து அழுவோம், சந்தோஷமாக இருப்போம். அதுக்கப்புறம் இட் வாஸ் த சேம் ஓல்ட் லைஃப், எந்த ஒரு மாற்றம் இல்லை, அதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. வாழ்க்கை வந்து ஒரு நரகம் மாதிரி இருந்துச்சு, வாழ்க்கையை வெறுத்து போயிட்டேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த சேனலை மாற்றி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க ஒரு கிறிஸ்டின் ப்ரோக்ராமை பார்த்தாங்க. பெனின்னு ஒரு ப்ரீச்சர் அதில் ப்ரீச் பண்ணிகிட்டு இருந்தார். இயேசு முத முறையாக அவங்க கண்டுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. என் லைஃப் ரொம்ப மிசரபிளாக இருக்குது இயேசுப்பா, நீங்கள் வாங்க என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 2-3 நாட்களில் அவங்க இருந்த அறையில் இயேசு ஆண்டவர் நேரில் வந்ததை அவங்க தரிசித்தாங்க. நேரில் வந்தார், எங்கள் அப்பாவை தொட்டார். இயேசு இயேசுன்னு ஏதோ சொல்கிறாங்களே, அவரை நேராக பார்த்தாங்க. எங்கள் அப்பாவை தூக்குனார். அந்த நேரத்தில் அவங்க கிட்டேருந்து ஒரு அசுத்த ஆவி வெளியே போனதை அவங்க பார்த்தாங்க. அந்த நாள் இந்த நாள் ஒரு 18 வருஷம் ஆச்சு. இந்த குடி, போதை, சிகரெட்டு, கஞ்சா எல்லாத்துமே தூக்கி போட்டு ஒரு புது மனுஷனாக இருக்காங்க. எங்கள் அப்பா ஒரு பாஸ்டராக இருக்காங்க. தொடர்ந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு சுகம் கிடச்சிச்சு, நல்ல ஒரு விடுதலை கிடச்சிச்சு, குடும்பமாக சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பார்த்து கூட என் வாழ்க்கை மாறலை. நான் வந்து இன்னொரு துக்கத்துக்கு போயிட்டேன். ஐயோ, இந்த அப்பா இந்த இயேசு பின்னால் போயிட்டாங்களே, ஃபஸ்டிஸ் நல்லா இருந்தாங்களே அப்படின்னு. அவங்க ஒரு சர்ச்சுக்கு போனாங்க. அந்த சர்ச்சில் ஒரு யூத் கேம்ப்புக்கு எனக்கு வலுக்கட்டாயப்படுத்தி என்னை அனுப்புனாங்க. அந்த கேம்ப்புக்கு வந்து நான் எங்கள் அம்மாவோட கண்களை திறக்கணும்னு தான் நான் போனேன். ஆனால் இவங்கெல்லாம் பண்ணுறது அட்டகாசம், இதெல்லாம் நம்பாதீங்க, பொய் சொல்கிறதுக்கு தான் நான் போனேன். என்ன குறை கண்டுபிடிக்கலான்னு போனேன். ஆனால் அந்த கேம்ப்புக்கு போன ஒரு பெரிய கதை கர்த்தர், லாங் ஸ்டோரி ஷார்ட், கர்த்தர் அந்த ஆண்டவராக இயேசு என் கண்களை திறந்தார். அவர் தான் உண்மையான ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நான் அன்றைக்கி தான் நம்பினேன். மொதல் வாட்டி வாழ்க்கையில் இயேசுவே நீங்கள் என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க, நீங்கள் வந்து என் வாழ்க்கையில் ஆண்டு நடத்துங்க. நான் இவ்வளோ நாள் ராணியாக இருந்தேன், என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் வந்து என் வாழ்க்கைக்குள்ளே ஆளுங்கன்னு ஃபஸ்ட்டு வாட்டி அவருக்கு என் இருதயத்தை எடுத்து கொடுத்தேன். என்னோடய எம்டினஸ், என்னோடய லோன்லினஸ் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு நான் எதுக்கு சாகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவர் எனக்காக மறிச்சாரு, அவர் என் பாவத்துக்காக மறிச்சாரு, என் அக்கிரமத்துக்காக மறிச்சாரு, என்னோட குடும்பத்தை வந்து நல்லா வாழ வைக்கணும்னு அவர் மறிச்சாரு, நான் சந்தோஷமா இருக்கணும்னு அவர் மறிச்சாருன்னு நான் அது உணர்ந்தேன். வீட்டுக்கு வந்தேன், சந்தோஷமா வந்தேன். எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், என் நினைவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசுத்த நினைவுகள். ஐ வாஸ் ஃபில்ட் வித் லஸ்ட்ஃபுல் தாட்ஸ், இச்சையான நினைவுகள், பயங்கரமான ஒரு பையனோட வாலிப வாழ்க்கை நாட்களில் ஒரு பையனோட நின்று பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா பேசுவாங்க, சே ஆனால் மனசுக்குள்ளும் ஆசையாக இருக்கும். ஆனால் நினைவு, இன் மை மைண்ட் ரியல்ம் ஐ வாஸ் ஸோ கரப்ட், ஐ ஹேட் லஸ்ட்ஃபுல் தாட்ஸ். என் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுவேன், அசிங்க அசிங்கமாக பேசுவேன். நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வின்னு கேட்டிருப்பீங்க, அது நான் கேட்பேன். அந்த மீட்டிங் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே எனக்குள்ளே ஒரு உணர்வு, இவ்வளோ மன்னிப்பு நான் பெற்றேனே, எங்கள் அப்பாவை நான் மன்னிக்கணும். இது வரைக்கும் எங்கள் அப்பா கிட்டே நான் வாயை திறந்து சாரின்னு நான் கேட்டதில்லை. எங்கள் அப்பா ஏதாவது சொன்னால் நான் எதிர்த்து பேசுவேன், இந்த குடிகாரனுக்கு நான் எதுக்கு நான் கீழ்படியணும். ஆனால் அன்னைக்கு மொதல் வாட்டி எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னேன், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் எல்லாம் சொன்னேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய அன்பு, அந்த உறவு, ஒரே கூரைக்குள்ள 3 பேர் இருப்போம், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, நான், ஆனால் ஒரு ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம், ஒரு ஐக்கியம் எதுவுமே இருக்கலை.
ஆனா அந்த நாள்ல இருந்து ஒரு புது வாழ்க்கை தொடங்குச்சு. வீட்டுல ஸ்கூல்ல எல்லாம் என்ன கேட்பாங்க, என்னடி உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அடி, அசிங்கமா இல்ல உனக்கு? நான் சொல்லுவேன், டேய் ஏய், எங்க அப்பா தாண்டி எனக்கு பாய் ஃப்ரெண்டு, எங்க அம்மா தாண்டி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு, ஜீசஸ் தாண்டி எனக்கு லவரு, இது ஒரு புது ரிலேஷன்ஷிப், ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குடி அப்படின்னு. அவனுக்கெல்லாம் ஒரே நல்ல லூஸ் மாதிரி பேசுறேன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா உண்மையா அதுதான் ரியாலிட்டி. அந்த ஒரு டெரர் மாதிரி, ஒரு லயன் மாதிரி இருந்த அப்பா ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி ஆயிட்டாரு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஸ்கூல்ல நடக்கிறதுலாம் வந்து சொல்லுவேன், ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது அசைன்மெண்ட்னா எங்க அப்பாவோட சுத்துவேன் பைக்ல. ஐ ஹேட் கிரேட் ஜாய் இன் இட். இன்னும் பல அற்புதங்களை செஞ்சாரு, எல்லாம் சொல்ல முடியல. நான் ரொம்ப சுருக்கமா சில காலங்கள் மட்டும் சொல்லிட்டு நான் போறேன். பத்தாவதுல நான் ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் டென்த் ஸ்டாண்டர்ட்ல கடவுள் எனக்கு வந்து 85% வாங்க உதவி செஞ்சாரு. மேத்ஸ்ல சென்டம் வாங்க உதவி செஞ்சாரு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு எனக்கே ஒண்ணுமே புரியல. எங்க ஸ்கூல்ல என்ன கேப்டனை எலெக்ட் பண்ணாங்க. ரொம்ப வாழ்க்கை சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. இப்படிலாம் வந்து என்னமோ கனவு காண்ற மாதிரி நான் நினைச்சேன்ல, அது எல்லாமே வாழ்க்கையில ரியாலிட்டி நடந்தது. ஏன்னா அவரோட ரிலேஷன்ஷிப்னால, இயேசுவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்னால. ஆனா டுவெல்த்ல ஒரு பயங்கரமான ஒரு ட்ராஜடி, எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீவர் வந்துச்சு. 3 months I was suffering with a fever. 12th public exam, board exam, யோசித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வைரல் ஃபீவர்னு சொன்னாங்க. அது போல செகண்ட் இட் வாஸ் டிடெக்டட் அஸ் டைஃபாய்ட், மலேரியா, ஜாண்டிஸ். கடைசியில் சொன்னாங்க எல்லாமே இது பண்ணி போல, இட் வாஸ் லெப்டோஸ்பைரசிஸ், ராட் ஃபீவர், எலி ஜுரம்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அது வந்த நாட்கள், 17 வருஷம் முன்னால. அதுக்கு வந்து அப்போலாம் மருந்து இல்லை, பிரெயின் வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் மறிச்சு போயிடுவேன். நான் சொன்னேன், எஸ்ப்பா இதுக்காக தான் என்ன நீங்க கண்டுபிடிச்சிங்களா, இதுக்காக தான் வாழ்க்கையை மாத்துறீங்களா, என்னமோ பெரிய காரியங்களா செய்வீங்கன்னு சொன்னீங்களே எஸ்ப்பா. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் தனியா இல்லை இந்த பாதையில, என் கூட ஏசப்பா இருக்காரு. இது ஒரு முன்னால நான் தனியா போராடிட்டு இருந்தேன், ஆனா இப்ப ஏசப்பா என் கூட இருக்கிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ப மாட்டீங்க, நான் புக்கை 3 மாசம் திறக்கவே இல்லை. ரிவிஷன் 1 எழுதல, ரிவிஷன் 2 எழுதல, நேரம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுனேன். ஹாஸ்பிட்டல் இருந்து போய் ப்ராக்டிகல்ஸ் எழுதுனேன், பப்ளிக் எக்ஸாம், போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுனேன். ரிசல்ட் வந்துச்சு, நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிருக்கணும், உண்மையா அதுதான். ஆனா கடவுள் இருக்கு இறக்கிறதுனால நான் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில். மேத்ஸ்ல சென்டம் 10th ஸ்டாண்டர்ட்ல, 12th ஸ்டாண்டர்ட்ல ஐ ஃபெயில்டு, கெமிஸ்ட்ரிலையும் ஃபெயில். இதே இது நான் ஒரு பழைய சங்கீதாவா இருந்ததுன்னா ஐ வுட் ஹவ் எண்டட் மை லைஃப். அந்த அவமானம் வெக்கம் தாங்க முடியாம நான் மறிச்சு போயிருப்பேன். ஆனா ஐ நோ த ஒன் ஹூஸ் இன் மீ இஸ் கிரேட்டர் தன் த ஒன் ஹூஸ் இன் த வேர்ல்ட். எனக்கு ஒரு வாழ்க்கை வச்சிருக்காரு, முடியாது, மனம் தளராத. சங்கீதா அவர் சொன்னார், ட்ரஸ்ட் இன் த லார்ட், ஐ அம் தேர் வித் யூ. இந்த மாதிரி வாழ் நேரத்துல கூட நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு சூப்பர் ஃபியூச்சர், என்னால நம்ப முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல மனம் தளராம படிச்சேன். ஒரு அகடமிக் இயர் வேஸ்ட் ஆகாம அந்த ஜூன்ல பாஸ் எழுத கடவுள் உதவி செஞ்சாரு. 2 எக்ஸாமும் எழுதினேன், 2 எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆனேன். இப்போ வரைக்கும் ஒரு அது ஒரு பெரிய அற்புதம். அந்த இயர் வேஸ்ட் ஆகாம ஜூன் எண்ட்ல WCS ஒரு நல்ல காலேஜில் சேர்ந்தேன். அந்த காலேஜில் ஒரு இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கணும்னு நினைச்சேன். ஆனால் என்னோட மார்க்ஸ்னால எனக்கு ஹிஸ்ட்ரி குரூப் தான் கொடுத்தாங்க. ஆனாலும் சந்தோஷமா படித்தேன். எஸ்ப்பா நீங்க ஆல் திங்ஸ் ஒர்க் ஃபார் த குட் வுட் ஆஃப் த லார்ட், ஒரு அழகான வசனம் இருக்கு, கர்த்தர் மேல் அன்பா இருக்கிறவங்களுக்கு சகலமும் நன்மையா நடக்கும். ஏதோ ஒரு பிளான் ஏசப்பா. 3 வருஷம் சந்தோஷமா படிச்சேன். 3வது வருஷம் எண்ட்ல கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. ஒரு கம்பெனி வருது சொன்னாங்க, தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. முந்தன நாள் தான் ரெசியூம்லாம் எடுத்துட்டு வரணும். ரெசியூம்னா என்னன்னு தெரியாது. முந்தன நாள் எங்க அப்பாவோட பாய் ஃப்ரெண்ட் சொன்னேன், எங்க அப்பாவோட போனேன். சண்டே ஃபுல்லா சுத்தினேன், போய் ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணோம். நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து போனேன் இன்டர்வியூக்கு. ஆட்டிடியூட், டெக்னிக்கல் ரவுண்ட், ஹெச்ஆர் ரவுண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. மொத்தம் 350 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் போத் டே அண்ட் ஈவினிங் காலேஜ். ஃபில்டர் பண்ணி 27 எடுத்தாங்க, அதில் ஃபில்டர் பண்ணி 11 எடுத்தாங்க. நம்ப மாட்டீங்க, ஐ வாஸ் ஒன் ஆஃப் த 11 ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். அண்ட் இட் வாஸ் த கம்பெனி ஆஃப் HP, யூனிட் பேக்கர்ட் IT கம்பெனி. அப்போ தான் ஐ ரியலைஸ்ட், காட் டசன்ட் நீட் யர் சப்ஜெக்ட். நான் ஒரு இன்ஜினியரிங் படித்து தான் அந்த ஐடி கம்பெனிக்கு போகணும்னு இல்லை. அதை நான் எப்போ உணர்ந்தேன்னா, மறுநாள் அகடமிக் இயரில் ஸ்கூல் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த ஆஃபீஸ்க்கு நான் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ண அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட பார்த்தா என் பக்கத்தில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க, பயோடெக்னாலஜி படிச்சவங்க, ஃபிசிக்ஸ் படிச்சவங்க, கெமிஸ்ட்ரி படிச்சவங்க, மேத்ஸ் படிச்சவங்க, ஒரே நாள் ஹிஸ்ட்ரி நான் ஒருத்தி தான். ஐ வாஸ் சோ ஷாக்ட். அப்போ தான் கர்த்தர் சொன்னார், ஐ அம் தேர் வித் யூ, ஐ வில் டூ கிரேட் திங்ஸ். நீ ஒன்றை நம்பாத, மை ஃபேவர் இஸ் எனஃப் ஃபார் யூ. நான் நினச்சது, நான் உனக்கு பிளான் பண்ணது என்னன்னாலும் ஐ வில் ஃபுல்ஃபில் இட். முடிஞ்சிச்சு. 3 வருஷம் சுருக்கமாக சொல்கிறேன், டைம் கொடுத்த டைம் முடிய போகுது. முடிஞ்சிச்சு, கல்யாண வயசு வந்துச்சு. ஒரு அழகான மாப்பிள்ளைய எங்கள் வீட்டில் தேட தொடங்கினாங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்ல. ஆனால் 13 இயர்ஸ்லேருந்து 23 இயர்ஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன், இட் வாஸ் அ டெம்டேஷன் பீரியட். இங்கே இருக்கவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். டெம்டேஷன் டு த கோர், இவனா அவனா. ஆனால் எனக்குள்ளே நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிட்டேன், எஸ்ப்பா நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க என் வாழ்க்கையில்,
என்னென்னமோ செஞ்சிருக்கீங்க, இந்த எங்க அப்பா அம்மா வயிற்றுல பிறக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அந்த அப்பாவே மாத்திட்டீங்க நீங்க. எனக்கு நீங்க ஒருத்தர் வச்சிருக்கீங்க, எனக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்க நிறைவேற்றுவீங்க. நான் சொன்னதெல்லாம் உங்க இருதயத்துக்கு ஏத்த மகனை எனக்கு தாங்க. Give me a man after your own heart, not a god after my own heart. நான் விரும்புற பையன் இல்ல, எனக்கு கண்ணில் பார்த்து இவன் ஓகேன்னு தெரியற பையன் இல்ல சப்பா. Give me the one you whom you have decided. எனக்கு குறிச்சிருக்கிறது என்ன மாட்டீங்க. He gave me the best. He gave me the best. I waited. It was worth the wait. தம்பி தங்கச்சி ஒன்னே ஒன்று எனக்கு சொல்லுங்க, உங்ககிட்ட சொல்ல ஒரு விருப்பப்படுறேன். இந்த வயசுல நீ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போனா அது உன் ஃபியூச்சரே பாலாக்கிறோம். உன்னோட ஆஸ்பிரேஷன்ஸ், உன்னோட ட்ரீம், உன்னோட கெரியர், யூ வில் பி வேஸ்டிங் எவ்ரி திங். அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீ வென் யூ லுக் பேக், நீ யோசிப்பா, ஐயோ எல்லாம் போயிட்டுனே, இந்த பொண்ணுக்காக இந்த பையனுக்காக எல்லாம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நீ படிக்கணும்னு நினச்சா கூட படிக்க முடியாது. இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு உனக்கு அழகாக இருக்கும், ஆனால் நீ திருப்பி காலேஜ் போவ, யூல் சி அ பெட்டர் கேர்ள். அண்ட் ஐ டெல் யூ, த பெஸ்ட் இஸ் யட் டு கம். வெயிட் ஃபார் தட், ஹி வில் கிவ் யூ த பெஸ்ட். ரெண்டு பேரும் திருமணம் ஆயிடுச்சு. என் கணவர் டிசிஎஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தாங்க, நான் ஹெச்பியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபியூ மந்த்ஸ் கல்யாணம், திருமணத்துக்கு அப்புறம் உடனே என் கணவர் வந்து என்கிட்ட சொன்னார், மா கடவுள் எவ்வளோ எங்களுக்கு நான் நன்மை செஞ்சுருக்காரு, நம்ம வந்து வேலையை ரிசைன் பண்ண போகிறேன், நான் கடவுளை ஊழியத்தை செய்ய போகிறேன்னு ஒரு பயத்தோடு என்கிட்ட சொன்னார். நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாமல் ஆனால் நான் சொன்னேன். ஏன்னா திருமணம் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் என் கணவரோட நானும் ரெண்டு பேரும் பேசணும், எனக்கு முன்னாடி நாங்கள் பேசினது இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். ஸோ அப்போ சொன்னேன், அப்பா எனக்கு இதுதான்ப்பா எனக்கும் ஆசை, எவ்வளோ நன்மை செஞ்சாருப்பா, அந்த நன்மை செஞ்சவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ப்பா, அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்ப்பா. ஒரு சிஸ்டம் உண்டாலே நின்றா எவ்வளோ நம்ம குடும்பமாக மட்டும் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும், நம்ம குடும்பமான வந்து கடவுளுக்கு ஊழியம் செய்வோம்னு வேலை ரிசைன் பண்ணோம். ஐ குவிட் மை ஜாப், ஹெச்பி ரிசைன், அவங்க டிசிஎஸ் ரிசைன் பண்ணாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ 7 வருஷம் ஆச்சு. கடவுள் ஒரு வாரத்தில் நியர்லி 400 to 500 பீப்புளை சந்திக்க உதவி செய்கிறாரு ஆன் டெய்லி பேசிஸ். 4 different குரூப்ஸ் ஆஃப் பீப்புள். ஃபஸ்ட் குரூப் பார்த்தீங்கன்னா த பிரிசனர்ஸ் இந்த ஜெயில், சிறைச்சாலையில் இருக்கிற பாதிக்கப்பட்ட பெண்கள் மத்தியில் கடவுள் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளை பேச உதவி செய்கிறார். அடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் சுற்றி எவ்வளோ ஸ்லம்ஸ் இருக்குது, அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்க பிள்ளைங்க குடும்பங்களை சந்தித்து பேசுகிறதுக்கு உதவி செய்கிறாரு. அடுத்த குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா அனாதை இல்லம், ஆர்ஃபன் பிள்ளைங்க. நான் சொல்வேன் தம்பி தங்கச்சி, இங்கே நீ ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையோட வந்திருக்கலாம், ஆனால் டெல் யூ நீ எவ்வளோ நன்றியுள்ள இருக்கிறோமா, உனக்கு ஒரு அழகான ஒரு அப்பா அம்மா கொடுத்ததுனால. இந்த ஸ்லம் பிள்ளைங்களும் இந்த ஆர்ஃபன் பிள்ளைங்களும் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அக்கா என்னை சாப்பிட்டியான்னு கேட்க யாருமே இல்லைக்கா, நீ படிச்சியான்னு கேட்க யாரும் இல்லைக்கா, ஒரு அன்பான வார்த்தை பேச யாருமே இல்லைக்கா, உன் அப்பா அம்மாவோட வேல்யூ தெரியாமல் நீங்கள் உட்காந்துருக்க. ஆனால் எத்தனோ பிள்ளைங்க அவங்க இல்லாமல் இருக்காங்க தெரியுமா, இந்த ஜூவனைல் கிரைம் கிரிப்ரிசனில் இருக்கிற பிள்ளைங்களாம் வெட்டு கொலை, ஓ வயசு பிள்ளைங்க வெட்டு கொலைன்னு பண்ணிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. God has blessed you so much. கடவுள் எனக்கு இவ்வளோ செஞ்சவர், கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அழகான வசனம் இருக்குது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன்னு. நீங்கள் ஒரு ஃபெயிலியரோடு உட்காந்துருக்கலாம், குடும்பத்தில் ஃபெயிலியர், படிப்பில் ஃபெயிலியர், யோசித்து பாருங்கள், நான் என்றைக்கும் மறிச்சு போயிருக்கணும். வாழ்க்கை ஃபெயிலியர், என்னை வச்சே இவ்வளோ செய்ய முடியும்னா உங்களை வச்சு எவ்வளோ செய்ய முடியும், நம்புறீங்களா? கர்த்தர் செஞ்சவா கண்டிப்பாக செய்வார். யூ டூ எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி அபவ் ஆல் தட் யூ ஆஸ்க் திங்க் அண்ட் ஈவன் இமேஜின் அண்ட் கீப் யூ ஆஸ் அ டெஸ்டிமனி அண்ட் அ லைட் டு த வேர்ல்ட். காட் பிளஸ் திஸ் டெஸ்டிமனி. நான் ஒரு சின்ன ஒரே ஒரு பழவி பாடுறேன், என்னோட தெரிஞ்சவங்க இந்த பாட்டை சேர்ந்து பாடுங்க. முடிஞ்ச கண்களை மூடி அந்த கடவுள்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க. ஏசப்பா நக்க என்னமோ சொல்கிறாங்க, என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க ஏசப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்க ஏசப்பா, ஒரு 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஏசப்பா.

0: நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன்.
1: We need it right now. இப்பொழுதே

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எபிரேயர் 2:15. சாரா வின்செஸ்டர் என்ற ஒரு பெண்ணின் கணவன் துப்பாக்கிகளை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்ததில் மிக அதிகமாக பொருள் சம்பாதித்தார். பின்பு 1918 அவர் நோய்வாய்ப்பட்டு மரித்து போனார். அதன் பின்பு சாரா கலிபோர்னியாவில் உள்ள சான் ஜோஸுக்கு இடம்பெயர்ந்தாள். அவள் தன் கணவன் மரித்தது நிமித்தம் மிகவும் துக்கத்தோடு இருந்தாள். எனவே அவள் ஆவிகளுடன் தொடர்பு கொண்டு பேசுபவர்களை அணுகினாள். அங்கு நீ உன்னுடைய வீட்டை கட்டிக்கொண்டே இருந்தால் நீ மரிக்க மாட்டாய் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. அவள் அதை நம்பி 17 அறைகள் வைத்து கட்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெரிய வீட்டை விலைக்கு வாங்கினாள். தான் சாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை மேலும் மேலும் பெரிதாக்கி கட்டிக்கொண்டே இருக்க தீர்மானித்தாள். அவள் சாகும் வரை அந்த வீடு கட்டப்பட்டு கொண்டே இருந்தது. அதற்காக அவள் $5 மில்லியன் பணத்தை செலவு செய்தாள். 17 அறைகளோடு வாங்கப்பட்ட அந்த வீடு 85 வயதில் அவள் மரிக்கும் போது 150 அறைகள், 13 குளிக்கும் அறைகள், 2000 கதவுகள், 10,000 ஜன்னல்கள் கொண்ட பெரிய வீடாக இருந்தது. மேலும் அவள் இன்னும் அநேக ஆண்டுகள் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையில் இன்னும் 80 வருடங்களுக்கு அதை தொடர்ந்து கட்டிக்கொண்டே இருக்க தேவையான பொருட்களையும் வாங்கி வைத்திருந்தாள். இன்று அந்த வீடு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கிறது. மனிதர்கள் மரண பயத்தினாலே நிறைந்திருப்பதற்கு சான்றாக அந்த வீடு நின்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆவியை விடாதிருக்க எந்த மனிதனுக்கும் அதிகாரமில்லை என்று வேதம் கூறுகிறது. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் சாவை நினைத்து பயந்து கொண்டே வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் அவரோடு நித்திய காலமாய் வாழும்படி நமக்காக அவர் வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு இருக்கிறார். கண்ணீர் இல்லாத, மரணம் இல்லாத, நோய் இல்லாத, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் தேவனோடு யுகாயுகமாக வாழப்போகிறோம். ஆகவே தேவன் நமக்கு தந்த இவ்வுலக வாழ்வை மரண பயத்தோடையே கழிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஆகவே மரண பயத்தோடு வாழ்ந்து நம் வாழ்நாட்களை வீணாக்காமல் தேவ சித்தம் நம் மூலமாக நிறைவேற நம்மை அர்ப்பணிப்போம். அதற்காக தீவிரமாக உழைப்போம். அப்பொழுது மரண பயம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. தேவனுக்காக நம்முடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் பயன்படுத்துவோம். அப்பொழுது இவ்வுலகத்தில் நாம் வாழ்வதற்கும் நோக்கம் இருக்கும், நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.